திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்பு.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 நூல், தேவார மூவர் பதிகங்களும் பெற்ற தலங்களுள் திருவொற்றியூரும் ஒன்று. இறைவன் சாமவேதமாகவே ஆனவன், சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்பு தன்னை, அப்படிப்பட்ட சுயம்புமூர்த்தி சாமவேதன், சாமகீதன். அப்படிப்பட்ட இறைவனை எப்பொழுது வணங்க வேண்டும், அவனுக்கு அவனை வணங்குவதற்கு எந்த வேளை ஏற்றது என்றெல்லாம் கேட்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அதை இங்கு குறிப்பிடுகின்றார். ராவும் ஏகாந்தம் இடையறாமல் இராப்பகலாக அவரை வணங்கலாம், ஏகாந்தமாக வணங்கலாம், நினைக்கலாம், அவருடைய நாமாக்களை இயம்பலாம். அப்படி எம்புவர்களுக்கு ஹோமத்துள் ஒளியதாகும். அந்த ஹோமகுண்டத்துள் எழுந்துருளியுள்ள ஒரு ஜுவாலை வடிவாக பெருமான் காட்சியளிக்கின்றான். அவர் சிவஜோதி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிட்டும். ஆறு சமயங்களாக நின்றபவன், ஆறு சமயங்களுக்கும் ஒரு தலைவனாக நிற்பவன் சிவபெருமான், சுயம்புவாக நிற்பவன். அந்த அப்படிப்பட்ட ஈசனை கழலடி பரவுவார்களுக்கு இந்த உமை உருவாகனாக கூடிய ஒற்றையூர் பெருமான் அருள் செய்வான் என்பதை இந்த திருநேரிசி நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த திருநேரிசி பாடல்கள் வரும்பொழுது நமக்கு சில உதாரணங்கள் மூலம் மிக தெளிவாக புரியும்படியாக பெருபெருமான் உபதேசம் வழங்குவார். எடுத்துக்காட்டாக

காம்பில்லா மொழி போல கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல

தாய் ஒற்றியூருடைய பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை தான் இறக்கப்போவதாகவா நினைக்கிறது? ஏதேதோ நினைக்கின்றது, தான் வாழப்போவதாக நினைக்கின்றது. அப்படி நாம் நம்முடைய யாக்கை நிலையாமையை தெரியாதவர்களாக, உணராதவர்களாக, அதை உணரும் விதியில்லாதவர்களாக நாம் காலத்தை கழிக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட அடியார்களாகிய நம்மை பெருமான் ஒருவனே காத்தாருள்ள வல்லவன் ஓம்பி நீ உய்யக்குள்ளா என்று நம் பொருட்டாக, நம் சார்பாக பெருமானை துதிக்கின்றார் நாவரசர். இப்படிப்பட்ட மனித வாழ்க்கை ஒரு கடலில் ஓடும்பொழுது பாறை தாக்கி கவிழ்ந்து விடுகிறது. அப்பொழுது எதை நினைப்பது? உன் ஒருவனையே நினைக்க வேண்டும். நீதான் அப்பொழுது எங்களை காப்பாற்றி கரையேற்ற முடியும் என்று அருமையான கருத்தோடு ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. மனம் எனும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது

ஆய் ஒற்றியூருடைய கோவே, ஒற்றியூருடைய கோவே. திருநாவுக்கர் சுவாமிகள் பாடிய இத்தலப்பதிகங்களுள் நகைச்சுவையாக பாடிய ஒரு பாடலை நாம் இங்கு நினைக்கத்தக்கது. அதாவது அப்பருபெருமான் சொல்கின்றார், இங்கு அரைக்கண் உடையவர்கள் யாவருமே இல்லை, ஆனால் இந்த இமயமலை என்னும் குன்றரை கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? குலமகளான அம்பிகைக்கு ஒரு பாகம் கொடுத்தான் அல்லவா? அப்பொழுது தனக்கு மூன்று கண்கள் இருக்கும் பொழுது ஒரு பாகம் அவளுக்கு கொடுத்துவிட்டபடியால் பெருமானுக்கு வலது பக்கம் உள்ள ஒரு கண்ணும் நெற்றியில் உள்ள ஒரு கண்ணில் பாதியும் தான் எஞ்சியது. அதாவது ஒன்றரை கண்ணன் என்று குறிப்பிடுகின்றார் நகைச்சுவையாக. இப்படிப்பட்ட ஒன்றரை கண்ணனை நீங்கள் கண்டதுண்டோ? இல்லையானால் இங்கு வந்து இந்த பெருமானை தரிசிக்கும்போது தரிசியுங்கள் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகின்றார். இன்று அரைக்கண் உடையார் எங்கும் இல்லை, இமயம் என்னும் குன்று அரைக்கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறையிட்ட நாள்

தாண்டக வேந்தர் என்று திருநாவுக்கர் சுவாமிகளை குறிப்பிடுவது உண்டு. இந்த தலத்தின் மீதும் குறுந்துகை பதியங்களை பாடிய அப்பர் பெருமான் ஒரு தாண்டகத்தையும் அருளி செய்திருக்கின்றார். அதில் பெருமானை என்னவென்று விவரிப்பது, வர்ணிப்பது, புகழ்வது, பேசுவது என்று யாரால் அறுதியிட்டு கூற முடியும்? எதை உதாரணமாக காட்ட முடியும்? நாம் கண்ணுக்கு எதிரே தெரியக்கூடிய எதையாவது உதாரணம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, அவற்றையெல்லாம் கடந்தவனாகியபடியால் கடவுளாக இருக்கிறான். ஆகவே இந்த உணரக்கூட முடியாத ஒரு அரிய பொருள், அரிய பொருளே அவிநாசி எப்பா என்று திருமுறைகள் முழங்குகின்றன. அப்படி இந்த உணர்வறிய ஒற்றியூருடைய கோவை ஒவ்வொரு காணக்கூடிய பொருளாக சொல்லியும் அவருக்கு ஒரு நிறைவு ஏற்படாமல் அவற்றை குறிப்பிட்டு அது இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பாடலை நாம் நோக்கும் பொழுது நன்றாக கவனிக்கலாம்.

மல்லை மலையம் மல்லை மலையல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்து அல்லை

உடைய கோவேயே ஏ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டை நாட்டு யாத்திரையாக வந்தபொழுது திருவொற்றியூரை வந்தடைந்தார். அப்பொழுது கைலாயத்தில் ஆலால சுந்தரராக இருந்தபொழுது இறைவனுடைய திருவிளையாடலால் அம்பிகையினுடைய தோழிகளான கமலினி அனந்திதை ஆகிய இருவரையும் பூங்காவில் ஒரு கணம் கண்டு அதன் பயனாக கமலினி பறவையாராகவும் அனந்திதை சங்கிலியாராகவும் பிறக்கும்படியாயிற்று. அவ்விருவரையும் மனம் செய்து கொண்டு எம்மிடத்தில் வா என்று இறைவன் அருள் செய்தபடியால் திருநாவலூரில் அவதாரம் செய்து ஆதிசிவ மரபில் வந்து நம்பியூரராகவும் பந்தொண்டராகவும் தம்பிரான் தோழராகவும் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய அருளால் கமலினியாகிய பறவையாரை திருவாரூரில் மனம் செய்து கொண்டார். பின்னர் இங்கு வந்தபொழுது அந்த இறைவனுடைய திருவுள்ளத்தின் குறிப்பின்படி அருகிலுள்ள ஞாயிறு என்ற ஊரில் அவதாரம் செய்த செங்கிலியார் இங்கு வந்து தொண்டாற்றிக் கொண்டிருந்த பொழுது திருக்கோவிலில் கண்டதாகும். அந்த இறைவனுடைய ஆணையின்படி செங்கிலியாரை விரும்பி மனம் செய்து கொள்ளும் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது சுவாமியினுடைய திருவிளையாடலால் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தில் அருகில் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த மகிழ மரத்தில் பெருமான் அந்த கணத்தில் எழுந்தருளியிருந்தாராம். இதனையெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் சேக்கிழாரருடைய பெரிய புராணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, உணர வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஏராளமாக அமைந்துள்ளபடியால் சேக்கிழாரை விட யாரால் சொல்ல முடியும்? ஆகவே அந்த மூலபாடத்தை கருணை கூர்ந்து நிதானமாக கற்றோர்கள் மூலமாக கற்றறிந்து மகிழ்வார்களாக, அருள் பெறுவார்களாக. இப்படி செங்கிலியாரை மனம் புரிந்து கொண்டு மும்முறை அந்த மரத்தை வலம் வந்து திருவொற்றியூரை நீங்குவதில்லை என்று சபதம் செய்து பின்னர் திருவாரூரில் திருவிழா நெருங்கவே அதனை காண வேண்டும் என்ற பெருவிருப்பால் அந்த சபதத்தையும் மறந்து திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் பொழுது அந்த சபதம் மீறிய காரணத்தால் இரண்டு கண்களையும் இழந்தார். உடலில் ஒரு அருநோயும் ஏற்பட்டது. அதோடு மீண்டும் திருவொற்றியூருக்கு வந்து இந்த பெருமானை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்கின்றார். தனக்கு கண் கொடுத்து அருள வேண்டும் என்று நெஞ்சார துதிக்கின்றார். பெருமான் அதை கழாதவர் போல வாழாயிருந்தார். அப்பொழுது பாடிய அந்த 10 பாடல்களும் இரத்தனங்களாகவும் மணிகளாகவும் ஒளிகின்றன. நாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேறு இந்த தமிழ் மொழி செய்த ஒரு தவம் இந்த பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை பாராயணம் செய்பவர்கள் கண்மொழி பெறுவார்கள், கண் நோய்களிலிருந்து நீங்க பெறுவார்கள் என்பது பெரியோர்கள் அனுபவத்தால் கூறுவதாகும். அப்படி பெருமானை கரைந்து உருகி பாடிய ஒரு திருப்பதிகம் இது.

தட பாலது ஒன்றனால் கொழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி.

ஏன் எடுத்து உரைக்கேன் பட்டம் நாகிலும் திருவடிப்பிழையேன் பிழைப்பனாகினும் திருவடிக்கு

ஈன்று கொண்டது ஓர் சுற்றம் ஒன்றானால் யாவராகில் என் அன்பு உடையார்கள் தோன்ற நின்று அருள் செய்தளித்திட்டால் சொல்லுவாரை அல்லாதன சொல்லாய் மூன்று கண்ணுடையாய் அடியேன் கள் கொள்வதேயே கணக்கு வழக்கு ஆகில் ஊன்றுகோல் எனக்கு.

ஊன்றுகோல் எனக்காவது ஒன்று அருளாய் ஒற்றியூர் என்னும் உருவுரைவானேயே. வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னைப் போல் என்னை பாவிக்க மாட்டேன். சுழித்தலைப்பட்ட நீர் அதுபோல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளம்.

உற்ற நோய் உறுபணி தவிர்த்து

நினையாய். கங்கை ஆயிரம் முகமுடையாளை சூடினாய் என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேன் உனக்கும் சொல்லலும் ஆமேயே. வாடி நீயிருந்து என் செய்தி மனனே வருந்தி யான் உற்றவள் வினைக்கு அஞ்சி ஊடினால் இனி ஆவது ஒன்று உண்டே ஒற்றியூர் என்னும் உருவானே. மகத்தில் புக்கது ஓர் சனி எனக்கு ஆனாய் மைந்தனே மணியே மணவாள. அகத்தில் பண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடாயன தரியேன். முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கேன். முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கேன். முக்கண்ணா முறையோ மறைவோதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் என்னும் உருவுரைவானே. ஓதம் வந்து உலவும் கரை தன்மேல் ஒற்றியூர் உரை செல்வனை நாளும் ஞாலம்தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்கம் ஓதியனாவன் சீலம்தான் பெரிதும் மிகவல்ல சிறுவன் வந்தொண்டன் ஊரன் உரைத்த பாடல் பத்து இவை வல்லார் தாம் போய்

அருணகிரிநாதர் இந்த தலத்தின் மீது முருகப்பெருமானுடைய புகழை பரவும் முகமாக இரண்டு திருப்புகழ் பாடல்களை அருளியுள்ளார். அதிக நடராஜர் பரவு குருராஜ அமரர் குலதே அமரர் குலநேச குமரேசா சிறகர கபாலர் அறிவை உருபாகர் திகழ்

0: தேவர் பெருமாளே, பெருமாளே என்று வரும் ஒரு பாடலின் பகுதி இங்கு இந்த பெருமானுடைய தலம் ஆதிபுரி என்று வழங்கப்பெற்றது என்ற குறிப்பை உடையது. இத்துணை சிறப்புக்களை உடைய இந்த தலத்தை அன்பர்கள் நேரில் கண்டு அனுபவித்து ஆனந்தித்து பல்வேறு நலன்களையும் பெறுவார்களாக திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவதிகை வீரட்டானம் பண் தக்கராகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இரும்பூளை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருப்புன்கூரும் திருநேடூரும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய ஆதி புராண திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். இப்பதிகம் அத்தலத்து அண்ணலார் சேவடிக்கள் ஆண்ட அரசு அணைந்தபோது பாடியருளிய பதிகம்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு கச்சூர் ஆலக்கோயில்

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பட எழுச்சி. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
1: திருப்பட எழுச்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகற்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் தளிரொளி, பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆராதாரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஏழாம்

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மறுதிடல் கொண்ட ஒரு தனிக்கடவுள் நில் திருவடி பரவுதல் யாமே நெடுநாள் இறந்துள் பிறந்து இழைத்தல.

இது கொடு நில்லை நினைப்பது எங்கனும் முன்ன கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எப்பிறே உளரோ இறைவே கற்பல் கடத்தல் யார்

நன்றி பொதி உரையில் துறகள் கொண்ட கரை கழுமிடத்தியல் கண்ணுதலோயே கண்ணில் நந்தமக்கு ஓர் காப்பல்.

வாழ்ந்தவர்க்கு உதவாது. பல்லுயிர்க்கு இறங்கி மல்லுயிர்க்கு நல்காது. உண்டிற் பொருட்டா கண்டன விருகே அவியடுதற்கு சுவை.

பாலோடு கொள்டோள் ஒருத்தி உண்டி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல கள்ளாது பொருளில் அளவை

கண் பல குறித்தவரே தாளினாற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமுள் பரமுள் இல்லையல்று பயமில்று ஒழி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு மூர்க்க நாயனார் புராணம். பாடியவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: மூர்க்க நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம். மன்னி பெருகும் பெருந்தொண்டை வளநாடு அதனில் வயல் பரப்ப

அமுது செய்வித்தே ஆய பொருளும்

ஆயர்வான். எங்கும் காணா வகை தோண்ட இளம்பாடு எய்தி இருந்து அயர்வா.

அடியாக்கு நல்ல அடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமு

அழிபவர் உள்ளத்தமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த திருக்குள்ளிருக்கு வேலூர் திருக்குறுந்தொகை 8 பாடல் உள்ளம் உள்கி. பாடியிருப்பவர் திருமதி காயத்ரி வீரநாராயணன் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம்
2: தலம் திருநொடித்தான்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திரு கைலாய திருப்பதிகங்கள். பாடல் வாழவரி கோலபுலி, பாடியிருப்பவர் சிவ சம்பந்த குருக்கள்.

0: திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் விலங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபெற்று ஈசன் திருவருளை கைலைநாதனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான். ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுவார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால் திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால் திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால் நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்வது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது கேலி செய்யாது அன்பர்கள் இதை பண்ணோடு பாடவேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும் எழுத்து தெரியாதவர்களும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம் தெரிந்த வண்ணம் கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள் அருபான்மை நாயன்மார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது பாடு ஈசனை பாடு, ஈசனை பாடு, ஈசனை பரவு, பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நம சிவாய்.

திருமுறை பயிற்சி வகுப்பு பகுதி 1 வழங்குபவர் சௌமினி மாமி.

இந்த பெண் வந்து கந்தாரி கஞ்சகம் திடலினும் தகலினும் என்னதுனோய் தொடலினும் உலகழல்

你泪月

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு மடையில் வாழை. பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம. மாதர் மடப்பிடியும் மந்திரமாவது நீர்

ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு மாதர் மடப்பிடியும். பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு மந்திரமாவது நீரு. பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.

சிந்தைவாயும் மதமத்திருப்போர்கள் உருப்போ

0: அருட்களாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இன்று சிதம்பர புராணம் சமாதி சருக்கத்தில் 17வது பாடலில் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சமாதி சருக்கம் என்கின்ற இந்த சருக்கத்தில் இந்த புராணத்தை சொல்லுபவராகிய வேதவியாசர் மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் சிதம்பரத்தினுடைய பெருமையை சொல்லி நீ சென்று தரிசனம் செய் என்று அவர் சிவபெருமான் மகாவிஷ்ணுக்கு உத்தரவு தந்ததாக சொல்லி அதற்கு மேலே தன்னுடைய மாணவராகிய சைமினி முனிவருக்கு சிதம்பரத்தினுடைய பெருமையை சொல்லும். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே உருவத்தெருமையினை தரித்துக் கொள்ளும் சிற்றம்பலத்திலே ஆனந்த நடனம் செய்கின்றான். அந்த ஆனந்த நடனம் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அனுகூலமான பயனை தருவதற்காக ஞானிகளாலும் வேதங்களாலும் காண முடியாதவனாயிருக்கிற சுவாமி வந்து ஆடுகிறான். அப்படிப்பட்ட அந்த சிதம்பர தலத்திலே வசிக்கின்றவர்கள் எவ்வளவு புண்ணியவான்களாக இருப்பார்கள். அங்கு இருக்கின்ற மரம் செடி கொடி முதலான தாவரங்களும் எவ்வளவு ஜென்மத்தை எவ்வளவு புண்ணியத்தை பண்ணியிருக்கும், அதனுடைய பெருமையை நான் என்னென்று சொல்லுவேன். அங்கே தரிசனம் செய்கின்றவர்கள் அந்த அம்பலவானரை தரிசனம் பண்ணுகின்றவருடைய பாதத்திலே ஒட்டிய தூளி என்னுடைய தலையிலே பட்டாலும் போகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய அந்த சித்தம்பலம். கண் படைத்தவர்கள் என்றால் கனகசபையை கண்டவர்கள் தான் கண் படைத்தவர்கள். கண் இல்லாதவர்கள் யார் என்றால் கனகசபையை காணாதவர்கள். கனகசபையை யார் கண்டார்களோ அவர்கள் கண் பெற்ற பயனை பெற்றார்கள். கண் பெற்ற பயனை பெற்றார்கள், கண்ணாலாகிய பயனை பெற்றார்கள். அப்படி காணாதவர்கள் கண்ணாலாகிய பயனை பெறாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது அந்த கனகசபை. பெண்ணை ஒரு பாகத்திலே படைத்தவனாகிய சுவாமியுடைய சரணாரவந்தங்களை தரிசனம் செய்யாமலும் இந்த பூலோகத்திலே வாழ்கின்றார்களே, அவர்கள் என்ன பயனை பெற்ற போறார், என்ன பயனை பெறப்போகிறார்கள்? ஒன்றும் இல்லை. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்படியா நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தானே. வெகுகாலம் தவம் இருந்து அந்த சுவாமியை கைலாயத்திலிருந்து இங்க வந்து நடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தானே. அந்த பதஞ்சலி தான் புண்ணியத்திலே மிகுந்தவன். அவனை போல புண்ணியம் யார் பண்ணியிருப்பா? அவன் முயற்சி பண்ணலேனா அந்த சுவாமி இங்க வருவாரா, வந்து ஆடுவாரா? அப்படின்னா அந்த பதஞ்சலி பகவானுடைய வரத்தையும் தவத்தையும் நான் என்று சொல்லுவேன். எந்த வேதவியாச முனிவர் பதஞ்சலியை நினைந்து சித்தம்பலத்தில் நினைந்து அப்படி ஆழ்ந்த கண்ணீர் விட்டு சைமுனி பகவானுக்கு உபதேசம் பண்ணினார்? உலகங்களிலே மிகச் சிறந்தது என்றால் அது பூலோகம்தான். பூலோகத்திலே சிறந்தது என்று சொன்னால் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலே சிறந்தது என்றால் சோழதேசம் தான். சோழதேசத்திலே சிறந்த ஊர் என்றால் அது சிதம்பரம் தான். அதனால அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்திலே ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை காணாதவர்கள் வேணே பறந்து இறந்து போகின்றார்களே தவிர அவர்கள் ஒரு பயனையும் பெறாதவர்கள். அதனாலே கலர் நிலத்திலே விதை விதைத்தார் போல இந்த லோகத்திலையும் பிறந்து போனா போகின்றவர்கள் யார் என்று கேட்டால் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணாதவர்கள். பிறந்தும் பயனை பெறாதவர்கள். விரதமுத தனம் விரதமுத நற்றவங்கள் வேத நூல் ஆராயும் விளக்கம் வங்க பரவு பயன் படைத்தோனும் மறைவழி நின்ற அப்பொருளின் பரிசு ஓர்ந்தோனும் உறமருவு திருவருளால் விஞ்ஞானமுற்றோன் உண்மை நல்கும் வரவிலகு குருபரந்தன் அருளுவனும் முன்னபிந்தம் ஆசிராகும். விரதத்தோடும் தவத்தோடும் யாகங்களையும் செய்து அதிக பலனை அடைந்தவனும் வேதத்தின் முறையிலே நடந்து வேதத்தின் பொருளை கண்ணார கண்டவனும் மெய்ப்பொருளாகிய பரமேஸ்வரன் உபதேசிக்கப்பட்டவனும் அவனுடைய அனுக்கிரகத்தை நிரம்ப பெற்றவன் யார் என்று கேட்டால் பதஞ்சலி தான். அவனைப் போல இன்னொருவன் இருக்க முடியாது. பதஞ்சலி பண்ணிய புண்ணியம் இல்லை என்பார் கோபாலகிருஷ்ண பாரதி. பதஞ்சலி பண்ணிய புண்ணியம் பாருக்குள் மாந்தர்கள் காண்பது. அருளும் பரணருளும் உமையருளும் பெருநலனும் வரம்புகான நிறையருளும் உடையவன பதஞ்சலி. வேதத்தின் அனுக்கரகமும் பரமசிவனது கருணையும் சிவகாம சௌந்தரியின் கிருபையும் பெரிதான நன்மையா அளவில்லா பரிபூர்ணமான திருவருளும் உடையவன் அந்த பதஞ்சலியேதான். அதுல என்ன நமக்கு சந்தேகம் இல்லை. அவனை போல யாரு கூத்துக்காக அவ்வளவு உதவும் பண்ணா? யாரும் கிடையாது. உனக்கு என்னப்பா வேணும் என்று பிரம்மா வந்து கேட்ட போது, எனக்கு முத்தியும் வேண்டாம், சித்தியும் வேண்டாம், சொர்க்கலோகமும் வேண்டாம், முத்தியும் வேண்டாம், சித்தியும் வேண்டாம், சொர்க்கலோகமும் வேண்டாம், இந்த உனக்கு எதுக்காக நீ தவம் பண்ணுகிற அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னார் பதஞ்சலி? நான் ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக தவம் பண்ணுகிறேன். அந்த ஆனந்த தாண்டவம் கிடைக்காதுப்பா, சாமான்யமா வருவானா ஆடுவானா என்று சொன்னார் பிரம்மா. அவன் வந்து நடன காட்சி எனக்கு தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலம் தானே இருக்கும். இந்த நினைவோடு இறந்து போயும் மறுபடியும் நான் அடுத்த பிறப்பிலையாவது திருப்பத்தை கண்டு விடுவேன். செத்தும் திருநடங்காண்பேன் என்றான். இதே எண்ணத்தில் இருந்து, இந்த எண்ணத்தோடவே இருந்து இறந்து மறுபடி பிறந்து அந்த திருப்பத்தை கண்டுவிடுவேன். இதை விட காணாமல் விட மாட்டேன், இந்த கருத்தை விட மாட்டேன். கருத்து நான் வீடு நின்றான் கடுங்கணல் ஊடு நின்றான். மகாவா அவ்வளவு ஊக்கமாக உறுதியான வசனத்தை கட்டவுடனே பிரமாவா இருந்தவர் ஜோர்மானார். அன்னப்பச்சியா இருந்தது காளை மாடாச்சு, சரஸ்வதியா இருந்தவ பார்வதியான, பூதகணங்கள் கூட சூழக்காட்சி இருந்தான் பரே. இப்படி கடுமையான உறுதியான தவத்தை செய்யலன்னா நம்முடைய கூத்தை காண முடியாது. அதுல நீ பாஸ் பண்ணிட்ட, ஆனால் அந்த கூத்தை இங்க ஆட முடியாது கைலாயத்துல. அதனால நீ சிதம்பரத்துக்கு போ. உன்னை போலவே அங்க ஒருத்தன் கூத்து காண்பதற்காகவே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காட்டு யாருமில்லாத காட்டில் இருந்து தவத்தை பண்ணிட்டு இருக்கான் புலிக்கால். அவனும் நீ சேர்ந்து தவத்தை பண்ணுங்க. வியாழக்கிழமையிலே பூச நட்சத்திரத்தில் மத்தியான வேளையில வந்து உங்களுக்கு காட்சியை தர வேண்டாம். அப்படியே பாதாள வழியாக பூந்து, பாதாள வழியாக பூந்து அந்த அனந்தீச்சரா என்கின்ற குளத்துல வந்து ஏறினார். இமயமலையில பாதாள வழியாக பூந்து குளத்துல வந்து ஏறி சிதம்பரத்தில் வந்து ஏறி வியாக்கரவாதனை கண்டு, அது பாம்பு இது புலியை கண்டது பாம்பு கண்டு இந்த புலிக்கால் முனிவர் விசாரித்தார். நீ எங்க இருந்து வருகிறாய் என்று கேட்டார். கைலாயத்திலிருந்து நான் வருகிறேன். என்ன சமாச்சாரம் என்று கேட்டார் இருந்த வியாக்கிரவாதர். ஐயனே, கைலாயத்திலே ஜெயருமானுடைய தாண்டவ காட்சியை பார்க்க வேண்டும் என்று வெகு காலம் தவமுண்ணினேன். சுவாமி இப்படி பரமதேவனாக வந்து மாறு வேடத்திலே வந்து என்னை சோதித்து, அதன் பிறகு வந்து நான் தாண்டவத்தை தான் காண வேண்டும் என்ற உறுதியை நான் சொன்ன பிறகு அவர் தன்னுடைய நிசரூபத்தை காட்டி அந்த தாண்டவ காட்சி இங்க கொடுக்க முடியாது, தில்லவரத்தில் உன்னை போலவே ஒருத்தன் தவம் பண்ணி கொண்டிருக்கிறான் புலிக்கால் முனிவன், அவனும் நீயும் சேர்ந்து தவத்தை செய்யுங்கள், அங்கே வந்து உனக்கு காட்சியை தருகிறேன் என்று சொன்னாருன்னு சொன்ன உடனே கட்டி தழுவி கொண்டாருமே ஆக்கிரவாத ஆகாது மனதில் வச்சிருக்கு. எனக்கு காட்சி தரேன்னு சொன்னாரா சுவாமி அப்படின்னு கட்டி தழுவி பதஞ்சலியே ஆகா இப்படி சமாதானத்தை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கு சொன்னியப்பா அப்படின்னு இருவரை அளவில்லாத ஆழ்ந்த வெள்ளத்தில் மூழ்கினான். என்ன நிலைமையை போச்சு, வெகுகாலமா தவம் பண்ணி கொண்டிருந்தேன், அந்த எண்ணத்தை இன்று நீ வந்து எனக்கு அந்த பாக்கியத்தை தந்து விட்டாய் என்று சொல்லி இருவரும் அளவில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கி வியாக்கரவாதர் இளமையாக்கினார். கோயிலிலே பிரதிஷ்டை பண்ணி சிவலிங்கத்தை பூஜை பண்ணார். அவர் அனந்தீச்சரத்தில் பூச பண்ண இருவரும் வெகுகாரம் பூசித்திருந்து, அதன் பிறகு சுவாமி வியாழக்கிழமை மத்தியானத்தில் உச்சி இடையிலே பூதகணங்கள் கூட சூழ தாண்டவ கோலத்தோடு வந்தார். இங்க வந்து அடல தாண்டவ காட்சியோடவே வந்தார். அதை கண்ட முனிவருடைய ஆனந்தத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா? உயிர் புராணத்தில் உமாவதி சிவம் அப்படியே படம் பிடிச்சு காட்ட அவர்கள் பட்ட ஆனந்தத்தை சொல்லி முடியாது. அப்படி தவம் செய்த அந்த பதஞ்சலிதான் புண்ணியத்தை பண்ணினவன். அவருடைய மகிமையை எண்ணி முடியுமா என்று வேதவியாசர் சொன்னார். தொடர்வதிய தவம் புரிந்து கடவுளர்கள் உடனிதய துரும்புணர்ந்து விடலறிய பரன் புதுவின் நின்றாடல் கண்டு உகந்த விளக்கமல்ல தன்றி படரு நெறி தரும் அந்த தலமதனில் பதஞ்சலியன் பகவன் முன்னாள் வடமொழி இலக்கணமா வியாகரண விரித்தறிஞரும் அண்ணனானான். அப்படி தாண்டவ காட்சியை கண்டான். கண்டதோடு அல்லாமல் பதஞ்சலி சூத்திரம் என்கின்ற ஒரு நூலையும் அருளி செய்தான். பதஞ்சலி சூத்திரம் என்கின்ற நூலையும் வடமொழியிலே வியாகரணத்தை அருளி செய்து அதிலே பத்தடி எல்லாம் பூசைக்கு நடராஜா பூசை எல்லாம் எப்படி செய்யணும், உற்சவம் எப்படி செய்யணும் எல்லாம் பதஞ்சலி பகவான் எழுதிட்டார். பதஞ்சலி எழுதிட்டார். சாமியை எப்படி பூஜிப்பது, உற்சவம் எப்படி செய்வது, நித்திய நைமித்திய காந்திய விழாக்கள் எல்லாம் எப்படி எப்படி எப்படி எப்படி எல்லாம் செய்வது என்று அவரே பத்தடி வகுத்தார். பதஞ்சலி பத்தடி அந்த பிறகு சிதம்பரத்தில் பூசி அதனாலே இப்படி வியாகரணமும் செய்து வடமொழியில் வியாகரணமும் செய்து நூலையும் செய்து புலவர்களுக்கெல்லாம் மன்னன் ஆகிவிட்டான். புலவர்களுக்கெல்லாம் மன்னன் ஆகிவிட்டான் என்னென்று இங்கு உரை செய்கிறேன். சைவினி அங்கோ இவ்வுலகத்துள்ளும் சுன்னந்த பேர் இவர்க்கு புலிப்பதனே மிகப்பெரியோன். சுன்னந்த பேர் இவர்க்கு புலிப்பு உருக்குள் புதி புலிப்பதனை மிகப்பெரியோன். சுருதியிலும் பொன்னிந்த சிதம்பர மன்னவன் பெயரார் பெரும்பற்ற புலி உறந்து மன்னின்ற அங்க அவனது அவன் எனது தேசிகனும் வாழும் ஆவான். இந்த புதுமையை நான் என்னென்று சொல்லுவேன். எந்த லோகங்களிலும் மகிமையை பெற்ற மேலோர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கிறவன் வியாக்கரவாகவே, மேலோர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கின்றவன் வியாக்கரவாக, அவன் பூப்பறிப்பதற்காக புலிக்கால் புலிக்கை வேண்டும் என்று சொல்லி பூப்பறிப்பதற்காக பூப்பறிப்பதற்காக. அப்ப பூ எவ்வளவு உசந்தது, பூ எவ்வளவு பறிப்பது எவ்வளவு முக்கியத்துவம். பூ பறிக்கிறதுக்காக சாதாரண மனித உருவமாயிருந்தவன் எனக்கு புலிக்காலு புலிக்கை புலி நகங்கள் வேணும், கண்கள் நகங்கள் வரும் கண்கள் வேணும் என்று சொல்லி பெற்றுக்கொள். அந்த சிதம்பரத்திலே பெரிய பற்று அளவில்லாத பற்றுடையவனாக அங்கு இருந்து தவத்தை பண்ணிய காரணத்தினாலே அவனுடைய பெயராலேயே அந்த ஊர் வழங்குகிறது என்று சொன்னார். அவருடைய பெருமை அந்த வியாக்கரவாதனுடைய பெருமையை நான் என்னென்று சொல்லுவேன்.
1: முற்றாத பான்மதியம் ஜூடி நானை நூலகம்

0: பெரும்பற்ற புரியுறானே என்று வியாக்கிரபாதருடைய பெயரால் அந்த ஊர் விளங்குகிறது என்று சொன்னால் அவனுடைய பெருமை நான் என்ன சொல்லுவேன்? வியாக்கிரபாதனுடைய பெருமையை மற்றைய மைந்தர் பேரு ஒரு பெயரா? உலகத்தில் பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளா? பிள்ளைன்னு பறந்தா போதுமா? பிள்ளைன்னு பறந்துட்டா போதுமா? அதெல்லாம் பிள்ளை ஆகுமா? பிள்ளைன்னா வியாக்கிரபாதன் தான் பிள்ளை. அவனை பெத்தவதான் தாய். அவனை போல யாரு பெற முடியும் பிள்ளை? மற்றைய மைந்தர் பேர் ஒரு பேர இங்கிவனை வயிற்றின் வாய்ந்த பொற்றொடியா பொற்றொடியா பொற்றொடியாடானோ நற்புதல்வர்ப்பு நற்புதல்வர் பேருற்றால் புகழ்வதன் புகழ்வது யார் புகழ்வதன் யார்? நற்றவ மாதவன் பாத துகள் நற்றவ மாதவன் பாத துகள் எனது தலைமீதே நயந்து நயந்து நேசம் உற்றவாடன் திருத்தாளன் கருத்தாலும் கரத்தாலும் துழுகின்றேனாள். அந்த வியாக்கிரபாதனே பிள்ளையா பெற்றாளே, அவள் என்ன தவத்தை செய்தாளோ? அவளுடைய தந்தை மத்தியந்திர முனிவர் இருந்தாரே, அந்த மத்தியந்திர முனிவருடைய மனைவி அல்லவா பாக்கியத்தை பண்ணினவர். அந்த மத்தியந்திர முனிவர் எவ்வளவு தவத்தை பண்ணினாரோ அவருடைய பாதத்தில் ஒட்டி இருக்கிற தூள் என்னுடைய தலையில் இருக்குது. அவரை கரத்தாலும் தொழுகிறேன், மனத்தாலும் தொழுகிறேன். யாரு? வியாக்கிரபாதருடைய தந்தை மத்தியந்திர முனிவர். அப்பர் சுவாமி சொல்றாரு, சிவபிரகாசர் பிள்ளைன்னு பிறந்தா உன்னை போல பிறக்கணும் சாமி, புள்ள பெத்த உங்க அம்மாவை போல பிறக்கணும் அப்படிங்கிறாரு திருநாவுக்கரசர். பெற்றால் நினைப்பெற்றாரை போல் பிறப்பதுண்டில் நற்றாரணியில் நினைப்போர் பிறப்பதும் நல்ல கண்டாய் என்பது நம்ம நால்வர் நான்கு
1: அலை இப்படி ஒரு நல்ல பிள்ளைய உலகத்துக்கு பெற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை போலவா எத்தனை பேர் நன்மை அடைகிறார்?
0: இந்த கூத்த இந்த திருக்கூத்த பிரம்மோஷ்ணுக்கள் கூட காண முடியலையே, இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. இந்த கூத்த யாரு ஆட வச்சது? வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் அத வந்து பாக்குறவங்க யாரு? பிரம்மாவிஷ்ணு வந்து பாக்குறாங்க. அவங்களால கூட சாமி ஆட வைக்க முடியல. ஆனா தாஜாவரத்துல கொஞ்ச நேரம் ஆடினாரு, சும்மா கொஞ்ச நேரம் ஆடினாரு. பூமி தாங்கலையாம், பூமி தாங்கலையாம் தாஜாவரத்துல. அதனால ஆட்டத்தை நிறுத்திட்டாரு. அந்த கொஞ்ச நேரம் நாட்டத்தை தான் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தார் யாரு? மகாவிஷ்ணு. அந்த திருக்கூத்த ஞாபகம் வந்துருச்சு. ஒரு காலத்துல வந்த உடனே படுக்கை விட்டு இருந்துருச்சு, தலைவையில கையை கூப்பி கண்ணீர் விட்டு அப்படியே ஆனந்த வெள்ளத்தில் மூடி அத பார்த்தான் ஆதிசேடம். சுவாமி தேவநீதி பொழுது என் மீது சயனிக்காமல் இப்படி கண்ணீர் விருக இப்படி கை ஊப்பி நிற்கின்றீர்களே, என்ன சமாச்சாரம்னு கேட்டான். அப்போதுதான் சொன்னார் மகாவிஷ்ணு, அப்பா நான் தாரகாவனத்தே சுவாமி என்ன வரை சொன்னார் மோகினியா போனேன், கொஞ்ச நேரம் திருநடனம் செய்தார், அந்த நடனத்தை நினைச்சுக்கிட்டா இப்போது இந்த எப்படா அந்த நடனத்தை பார்க்க போறா அப்படின்னு நினைச்சா எனக்கு தூக்கம் இல்லடா, என்னால படுக்க முடியலடா, அந்த திருக்கூத்தை எப்படா பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன்டா, என்னால படுத்திருக்க முடியலடா அப்படின்னு கண்ணீர் விட்டாரு. சிவபெருமான் கூத்தாடினாரா அப்படின்னு அவன் கேட்டா, அவன் நீரா உருகிட்டான். அந்த கூத்து சிவருமான ஆனாரா அப்படின்னு கேட்டானே இல்லையா, அவன் நெருப்பில் இட்ட வெண்ணால உருகிட்டான், நெருப்பில் இட்ட வெண்ணை போல உருகி விட்டான். அதை பார்த்து இவர் பயந்துட்டார். ஐயோ ஐயோ, இவ்வளவு பத்தி சிவன் மேல நீ வச்சிருக்கிறான் எனக்கு தெரியாம போச்சுடா, உன்னை படுக்கையா வச்சுக்கிறடா, தப்புடா தப்புடா, நீ போய் கூத்த பாடுறா, கூத்து பாக்கிறது அவத்தை பண்றான், நான் வேற வேற்ற நான் சேனத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் போராட்டம் பேர்பட்ட பக்தனை நான் வாயா போட்டுப்படுத்திருந்தேன், தப்புடா, இவ்வளவு பெரிய பக்தனை சிவபக்தனை நான் வாயா போட்டுப்படுத்திருந்தேன் மாதிரி எனக்கு தெரியாம போச்சுடா, இவ்வளவு பத்தி உனக்கு சிவனிடத்துல இருக்கும்னு தெரியாம போச்சுடா, அதனால நீ நேர தவத்தை போய் செய், திருக்கூத்த பாடுறா, நான் வேற ஏற்பாடு பத்திரம் வாங்கிக்கிறேன் போடா. பேர்பட்ட அளவுண்டா அளவு, மற்றவர்கள் எல்லாம் செய்த சாதனை எல்லாம் விட இந்த இரண்டு மணியுடன் செய்த சாதனை மிகப்பெருசு மிகப்பெருசு. விரிகான சுவை வியந்தலை அறிந்து வீட்டி பொறுவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி சுவாமி வல்லேன்னு சொல்லி கழுத்தை அறிஞ்சு போட்டாராம் பதஞ்சலி முனிவர் கையாய் அக்னி. அதன் பிறகு சுவாமி வந்து எழுப்பி அவனுக்கு வரம் கொடுத்ததாக கட்சி போவது சிவாச்சாரி சுவாமி தான் கந்தபுராணத்தில் பொறுவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி துதிக்கானது இருவரும் உணர்வார்க்கான எல்லையில் அருளாலீசன் திருநட இயக்க காட்டும் தில்லை மூதூரை கண்டு
1: எந்த தவம் அவளுக்கு இந்த பிள்ளைய கொடுத்துச்சோ, எந்த தவம் அவளுக்கு இந்த பிள்ளைய கொடுத்துச்சோ, அப்படிப்பட்ட அந்த பிள்ளையுடைய பெருமையை சொல்லி முடியுமா, அவருடைய திருவுருளை சொல்லி முடியுமா? இருவருணர்ந்த அறிவறிய பரமசிவன் அணிமந்தில் இடத்து வெற்கின்றது மகள நடிக்கு நடம் முன் கண்ணார் கண்டருளின் செல்வத் தூங்கி பூர்வரிய பயனடைந்த வியாக்கரவாதன் தன்னை போல அண்டத்து ஒருவர் உளர் உண்டுரைக்கு எவருளரோ மாதவத்தோல் உயர்வு பெற்றோய். இரண்டு பேராலையும் காண முடியாதவன், இரண்டு பேராலையும் காண முடியாதவன் அவன் வந்து அடையாளம் மந்திலே நடிக்கிறார். இரண்டு பேரும் பெரிய பெரிய ஆள்களால காண முடியாது. இரண்டு பேர் யாரு? பிரமாவும் இரண்டு பேராலையும் காண முடியாதவன். இரண்டு பேர்த்துக்காக வந்து நடிக்கிறான். காதில் இரண்டு பேரும், கண்டோர் இரண்டு பேரும், காதில் இரண்டு பேரும், கண்டோர் இரண்டு பேர், ஏதிலராய் காணார் இரண்டு பேர், பேதமலை உன்னார் இரண்டு பேர், ஒங்குமுனி ஊரருக்கு பெண்ணான பேர் இரண்டு பேர். இப்படி ஒரு பாட்டு எட்டப்படுது. காதில் இரண்டு பேரு, கண்டோர் இரண்டு பேரு, ஏதிலராய் காணார் இரண்டு பேர், பேதமலை உன்னார் இரண்டு பேரு, ஒங்குபுலி ஊரருக்கு பெண்ணான பேர் ரெண்டு பேர். காதல ரெண்டு பேர் இருக்கிறாங்களா? அச்சுதரன் கம்பளதரன் குண்டலங்களா இருந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டு பல்ல அந்த இது வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு போறாங்கல்ல ரயில்வேல. இப்ப கண்டுதான் இவன் கேட்கிறானோ இல்ல இவனு போட்டுக்கிறத பார்த்தே அவரு போட்டு. காதலையே அச்சுதரன் கம்பளதரன் இரண்டு கந்தர்வர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு அவருக்கு ஆசை. யாருக்கு? பாட்டு கேட்கறது ரொம்ப பெரிய காதில் இரண்டு பேர், கண்டோர் இரண்டு பேர், வியாக்கரவாதரும் பதஞ்சலி, ஏரியாராய் காணாறு இரண்டு பேர், அயலார்களைப் போல அயலவர்களைப் போல பகவர்களைப் போல காணாதவர் ரெண்டு பேர் பிரமகுஷ்ணன், பேதை முறை உண்ணார் இரண்டு பேர், குமாரிகளுடைய முறைப்பாட பிள்ளையா பிறந்து உண்ணாதவர்கள் யாருன்னா முருகனும் விநாயகம். முருகனுக்கு பால் காந்தாரம் கொடுத்தா வச்சு அழைச்சு கொடுக்கல இல்ல அதனால ஒங்கு புலியூரருக்கு பெண்ணான பேர் ரெண்டு பேர், புலியூரருக்கு ரெண்டு பெண்கள், குமாரி ஒண்ணு கங்கை ஒண்ணு, ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பாடுறாரு. இப்படி இருவரால காண முடியாதவனாய் சாமி வந்து இரண்டு பேருக்கு ஆடுறான். இருவரும் இருவருணர்ந்த அறிவறிய பரமசிவன் அணிமந்தில் எடுத்து வெற்றின் திருமகளை நடிக்க நடம் வெற்றின் திருமகளாய் உமாதேவி மனம் மகிழும்படியாக நடிக்கிறான். அந்த அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இவன் நடிக்கிறான, அவ ஓயாம பாக்குறாளாம். இவன் நடிக்கிறான, அந்த நடனத்தை பார்ப்பதற்கு ஆற்றல் உடையவள் யார் என்று கேட்டால் உமாதேவிதான். எல்லாராலையும் அந்த பூத்தை பார்க்க முடியாது. எல்லாராலையும் அந்த பூத்தை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டாமா? அதான் இருவரும் உணர்வார்க்கானாரு யாரு? கச்சியப்பர். அந்த ரெண்டு பேரும் ஞான கண்ணை கொடுத்தல்லவா பார்க்க வச்சாரா? இந்த சாதாரண கண்ணால் பார்க்க முடியாதுல்லவா தாண்டவர். பதஞ்சலி வியாக்கரவாத ஆளுக்கு ஞான கண்ணை கொடுத்து பாருங்க. அதனாலே இருவரும் திருமகளை நடிக்க நட முன்கண்ணால் கண்டு அருளின் செல்வத் தூங்கி அருள் செல்வத்தை உடையவராய் பொருவரிய பயனடைந்த வியாக்கரவாதன் தன்னை போல அண்டத்து ஒருவர் உளர் ஒன்று ஒருவர் உளர் என்று உரைக்கே எவர் உளரோ மாதவத்தோல் உயர்ந்தற்று மாதவத்தால் உயர்ந்து. வியாக்கரவாதனை போல உலகத்துல எவன் இருக்கிறான்? வியாக்கரவாதனை போல யாராவது சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. ஆற்றறிய தவம் புரிந்த ஆற்றறிய தவம் புரிந்த தலந்தண்ணில் புரிப்பாத புரிப்பாத தனகன் மந்தில் தோற்றரு நாடகம் கண்டு வாழ்ந்து தனது தனதுல்குலத்தை தூய முத்தி ஏற்றினங்கு அது வந்து திருமூலத்தானத்துள் இவையோர்நாதன் போற்றறிய திருவருளால் உரு புதல்வன் தனை உலகம் புகழப்பெற்றான். இதனாலே அந்த செய்ய முடியாத தவத்தை செய்து செய்ய முடியாத தவத்தை செய்து திருக்குத்தை கண்டான். திருக்குத்தை கண்டதினால அவருடைய வம்சத்தார்களை எல்லாம் சிவலோகத்து முயற்சி விட்டான். வியாக்கரவாதனுடைய முன்னோர்கள் எல்லாம் சிவலோகம் சுற்றம் முரண் ஒரு நரகிட ஆளாமையருள் அரசை போற்றியிருந்தார் போல கும்பருக்கரசி ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றை எந்தனுக்கு வம்பனப்படுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வுத்த வாழ்வர வாழ்வித்தவன். அதனால் வியாக்கரவாத தன்னுடைய குலத்தாரை எல்லாம் சிவலோகத்துக்கு ஏற்றி விட்டான். முன்னே இருந்தவங்க எல்லாம் அதுக்கு மேல இன்னொன்னு என்ன செஞ்சான் தெரியுமா? உலகமெல்லாம் புகழ்றாப்புல ஒரு பிள்ளையும் வித்துட்டாண்டா. அந்த கூத்த பார்த்ததுனால தனக்கு முந்தி இருந்தவங்களை எல்லாம் சிவலோகத்து போட்டி விட்டான். அதுக்கு மேல தனக்கு பின்னால ஒரு பிள்ளையும் பற்ற அந்த வியாக்கரவாத பிள்ளையுடைய பெருமையை சொல்லி முடியுமாடா? பிள்ளை யாருடா? வியாக்கரவாதருடைய பிள்ளை யாரு?
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திருவியலூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண்ணட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை திருச்சி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு சித்தர் கணம். பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அடுத்து சித்தர் கணம்.

கருத்தை கேட்டு பிழைப்போரையும் கிரீடபதியாக்குவீர். கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணியிடை குறுக வைப்பீர். ஓட்டினை எடுத்து ஆயிரத்தெட்டு மாற்றாக ஒளிவிடும் பொன்னாக்குவீர். ஓட்டினை ஒளிவிடும் பொன்னாக்குவீர். உரகனும் இழப்பு அற யோக தண்டத்தில்

அனல் வழிக ஆக்கி வைப்பது அரிதோ அரிதோ. வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற இத்த

துவண்டு சிவயோக நிலை நிற்பீர். பிற்பல் பிற்கற்பம் ஆகி விகற்பம் ஆகி நெடிய முகில் ஏழும் பறந்து வருள்.

பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலே. கண்ணகல் நிலத்தில் நான் உள்ளபொழுதே அருள் கரக வட்டத்தில் நின்றே, காது ஒன்றி நின்று மொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதி அவசம் உறவே. பண்ணுவது நன்மை.

பொய் திகழும் உலக நடை என் சொல்லுவேன், என் சொல்லுகேன் பொழுதுபோக்கு ஏது என்னிலோ, பொய்யுடலை நிமித்தம் குசிப்பிக்கு அலைந்திடல் குசித்தபின்

அலைந்திடல் புசித்தபின் கண் உரங்கள் கைதவம் வராது கைதவம் அல்லால் இது செய்தவம் அது அல்லவே கண்கட்ட வேர்க்கும் வெளியாய் கண்டது இது விண்டு இதை கண்டித்து நிற்றல் எக்காலமோ அதை அறிகிலேன் மைதிகளும் உயில் இளம் குடை நிழற்றிட அஷ்டவரையினொடு செம்பொல் மேறு மால் வரையில் முதுகூடும் யோக தண்ட கோல் வரைந்து ஜய விருது காட்டி மெய்திகளும் அஷ்டாங்க யோக பூமிக்குள் வளரு வேந்தரே குணசாந்தரே வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற இத்தக சித்தர்கணமே ஜகதுரக முதலான ஜகதுரக வித முதலான சதுரங்க மனம் ஆதி கேள்வியில்

திக்கிரி கந்தம் பூரண மதிக்குடை திகண்டிட வசந்த காலம் இசைய மலர் மீது உரை மனம் போல மலர் மீது உரை மனம் போல ஆனந்தம் இதயம் மேல் கொள்ளும் வண்ணம் ஆனந்தம் இதயம் மேல் கொள்ளும் வண்ணம் எற்றைக்கும் அழியாத என்றைக்கும் அழியாத சிவராஜ யோகமா இந்திராதி தேவர்களெல்லாம் சிவராஜ யோகமாய் இந்திராதி தேவர்களெல்லாம் விஜய ஜய ஜய என்ன இந்திராதி தேவர்களெல்லாம் விஜய ஜய ஜய என்ன ஆசி சொல்லவே கொலுவித்திருக்கும் கொலு இருக்கும் பெருமையடிதோ விஜய ஜய ஜய என்ன ஆசி சொல்லவே கொலு இருக்கும் பெருமை எளிதோ பெருமை எளிதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக

அகிலத்தின் இசை உள்ளதோ ஆணிலே பெண்ணிலே என்போல ஒரு பேரை அகிலத்தின் இசை உள்ளதோ ஆடிய கரங்கு போல் ஓடி உடல் சிந்தை

மௌனியாய் கண்மூடி ஓடு மூச்சு கட்டி கலாமதியை முட்டவே மூலவங்கழலினை எழுப்ப நினைவும் பூடிலே இத்தை நாள் கற்றதும் கேட்டதும் போக்கிலே போக விட்டீ கற்றதும் கேட்டதும் போக்கிலே போக விட்டு பொய் உலகம் அழினே.

வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற பித்தக சித்த கணமே கண்ணல் அமுது எனவும் முக்கணி எனவும் வாயூறு கண்டு எனவும் அடியெடுத்து

அவன் முத்தி சித்திகள் எல்லாம் தோய்ந்த நெறியே படித்தீர் சொல்லும் என அவர் நீங்கள் சொன்ன அவை தோய்ந்த குணசார்ந்தன் எனவே சொல்லும் என அவ நீங்கள் சொன்ன அவையில் சிறிது மின்னல் பெறவே சொல்ல அச்சொல் கேட்டு அடிமை மனம் விகசிப்பது என்ன நாளோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற இத்தக சித்தர்கணமே பொற்பினோடு கைகால் உயிர் படைத்ததால் போந்து இடை

பூரித்த எண்ணீர்மையார் எப்பட விளங்கு அகனத்தில் இமையா விழி இசைந்து மேல் நோக்க உரலாம் இரவு பகல் இருளான கனதந்து படநூறு இதயம் கழித்திடுதல்ல பற்பலமிதம் கொண்ட புலிகளை படைத்து பிரதாபம் உரலார் பனிவெயில்கள் புகுதாமல் தனி வெயில்கள் புகுதாமல் நெடிய வாந்துடர் சொடரு தொடரு நெடிய பருவ

நல்லவர்கள் கல்லாத பேர்களே, நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவு இல்லாத என் கர்மத்தை என் சொல்லுகேன், மதியை என் சொல்லுகேன். கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நாட்டுவே. கர்மம் ஒருவன் நாட்டிலோ பழைய ஞான முக்கியம் என்று நவிழுவேன். வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும், வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன். வல்ல தமிழ் அறிஞர் வரின் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது உழல்வேன். வெல்லாமல் எவரையும் மறுட்டிட கைவந்த வித்தை என் முத்தி தருமோ. வெல்லாமல் எவரையும் மறுட்டிட வகை வந்த வித்தை என் முத்தி தருமோ, வித்தை என் முத்தி தருமோ. வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற இத்த

0: வந்த தேசிக வடிவுனி உனையெல்லால் மற்றொரு துணைகாணி அந்தமு ஆதியுத் அளப்பருஞ்சோதியே ஆதியே அடியாது சித்தமேவிய தாயுமானவன் தாயும் ஆனவனின் சிறகிரி பெருமானே. அன்பருடைய திருவடிகளுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அடியார்க்கும் அடியே என்ன கேட்கறது பெரிய புண்ணியம். அதுதான் கேட்கறதுக்கு ரெண்டு குடிச்சிருக்கிறார், பேசறதுக்கு ஒண்ணு நாவு, கேட்கறதுக்கு நெறி. அதனால எனைத்தானும் நல்லவை கேட்க, ஆகையினால இந்த நல்ல செய்திகளை எல்லாம் தாய்மானவர் ரொம்ப அற்புதமா அற்புதமா எல்லாம் சொல்றார். அப்பேற்பட்டதான இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு கேட்கவும் அதனை சிந்திக்கவும் பெரும் புண்ணியத்தை அடையவும் புண்ணியம் செய்தனை மனமே என்பதுபடி சைவம் ஓவாஜி அவர்களுடைய பெருங்கருணையினாலே இந்த இளையதளத்து மூலமாக நாம் எல்லாம் கேட்டு மகிழும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை திருவடிகளுக்கும் பெரியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து உங்களுக்கெல்லாம் பெருமானுடைய திருவருளினாலே இன்றைய முதலே சொன்ன மாதிரி நடராஜா அபிஷேகம், அது பெருமானுடைய திருவருளினாலே எப்படி இந்த நடராஜாவுக்கு அபிஷேகம் ஆகி நடராஜா மனம் குளிர்ந்தாரோ அதே போல நாமும் மனம் குளிர்ந்தோம். ஏன்னா வாய்த்தது நந்தவர்க்கு ஈதோர் பிறவி அப்படிங்கிறார். அதனால இந்த பிறவியை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அதனால பெருமானுடைய புகழ்களை கேட்கவும் சிந்திக்கவும் பேசவும் இப்படியெல்லாம் அவனுடைய அருள்னா இருந்தாதான் அதெல்லாம் கேட்கவும் முடியும் கேட்க முடியும். நீங்களும் அது போல எல்லாம் கேட்டீர்கள். அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நாளைக்கு இதே போல 7 மணி முதல் 8 மணி வரையிலாக அற்புதமாக அவர் அருள் துணை கொண்டுதான் எல்லாம் நடக்குது. எல்லாம் உனது செயல் அவரே படிச்சோம். இப்ப எல்லாம் அவருடைய திருவுருளை நீங்களும் அதே மாதிரி எல்லாம் உனது செயலப்பா, என்னால ஆகிறது ஒண்ணும் இல்ல, நீ பார்த்து இந்த உலகத்துக்கு வந்து விட்டுற இடர்களை எல்லாம் நீக்கி எல்லோரையும் சௌரியமா வைத்திரு அப்படின்னு எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதிவை எல்லாம் பேரந்தறிய பராவரம் என்று சிந்திக்கவும்
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய கண்டப்பத்து.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இடம் மன்னியாற்றங்கரை. கன்றுகளை பிரிந்த ஆனினங்கள் தம் முன் நிற்கும் சிறிய மறைக்கன்றாகிய விசார சருமரை கண்டு உருகி அக்கன்றுக்கு தாம் தாயாகிய தன்மையை அடைந்தனவாய் அணைத்துக் கொண்டு மடி சுரந்து கரவாமி பாலினை பொழிந்தன.
2: சிவசிவ, மறைவர்களின் பசுக்களுடைய பால் வீணாக பூமிக்கு செல்கின்றதே. எம்மை உடைய ஈசனுக்கு இப்பாலினால் திருமஞ்சனம் செய்து வழிபடுவேன்.
1: மன்னியாற்றங்கரையிலே ஆத்தி மரத்தின் அடியிலே செங்கண் விடையவரின் திருமேனியாகிய சிவலிங்கத்தை மணலினாலே செய்து சிவாலயமும் கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்து அமைத்தார். ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலாக சிவபெருமானது திருமுடியின் மேல் சாத்துதற்கு ஆகும் திருப்பள்ளி தாமங்கள் பலவற்றையும் கொய்து இலைகளார் கோத்து வைத்த பூங்கூடையினை கொண்டு வந்து அருமணம் தங்கும்படி வைத்தார். முன்னை தொடர்ச்சியாகிய அன்பினாலே அர்ச்சனை புரிந்து ஆளின் திருமஞ்சனத்தை ஆட்டி பூசனைக்கு தேவையான பொருட்களில் தாம் தேடிக்கொள்ளாதவற்றை அன்பினால் நிரப்பி சிவனார் மெய்மை பூசனையை செய்து மகிழ்கின்றார் விசார சருமனார்.
3: அட, என்ன கொடுமை இது! வெள்வைக்கு பயனாகும் பாலினை இப்படி மண்ணில் குட்டி விளையாடுகின்றானே சிறுவன். இதனை உடனடியாக மறைவர்களிடம் தெரிவிக்க வேண்டும்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: முற்றுமுணர்ந்த விசார சருமனாரிடம் சகமானவன் பல செய்திகளை தெரிந்து கொண்டு மெய்ப்பொருள் என்பது யாது என்னும் வாழ்வின் இலக்காகிய வினாவை விசார சருமனாருக்கு முன்வைக்கின்றான். இடம் பாடசாலை.
1: விசாரசருமா, இருக்கு, யஜுர், சாமம் அதர்வணமாக நாம் கற்கும் வேதங்களின் சாரத்தை எனக்கு விளங்குமாறு சொல்வாயா?
2: நன்றுதான் கேட்டாய். அருமறையின் சாரமாக விளங்குவது ஸ்ரீருத்ரம். இது வேதங்களின் இதய பகுதியாகவும் விளங்கி வேதத்தின் உட்பொருளையும் உணர்த்துவது.
1: இன்னும் சொல்லேன் அந்த உட்பொருள் பற்றி.
2: வேதங்கள் முழுமையும் காண்பன போல ஸ்ரீருத்ரமானது எல்லா பொருள்களிலும் இறைவனை கண்டு துதிக்கின்றது. ஆயினும் இறைவன் இப்பொருள்களாகவும் அன்றி அவற்றின் தலைவனாக, உடையவனாக, பதியாகவும் விளங்குகின்றான் என்பதை அப்பதிக்கும் வணக்கம் என்பதாகவும் மேலான ஞானக் கண்ணோட்டத்தில் எங்கும் இறைவனை காணச் செய்கின்றன. உயர்ந்தோரிடத்தும், பஞ்சனை செய்வோரிடத்தும், பேரை உடையவரிடத்தும், நாயை உடையவரிடத்தும், அந்த நாயிடத்தும் கூட.
1: அப்பப்பா, எப்படி ஒரு கண்ணோட்டம்! அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன் என மாறாத உணர்வாக கிடைத்துவிட்டால் நமக்கு இவ்வுலகிலேயே சிவலோகமான வாழ்வன்றோ? விசாரசருமா, உன்னை போன்ற ஒரு நண்பனை அளித்த அந்த திருவருளுக்கு என் வணக்கத்தை கூறுகின்றேன். சிறிய பெருந்தகையே, என் போன்றோருக்காக அந்த ஸ்ரீருத்ரத்தின் மெய்ப்பொருளை எப்போதும் நினைக்கும் வண்ணம் எளிதாக கூறுவாயா?
2: அந்த ஸ்ரீருத்ரத்தின் நடுவனதாக அமைகின்ற நமசிவாய என்ற திருமந்திரமே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. எதுவும் எனதன்று, எல்லாம் சிவனுடையது என உணர்த்துவது. எக்காலத்தும் எவ்விடத்தும் யாராக இருந்தாலும் அன்போடு ஓதத் தகுந்தது. அவ்வாறு உணர்ந்து ஓதுவாருக்கு ஒப்பில்லாத சிவசாயுச்சியமாம் வீடு வெற்றினை வழங்க வல்லது. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. என் உள்ளம் அந்த பேரன்பின் பெருமானை ஸ்ரீருத்ரத்தால், அதன் மெய்ப்பொருளான பஞ்சாட்சரமாம் நமசிவாய மந்திரத்தால் வணங்க கன்றை நினைந்த பசுபோல் விரைகின்றது. நீ இந்த ஐந்தெழுத்தை இடையராது ஓதி உய்விரு. நான் ஆனிரைகளை கொண்டு சென்று என் உயிர் தலைவனை வணங்குவேன். நமசிவாய, நமசிவாய், நமசிவாய,
1: நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.
3: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிட்டம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையை சிறப்பாக உலகம் முழுவதும் பயனுறும் வண்ணம் நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org அன்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை கூறிக்கொண்டு திருச்சிற்றம்பலம். சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக எல்லா பலன்களையும் சித்தாந்த கருத்துக்களில் மிகுதியாக உள்ளதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு சிறு சிறு குறிப்புகளாக இன்று கொஞ்சம் பார்க்கலாம். சாத்திர நூல்களிலே சிவஞான போதத்துக்கு காலத்தால் முந்தியது திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். இக்கருத்துக்களை நாம் பார்த்திருந்தாலும் இன்றும் நாம் நிறைவு நாள் என்பதால் மீண்டும் அவ்வற்றில் ஒவ்வொரு கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது என்று ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலே சொல்லுகின்றார். இறைவனை அவர் இப்படித்தான் இருக்கின்றார் என்பதை, அதாவது அவருடைய நிறம் வடிவம் இவற்றை எல்லாம் நம்முடைய ஆன்ம போதத்தினால் அறிய முடியாது என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே கருத்து திருவுந்தியாரிலே இங்ஞன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்ஞன் இருந்ததென்று உந்திபர, அறியும் அறிவதென்று உந்திபர என்று சொல்லுகின்றது திருவுந்தியார் பாடல். சரி, அடுத்து அதற்கு அடுத்த நூலாகிய திருக்களிற்றுப்படியார், அதிலே சிந்தையிலும் எந்த சிரத்தினிலும் சேரும் வண்ணம் வந்தவனை அப்படின்னு திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் சொல்கின்றார். அதே கருத்தை நமது ஞானசம்பந்த பெருமான் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை 2ஆம் திருமுறையிலே சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் என்று நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டியது போல் காட்டியிருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவஞான போதம், அதிலே முதல் சூத்திர கருத்தை பார்த்தோம், 2ஆம் சூத்திர கருத்துக்கள் பார்த்தோம், அப்படியே படிப்படியாக அந்த உள்பொருள் என்பதை நிலைநிறுத்தும் கருத்துக்கள் எல்லாவற்றையுமே நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். அதிலே அவர் அந்த மாதி என்மனார் புலவர் அதையெல்லாம் நாம் பார்த்தோம். 8ஆம் சூத்திரம் நம் எல்லோருக்கும் நல்ல பரிச்சயம். 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமே என்பது சிவஞான போதத்தின் 8ஆம் சூத்திரம். அப்படி 5 வேடரிடம் அகப்பட்டிருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி என்று மிக அழகாக ஞானசம்பந்த பெருமான் கூறியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக சிவஞான சித்தியார் கருத்தையும் நாம் பல இடங்களில் பார்த்துள்ளோம். அதிலே இறைவன் எங்குமாகி நின்றான் அப்படிங்கிறது எங்கும் உளன் இறைவன் என்று அருளந்தி சிவாச்சாரியார் கூறியதை இவர் எங்குமாய் இருப்பார் என்றும் எங்குமாகி நின்றான் என்றும் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் அப்படிங்கிறது சிவஞான சித்தியாருடைய தொடர். அதற்கு ஏற்ப இவருடைய பாடலில் தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் என்று அந்த பாடலிலே வருகிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக நாம் 20 என்ற நூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த அகப்பற்று புறப்பற்று இருக்கும் வரையில் இறைவனை நாம் அறிய முடியாது. ஆகையால் 20 நமக்கு அற்றவர்க்கு அற்றவன் என்று சிவபெருமானை உணர்த்துகின்றது. அதற்கு ஏற்ப நமது பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று 3ஆம் திருமுறையிலே பாடியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உண்மை விளக்கம் என்ற நூல் மிக அழகாக இறைவனுடைய நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. சிவாய நம்ம என்னும் திரு 5 அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான் என்று நமது மனவாசகம் கடந்தார் உரைத்துள்ளார். அதற்கு ஏற்ற பாடலாக ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் 3ஆம் திருமுறையிலே மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே என்று வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக அவர் எங்கே இருக்கின்றார் இறைவன் என்று பார்த்தோம் என்றால் இறைவனுடைய இருப்பையும் சிறப்பையும் பற்றி மிக அழகாக நமக்கு சிவபிரகாசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சிவபிரகாசம் நமக்கு சொல்கின்றது உயிர்க்கு உயிராய் நிற்றல் என்று. அதே கருத்தை நமது ஞானசம்பந்த பெருமான் உயிர்க்கு உயிராய்
அங்கங்கே நின்றான் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, தவம் செய்தால்தான் இறைவனை நாம் இறைவனது அருளை நாம் பெற முடியும். ஆகையால் கழலினை தாழையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே என்று ஞானசம்பந்த பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார். அதே கருத்து சிவபிரகாசத்தில் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய தன்மையை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, அவர் அளப்பரும் தன்மை உடையவர் என்றும் பேரருளாளர் என்றும் அவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய நுண்மை, பெருமை, பேரருள் தன்மை, அருமை, ஒப்பில்லாத தன்மை, இவை எல்லாவற்றையுமே நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் ஒரே குரலில் அடக்கி பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று சொல்லுகின்றார். ஆகையால் இவரும் அவரை தண்ணீர் பிறர் இல்லாதானை, தன்னொப்பில்லா தூயவனை, அருமையில் அளப்பரிதாயவனே, பேரருளாளனே என்றெல்லாம் எல்லாம் 1, 2, 3 திருமுறைகளில் அவர் பாடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இறைவன் நமக்கு மருத்துவனாக இருந்து மருந்தாகவும் இருந்து நம்முடைய பிறவியை நீக்குகின்றார் என்பதை உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து என்று உமாபதி சிவாச்சாரியார் திருவுருட்பயனிலே கூறியிருக்கின்றார். அதனை இவரும் ஐயுறவில்லை பிறப்பறுத்தல் அவலம் அடையாவே, அவர் பிறப்பறுப்பார் என்பதில் எந்த நமக்கு

கண்டியூர் வீரட்டத்துறை கல்வனை அறுத்தனை திறம் அடியவர் பால் மிக கேட்டு உகந்த வினா உரை என்று அவரே அந்த வினா உரை என்ற சொற்றொடரிலேயே அதை பாடியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதுபோலத்தான் இறைவனுடைய இயல்புகளையெல்லாம் வினா வெண்பாவிலும் கேட்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இறைவனை என் உள்ளம் கவர் கல்வன் என்று மிக அழகாக இவர் பாடியதை உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் என்று போற்றி பகுருடை என்ற நூல் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உண்மை நெறி விளக்கம், அதை நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு கருத்துதான். தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நிற்கில் பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் என்று அந்நூல் நமக்கு இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரத்தை சொல்லுகின்றது. அதையேதான் ஞானசம்பந்த பெருமான் செயர்வார் தாமே தானாக செய்யும் அவன் என்று நமக்கு வலியுறுத்தி இருந்தார் என்று நாம் கண்டோம். அதற்கு அடுத்தபடியாக கொடிக்கவி என்ற நூல், அதிலே வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையன் என்று நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். அதே கருத்து உணர்வறியான் என்றும் உணர்கில்லா பெருமான் என்றும் ஞானசம்பந்த பெருமான் அதே சொற்றொடர்களை கையாளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுவிடு தூது என்ற நூலிலே நான்காமது சந்தான குருவராகிய நமது உமாபதி சிவம் அரியான் எழியான் பெரியான் சிறியான் என்று கூறுகின்றார். அதே கருத்துக்களை அரியாய் எழியாய் பெரியாய் சிறியாய் என்ற ஞானசம்பந்த பெருமானின் இரண்டாம் திருமுறை பாடலிலும் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக மற்றும் ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்தை நாம் பார்க்கலாம். சங்கற்ப நிராகரணம் இல்லையா, அந்த நூலில் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது கடவுளை சேர்ந்தவர்க்கு இன்பம் வாய்த்திடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் என்று இவர் கூறுகின்றார். சலமிலனாகி சார்ந்தவர்க்கு என்றும் நலமிக நல்கும் நாதன் என்று போற்றி பகருடைய சங்கற்ப நிராகரணத்திலே வருகின்றது. அதற்கு ஒப்பான பாடல் இவர் பாடலை கண்டோம் என்றால் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் என்று ஒன்றாம் திருமுறையிலே பாடியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். தாமே தானாக செய்தான் என்பதைத்தான் தானாக செய்யும் அவன் என்று அவருடைய சொற்றொடர் கையாண்டுள்ளது நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்த்தோம். அந்த வகையிலே எல்லா சித்தாந்த நூல்களுக்கும் உரிய கருத்துக்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக இவருடைய பாடல்களில் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக நமக்கு புலனாகிறது என்பதை பார்த்து கொண்டு இப்போது இந்த பதி பசு பாசம் முப்பொருளும் இருக்கின்றது என்பதை நமக்கு அது அனாதி என்பதை அவர் நமக்கு வலியுறுத்தி சொன்னார். 84 லட்சம் பிறவிகளை இந்த உயிர் எடுக்கிறது என்பதை வலியுறுத்தி சொன்னார். ஆணவம் பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருள் என்று நமக்கு சொன்னார். ஆணவம் நமக்கு அறியாமையை தருகிறது, அறிவை மறைக்கிறது என்று சொல்லி கண்மம் வந்து அறியாமையினால நம்ம கண்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம், வினையை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம், பாவத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை சொல்லி அதை நாம் முக்கரணங்களால் ஈட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த முக்கரணங்களால் வினை ஈட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் திரிகரண வழிபாடு நாம் செய்ய வேண்டும், முக்கரண வழிபாடு நாம் செய்ய வேண்டும் என்பதும் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டு அந்த சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் ஆகிய மூன்று வினைகளும் நீங்கும். எப்படி என்றால் வழிபாட்டினால் நீங்கும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார். குருலிங்க சங்கம வழிபாட்டையும் நமக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆகையால் அவற்றில் சிலவற்றை இப்போது நாம் காணலாம். பாச நீக்கம் என்பது உயிர்களுக்கு மிகவும் அவசியம் தேவை. ஏனென்றால் இறைவனை அடைய விடாமல் தடுக்கும் பாசம் வந்து உயிர்கள்டிருந்து நீங்கிறதுக்கு பேர் தான் பாச நீக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுலேயும் முக்கியமாக இந்த ஆணவம்ங்கிறது அடைமொழியே இல்லாமல் மலம் என்றும் இருள் என்றும் மூலமலம் என்றும் சகஜமலம் என்றும் பலவாறாக சொல்லப்படுகிறது. அந்த அக இருளானது ஆன்மாவிற்கு இருப்பது ஆணவ மலத்தினால்தான். அது நீங்க வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சித்தாந்த நூல்கள் வலியுறுத்தி உள்ளது. அதனை இவர் மிக அழகாக ஒன்றாம் திருமுறையிலே ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிப்பேனும் என்று மிக அழகாக சொல்லிவிட்டார். அகையிருள் நீங்க வேண்டும் என்றால் அந்த ஒரு இருள் நீங்கன்னா அங்கே ஒளி வேணும், ஒளிப்பொருள் வந்து இறைவன். அதனால ஞான பொருளாக இருக்கக்கூடிய ஒளிப்பொருளை இடையராது மனதிலே நாம் தியானிக்க வேண்டும், அவர் திருவடிகளை நாம் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது திருமுறை பாராயணம் செய்யணுங்கிறது இங்கே நல்ல

0: ஆணித்தரமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டு அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் வந்து ஆணவ மலம் நீங்குகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். சரி, பாச நீக்கத்தில் முதலாவதாக ஆணவ மல நீக்கத்தை இப்போ பார்த்தோம். அடுத்து வினை நீக்கம் இல்லையா, ரெண்டாவது என்னது வினை. வினை நீங்கணும், வினையும் நீங்கினா, ஏன்னா பாசமான கலைவார்னே சொல்லியாச்சு, இவர் நமக்கு தெளிவாக பாசத்தை நீக்குவார் என்று சொல்லியாச்சு. அடுத்து வினை நீக்கத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். வினை நீங்கலைன்னா நம்ம பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். ஆகையால் வினை நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை அவற்றையும் இப்போது பார்க்கலாம். கண்மமல நீக்கம் அதான் வினை நீக்கம் என்பது. ஆணவமல நீக்கத்தை பார்த்துட்டோம். அந்த அதுவும் ஒன்னாம் திருமுறையிலேயே இருக்குது. தொகுவான் களலேத்த தொடரா வினைதானே என்று சொல்லுகின்றார். பெருமானுடைய திருவடிகளை சிக்கன பிடித்தோம் என்றால் வினை தொடர்ச்சி நீங்கும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். வினை விண்டு போகுமே என்று மற்றொரு பாடலிலே சொல்லுகின்றார். இப்ப நெல்லோட வாய் விண்டால் நெல்லுக்கு முளைக்கும் தன்மை கிடையாது, அதுபோல வினை விண்டால் அதற்கு முளைக்கும் தன்மை நீங்கும். வென முளைச்சாதான் நம்ம பிறவிக்கு வருவோம். வினைய வறுத்த வித்து மாதிரி ஆயிரும்னு நமக்கு தீசியால சொல்லப்பட்ட மாதிரி வினைகள்லாம் விண்டு போயாச்சுன்னா நம்ம நிச்சயமாக பிறவிக்கு வரமாட்டோம். அதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வினை நீங்கணும்னா என்ன பண்ணணும், உயல் உருவீர்கள் ஐயன் ஆரூரரை கையினால் தொழ நையும் வினைதானே என்று சொல்கின்றார். கையால் தொழுதால் நையும் வினை என்று மிக அழகாக சொல்லி, சிந்தித்து எழ வல்லார் தீரா வினை தீர்க்கும் என்று மிக அழகாக சொல்கிறார். தீரா வினைனா தீராத வினைதான், நம்ம செஞ்ச வினைதான். நம்ம வந்து புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது புத்தி பூர்வமா மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்கிறோம், அபுத்தி பூர்வமாகவும் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்கிறோம். அப்ப அப்படி அது பெருகிக்கொண்டே போகுது இல்லையா. அப்ப அதை எல்லாத்தையும் அவர் அந்த தீரா வினைகளா இதெல்லாம் சேருது, அதையெல்லாம் அவர் வந்து இறைவனை சிந்தித்தால் நமக்கு நீங்கும் என்று மிக அழகாக சொல்லி, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒன்றாம் திருமுறையிலே, மீண்டும் இரண்டாம் திருமுறையில், வினை நில்லாவே வினை மாய்ந்தருமே வினை தேய்ந்தருமே சுருங்க யம தொல்வினையே என்று வினை நீக்கத்தை பற்றி பல இடங்களில் நமக்கு அவர் பட்டியலிட்டு, அவருடைய பதிகத்தை நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா வினையை செய்யறத தவிர்க்கணும், வினையிலிருந்து நீங்கணும். அதாவது அந்த வினைன்னு நம்ம சொல்றது சஞ்சிதமும் பயன் தராமல் பார்த்தா வினை விண்டுமே அப்படின்னு சொன்னது, விண்டு போமேன்னு சொன்னது. அடுத்து பிராரத்தம் தான் அந்த துன்பம் இதெல்லாம், அதுவும் நமக்கு தோத்தாமலே இருக்கணும், அது அனுபவிக்கிற உணர்வு இல்லாமலே அனுபவிச்சு கழிச்சிடணும். இப்போ எப்படி அனஸ்தீஷியா கொடுத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த வலியெல்லாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இறை சிந்தனையிலே ஊறி இருந்தோன்னா அந்த வினை அனுபவம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதை மிக அழகாக நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்து நமக்கு அடியார் மேலே இருக்கக்கூடிய வினையை மெதுவாக நீக்கிறாரு அப்படிங்கிறது, செய்ய மேனி வெளி பொடி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் இல்லையா. நோயை விரைந்து நீக்கினால் அதனால் வரக்கூடிய தீமை வந்து அதிகமாயிரும், அதனால் நோயை மெது மெதுவாக தான் டாக்டர்கள் வந்து நீக்குவாங்க. அதே அந்த நோயோட கடுமை அது விரைவாக நீக்கணுன்னா அதிகப்பற்றும் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மருத்துவர் வந்து பைய பைய பைய பைய தான் அந்த நோயை நீக்குவார். அதே மாதிரி தான் இவரும் நமக்கு வினையை பைய பைய நீக்குகின்றார், அதுவும் நம்ம மேல் உள்ள கருணையில்தான் என்பதை நமக்கு தெளிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ ஒரு ஒரு கொடியவன் இருக்கான், அவன் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அரசன் வந்து அவனை தண்டிக்கணும், இது அரசியல் பொது விதி. ஆனா தன்னோட தான் செய்த குற்றத்தை உணர்ந்து வருந்தி திருந்திய உள்ளத்தாருக்கு வேந்தன் வந்து தண்டனையை கொஞ்சம் குறைப்பான், முழுசுமா சில சமயம் விளக்கும் அளித்திருவான். அது வந்து அரசியல்ல சிறப்பு விதி. விதி அப்போ பொது விதியும் இருக்கு, தண்டிக்கிறது பொது விதி, தண்டனையை குறைத்தல், அவன் நல்லவனா மாறிட்டான் உணர்ந்து அப்படின்னா தண்டனையை குறைத்தல் அல்லது விளக்குதல், அது வந்து சிறப்பு விதி அரசியல்ல. அந்த பொதுவும் சிறப்புமாகிய அந்த விதிமுறைகள் வந்து எல்லா காலத்திலையும் எல்லா நாடுகள்லையும் உலகியல் நடைமுறையில தொடர்ந்து தான் இருக்கு. அதே மாதிரி உலக முதல்வனாகிய இறைவனுடைய அருளாட்சியிலையும் உயிர்கள் செய்த வினைகளுக்குள்ள பயன்களை எந்த உயிர் செய்ததோ அந்த உயிரே தப்பாம அனுபவிக்கணும். அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், அதனால அதை தப்பாம நுகரணுங்கிறது பொது விதி. தன்னோட பிழைக்கு இறங்கி மனம் திருந்தி தன்முனைப்பு இல்லாம இறைவனுடைய அருள் வழி நிற்பாரை ஊழ்வினை பயன் வந்து தாக்காது. சரியா, அது வந்து சிறப்பு விதி இல்லையா. அது அப்படியே அந்த ஆன்மாவை ஆதரித்து உய்வித்தல், அது வந்து சிறப்பு விதி அப்படின்னு பார்க்குறோம் இறைவனுடைய அருளாட்சியில். சரி, அதனால் இறைவனை வழிபடுவதால் முன்னை வினையும் பின்னை வினையும் கழியுங்கிறது நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சஞ்சிதமும் கழிஞ்சிரும், ஆகாமியமும் கழிஞ்சிரும், இருக்கிற பிராரத்தத்தை அவர் நமக்கு தோத்தாமல் எப்படியெல்லாம் கழிக்க வைக்கணுமோ அப்படி அனுபவிக்க வச்சு கழிச்சு விட்டுருவார் அப்படிங்கிறது நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எடுத்த தேகம் உள்ள அளவும் பிராரத்த வினை வந்து புசித்து தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆகாமியம் வந்து ஒருவேளை உருவாச்சு அறியாமையில அப்படின்னா சிவஞானம், ஏன்னா ஞானம் வந்துருது இல்லையா நல்ல பக்குவான்மாக்கு, அந்த ஞானம் வந்து அதை சுட்டு பொசிக்கிறோம் ஆகாமியத்தை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, ஆக இந்த கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொண்டு அடுத்து அப்போ வினை வந்து நமக்கு எப்படினாலும் நீங்கி விடுகிறது, அதை இறைவனை நாம் சிக்கனை பிடித்து கொண்டால் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் என்று திருப்புன்கூர் தலத்துக்கும் அவர் மிக அழகாக பாடி தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ வினை நீங்க வேண்டும் என்றால் இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும், இறைவன் நாமத்தை கணித்தல் வேண்டும், உடம்பால் இறைவன் இறை வழிபாட்டை நாம் திறமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சரி, ஆணவ மலம் எப்படி நீங்குது, கன்ம மலம் எப்படி நீங்குதுன்னு பார்த்தோம். மூணாவதா மாயை, மாயை எப்படி நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு குணங்கள் இருக்கு, அது கூட ஆணவ மலமும் சேர்ந்தே இருக்கு. அந்த ஆணவத்தை அதுல இருந்து கழிக்கணும், அதோட வலிமையை குறைக்கணுங்கிறதுக்கு தான் கன்ம மலமும் மாயா மலமும் சேர்க்கப்படுது. அதாவது மாயையால் ஆன தேகமும் மாயையால் ஆன உலகமும் நமக்கு தரப்பட்டுள்ளது, அதற்காகத்தான் அது வாய்த்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ படிப்படியாக நமக்கு பக்குவம் வந்தால் மாயையும் நீங்கிவிடும் என்பதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் பத்தாம் சூத்திரம் சிவஞான போதத்தில், அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றின்று. மலம்ங்கிறது ஆணவத்தையும் மாயைங்கிறது மாயையும் வல்வினைங்கிறது கர்மத்தையும் குறிக்கி. அப்போ என்ன செய்யணும், ஏகனாகி நிற்கணும், இறைபணி செய்யணும், நிற்கணும், இறைபணி நிற்றல். இந்த ரெண்டையும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக பிறவியானது நீங்கிவிடும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக அவர் வலியுறுத்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, சித்தியார்லையும் நமக்கு மிக தெளிவாக பேறு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு இந்த ஆறும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. வினைக்கு ஈடாதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. 84 லட்சம் யோனி பேதம் இருக்குங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றையுமே ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு மிக அழகாக பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த அன்றே நாம் சிந்தித்தோம் ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் என்று நமக்கு வினை வந்து எப்படியெல்லாம் பலனை தருகிறதோ அதையெல்லாம் எப்படி நீங்கணும் அப்படின்னா கோளறு பதிகம், அதை எல்லாரும் நவகிரகத்துக்காக உள்ள பதிகம் என்று மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற நவகிரகங்களை மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மூன்று வகையில் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் அவை அது வந்து நமக்கு அந்த பதிகமானது நிக்க, அதெல்லாம் நித்திய பாராயணம் செய்யணும். எப்படி சிவபுராணம் விநாயகவெல்லாம் நித்திய பாராயணம் பண்ணுறோமோ அது மாதிரி கோளறு பதிகத்தையும் நம்ம நித்திய பாராயணம் செய்தோம் என்றால், இப்போ பாருங்களேன் இன்னைக்கு ஆதி பௌதீகம் இதில் என்னெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், புயல் வந்துடும், அந்த வெவ்வேறு பேரில் புயல்கள், அப்புறம் அது எங்கே மையம் கொள்ளும், அது எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வரும், அது அதனால் வரக்கூடிய மழை வந்து மழை வரும், கனமழை வரும், அதிகனமழை வரும் சொன்னாங்க. இத்தனையிலையும் இன்னைக்கு இப்போ ஒரு 7 நாட்கள் இந்த சூழலில் நம்ம இந்த நிகழ்வானது நமக்கு நடந்திருக்குது அப்படின்னா இறைவனோட திருவருளுக்கு வேற என்ன நமக்கு சான்றாக வேணும். நாம சிந்திக்க முற்படுகிறோம், அதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கும். ஏன்னா குருவருள் இல்லாட்டா நிச்சயமா நமக்கு திருவருளே கிடையாது. நம்ம வழிபாட்டிலே பார்த்தீங்கன்னா சைவத்துல குரு பூஜையும் உண்டு, சிவ பூஜையும் உண்டு, அடியார்கள் வழிபாடும் உண்டு. அதனால நாம கண்டிப்பாக மூணு பேரையும் வழிபட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான இடரும் வராது என்பதை நாம் மனதிலே கொள்ளலாம். மிக அழகாக இறைவன் வந்து நமக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நன்மைகள் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவர் நமக்கு செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ இதுக்கெல்லாம் சாதனம் வேணும் இல்லையா, பயனும் வேணும். என்னென்ன சிவஞான போதும் அழகாக நமக்கு சொல்லியிருக்கோம், சாதனங்களும் பயனும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளை ஆன்மாக்களை அதாவது பசுக்களை கட்டி இருப்பது பாசம், அதுலேருந்து நீங்கி அந்த கட்டிலேருந்து விடுபட்டு பதிய போய் அடையணும், அதுதான் குறிக்கோள். அப்படி இருப்பதற்கு நாம் நமக்கு என்ன சாதனம், இந்த கட்டை விட்டு வெளியே வரணும், அதுக்கு நமக்கு என்ன சாதனம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதைத்தான் சைவ சித்தாந்தம் வந்து தவம் என்ற முறையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நமக்கு தெளிவாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இவரும் நமக்கு மிக அழகாக ஒரு ஆச்சாரியனாக இருந்து, ஏன்னா அழகாக 16 வயதிலேயே முக்திக்கு சென்றவர் அல்லவா, அதனால மிக அழகாக நமக்கு அவற்றை எல்லாம் வலியுறுத்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். புறத்தை செய்வது சரியே என்று நாம் பார்க்கின்றோம், புற வழிபாடு. அப்புறம் நமக்கு தெரியும் ஏற்கனவே அந்த உளவாரப்பணி செய்தல், நந்தவனம் அமைத்தல், பூ பறித்தல், மாலை தொடுத்தல், அலகிடுதல், மெழுக்கிடுதல், ஐந்தெழுத்தை ஓதுதல்லாம் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதைத்தான் நான் அன்றும் சொன்னேன், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகிதிர்வீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் அப்படின்னு சொல்லும் போது, பெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிகள், அதான் கொஞ்ச நேரத்தில் இறைப்பணி நிற்றல்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மற்றொரு இது 1 திருமுறை தான், மற்றும் ஒரு 1 திருமுறை பாடல்ல, காவினை இட்டும் குழம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூண்டெறித்தீர் என்று இருபொழுதும், பூவினை கொய்து மலரடி போற்றுவதும் நாமடியும் தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று அதிலேயே அடுத்த பாடல்ல சொல்றாரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சோலைகள் அமைக்கணும், காவினை இட்டுனா சோலை, அதாவது நந்தவனம் வைக்கணும், குளம் தோண்டணும், கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கு நீர் கிடைக்கும்படியாக குளம் தோண்ட வேண்டும். அடுத்து என்ன சொன்ன, பூவினை கொய்து பூ பறிக்கணும், அது அதான் மலர் தொண்டு முருகநாயனார்லாம் செஞ்சார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்புறம் அதை கட்டி கொடுக்கணும், அதை வச்சு, அதாவது மலர் போன்ற இறைவன் திருவடிகளை மலர்ந்த மனத்தால் மலர் கொண்டு வழிபாட வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். மேலும் 3 திருமுறையிலே மையலின்றி மலர் கொய்து வணங்கிட என்று சொல்லுகின்றார். அந்த பூ பறிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், மையலின்றி, மனசுல எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாது, பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அப்படி வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத, செய்ய என்ன செம்மையான மனம், நம்ம மனசு நல்லா இருக்கணும் இல்லையா, மனமது சித்தியானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா, பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரெல்லாம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அப்படின்னு, தண்ணி நல்ல வெண்ணீற்ற பூசி மலர் கொண்டு யாரெல்லாம் தூவி வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு செடியர் அல்லா உளம் உள்ளம் அப்படின்னா, குற்றம் இல்லாத செழுமையான உள்ளத்தை நமக்கு தருகின்றார். நல்ல உள்ளம் இருக்கணும், அப்பந்தான் முதல்ல இங்க சாமி வருவார். அங்க 6 இருந்தா வரமாட்டார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளம் செம்மையான செழுமையான தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னா நாம மலர் தொண்டு செய்யணும். அந்த பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: பன்குமந்த பாடல் பரிசு படைத்தருளும். இந்த பன்சுமந்த பாடலை பாடினாங்கன்னா அதுக்கு உடனே பெருமான் பரிசு தருவானா, என்ன பரிசு தருவான், என்ன பரிசு தருவான், பாலா சரி, பால் சுமந்த

பண் சுமந்த பாடல், அதனால எல்லா பாடல்களும் பண்ணோடு கூட பாரம்பரியான தன்மை வாய்ந்தன. எந்த பாடலும் பண் சுமந்த பாடல். இப்ப இந்த காலத்துல படிக்கின்ற பாடல்ல பாரதியார் வரைக்கும் பாரதியார் அதனாலதான் பாட்ட பாட்டா படித்தார். வேற யாரும் பாரதிதாசன் கூட பாட்ட பாட்டா படிச்சவர்கள் பாடா எழுதிட்டாரு. அதையும் ரொம்ப அருமையா பண் சுமந்ததுதான். ஆனா பண் சுமந்த மாதிரி வேற படிக்க முடியல, வேற யாருமே படிக்கல. பாரதியார் ஒரு ஆள் தான் வந்து பண் சுமந்த பாடலா பாடினதோ அதை படிக்கவும் தனக்கு தெரியும். அது பாடும்போது பாடுவாராம். அது ரொம்ப இவங்க மாதிரிலாம் இல்ல, எங்களை விட மாதிரி கொஞ்சம் எங்களை விட கொஞ்சம் அதிக உயர்வு, இவங்களோட கொஞ்சம் மட்டமா இருக்கும். ஆனா பாட்டு அப்படி பண்ணுங்க, நீங்க அந்த பாட்டை அப்படி படிச்சாதான் நீங்க அந்த பாடலுடைய சுவையை வர முடியும். எந்த பாடலாம் தான் இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமேங்கிறத நீங்க வெறும் வசனமா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சு விட்டோம் என்று ஆடுவோமே பல்லுவனே எவன் கேட்பான், யாராவது கேட்க முடியுமா? முடியாது அல்லவா?

ரொம்ப அருமையா பண்ணுங்க பண்ணு. ஆகல அந்த கடைசியில படிக்கும்போது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும். இதுவரைக்கும் நாங்க வெள்ளக்கார வரைக்கும் செஞ்சிட்டோம்ப்பா அடிமையை, இனிமே ஒரு பயம் வந்தாலும் செய்யறது இல்லைன்றது. பூமி

எல்லாம் பாடினாங்க. இசை தட்டிலையாவது பாடக்கூடாது. அப்ப அதெல்லாம் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சுல பாட மாட்டேங்கிறானே, ரேடியோவா இருக்கு அந்த பாட்டுலாம். அந்த விடுதலை பாடும் போது அது மாதிரி விடுதலை விடுதலை விடுதலை அந்த மேல போகும். பறையறுக்கும் இங்கு தீய புலையறுக்கும் விடுதலை என்ன பாடும்போது அந்த அந்த பண் சுமந்த பாடல் என்று எல்லா பாட்டும் அப்படித்தான். பாரதாசன் பாட்டுல ரொம்ப அருமையா அந்த காலத்துல பாடின பாட்டுலாம் உண்டு, ரொம்ப அருமையா இருக்கிற பாட்டுலாம் இல்ல அவர் பாட முடியாது தவிர, ஆனா பாடினது ரொம்ப அருமையா பண் சுமந்த பாடல் தான் இல்ல. இந்த பாட்டை வைப்பாங்க ரொம்ப அருமையா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்தினின்னு ஒரு அருமையான பாட்டு இல்ல. அதனால அந்த வானொலியில கேட்டு எங்களுக்கு அப்படி ஆனது, இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் விஷயம் தெரியாது, பாடம் தெரியாது இல்ல. ரொம்ப அழகா இருக்கும்.

பரிசு படைத்தருளும். அந்த பாடல்களுக்கெல்லாம் பெருமான் பரிசு. என்ன பரிசு பாருங்க, இந்த மாதிரி சிவபிராணம் இவற்றை எல்லாம் பாடியனுடைய பரிசு என்ன? குருநாதனாக இருந்து இவரை ஆட்கொண்டு அந்த வீட்டு வளர்ச்சி தந்தார். அது போல அப்ப ஞானசம்பந்தர் பாடின பாடல்கள் பலவற்றிற்கெல்லாம் ஒவ்வொரு பாடலுக்கும் பரிசு வச்சிருக்குது. வாசித்து இறைவியே காசு நல்கிறீர் என்று அருமையா பாடினார்கள். உடனே அருமையா திருவேலிமலையில் அந்த ஏற்கனவே அந்த காசு குற்றமுடையதா இருந்து குற்றத்தை நீக்கி பாடினார். பெருமானி இந்த கதவு திறக்கப்படணும்னு பாடினாங்க, திறந்தது. அடைக்கப்படணும்னாங்க, அடைத்ததாச்சு. இப்படி எல்லாம் பரிசு பறைத்தருளும். இந்த பன்சுமந்த பாடலை பாட பாட அந்தந்த பாடலுக்கு ஏற்ப அதற்கு ஒரு அருமையான நன்மையை செய்தாராம். யாரு? பெருமான் தந்தார். பரிசு பறைத்தருளும். அப்போ நாம இசையோடு கூட்டி முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சிவபிராணம் எல்லாம் படிச்சோம்னா பரிசு நமக்கு கிடைக்கும். இந்த 5 கோடி 5 கோடி இல்ல, குடிச்சு அரிச்சு விடுறான். கோயிலுக்கு போனா குளத்துக்கு போன சார், 5 கோடி 5 கோடி 5 கோடி 5 கோடி எங்கிட்ட பார்த்தா அது எங்களெல்லாம் கண்டா 5 எங்ககிட்ட வராது. உனக்கு வேணா 10 ரூபா பணம் வந்துடும், எங்களுக்கு அந்த 5 கோடி எல்லாம் எங்களை கண்டோம். இது மாதிரி இந்த பரிசுன்னா நமக்கு என்ன பரிசுன்னா இருக்கிற அந்த இன்னல்கள் குறைந்து இனி கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலே அதே இன்பம் தான். அப்புறம் கொஞ்சம் படிப்படியா இருக்கிற அமைப்புல நமக்கு ஒரு கால எல்லையில பெருமான் நமக்கு வீடு பேர் தரணும், அதான் முக்கியம். ஆனா கடைசி நேர எல்லையா தான். மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம், வைகளும் பாடலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இந்த உலகத்துல வாழும்போது துன்பம் இல்லாம வாழணும். ஒரு கால எல்லையில எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. எங்க வீடு பேர்த்தையும் தரணும். இதுதான் நமக்கு பரிசு. இந்த பரிசு தான் நம்ம பண்ணும் தருவான் பெருமான். கொஞ்சம் நாள் முன்னையோ பின்னையோ அப்படி வச்சிருப்பானே தவிர, ஆனா தருவான். பரிசு பறைத்தருளும் யாரவன்? பெண் சுமந்த பாகத்தன். பாவம், ஒரு பெண்ணை சுமந்துகிட்டே இருக்கானா. காரணம் என்ன? கூடவே அந்த அம்மா இருக்கிறாங்க. அதை போய் பெண் சுமந்த பாகத்தன். இப்ப எல்லாரும் சில பேர் மாமியார் வீட்டுல சொல்லுவாங்களே, அவன் தலை வச்சுட்டு ஆடுவான் கொண்டாட்டிய அப்படிங்கிறானே. ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுன்னா அவனுக்கு அவன் போனாட்டி தலை கூட தூக்கி வச்சுக்குவானே அப்படின்னாரு. நம்ம பெருமானே இப்படி தூக்கி வச்சிருக்காரு போறான்னு அல்லவா. பெண் சுமந்த பாகத்தன், பெண்ணை சுமந்து கொண்டே இருக்காரானுடைய பெருமான். பெம்மான் பெருந்துரையான். அவருக்கு எப்படிப்பட்ட கீர்த்தினாரு? பின் சுமந்த கீர்த்தி. ஏ அப்பா, இந்த மண்ணுலகத்துல எல்லாம் அவரு கீர்த்தி வந்து வந்து வந்து வந்து ரம்பி போச்சு. ரம்பி போனதுனால என்ன ஆச்சுன்னுட்டா, மேல விண்ணுலகத்துல அந்த கீர்த்தி வந்துதான். அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீர்த்தி மேல போக போக போக போக விண்ணுலகம் தாங்க மாட்டேங்குது. சாமி கொஞ்சம் குறைங்க, ரொம்ப இருக்கு, என்னால தூக்க முடியலங்குதான். எது பின் சுமந்த கீர்த்தி? அவருக்கு இதெல்லாம் 40 வகுனோட்ட கிழிச்சா பாடினாரு, தானா பாடுகிறான் அல்லவா. வின் சுமந்த கீர்த்தி. அவன் எப்படி இருக்கான்? வியன் மண்டலத்தீசன், இந்த அந்த அகன்ற எல்லா மண்டலங்களுக்கும் தலைவனாக இருக்கும் அவன். கண் சுமந்த நெத்தி. பாருங்க நமக்கெல்லாம் இந்த தலை சுமந்த கண்ணு இல்லைங்களா, ஏன்னா தலைக்குள்ள என்ன இருக்குது? 2 கண்ணு இருக்குது. அவனுக்கு வந்து கண் சுமந்த நெற்றின், நெற்றியில ஒரு கண் சுமந்து தேவை, அது நெற்றிக்கண். இல்ல யாரவர்? கடவுள். அப்படிப்பட்ட பெருமான் கலிமதுரை. கலிமதுரைனா கலின வறுமின்னு ஒரு பொருள் உண்டு, கலின மிகுதின்னு அர்த்தம். அங்க வறுமை அல்ல, கலிமதுரை. எல்லா வளங்களும் புரிஞ்சிருக்கும்படியான மதுரையிலே மண் சுமந்து பாவம். ஒரு காலத்துல மண்ணையே சுமந்தானாம். யாருக்காக? யாருக்காக? ஒரே ஒரு வயசான கிழம் பந்தின்னு பேரு அந்த பம்மாளுக்கு. அது என்ன, ஆவணி மூல வீதியில இருந்ததோ அல்லது ஆடி வீதியில இருந்ததோ அல்லது மாசி வீதியில இருந்ததோ. மதுரைக்கு தான் அந்த வீதி பேர்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், மதுரை வீதி. நகரமும் நல்லா இருக்கும் மதுரைங்கிறது, ஏன்னா அந்த பழைய அமைப்பு இருக்கிறது இல்லவா. திருச்சியை விட மதுரை அழகா இருக்கு பார்த்தா, அந்த 4 வீதி இருக்க ரொம்ப அருமையா இருக்கும் இல்லைங்களா. அது அவங்களுக்கு ஆடி வீதி இது வந்து. அதனால அது அந்த கரிமதுரை மண் சுமந்து. அங்க ஒரே ஒரு பாட்டி என்ன செய்தா, தினமும் எடுத்து புட்டு செய்ய வைக்கிறவ காலையில எந்திரிச்சு புட்டு எடுத்த உடனே
அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு அங்க இருக்கிற மதுரைக்கு உரியவன் யாரு, சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும். மீனாட்சி அம்மை தாயே, சொக்கநாதா இன்னைக்கு புட்டு நல்லா விற்று எனக்கு ஏதோ 2 ரூபா கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு மதுரையில வையக்கரையில தண்ணி நிறைய வந்த உடனே வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு போட்டார். இந்த வீட்டுக்கு ஒரு ஆள்னு சொன்ன உடனே எல்லா வீட்டிலிருந்து வந்துட்டது. இவளுக்கு என்ன பண்ணுவா, ஒரு ஆள் இல்லாத வயசானம்மா சொக்கனாதா என்னடா நான் பண்ணுவேன், இப்ப என்ன சொல்லுவோம், எனக்கு ஆள் இல்லை அதனால் அனுப்பவில்லை அப்படின்பா. இப்ப எல்லாம் அங்க அப்ப எல்லாம் கிடையாது, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால நடந்தே தீரணும். அப்படி எந்த காலம் ஒளிஞ்சு போச்சு, எத்தனையோ எல்லாம் ஒளிஞ்சது, எல்லாம் ஒளிஞ்சது. அதனால சொன்னா சொன்னது செய்யணுமே தவிர எனக்கு இருக்கு இல்லைங்கிற பேச்சு இல்லை. இல்லைன்னா எவனாலும் ஒரு ஆளை வைக்கணும் அல்ல, எனக்கு இல்ல நான் எங்க போவேன் அப்படிங்க கூடாது சரிங்களா. சரி உள்ளதில் பின் முன்ஜாமீன் பின் ஜாமீன் வாங்கிட்டு வந்து வெளியில வர்றதில்லை. இதெல்லாம் கூத்தெல்லாம், இந்த கூத்தெல்லாம் இப்ப இல்ல அல்லவா, கூத்தல்ல இப்ப இது உலகமா இது இல்லையே கூத்து. அதனால அப்படிலாம் கிடையாது, அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தேரணும், அது மண்டை உடைச்சு போனாலும் சரி அப்படி. ஆதலால் என்ன பண்றது, சொக்கநாதா சொக்கநாதா அரசனுடைய ஆணையாச்சே, என் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணுமே, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லும் போது இது என்ன பண்ணுச்சு, அருமையா ஒரு மண்வெட்டி இங்கே எங்கதான் தயாராச்சு, அது ஒரு அது கூடிய கூட ஒண்ணு, அது கூட சும்மாடு ஒண்ணு, இந்த ஆளு சும்மாடு கட்டி பழக்கமா, ஏன்னா தலையில கங்கை இருக்குது இருக்குது இருக்குது சிவ சிவ, நமக்கெல்லாம் தலையில என்னென்னமோ இருக்கு, அவருக்கும் தலையில என்னமோ இருக்கு, நமக்கும் தலைச்சுமே இருக்கு அவருக்கும் தலைச்சுமே இருக்கு. ஆனா நம்ம சுமையெல்லாம் நம்மளை பாடாப்படுத்துது, அந்த சுமையெல்லாம் அவரை பாடாப்படுத்தாது அப்படி இருக்கும். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கழட்டி கட்டி வச்சுட்டு பாவம் தலையில முண்டாசு கட்டிட்டு இல்ல. இந்த ஊரு பக்கத்துல வந்த உடனே கூலியாள் வேணுமாமா கூலியாள் அப்படின்னா, அதான் அந்தம்மா காதல விடுற அளவுக்கு எது வயசானது. பாட்டி அப்படின்னா, பாட்டி உங்களை தான் கூப்பிடுற அப்படிங்கும் பாவம். அந்த பாட்டி காதல விடும்படியான சத்தத்தை போட்டு தலையெழுத்து மனுஷனுக்கு பார்த்தீங்களா, நமக்கு தான் தலையெழுத்தான, பெருமானுக்கே தலையெழுத்து இப்படிதான் வருது. வந்தா நல்ல வேலையா வந்தாச்சுன்னு வாப்பா என் பங்கு அடைக்கிறியானாரு. அடைக்கிறேன் பாட்டி, இங்க பேரு பாட்டி மண்வெட்டி இருக்குது பாட்டி, தட்டு கூட இருக்குது பாட்டி, எனக்கு பழக்கம் பாட்டி. சரியாப்பா என்னமோ அந்த சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பா, நீ போய் அடைச்சிட்டு வாப்பாங்க பாட்டி, பசியா இருக்கு பாட்டி கொஞ்சம் புட்டு கொடுங்க பாட்டி அப்படின்னு. இது வரைக்கும் நிவேத்தியம் தானே வாங்குச்சு, இன்னைக்கு தான் உள்ளதல்லது. ஆமா இது வரைக்கும் என்ன சொக்கநாதா அது மீனாட்சி தான் சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு வச்சு அப்படி நிவேத்தியம் பண்ணி இதை எடுத்துட்டு போயிருக்கோம், இன்னைக்கு தான் இது கொஞ்சம் உள்ளதல்லது, பல நாள் செஞ்சேன்னு அதனால கொடுத்து சரியப்பா இந்தாப்பா சாப்பிடுன்னு சொன்ன உடனே எடுத்து ரொம்ப அருமையா பக்குவமா சாப்பிட்டு, பாட்டி அருமையா இருக்கு பாட்டி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் போட்டுமாப்பா அப்படின்னு, வேணாம் பாட்டி அறகுறையா போடுன்னு அர்த்தம், சரி இந்தா இன்னும் கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் பாட்டி, நான் அடைச்சிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன் பாட்டி வச்சிருன்னு அர்த்தம், அடைச்சிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன் பாட்டி சரியப்பா நான் வச்சிருக்கேன் போயிட்டுவாப்பா, ராஜா நல்லா இருப்பாப்பா என் பங்க நல்லா அடிச்சுட்டு வந்துடணும்ப்பா, சரி பாட்டி கவலைப்படாது அப்படின்னு போன ஆளு அங்க போய் இல்லாதெல்லாம் பண்ணி அது வந்து சும்மா அடிக்கிற உண்டுறது, அப்புறம் மண்ணில் வந்து எடுத்த உடனே தட்டிக்கிற உண்டுறது, அல்லது உடனே இந்த பிறம் பார்த்தீங்கன்னா முதுகுல இதை கடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, சிவ சிவ அவரும் ஒன்று பண்ணியிருப்பாரு, நாடகம்னா நாடகம் அடிச்சிருப்பாரு அல்லவா, யாராவது பக்கத்தில் இருக்கவனே ஒரு வச்சு போல வச்சு விடு அப்படின்னாரு. நீ எங்கப்பா எனக்கு அரைகுச்சி கிடக்கப்பா ஒரு அரைகுச்சி கூடப்பா நீ ஒன்று அப்படின்னு சொல்லி போல குச்சி கூட வாங்கி போட்டிருக்கோம் போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம் அப்படி போட்டு ஆனால் அடைப்பு சரியாகல, ஆள் அப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்தா யாருன்னா எல்லாம் அடைக்கிறாங்க, மாண்புமிகு அமைச்சர்லாம் நிற்கிறாங்க, ஏன்னா வெள்ளமில்ல ஊர அழிச்சிடுங்க, எல்லா அமைச்சரும் அங்கே இருக்குது சரிங்களா, இங்கே பஸ் எங்கேயே உடையுது எங்கேயே அமைச்சர் இருக்கிறதா தெரியவே இல்லை. அப்போ அதனால பார்த்துட்டு வர்றாரு எல்லா மாண்புமிகு அமைச்சரும் வீணி நெருப்பாக இருக்கிறாங்க, ஏன்னா கரை அடையணும் ஒரு சொட்டு தண்ணி மதுரையில் வந்து அடிச்சிடக்கூடாது வெள்ளம் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டே வரும்போது ஒரு ஆள் சரியாக செய்யலைன்னு ஒன்று, யார் இந்த ஆள் தான், என்னப்பா என்ன அப்படின்னாரு, என்ன சாமிய இருங்க கொஞ்சம் வெத்தலை பாக்கு போட்டு வர்றேன் அப்படின்னு, யாரு வர்றேன் பாண்டியங்கிட்டே சொல்லிச்சு, வெத்தலை பாக்கு எட்டா குச்சியன்னார் எடுத்து ஒரு எழுப்புழுத்த, அது அவர் மேல படுமா, எவன் போட்டானோ அவன் மேலேயே பட்டுது, மற்ற எல்லார் மேலேயும் பட்டுதான், பட்ட உடனே என்னடா அதை நம்ம அடிக்கிறோம் நம்ம மேலேயே இந்த அடிப்படுதுன்னு சொன்னான். சொன்ன உடனே
ஒரே ஒரு தட்டு தலையில வச்சிருந்தார், அதை மட்டும் கொட்டினார், உடனே அடைஞ்சு போச்சு. ஆமா, அங்க மட்டும் நான் கரெக்டா சொல்றது, ஏ சார் அப்பவே இந்த மாதிரி உங்க அரசன் உங்க பெருமானி ஏமாத்தி இருக்கா பார்த்தீங்களா கூலியாள் அப்படின்னு சொல்லி, இந்த காலத்து கூலியாள் நினைச்சாங்க. மக்கு பயிரல எங்க ஆளு ஒரு தட்டு போட்டு கொட்டி ரெப்பீட்டு தான் போனாரு. விளையாடினாரே தவிர, முத நாள கொஞ்சம் இப்படி விளையாடினாரே தவிர, ஆனால் வாங்கின அந்த பிட்டுக்கு கரையை அடைச்சிட்டு தான் போனார். எங்க இருக்குது நீங்க தான் பாத்தீங்களா சார், உட்கார் பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்துரை பேரும் பித்தனி. கணக்கு நேர் பண்ணாரா எங்க ஆளு, வாங்கின பிட்டு நேர்பட மண் சுமந்த திருவாசகம். அதனால எங்க ஆள் வந்து கூலி வாங்கி தின்னுட்டு இந்த மாதிரி இந்த 20 நூற்றாண்டு கூலி ஆளுன்னு பாக்காதீங்களா. பிட்டு நேர்பட, இந்த நேர்படங்கிறது நல்ல வேலையா அருமையான சொல்லு. நீங்க ஏ கணக்கு நேர்பட்டுச்சா, கணக்கு நேர் நேர் பண்ணிட்டேன்னு கணக்கு தீர்த்துட்டேன் சார், வாங்கின பிட்டுக்கு அடைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி செஞ்ச நம்ம பெருமான், அதனால வந்து ஏமாத்த நாள் இல்ல. அதுக்கு என்ன பண்றது, வேணா 20 தட்டு கொட்டினா ரொம்பச்சு, அந்த ஆள் 1 தட்டு கொட்டினாலும் ரொம்ப போச்சு. அதுக்கு அது அவருடைய ஆற்றல், ஆற்றல். 4 மாசம் செமஸ்டர்ல பாடம் நடத்துவான் ஒரு வாத்தியார், ஏண்டா தொழாபி மாடா சித்தி நெவிக்கு ஒரு வாரத்தை நடத்திட்டு வந்தான். அது அவன் ஆற்றல், அதுக்கு நம்ம முட்டிக்கிறது. நீ வந்து 40 நாள் நடத்திட்டு இருப்ப, எழுத்துக்கூட்டியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு வாரத்தில் அதனுடைய ஆற்றல், நீ 4 மாசம் தடவுவ. அது போல அதே கரையை அடிப்பதற்கு மற்றவன் தெரிய நாள் பங்கெடுத்துக்கிட்டான். நம்ம ஐயா ஒரு தட்டு கொட்டினாரு, அதனுடைய ஆற்றல். ஆக கணக்கு தீர்த்துட்டார். எனவே மண் சுமந்து எங்கே மதுரையில போய் கூலி கொண்டு, பாவம் எல்லாருக்கும் கூலி தர்ற ஆளுவர் அப்படி இருக்குவரு. அந்த அம்மாட்ட போய் நான் கரைய பங்கு அடைக்கிறேன்னு சொல்லிட்டு கூலி கொண்டு, அது எப்படி என்ன அக்கோவால் மொத்துண்டு, அந்த அரசன் வருகின்ற பொழுது சரியா அடைக்கலைங்கிறதுனால ஒரு தட்டு தட்டி தர்றவர் யாரு, அந்த அரசன். அது அந்த மொத்து வாங்கிட்டாராம், மொத்துண்டு. சரி மொத்துன்றது சரி, அதான் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. ஆனா மணிவாசகர் மட்டும் பொறுக்கல, என்ன அந்த முதுகுல ஒரு பெரிய புண்ணு ஆயிட்டு. புன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்க நம்ம முதுகுல புண்ணா போச்சுதான், உண்மையா புண்ணாச்ச கிடையாது. பின்ன பாடுற நான் வந்து அடிச்சேன், அடிச்சு அடி என்ன, அவர் மேல படாம இவன் மேலே மற்றவங்க மேல பட்டது பேர் அவர் மேல படல, அவனால மேல ஒரு ஒரு இம்மி கூட படல. ஆனால் எப்படி புன் சுமந்து, அதனால அவர் புண்பட்டார். மற்ற உயிர்கள் மீது வந்து, ஏன்னா இந்த அடி வந்து மற்ற உயிர் மீது பட்டது காரணம் இல்லாம தானே பட்டது. யாரு ஏப்பா நீ அடைக்கலேன்னு சொல்லி அடிச்சார், இந்த அடியை பேர் மேல படாம மற்றவங்களும் படிச்சுன்னா இப்ப காரணம் இல்லாம எல்லா உயிர் மேலையும் ஒரு அந்த அடி வாங்கிட்டு இல்ல. பாவம் நம்மால் தோற்று வைக்கப்பட்ட ஆன்மாக்கள் இப்ப பாவம் அடி வாங்கிச்சு என்று ஒரு கருணி இருக்கு. அப்படி எண்ணுகிற எண்ணம் தான் புன் சுமந்து. அதுதான் அவர் ஒண்ணும் முதுகுல புண்ணு பென்சில் ஆயமெண்ட் எடுத்து இருந்து தர வேணாம் சார், புண்ண ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிங்கோ அப்படிங்கறதல்ல. இந்த புண்ணு கேட்டா எல்லா ஆன்மாக்களும் ஒரு அடி வாங்கிச்சா, சிவ சிவ நம்மளவா பாவம் சரி, அதனால தாங்கிற கை தாங்கி என்று விட்டுருப்பார். அந்த நினைவு தான் புன் சுமந்த பொன்னேனி. அந்த உடம்பு முதுகல புன் சுமந்து போச்சியா, அவனுடைய பொன்னேனி பொன்னான மேரியில பாடுதுங்க நம்ம நாயி என்று ரொம்ப அருமையா பாடினார். துண்ட பிறையான், அவன் தென்னில் அணிந்திருப்பது என்னன்னு கேட்டா முழுநிலா அல்ல, துண்டம் பிறையாக இருக்கிறது. மறையான் வேதம் ஓதுவான், பெருந்துறையான் திருப்பெருந்துறை இருப்பான், தொண்ட புரி நூலான் மார்பிலே அந்த முன்னூல் உண்டு, கோலமா ஊர்தியான் அவனுடைய ஊர்தி. அந்த காளையை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்த்தா. கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் கழுத்து மட்டும் கருப்பு,
செம்மேனியான் உடம்பெல்லாம் சிவப்பு, வெந்நீட்டான் அந்த சிவப்பு உடம்புக்கும் அது மேல அந்த திருநீர் இருப்பதையும் பார்த்தா இன்னும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெந்நீட்டான் அண்ட முதலாயினான், இந்த எல்லா உலகங்களுக்கும் வந்தான் தலைவனாக இருப்பவன். அண்டமிலானந்தம், அவன் தந்த எனக்கு அளவற்ற ஆனந்தத்தை பண்டை பரிசே பழடியார்க்கு இந்த அருளும் அண்டம் வியப்பம். ஆமா, அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மான பண்டை பரிசே. அவன் இந்த பரிசு தருவது என்பது உயிர்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். ஆமாமா, அவ்வப்பொழுதும் எந்தெந்த ஆன்மாக்கள் எல்லாம் நலனை செய்கின்றனவோ அந்த நல்ல ஆன்மாக்களுக்கெல்லாம் நல்லன சரிங்களா. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், ஓடு நன் கலனாக உண்பலி குழல்வான். சுந்தர தேவாரம் அல்ல, பாடுவாருக்கெல்லாம் பரிசு தருவான், பரவுவாருக்கெல்லாம் பிணி நீக்கம் பண்ணுவான். ஆகவே அந்த பண்டை அடியார்களுக்கெல்லாம் பண்டை பரிசே பல அடியார்க்கீந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்க அம்மானாயி. அப்படி பாடுகின்ற பொழுது நல்ல உயர்ந்து பாடுகடி, அண்டம் வியப்புருமாறு மேல் இருக்கிற தேவலோகத்தை வரைக்கும் அதுக்கு மேலையும் கேட்கணும் திருவாசகம். இங்கே அப்படி பாடுங்க ஆடுங்க என்று சொல்லி அண்டம் எப்பொருமா பாடுதுங்க நம்ம என்று பாடி, இப்படி அந்த பெண்கள் விளையாட்டு வகையினாலேயே பெருமானுடைய அந்த கருணையை அப்படியே கொட்டி வச்சிருக்க. பண்டை பரிசு இன்னைக்கு நேத்தா வந்தாரா தொடர்ந்து? ஆமா, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் அங்கற்கெல்லாம் ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் அன்னைக்கே இருந்திருக்கு. யாரெல்லாம் இல்லைங்கிறான வச்சுக்கிட்டு கடு நரகங்கள் வைத்தார் பாலராஜா உனக்கு தெக்கில போட்டு ஆட்டுறேன். அதனால ரிசர்வேஷன் அன்னைக்கே இருந்திருக்குது என்று தெரியும். அதனால அப்படி எல்லாரும் பண்டை பரிசே கொடுத்து கொண்டே வருவான். யாரெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியும், இப்படி எல்லாம் இருக்கும்படியான அருமையான இந்த பாதியத்தை இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் வந்ததுனால அருமையாளுடைய இன்னிசையோடு கேட்கும்படியான ஒரு அமைப்பும் கேட்டோம். என்னும் அப்படிலாம் திருப்பள்ளி இன்னிசை அமைந்து இருக்கிறது. நம்ம காலையில பாடணும், இப்ப அப்படி பாடாம இப்ப அதை நினைவு கூர்ந்தோம். ஏன்னா

0: பெருமான் யாருக்கு தலைவனா இருக்கானா, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தலைவன்னா தான் எங்க இருக்கானா அந்த நாட்டுக்கு தலைவனா இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தலைவன்னா தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருப்பான். ஆந்திர நாட்டில் இருக்கிறவனுக்கு ஆந்திர நாட்டு தலைவனா இருப்பான். அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய பெருமான் தின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை, தேவலோகம் கையில் இருக்குது, இந்த மண்ணுலகம் இருக்குது, கீழுலகம் இருக்குது. ஏன் அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது? பாதாளம் ஏடி நுங்கில் சொற்கழிவு பாதமலர். பெருமானி உன்னுடைய திருவடி எங்க இருக்குன்னா, இந்த பாதாளம் ஏழு பாதாளம் இருக்குறாங்க, அதை தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. சொற்கழிவு அதையும் தாண்டி இருக்குன்னு சொல்லாமே தவிர, அதை தாண்டி இதோ இந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதான் சொற்கழிவு. சொல்லினால் இந்த இடத்தில் தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட திருவடி அல்லவா. அதனால் நீ பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை, அங்கிருக்கிற தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவனாக இருக்கிற குருநாதனாக இருக்கிறாய் வேதியன். சரி, அதே போல இங்கே மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே. இந்த மண்ணெல்லாம் நம்மையெல்லாம் ஆளுவது அரசன், அரசனை ஆள் ஆளுவா, அதான் இறைவன் ஆளுவான். திருவள்ளுவர் சின்ன பிள்ளை ஏழாவது எட்டாவது படிக்குது, ஏழாவது எட்டாவது கூட கீழ, ஏண்டா நம்ம எல்லாம் யார் காக்கிறா? அரசன். சரி, அந்த நம்ம எல்லாம் காக்கிறது அரசன், அந்த அரசனை யார் காப்பா? தெரியல தாத்தா, தெரிஞ்சுக்கா, நம்ம எல்லாம் அரசன் காக்கிறான், அந்த அரசனை யார் காப்பா? திருவள்ளுவர். இறை காக்கும் வையகம் எல்லாம், இந்த இந்த உலகத்தை எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு அரசன் காக்கிறான். சரி, அவனை யார் காப்பான்? திருவள்ளுவர் தான் சொன்னது, வேற எவன் சொன்ன? அவனை முறை காக்கும் முட்டாட்சியினர், அவனை யார் காப்பா அப்படின்னு கேட்டா, அவன் நீதி திறம்பாது வருகிற நெறிமுறையோடு ஆண்டால் அவன் நீதி திறம்பாத நெறிமுறை அவனை காக்கும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் தான். அப்ப நம்ம எல்லாம் அரசன் காக்கிறான், அரசனை காப்பது எரு எதுன்னு கேட்டா, அதுல ரொம்ப அண்டர்லைன் இல்லைங்களா, அவனை அவன் இதுவரை அவன் காத்து வருகிற நீதி காக்கும்னாரு. எப்படி இருந்தா அந்த நீதியை முட்டாட்சியின் தவறாமல் பேணி வந்திருப்பானால் அவனை அந்த முறை காக்கும். அப்படி காத்ததுதான் அனபாயனுக்கு. அனபாயன் பையன் ஏதோ தேர்ல போகும்போது ஒரு கண்ணூட்டி தானா வந்தது, தானா வந்தது இவன் வேகமா போய் அது கண்ணூட்டி இறந்து போச்சு. தாய் என்ன பண்ணது? போய் மணி அடிச்சது. மணி அடிச்சவனே என்ன பண்றது? யோ மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது நிலனி. சிலப்பதிகாரம் இந்த சொல்ற, ஏன்னா கண்ணி அப்படி வீராப்பா போறான். இந்த மாதிரி முறையில் முறை இல்லாத முறை செய்யாத அரசனுடைய அரசன் அரசன் அரசனா அந்த நாடும் நாடா அப்படின்னு தலைவரி கோலமா போறான். அப்ப அந்த மதுராவை தெய்வம் பின்னாலேயே போகுது, பின்னாலேயே போகுது. ஏன்னா முன்னால வந்த இந்த மதுராபதி தெய்வத்தையே அந்த அம்மா அழிச்சிருவாட்டு அப்படி அவ்வளவு வேகமா போறான். வந்து முன்னிலை ஈயால் பின்னிலை தோண்டி சிலப்பதிகாரம் இல்ல நமக்கு தெரியுமா? ஏச மதுரையில போய் அந்த கண்ணிய தெய்வம் போகுது, அதுக்கு முன்னால் வராம அந்த தெய்வம் பின்னால் வந்ததுன்னு யார் சொன்னார்? தாத்தா இளங்கோடிகள் சொன்னார். முன்னிலை ஈயால் பின்னிலை தோன்றி, கண்ணிக்கு முன்னே வர தெய்வம் கூட பயப்படுதான் அப்படி பின்னலை தோன்றி. அப்படியே சொல்ல, மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது நிலனி. அப்படியே அம்மா அம்மா என போறவங்களை கூப்பிடக்கூடாது. தன்னை விட பெரியவங்களா போனாங்கன்னா இங்க வாயா நின்னு சொல்லக்கூடாது. நம்ம விட சின்ன பையன் நான் நண்பரா இருந்தா நெல்லப்பாங்களாம், பெரியவங்களே கூப்பிடாது. பின்ன நாம பின்னால வேகமா போறதை பார்த்து அவங்க யாரு எங்க வர்றப்பா? ஐயாவை தான் பாக்க. பின்ன என்ன கூப்பிடப்படாதாப்பா அப்படின்னு அவர் சொல்ல, ஐயா போறதை எப்படிங்க கூப்பிடுறது? அப்படி சொல்லணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இவே இந்த வயசானவர்கள் எதுக்குடா இருக்குது? இவ்வளவு நாள் இருக்கிறதே தப்புடா. ムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムルハムアルバイエンジェルリテリアルカンアルバイエンジェルパイアンボール。アルバイエンジェルパイアンボール。アルバイエンジェルパイアンボール。マリナーボーセイカットのレズ、マリナーボーセイカットのレズ。アナニカマリナーボーセイカットのレズ。アルバイエンジェルパイアンボール。マンドミシュー。マンドミシュー。マンドミシュー。マンドミシュー。イズマリワンディーオーカンディアリティタナマティナムパイア。ニアランディアミエリー。アマニカノティポラアリティタム。よし、あらせるんがんで、なめこいこらそうだ。いずれか、あらせんそうで、あんたまんじゅうがめっちゃ、けかめるんで、あんにけかれると、まんそう、え、たんび、たっぷんで、えな、あれがペナルカーのたんび、たぶんで、あんあらせうたらわうてな。あらせうたらわよ、ねれべたらせ、まんそうで。アナイズバリカーズのウタラビオ、タイバリカーマルトゼル。ジェネビア、タンタコリパニータ。アプリラ、マンディングアメチャーアイアンドラ、アデリアルポートナル。マンディングアメチャーナ、キルグエネジーズガンウォー。マンディングアメチャーナ、アプリズ。アラセメキネリタワリズナーレ、ネリタワリタワラズ、イルカボー、ネリタワリザ、テレアパタマンスパタゼ、アナパイナリキュラ、アナパイナリタリキマンスウェレ。
1: ポーンシバヤナム、シャイバンダーアーキン。ニングルケットウルプル、トゥルマンディノ、ブラカウライ、タレプ、ナンガンパダルムル、ヤダンパダルウライ、ウランババ、モネバ、ジェイバー、アバルル、ワナカム、ウォーム、シバヤナマ。
2: アハイダタ、メイエイ、アンダティウィタイ、ウォーガティカ、ウォーガティコウ、ウィレイポンダワン、アワンダ、アワンイラマル、ウォーガミレイ。Yella, the Ulla Pula Kalandum Kalandrikiran, Ulla Totra the Kavandan Karanam, Avan Illa Vital, Ulla Mille, Udam Ville, Walte. Kana Padavindra in the Prapanja Manitum Pukalidati, Yendane, Poda Vitane, Pakalidatum, Yiravum, Panindi Yeti, Yelidati, Yilni Indrede, Trimula Rude, Anubota Parna.パカリダトム、イラウン、パニンディエティ。モデルギランドバリラ、イレイノデペルメイトルラン。アデテルンデバリラ、トリムーラウディア、アナバーテトルラン。モデルギランドバリラネトルラン、パパ。メイネレイレイワン、ケイネレイウラガー、アディウラカマラウォルダークラウォルグンドラブルデマイヤーやウドンガー、マイヤーやんだウォルフォルラーのサティーやウドンガー、サティーやんだシワティーやウドンガー、シワンタニアハイルパー。メンドム、サティーやいこんで、ウォルガティーパレッパー。イザー、ウォルガトトロン。アプリパタイレイヴァンエプリ、バリパランゲ、パカリダトムイラウンパニンディエティ。イレイヴァンエプリパグナマイラウパカリラムオネレイラコムマニカワセグリパガロンデリアダイラウンデリアダパカリラワバズマリエンマニカワセグランエイラワセグランエパリグランエパカリラワーデリアディイラウパカラデリアダプリバリパダマエンデネレイラパナマカランパディナ、パハル、パハラランデリウム、イラウィラワランデリウム。アワンガ、パハル、イラワーバドマリエン。アティラワーサガ。アルガラム、ベレレレベスマ。ポール、ヤンエレキポークンブルデー、カランデネレイラ。ラビラミパター、アマワサネキ、パウニア、コントンデリ。リアサラボジラジャバンボルナムナレ、インナティリンゲタレ、インナギアマーバサンダル、パウナメンタレ、アリナティリアマーバサン。ソナラリア、 இறைவனை பாடும், இறைவியா பாடும் பொழுது விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்னுடைய காதல குழைய கட்டி எரிஞ்சு அதுவே என்னாச்சு பௌர்ணமியா வந்ததா இல்லையா. இப்போ இரவு எது, பகல் எது, திதி எது, நாள் எது, நேரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வழிபட்டுருக்காங்க. நாம் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று உடனே தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். நான் ஞானிகள் அதை கடந்து வழிபடுறாங்க. அப்போ நம்ம நிலை நம்ம எங்கே இருக்கோம் தெரிஞ்சுங்க. நாம் இருக்கிறது எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கோம். திருமந்திரம் முடிகிறதுக்குள்ளே பிஹெச்சி தாண்டிடுவோம், பிஹெச்சி தாண்டிடுவோம், டிலீட்டுக்கு போயிடுவோம், கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி மாணிக்க வாசகர் வந்து அந்த ஞான நிலையை அடைஞ்சதுனால தான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. ஜோதியில் கலந்தவர், இந்த சிதம்பரம் தில்லை கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தில்லையாவுடையார் கோயில் இருக்கு. அந்த தில்லையாவுடையார் கோயிலில் இறைவன் ஜோதியில் கலந்தார். நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அங்கே திருப்பார் கடல் இருக்கு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப திருப்பாறு கடல் அங்கதான் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல. குரு நமச்சிவாயருடைய சமாதி இருக்கு அங்க. இப்படி ஞான நிலையில் இறைவனோடு ஐக்கியமான மாணிக்க வாசகர் எப்படி இறைவனை வணங்கினாரோ, இறைவனோடு கலந்தாரோ, அதுபோல திருமூலர் பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, பகல் இரவு என்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஞான சம்பந்தர் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதில் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாகும். இப்போ தூங்கும் பொழுதும் முழிக்கும். இப்போ எந்த நேரமும் இப்படி ஒரு எந்த நேரமும் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு நிலையில் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன ரிசல்ட், உடனடி ரிசல்ட் கிடைக்குமா? இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இருள்னா துன்பம், இருள்னா அழுக்கு, இருள்னா பிரச்சனை, இருள்னா கஷ்டம், இருள்னா நோய். நமக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமா? பிடிக்கிறது மட்டும் வெளிச்சம், ஆனால் இருக்கிறது இருட்டு. அம்மா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை. வெளிச்சம் உங்களுக்கு தேவைன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் இருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ வெளிச்சத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, வெளிச்சம்னு கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ எங்கேயாவது லைட்டு போடுறோம்ல, யாராவது இருட்டு வேணும்னு யாராவது வந்து சுவிட்சு போடுறது உண்டா? சுவிட்சை போடுப்பா இருட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறது உண்டா யாராவது? அப்போ சுவிட்சை போட்டால் வெளிச்சம் வரும். இப்போ வெளிச்சம் தேவை. அப்போ எங்கே இருக்கோம்? இருட்டில் இருக்கோம், அறியாமையில் இருக்கோம். அப்போ அறியாமையை நீக்க வேண்டும். இயலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இறைவனை வணங்கினால் இறைப்பணியில் நின்றவர்களுக்கு ஏகனாகி இறைப்பணி நின்ற அடியார்களுக்கு, அடியார்னா வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அடியார். அடியார்னா இது தனியாக போக வேண்டாம், கற்பனைலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே அடியார் தான். ஆணவத்தினுடைய இருளாகிய அந்த துன்பம் இருக்காது. அதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எளிமையான பாட்டு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும் கவன சடை மூடி தாமரையானி. சாதாரண பாடலாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இல்ல என்ன, இதுல என்ன இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்கா? திருமந்தம் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிள். அவனோடு அவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து, எல்லா புவனங்களையும் கடந்து. எத்தனை புவனங்கள் இருக்கு? 228 புவனங்கள் இருக்குதான் சொல்லுவோம். 224 புவனங்களையும் கடந்து இப்ப அண்டங்கள் இருக்கு. எல்லா புவனங்களையும் கடந்து நின்ற இறைவன் பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானி. இந்த புவனத்திலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயா புவனம்னு இருக்கு, அஸ்தமாயா புவனம்னு இருக்கு, பிரகிருதி மாயா புவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தில் கொஞ்சம் சொல்லக்கூடிய செய்திகள். இதெல்லாம் போகவோ அவங்க விளக்கிடுவேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதில் போய் நுழைஞ்சேன்னா பாடம் போயிடும். அந்த அது வருகின்ற பொழுது நான் அதை நிறைய விளக்குவேன். இறைவனுக்கு சடைமுடி உண்டு. யாரும் பார்த்தது இல்லையே, பார்த்துருக்கீங்களா யாராவது? எல்லாரும் பார்த்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலையே? எல்லாரும் பார்த்துருக்காங்க. மாணிக்க வாசக கண்ணால் யானும் கண்டேன் காண்க. மாணிக்க பார்த்துருக்காரா? நீங்க ஏன் பார்க்கல? நாம மாணிக்க வாச நிலைக்கு வரலையா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, நாம எல்லாத்தையும் விட முடியல. நிறையா விட்டார். எல்லாம் வேணா வேணான்னாரு, நம்ம எல்லாம் வேணும் வேணுங்கிறோம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்து உரையும் கூத்தாவும் குறைகள் இருக்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து ஊருக வேண்டுமனேன்னாரு. நம்ம எதையும் விட்ட மாதிரி தெரியல, அதனால இறைவன் வரமாட்டேங்கிறாரு. இறைவன் சடை உடையவன்,

பொன்னொளி மின்னும். அப்படி சிவபெருமான் சொன்னால் பின்னால் வந்து அட கற்பனை தான் பண்ண முடியும். அதில் கற்பனை பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி அவர் இல்லையா. அப்படி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்க கலரில் இருக்குமா. பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. தாமரைனா இறைவன் அவரவர்களுடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. தெரிந்த பாடலையே சொல்லணும் இல்லையா, அப்பதான் புரியும். ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயம், அது வேற. நமக்கு தேவை தாமரை, பொங்கு தாமரை, கவிழ்ந்த தாமரை. கோவிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிற்பங்கள் பார்க்கலாம். இந்த சிற்பங்களில் தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க. நாமெல்லாம் கவிழ்ந்த தாமரையாக இருக்கோம். இறை வழிபாட்டின் மூலமாக அதை நிமிர்த்தி விடணும். நிமிர்த்தி விட்டீங்கன்னா அந்த தாமரை நிமிரும். அதில் இறைவனை அமர வைக்கணும். அது நம்ம சத்தியத்தை. அது அதுக்குள்ள டெக்னிக்கெல்லாம் யோகம் இருக்கு, ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். தவண சடைமுடி தாமரையானே. இப்படிப்பட்ட இறைவன் யாராலும் எப்பொழுதும் இறைவன் சிவபெருமானோடு கம்பேர் பண்ண முடியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை. இப்போ முக்தி கடவுள்னு பேரு சிவபெருமான். அவனை ஒழிய அமரரும் இல்லை. இந்த அமரர்னா யாரு? மரணம் இல்லாதவர்கள் அமரர்கள். ஆனா நம்ம ஊர்தி போடும்போது பார்த்தா அமரர் ஊர்தின்னு போகுது. அமரர்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அமரர்னு தான் பேரு. சீட்ல அமருங்கன்னு என்ன அர்த்தம்? அமரர் இல்ல, அமரர்னா மரணமே இல்லாதவர்களுக்கு அமரர்னு பேரு. இப்ப அமரர் ஊர்தின்னு இறந்தவங்களுக்கு போகுது, தப்பு. எது வேற ஏதோ கான்செப்ட்ல போட்டிருக்கலாம். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு ஒளிமயமா இருக்கும். உடம்பெல்லாம் சிவாய நம சிவாய நம சொல்லி உடம்பெல்லாம் கோல்டு ஆயிடும். உடம்பெல்லாம் கோல்டுன்னா உடம்பு தங்க உடம்பு இல்லை, தங்கம் போல ஜொலிக்கும், ஒளி உடம்பாயிடும். இதெல்லாம் மாயா சரீரம், அழியக்கூடியது. சாப்பிட்டா உப்பும், சாப்பிடலன்னா வடியும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு உயிரையும் உடம்பையும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு, அதான் அன்னமய கோசம்னு பேர். ஆனா அமரர்கள் உடம்பு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து மாயா சரீரம் இல்லாமல் ஒளி உடம்பாகவே இருக்கும். நம்ம அந்த நிலைக்கு நம்மளால மாற முடியும். இதே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை. தவம்ங்கிறது சாதாரணமா தவம்னு போட்டிருக்கு, சாதாரண விளக்கம் வேறு, ஆழமான விளக்கம்ங்கிறது வேறு. அது தவம்னா பொதுவா வந்து யோகம் சொல்லலாம். தவம்ங்கிறது சடங்கு அல்ல, தவம் என்பது அடங்கு நிலை. சடங்கு வராது. சைவத்தில் பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் ஈஸ்வரல் தவம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரியணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓராண்டு இராண்டுக்கு அப்புறம் சொல்லுவேன். அவன் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த யோகமும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. அவன் அன்று மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. ஐயா மூணு பேர் யாரு? அவன் அன்றி மூவரால், பிரம்மா பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இந்த பிரம்மாக்கள் வேற, இந்த விஷ்ணுக்கள் வேற, இந்த ருத்ரர்கள் வேற. இவர்களாம் காரிய கடவுளர்கள். கொஞ்சம் புதுசா இருக்கும் பேசுறது, புதுசா இருக்கும், நீங்க கேள்விப்படாதெல்லாம் இருக்கும். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், புதிதாக படிப்பவர்களுக்கு கொஞ்சம்

0: கஷ்டமாக இருக்கும், போக போக சரியாக போயிடும். இந்த மூவர் தேவர் இவங்கெல்லாம் ஏன் அவங்களால் ஆக மாட்டேங்குது? மூவராலும் தேவர்களாலும் ஏன் இறைவனை நெருங்கவில்லை அப்படின்னு கேட்டா, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காமியம், ஒரு பயனை கருதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிக்கணும். பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, இந்தியா ஆச்சுங்களேன், நிறைய ஸ்டேட் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு கலெக்டர், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாசில்தார் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பணிகளுக்கு. அதே மாதிரி சில இடங்களில் விஷ்ணுக்கள், பிரம்மாக்கள், அவர்கள்லாம் சிவபெருமானுடைய ஆணையை தாங்கி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய, சிவபெருமான அருளை பெற்ற, அதிகாரம் பெற்ற அதிகாரிகள். புரியுதா? ஆனா அவர்களும் வழிபாடு செய்யறாங்க, செய்யல. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் எதுக்காக? வானவர்கள் வாழ்வதற்கு எதற்காக? தாம் வாழ, ஏதோ ஒரு பதவிக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு மேல்நிலை அடைவதற்காக, காமியம் விருப்பத்திற்காக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அடியார்கள் எப்படி பூஜை செய்கிறாங்க? வேடும் வேண்டாம், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். வீடும் வேண்டாம், வீடு பேரே எனக்கு வேணாங்கிறவங்களாம் அடியார்கள். மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே சொல்றாரு இல்லையா, குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தின் சொல்லி இறைவனை வழிபட்டால் போதும் என்று பிறவியை கேட்பவர்கள் எல்லாம் அடியார்கள். வழிபாடு செஞ்சா போறோம், எனக்கு எந்த விதமான பயணம் வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாம் அடியார்கள். இப்ப தேவர்களை விட அடியார்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? ஆனால்தான் அடியார்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான், தேவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான் ஆனால் விளக்கமாக இருக்க மாட்டான். அடியார்களுடைய உள்ளத்தில் விளக்கமாக தெரிகிறான். அதான் தேவர்களை விட அடியார்கள் சிறந்தவர்கள். அந்த அடியார்களுக்காகத்தான் சிவஞான போதத்தில் 12 நூற்பா கொடுத்தார். சிவஞான போதத்தில் 11 நூற்பா முடிஞ்சு போச்சு, முத்தி 12 நூற்பா எதுக்காக கொடுத்தார்? செம்மலன் நோன்றால் சேரலொட்டால் அம்மலம் வழியே அன்போரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அண்ணன தொழுமேனு அடியாருக்காக ஒரு நூற்பா போட்டார் மெய்கண்டார். 11 திருமுறை மட்டுமில்லாமல் 12 திருமுறை அடியாறுகளுக்காக 4286 பாடல்கள் பெரிய புராணம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆல அடியார்கள் சிறந்தவர்கள் சைவத்தில், ஆல அடியார் வழிபாடு சிறப்பு. அவன் நன்றி செய்யும் அருந்தபம் இல்லை. தக்கன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான், சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல. அப்போ சிவனை மறந்து செய்த யாகம் தோல்வியில் முடிந்து கிடைச்சது பரிசு ஆட்டுத்தலை இல்லையா? அப்ப நீ எந்த வேலையை செய்தாலும் ஒரு புள்ளியாசுழி போடும். இன்னைக்கு ஏன் புள்ளியாசுழி போடுறீங்க? பிள்ளையார் சுழி, பிள்ளையாருக்கு ஏது சுழி? யாரு பிள்ளையாரை பார்த்துருக்கா? பிள்ளையார் தலையை பார்க்கணும், தலையில் எத்தனை சுழின்னு பார்க்கணும், சுழி எப்படி இருக்குன்னு யாரு பார்த்தா? அப்பனா பிள்ளையார் சுழின்னு வர போடுறீங்க? பிள்ளையார் சுழிங்கிறது அப்படி வலதுபுறமாக சுழித்தல், சிவம் சக்தி, சிவமும் சக்தியும் தான் பிள்ளையார் சுழி நிறைய சொல்லணும். ஆனால் எந்த செயலை செய்தாலும் இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். சின்ன சாதாரண வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்றியும் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஊர் புகுதல், ஊர் புகுதல், எந்த ஒரு வான ஊர் அடைவோம். இங்க இருக்கு வான ஊர், அது சொன்ன ஒண்ணுதான் ஊர்னு ஒன்னே, வான ஊர்னு ஒன்னே உடனே திருவாசகம். இது போறோம், எனக்கு இதை வச்சு நிறைய பேசுவேன். வான ஊர் அடைதல், சொற்குலகம் வேற, சொற்குலகமே நமக்கு வேண்டாம். ஏன்னா போயிட்டு திரும்பி வந்துடணும், திருப்பி வராத ஊரா இருக்கணும். எந்த ஊர் திருப்பி வராத ஊர்? வான ஊர். ஆரா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே சேரா இயற்கை தரும். வள்ளுவர் திருவள்ளுவர் முக்தியை பற்றி பேசுகிற இடம் அது. பேரா இயற்கை, பேரானா இடம் பெயராத, இடம் பெயராத, போய் நுழைஞ்சிட்டா திருப்பி வரக்கூடாது. அதுதான் இறைவன் திருவடி, அதை கலந்துடணும். இந்த உடம்புங்கிறது வரக்கூடாது, உடம்பு இருக்கிற வரைக்கும் தொல்லை. உடம்பு என்னைக்கு நம்மளை விட்டு நீங்குதோ அன்னைக்கு நம்ம முத்தி. அப்போ முத்தி பேர் அடைய வரைக்கும் உடம்பு உண்டு. பிறந்து பிறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து மாறி மாறி, அப்போது அந்த நிலையை நம்ம அடையணும். அவன் அன்று ஊர் ஊர் புகுதல், ஆன்மாக்கள் லயமாதல். இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். கோவில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவிலுங்கிறது கர்ப்ப கிரகத்தை குறிக்கும். அந்த கருவறைக்கு மட்டும்தான் கோவில்னு பேர், கேட் இருக்க. ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் குறிக்கும். நந்தி மண்டபம், வாகன மண்டபம், பிரகாரம், இந்த திருக்குளம், இந்த தலவிருட்சம் இருக்கிற இடம் எல்லாமே. அப்போ அந்த அந்த என்ட்ரன் இடத்துக்கு போயிட்டோம். ஆலயம் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம், அங்கே உட்காரணும். ஒரு ஸ்தல யாத்திரை போனோம்னா ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோயிலில் உட்காரணும். நாங்களாம் 6 மணி நேரம் உட்காரக்கூடாது. உண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கோயிலுக்கு போயிட்டு உடனே சூடத்தை ஏற்றி விட்டு கருப்பரம் ஏற்றி விட்டு விளக்கு போட்டு உடனே வந்துடுவாங்க. வராத, 6 மணி நேரம் உட்காரணும். சும்மா போயிட்டு விசிட்டிங் பார்த்துட்டு வரக்கூடாது. ஸ்தல விருட்சம் இருக்கும், காரணம் இருக்கும். நம்ம திருப்பராய் துறையில் பராய் மரம் இருக்குது. இந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்ன? பராய் மரம்னு ஒன்று இருக்குது. இந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், தேமல் தோல் நோய்கள் வராமல் இருக்கும், தொழுநோய்கள் கூட வராமல் இருக்கும். ஒரு கோவிலுக்கு அனுப்புனா, கோவிலுக்கு போனால் அங்கே உள்ள ஸ்தல விருட்சத்தை பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் விசேஷம் பார்க்கணும். அங்கே ஒரு 6 மணி நேரம் உட்காந்து அமைதியாக இருந்து வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உடல் நோயும் நீங்கும், மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு கோவிலுக்கு போனால் 6 மணி நேரம் உட்காரணும், 5 மணி நேரம் உட்காருங்க. போ சும்மா போயிட்டு வந்துட்டு உடனே பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விருட்சம் உண்டு. எல்லாம் மருத்துவ குணம் உடையவை, மருத்துவத்தோடு தொடர்புடையது தான் கோவில். இதெல்லாம் போனோம் பார்த்தோம் வரக்கூடாது. அது மாதிரி நிறைய இருக்கு. ஆலயம் ஆன்மாக்கள் லைக்கம் இடம்னு சொன்னேன். அந்த ஊர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி, அதுதான் ஊர். அப்போ திருமூலர் அந்த ஊரை அடைஞ்சிட்டார். இந்த ஊர் அடைஞ்சிட்டார், இறைவனுடைய திருவடியை கண்டு உணர்ந்த ஞானிகளுடைய வாக்கை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கண்டவங்க சொன்னதெல்லாம் இல்லை, கண்டவங்க சொன்னது. இறைவன் திருவடிய கண்டவங்க சொன்னது. ஞான சம்பந்தர் இறைவன் திருவடியை கண்டவர், அப்பர் பெருமான் கண்டவர், சுந்தரர் கண்டவர், அங்கே இருந்தவர், அங்கே இருந்துட்டு அங்கே இருந்த அங்கேயே போனவர். மாணிக்க வாசகர் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சவர். சிவா மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு ரெண்டு வரி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும், அவ்வளோ இருக்கு. இங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படியே, ரெண்டு வரிக்கு ஒரு நாள். திருமந்திரம் நடத்தும் பொழுதே உங்களுக்கு திருவாசகத்தினுடைய சாரத்தை இங்கே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தேவாரங்களினுடைய சாரத்தையும் படிக்கிறது திருமந்திரம், ஆனால் பேசுறது எல்லாம் பேசிவிடும். ரெகுலராக வந்தால் எல்லாம் நிறையா கிடைக்கும். தனக்கு ஊமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றிலறி. மனசில் இருக்கிற கவலையை வந்து யாராலையும் நீக்க முடியாது இறைவனை தவிர. ஏன் அப்படின்னா, இறைவன் ஒருவன் தான் நம்முடைய மனத்தில் இருக்கிறான், மனத்தகத்தான். பார்த்து நிறையா பாடுவோம், தேவாரம் தெல்லாம் தெரியும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். உங்கள் மனசில் யார் இருக்கா? இறைவன். கவலை எங்கே இருக்கு? மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை நீக்கிறது யார்? அவனை தவிர யாராலையும் முடியாது, வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம மனசு கவலையுடைய ரீசன், அவனுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. யார் யார் என்னென்ன மனக்கவலையை முழுமையாக யார்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்பாங்களா? கேட்டால் என்ன ஆகும்? வீக்னஸ், சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். இது யார்கிட்ட சொல்கிறது? வாய் விட்டு சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். மனசுக்குள்ளே யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கும் தெரியும், நாமளும் சொல்லணும், தீர்த்து வச்சிருவோம். ஆல மனக்கவலைக்கு சிறந்த மருந்து யாருன்னா இறைவன் ஒருவனே. பாருங்க, முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன். இந்த மூவர் மூவருங்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ருத்திரன் பிரம்மா கிருஷ்ணன். ஆனால் ஆனால் சிவபெருமானே ஐந்து தொழில் செய்கின்ற பொழுது பிரம்மாவாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், ருத்திரனாக இருந்து மறை ஒடுக்குகிறான், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறான், சதாசிவனாக இருந்து அருள்கிறான். அந்த மூவர் வேறு. அது சிவபெருமான் ஐந்து தொழிலை செய்கின்ற பொழுது ஏகநாதனே ஐவராக நடிப்பான், அதில் வரக்கூடிய மூவர் வேறு. இப்போ நாம் பேசக்கூடியவர்களெல்லாம் தேவர் வர்க்கத்தைச் சேர்ந்த, அதிகாரத்தை பெற்ற, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். நான் வச்சு பேசணும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடாது. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயில் அப்பனுமாய் உள்ள பொன்னை ஒப்பாய் என்ற போது அகத்தானே அப்பனுமாய் உள்ளன். அதான் எல்லாருமே என்னன்னா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்மையில் விளைந்த ஆரம்பது யாரு? தேவாரமா திருவாசகமா? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பது திருவாசகம். நிறைய சொல்லணும் அந்த இடத்துல. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, இது தேவாரம். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அருளாளர்கள் எல்லாருமே இறைவனை ஒரு உறவோடு வழிபாட்டு செய்கிறார்கள், இல்லையா? ஒரு உறவு முறை. அதுதான் தன்னை அப்பா எனில் பொணுமாய் உள்ளன். காப்பாற்றுபவன் தலைவன் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? பொன்னை ஒப்பாயின்ற போதகத்தானே. பொன் நிறைய சொல்லணும், இறைவனை பொண்ணுக்கு சொல்லணும். பொண்ணுன்னா இந்த 916 கேடியம் இல்லை, பொன்னாறு மேனியன மாற்றறியாத பசும் பொன், கலப்படமே இல்லை, அப்படிப்பட்ட பொண்ணு. குறையே கிடையாது, கலப்படமே கிடையாது, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லாதவன், அப்படிப்பட்டவன். அவன் இங்கே இருக்கிறான், போது அகத்தானே. போது. போதுன்னா என்ன? பூ. மலராத பூவார்னா மொக்கு அல்லது மொட்டு. மொட்டுக்கும் பூவுக்கும் நடுவில் மலர்ந்தும் மலராத, எங்கேயோ கேட்ட குரல், மலர்ந்தும் மலராத நிலை, அதுக்கு பேர் போது. போதோடு நீர் சுமந்து, போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின். அப்பர் கொண்டு போறார், அப்பர் கொண்டு போறார், போது கொண்டு போறார். அந்த போது எப்படி இருக்கணும்னா, மலர்ந்தும் மலராத, பாதி மலர்ந்தும் பாதி மலர். அப்படி அந்த மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே நெஞ்சக தாமரை, அதிலே இறைவன் வீட்டில் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னுலாம் போக போக உங்கள்கிட்ட சொல்லுவேன். சிவஞான போதம் நடத்து, சிவஞான போதத்தில் கருத்து வரும் பொழுது எப்படி அகப்பூஜை செய்கின்ற பொழுது எப்படி இறைவன் இங்கே நெஞ்ச தாமரை நெஞ்சகத்தில் இருக்கிறான். இதய தாமரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஹார்ட்டில் போகக்கூடாது. இருதயம் என்பது வேறு, அநாகத சக்கரம்ங்கிறது நெஞ்சு குழி. இங்கே நெஞ்சில் ஒரு குழி ஒன்று இருக்கும், அந்த நெஞ்சு குழிங்கிறது முக்கியமான இடம். அந்த இடத்திலே இறைவன் இருக்கிறான். அதனால தான் இது இந்த இடத்துல வந்து திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த மார்பில் வந்து ஒரு மூணு அங்கலம் வரணும். இந்த ஒரு வர்ம புள்ளி ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் வந்து உத்ராசம் அணிகின்றவர்கள் விசுத்தி என்று சொல்லக்கூடிய கண்டத்திலோ அல்லது அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு குழியிலோ அந்த உத்ராசம் பட வேண்டும். பெண்கள் மங்கள சின்னத்தை அணிகின்ற பொழுது அந்த காலத்தில் தளர தளர தாலி போட்டிருப்பாங்க. ஹார்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் அது இதுன்னு எதுவும் வராது. நம்ம சில விஷயங்களை வந்து மறந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் படாத பாடுபடுறோம். அதை மாதிரி சில வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு சில நுட்பங்களை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க முடியாது, நடைமுறை பழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் பெண்கள் எந்த மங்களச்சனைகள் அணிந்தாலும் அவரவர்களுடைய நெஞ்சு குழியில் அது பட வேண்டும். உத்ராசம் அணிபவர்கள் இசுத்திலேயோ அநாகதத்திலேயோ இருக்கும். அப்படிப்பட்டால் அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த அடைப்பு, அந்த அந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த குழாய்கள், அதனுடைய இது மாரடைப்பு வராது. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒன்றுமே வராது, வராத அளவுக்கு நாங்கள் அதை சொல்லிவிடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு சிறு தொண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அச்சம் ஹரி அமுதாம் என்பதனால் அரும்புதலன் உச்சி போவார். பாருங்க, உச்சி போகணும்னு அவங்களுக்கு என்ன கையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த உச்சி போந்து இருக்கணும்னு தன்னுடைய பையன் அல்லவா அப்படி. ஆனாலும் அவர் பெருமானுக்குரிய கரியானதுனால அப்படி செய்யாமல் மார்பின்கு நினைத்தே உச்சம் தாம் உன்னார் அதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. பக்கா தேய்க்கல மாண்புமிகு அமைச்சர், இதில் மாண்புமிகு அமைச்சரா இருந்து பாருல, ஒரு பெற்றோரா இருந்தே பாருல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க என்ன தோணும், இப்போ இது ரொம்ப நாள் இல்லாத குழந்தை பிறந்தது, அது தங்கத்தில் தங்க குழந்தையா பிறந்தது, அது இன்னைக்கு அறிவருக்கோ கரியமுதாகுது, அதனால இனி ஒரு தரம் முத்தம் கொடுக்க முடியுமா, இனி ஒரு தரம் அதை அணைக்க முடியுமா, முடியாது அப்படி ஏக்கம் வருது. ஆனா அதெல்லாம் செய்யா கொண்டு சொல்லும்போது உண்மையே இங்க சேர்க்கிறார். மாண்புமிகு அல்ல, ஒரு மனையறத்துல வாடுகின்ற ஒரு கணவன் மணியாது. எனவே அதனால் மார்பின்கு நினைத்தே முத்தம் தாமுன்னார் கொச்சம் இல்லா திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரியமைக்க மெச்சு மனத்தால் அடுக்கலையின் மேவார் வேறு கொண்டணிவார். பாருங்க, அவர் புனிதருக்கு கரியமைக்கிறதுக்கு அடுக்கலையின் மேவார் வேறு கொண்டணிவார். ஏன்னா அந்த அடுக்கலை நீங்க இது மாதிரி அறியும் போது கடிந்த குருதி இதெல்லாம் படும், சத்தம் எல்லாம் படும். அப்புறம் அசுத்தப்பட்டுதான் அந்த அந்த வீட்டுல சமையல், அந்த இடத்துல சமையல் பண்ணக்கூடாது, தூய்மையானதை சமையல் பண்ணணும். அதனால அதுக்கு தனியா இடத்துல அந்த பையன் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் ஒன்று மனத்தார் இருவர்களும், ஒன்று மனத்தார் இருவர்களும். அதனால அது எது வந்து அந்த கணவனுடைய உள்ளமோ அது இந்த பெண்ணுடைய உள்ளம். யாது பொற்றவன் ஏவியது அறிவி நீதியற்கென நினைந்து. எங்க இருக்குது? அரிசிதர் பானத்தில். நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் அடியனுடைய உண்மை. அப்பனி தனி நின்றால் ஜமா, நீ வந்து இப்ப இந்த உன்னுடைய உன்னை நான் வந்து இந்த நீ தவறு செஞ்ச சுடுகாட்டுல தவறு செஞ்சுட்ட, அதனால உன்னை நான் வெட்டணும், நான் இங்க காவலன், அதனால என்னைக்கு நீ வந்து என்னன்னு கேட்ட, எப்ப உன்னுடைய தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு கிழக்குமா இருமா அப்படின்னார். வழக்கில் என்றும் நீ வழிபடும் தெய்வத்தை நோக்கி கிழக்கு நோக்கி நீ எந்த தெய்வத்தை மனசுல வணங்கு, அந்த தெய்வத்தை வணங்கிட்டு கிழக்குமா பாடுமா, நீ வந்து செய்த தப்புக்கு நான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்னு கணவன் சொல்றார். முன்னாள் கணவர், இப்ப கணவர் இல்ல காவலர், அதனால முன்னாள் கணவர் சொன்ன. அந்த அம்மா என்ன செஞ்சது? வழக்கில் என்றும் நீ வழிபடும் தெய்வத்தை நோக்கி கிழக்கு நோக்கி இன்று இருவேன. அக்கிளி மொழி மடந்தை அந்த பொண்ணு என்ன செய்தாலாம், நான் என்னைக்கு வழிபடு தெய்வத்தை நோக்கி சொல்றதுன்னா, நான் என்னைக்கு இன்னைக்கு ஒரு தெய்வம் நாளைக்கு ஒரு தெய்வமா? இல்லை. பழக்கமான அக்கணவனை பரவி என்னைக்கு இந்த திருமாங்கல்யம் கட்டினாரோ அன்று அவரே தெய்வம். அதான் பொண்ணு தான் தெய்வம். அதனால இன்னைக்கு வேற ஒரு தெய்வமா? அவர் கையில வாழ் இருந்தாலும் அவர் தான், மாலை இருந்தாலும் அவர் தான் கணவன். பழக்கமான அக்கணவனை பரவி எம் ஆவி இழப்பதற்கு அஞ்சி நீ அறம்படுவேலும். ஐயா, இந்த என்னுடைய உயிர் போய்விடுவதற்காக நீங்கள் நீதி என்றும் தவறாதீர்கள். யார் சொன்னது? அரிச்சந்திரமணி. இப்படி அறத்தை காக்கணும். கணவனுக்கு மேல் மனம், மனைவி மனத்து மனைவிக்கு மேல் கணவன் என்று அறம் காக்கணும். எங்கே வெள்ளி தெரியிருக்காங்க? ஆமா, அருகிறார்கள் சொன்னாரு. ஆகவே இவர் என்ன செய்தார்? வேறு ஆலயத்துக்கு கொண்டு போய், ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகரடியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் தெழுங்கலங்கள் நன்று தடுவி கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து உலகை சென்ற தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய்த்தாயர். அவர் தலையை பிடிச்சார், இவர் வந்து கால் கையெல்லாம் பிடிச்சது. ஏன்னா கை இப்படி ஆடாமலும் காலாமல். இனிய மடலைக்கின் கிணிக்கால் இரண்டும் மடியின் குடையிடிக்கு கேட்டீங்கன்னா, அது வந்து ஏன்னா பகுதியில் அவர் இருக்காரு, இவர் இருக்கிறாரு. அந்த ரெண்டு காலையும் தாங்க கேட்ட மடியில வச்சுக்கிட்டு அந்த கையை ரெண்டையும் படிச்சுக்கிட்டு ராஜா கண்ணு ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலும் அசங்கப்படாது, கையும் அசங்கப்படாது. அப்ப கையும் காலையும் பிடிச்சது யார்? அம்மா. கழுத்தை பிடிச்சு செய்வது யார்? செய்வது யாருன்னு சொல்லுங்க. என்னதுன்னு சொல்லாதீங்க. அம்மா நாம் அஞ்சு மாறு. அதனால அந்த தலைவர் என்ன செய்தார்? இனி எமடலை கிண்கிணிக்கால் இரண்டும் மடையின் குடையிடுக்கி, அது அந்த ரெண்டு காலையும் அப்படியே கையில இது அடிச்சிருக்கான். சேர்த்துட்டு தனி வாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடித்தேன். ஏன்னா கை ரெண்டு தான் இருக்குது, காலம் அசையப்படாது, கையும் அசையப்படாது. அதனால அந்த காலை மட்டும் என்னன்னு கேட்டா இடுப்புல அப்படியே இடிக்கிட்டு தான் பிடிக்கிட்டு இப்படி இப்படி அது வந்து அந்த காலை செய்யாம இருக்க கையை மட்டும் சொல்றா ராஜா, தங்க கையல்ல தங்க கையல்ல அவர் தங்கிருக்கு. எனவே காலை இந்த முழங்கை ரெண்டு அப்படி அனுப்பிச்சிருக்குது, கையை இந்த ரெண்டு கையும் வாங்கிட்டு ஒளியும் ஒளியும். இத பாருங்க சாமி, தூக்கி இருக்கிறீங்க, கரண்டு ஜாதியும் ஆகாது. இதை பார்த்து என்ன கரண்டு ஜாதி ஆக போகுது? உரணா சரிங்களா? அதுல இல்ல. எனவே பிடிக்க விரைந்து மெய்த்தாயர் நனி நீடுவகை உருகன். ஆ, தம்பி என்ன நினைச்சுட்டான் பாருங்க. இது தாய் இப்படி பிடிச்சுதான், அவர் தலையை பிடிச்சுக்கிட்டாரா? இந்த தம்பி உள்ளவன் என்னங்கறது செய்கிறாரு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, அப்பா அம்மா வச்சு செஞ்சாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அதுக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா கார் போட்டு பக்கம் அப்பாவன் தலையை வச்சு நம்ம செஞ்சாங்க, அம்மா வந்து காலையை கையை வச்சுக்கிட்டு எதனா ராஜான்னு செஞ்சது எந்த அவள நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய. அதனால மகிழ்ச்சியா இருக்கும். தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார் ஒருவில் பெருமை புத்திரன்மை தன்மை அளித்தான் என பொழிந்து மறு முயற்சி செய்தவர் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை எனக்களித்தான் என்று மிகவும் அகமலர இருவர் மனமும் பேருக எய்தி அறிய வினை செய்தார். அதான் செய்தாங்க. இது ஒண்ணு சரி, இதுதான் நம்ம குழந்தை நம்ம கேட்பாருங்க. பெரிய நல்ல பேர் கொடுத்து பெருமவற்றோடு யாம் அறிவதில்லை, அறிவர் இந்த மக்கள் பேர் அல்ல. சில திருவள்ளுவர் சொன்னது நமக்கு தானே. ஆமா, எனக்குதான் அதான் தெரியுது. ரெண்டு பேரும் திருக்குறளை தெரிவித்து நேரம் அடுப்பங்கரைக்கு அந்த பொருள் போயிட்டு எதுக்கு சமையலுக்கு. அதனால உள்ளது பொறிவில் பெருமை புத்திரன் அப்படி வினை செய்தார் அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்காக அதனை கடித்து மறைத்து நீக்க. அங்க உள்ள போனோம்னா சந்தனத்தாதி இதை பாத்துக்கிட்டு தலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது வந்து அவருக்கு சரி வராது, அதை தலைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏனையதெல்லாம் எடுத்துதான் எடுத்து எடுத்துக்கொண்டு, ஆமா, இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்க வேண்டும், பலகாயம் அரைத்து கூட்டு கறி வைப்பார், என்னென்ன கலக்கணுமோ அதெல்லாம் செஞ்சார்னர். பெருங்காயம் போடுறது பெருங்காயம் மற்றது இதெல்லாம் வித்தியாதிகள், அதெல்லாம் அடுப்பங்கறி விஷயம் இல்ல. மட்டு விரிவு உங்களை மடவார் அடுப்பில் ஏற்றி மனமகிழ்ந்து அத்தகரியின் பதமறிந்தன் இடிச்சி. ஆமா, அதனால மிகினும் குறையினும் பேசுது. ரொம்ப வெந்து போய் குறவரணும் போனாலும் சரி வராது, ஒரேடியா கடுக்கு முடுக்கு இருந்தாலும் சரி வராது, ரொம்ப ஆளாவா. எனவே பதம் அறிந்தங்கி இடிச்சு வேர் ஓரறிஞ்சலுக்கு பட்ட நிறையால் தாளித்து பலவும் மற்றும் கரிசமைத்து சட்ட விரைந்து போனதும் சமைத்து கணவர் நம்ம குறைத்தார் பாருங்க. அதெல்லாம் தாளிச்சு விரித்து எல்லாம் முடித்தாங்களாம். அடுப்பங்கிற வரைக்கும் தெரியுது நம்முடைய மாண்புமிகு. மாண்புமிகு பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல அல்ல, அடுப்பங்கரையில கரிசமைக்கிற வரைக்கும் கூட தாளிக்கிற வரைக்கும் சொல்றாரு, அதெல்லாம் மாண்புமிகு. அப்படி எல்லாம் சேர்த்து ஆமா உடைய நாதராமது செய்ய உடைத்தபடியே அமைத்ததற்காக அடையும் இன்பும் உன்னையிலும் ஆர்வம் பெரிய கழிவுற விரைவில் வருவார் தொண்டர்தாம் விரைந்து சென்று மின்மலரின் உடை வந்தடையும் ஆத்தியின் இருந்த புனிதர் முன் சென்றார். அவர் பாருங்க இப்ப சரி இதெல்லாம் செய்யும் நானும் வந்துடுறேன் சொல்லக்கூடாதோ, நான் இங்கே இருக்கிறேன் செய்துட்டு வாருங்கிறேன், இங்க செய்துட்டு அதாங்க இருந்ததே இருந்தபடி இருந்து காட்டிட்டு இருக்கு. அப்புறம் அவரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. பண்பு புகுந்து இறையும் தாடால் இருந்தவர்களை அமுது செய்யும் எந்திரங்க கரையும் கண்டத்தில் மறைத்து கண்ணு முதலில் காட்டாதா நிறையும் பெருமை திருத்தொண்டிய போதும் என்ன நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தார் போல கொண்டு பணி புகுந்தார். அருவனை மன மகிழ்ச்ச சரி நடம், நான் அடியன் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். அவர் முன்ன போக திருத்தொண்டர் இவர் சின்ன வேறாளர். இங்கதான் இந்த பழைய காலத்துல கிராம மக்கள் சம்பிரதாயமா சில இப்ப திருத்தொண்டர்லாம் வைக்கிறது இல்ல, கிராமங்கள்ல இந்த ஒரு மூணு நாள் திருத்தொண்டர் வச்சு கொண்டாடுவாங்க. அது இப்ப கிராமங்களுக்கு கிராமங்களா இப்ப உண்மையெல்லாம் பழைய டவுன் கட்டுப்போச்சு கிராமம். ஆமா, அவ்வளவு அருமையா இப்ப டிவி எல்லாம் வந்து வந்தவங்க அதெல்லாம் செய்யறாங்க, நாடகமாக நடிக்க அப்படிலாம் இருக்கும்போது மூணு நாள் நடிப்பாங்க. அது முதல் நாள் வந்து இந்த மாதிரி அந்த அடியார் வர்றதையும் மறுநாள் வந்து கூப்பிடுறதையும் கொஞ்சம் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் இருக்குது, ரொம்ப சின்ன பிள்ளையில காதல கேட்டது, என்ன நான் கறி சமைக்கிறேன் அப்படின்னு அவரு கேட்க சரிங்களா. யார் அவருக்கு வந்தவர் கேட்க, இவர் எடுத்தவனே இப்பதெல்லாம் சொல்லி கனவு வந்து பையன்ல சொல்லிட்டார் அப்படி இல்ல, என்னப்பா உங்க வீட்டுல வந்தா கறி இருக்கு அப்படி அவர் கேட்பாரா வந்தவர். இவர் உடனே கத்தரிக்காய் கொண்டு வந்தேன் தொண்டனாரே சாமி, கறி குழம்பு நான் சமைத்தேன் தொண்டனாரே சாமி அப்படின்னு இவர் சொல்லணும். யாரு திருத்தொண்டர். அவர் என்ன சொன்ன, கறி குழம்பு என்று சொன்னாய் நான் சாப்பிட மாட்டேன், சின்னதான் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்று சொன்ன.

0: பிராணி சொல்ல முருங்கக்காய் என்று சொன்னாய். அது வந்து முனிவருடைய தடமாரில இருக்கும், எனவே நான் கவர மாட்டேன். இப்படி எல்லாம் வாதாடுவது கிராமங்கள்ல வச்சு, அப்புறம் அந்த அவரை அது அந்த மாதிரிலாம் நாடம் நடத்திட்டு இருந்தேன். கிராமக்கள்னா அப்படி அந்த மாதிரி பழமையான இது சமயத்தோடு தொடர்பா அப்படி எல்லாம் இருந்த காலம். எனக்கு இந்த ரெண்டு வரி தான் ஞாபகத்து வருது. அது ரொம்ப நாங்க இளமை காலத்துல இந்த மாதிரி அவங்க நாடகம் நடத்தும் போது எடுத்து கேட்டதுல நல்லா இருக்கு அந்த பதிலாம். இவர் சொல்ல சொல்ல சொல்ல அவர் உடனே மறுப்பாரு. ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு பறங்கி காய் மாட்டதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா அது சிவலிங்கம் போல இருக்கு, நான் கவர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி என்ன கறிதான் வேணும்னு சொல்லும் போது அப்பதான் அந்த கையனை சொல்லுவா என்று அப்படி வருவாங்க. கிராம மக்களுக்கு எல்லாம் விளங்க முடியாது. எனவே இப்பொழுது இவர்கள் அழைத்தாரலாம். அழைத்து வந்தால் வந்து புகுந்து திருமணியில் மனைவி யார்தம் மாதவரை முற்றை எதிர்ந்து எதிர் சென்றடிவணிங்கு முழுதும் மலகு செய்தவனை கந்த மலர் மாலைகள் முற்றின் தாமம் நாட்டி விசரித்த கந்த மலர் ஆசனம் காட்டி கமல் நீர்க்கரகம் எடுத்து என்ன செய்யணும்? அடிவர் வந்தா என்ன செய்யணும்? கொண்டு வந்து மணி புகுந்து குலாவுபாதம் விளக்கியே மண்டுகாதல் ஆதனத்தில் வைத்தறிச்சல் செய்தது உண்டி நாலு விதத்தில் ஆறு சேர்த்து போக்கிலா அண்ட நாயகத்தை மனிதர் பூஜை அதே மனிதர் பூஜை மனை புகுந்து அவரை வந்து உட்காருக்கு காலெல்லாம் அரைஞ்சு இல்லைங்களா அந்த நீரை தலையில் தெளித்துக் கொண்டு அவருக்கு வழிபாடுலாம் செய்து இப்படி தகுதியினால் பெரியோர் அவர் கருள் புரிவார். தூய நீரால் திருத்தொண்ட சோதியார்தம் கல்விளைக்கு ஆய புனித புனல் சங்க தலைமையில் ஆற தெளித்து இன்பம் மேய இல்லம் எம்மருந்தும் வீசி பாருங்க. அந்த அடியோருடைய அந்த பாத பூஜை பண்ண தண்ணீரை தலையில் தெளித்துக் கொண்டு வாயில வைத்துக்கிட்டு வீடெல்லாம் தெளித்து என்ன புனிதத்துக்கு எம்மருந்தும் வீசி விரைமன் மலச்சாந்தம் ஏயும் தூப தீபங்கள் முதற் பூசணி செய்திருங்குவார். அருமையா தூப தீபம் எல்லாம் காட்டி அவர் வழிபாடு செய்யலாம். புனி பனி வந்திங்கள் தடைபிடித்த பயில் பூங்குஞ்சி பயிரவராம் புனிதர் தம்மை போனவும் கரியும் படைக்கும் படிபொற்றின் மனித யாரும் கணவரும் வணங்கி கேட்ப மற்றவர்தாம் இனிய அன்னமுடன் கறிகள் எல்லாம் ஒக்க படைக்க என எல்லாம் அந்த காய்கறி பூரா முதல்ல அப்படி படைச்சாரலாம். பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாறையில் ஏற்றி பெரிய மண்ணும் செஞ்சாலி தெழும் போனவும் தெரிய கனியமதும் நல்ல கட்டிச்சுவேன் அருமையான அரிசி நல்லவா அந்த அரிசி நுனியே அரிசி எடுத்து அருமையா சமையல் பண்ணியிருக்காங்க. அவற்றை எல்லாம் வைத்து கரியமதும் பரிசெயினில் முன் படைத்தெடுத்து மண்ணும் பரிகலக்கால் மேல் விரிவன் துயிலின் இசைவைக்க விமலர் பார்த்து அருள் செய்வார். இதெல்லாம் பரிகலத்துல வைத்து அது மாதிரி வைத்தவன பார்த்தாராம். சொன்ன முறையில் படுத்தபது தொடர்ந்த உறுத்தெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரோ அமைத்தீர்கள். என்ன அரியன் சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளும் இங்க காய்கறியில் இடம்பெறுதா இல்லையா அப்படின்னார். எல்லா உறுப்பும் இடம்பெறுது சொல்லிட்டு என்ன கொண்டு மட்டும் இடம்பெறுங்க என்னன்னு. ஆமா சொன்ன முறையில் படுத்தபது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன அன்னமெனையார் தலை இறைச்சி அமுதுக்காக அதனை கடித்தோம் என்ன. வீட்டுல அம்மா என்னன்னு கேட்டா நாம வந்து எல்லாத்தையும் சகத்துக்கு சாப்பிடுறதுதான் அதெல்லாம் ஒருத்தரும் பாக்கி வைக்கிறதே இல்லை அப்படின்னார். அப்படியா அதுவும் கூட நாம் உண்பதென்றார் இடர் தீர்ப்பார். என்ன அந்த பிள்ளையின் வந்து திருவள்ளுவர் அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எங்கும் உரிய தெரியும். ஒரு சிறு எலும்பு கூட எல்லாம் பிறருக்கே உரியவர்கள் அது அப்படியே திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் எங்கும் உரிய திருக்கு. அப்ப தலையெலும்பு எலும்பு மூக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு உரியதா போகும். இப்படியாக என்று சொன்ன உடனே என்ன செய்தார்? சிந்தை கலங்கி திருத்தொண்டர் மனையாரோடும் திகைத்தையர சந்தனத்தாரியனும் தாரியார்தாம் அந்த தலையிறச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே அமைத்தேன் கரியமுது என்றெடுத்து கொடுக்க முகமலர்ந்தார். இப்படி ஒரு தோழி கிடைச்சிட்டா ஒரு பணியால் கிடைச்சிட்டா அருமையினர் சத்தன் மாதிரி ஒரு பணியால் சந்தனத்தாதி மாதிரி ஒரு பணி பெண் கிடைச்சிட்டாங்கன்னா பெரிய அவ்வளவு. எப்ப இந்த மாதிரி ஒரு பையனை ஒரு அம்மா அப்பா பிடிக்க அஞ்சு வயசுல இதெல்லாம் சாப்பிடுகிறாரோ இதுவே உலகத்துல இல்லாது. அப்படி இருக்க ஒரு சந்தன தலையும் கேட்டுறாருன்னா என்ன பண்றதுங்க? வருமுன்னர் திருவள்ளுவர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல எந்த செயலும் வருமுன்னர் காக்கும் வந்தபின் காத்து பிறகு அந்த தொழிலுக்கு அவ்வளவு அறிவு இல்ல. இப்படி ஒரு கால் கேட்க வரும் என்று கருதி அடியே நான் அதையும் சந்தேகத்தை வச்சிருக்கிறேன் இதை வச்சிருக்கேனே அப்படி இருக்கணும். அதே போலதான் சத்தம் வர்றாரு எல்லா வீரும் என்ன பண்றாங்க திருநீர் பூஜிட்டு வந்த உடனே கதான் விட்டுட்டான் உள்ள அந்த இவரை பெருமான் புனிவராக வந்தவர் இவனை எதிரியா இருந்தாலும் அவன் பேருன புத்தநாதன் ஆனா தனித்தடை நின்ற தத்துவம், தனித்தடையினர் ரொம்ப ரெண்டு பொருள். எல்லா தடையும் தாண்டி வந்துட்டார். ஏ உங்க ஐயாவுக்கு நான் பாடம் சொல்ல வந்திருக்கேன், இனிமே வேணாங்கிற நாளைக்கு வந்து இது மாதிரி பாருங்க நான் வந்தேன் வேணான்ட்டாங்க. ஏ அடியவரையா நீ விளக்குறேன் என்று விளக்கிடுவார். அதனால சரி சாமி போங்க சாமி போங்க சாமி போங்க சாமி. இந்த தனித்தடை நின்ற தத்தன், தனித்தடைனா இவனை தாண்டினா அரசன் கிட்ட போயிடலாம். தன்னந்தான் இது இன்னொரு ஒப்பற்றன்னு இருக்கும், தனியின ஒப்பற்ற ஒப்பற்ற இந்த. அதனால சுவாமி கொண்டு வந்திருக்கிற ஆகமும் எல்லாம் ரொம்ப அருமையான ஆகமும். எங்க சுவாமியும் கேட்க வேண்டியதான், அரசனும் கேட்க வேண்டியதான். ஆனா இது இப்பொழுது அது அவ்வளவு சரியான சந்தர்ப்பமா இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த கணவன் மனைவியோடு உறங்குகிறாருங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். மேலும் உறங்கும் போது சொல்லக்கூடாது, கணவன் மனைவியாருடன் இருக்கிறாங்க சொல்லுவாங்க தான். அதனால வந்து இப்பொழுது அது அவ்வளவு வேண்டாமி அப்படின்னு சொல்லி. இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிச்சான், அங்கேயும் ஒளிய ஒளியும் தான் இவரை நான் போய் நீ பேச நீல் தான் இங்க நெல் நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படி கால் எடுத்து வச்சாராம். அப்படி இன்னொரு அடி எடுத்து வைச்சார், இன்னொரு அடியும் எடுத்து வைக்கிறார். சத்தியமா ஒளிய ஒளியில காட்டலாம் அப்படி இருக்கும்போது மாதவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த சத்தன். ஆமா அவரை வந்து நம்ம போய் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம போலாம போக கூடாது. ஆனா இவரோ புகுந்து போறார். ஆனா வந்தவரோ முனிவரா இருக்கார். அது அரசருக்கு ரொம்ப முனிவர்னா ரொம்ப உயிர். அதனால அதனால அவன் பூந்தானாம். எந்த இடத்துல போக கூடாதுன்னு சொல்றதுல மான மாதவன் பூந்த போதே இவர் கால் கை போக முடியல, ஆனா மனம் போலாம் இல்ல மனம் அங்கு வைத்த சத்தன். லட்சம் இல்ல கோடி கொடுத்தா கூட வாங்க இப்படி பணியாளர் கிடைக்குமா. அடி மாதவன் புகுந்த போரே மனமங்கு வைத்த தத்தன் அப்படின்னு. அதனால இப்ப என்ன காதல்னா எங்க இருக்குது, இப்ப இவரு இவரும் மறைஞ்சிட்டார். இவரு அதாவது மறைகிறாரு. மறையும் போது என்னன்னு கால் சத்தம் தான் கேக்குது, உடம்பு என்ன ஆகுதோன்னு தெரியல. ஆனா அந்த ரெண்டு பேர்ல பெண்கள் என்னையோட நம்ம விட விழிப்பானவங்க. இந்த கால் இப்படி வந்துச்சுன்னு உடனே அந்த மதுமலர் பிரதி யாரும் கோமுனிவர் யாரும் வந்திருக்காங்க. யாருக்கு யார் எடுப்புறா, கொண்ட மனைவிதான் எழுப்புறாங்க. அப்ப தூக்கத்துல யார் வந்து இந்த முன்னெச்சரிக்கையோடு தூங்குவார்கள், மனைவியா. அவருடனே எந்திரிச்சார். சொல்லிட்டு இந்த நேரத்துல வரலாமான்னு கேட்கல, ஆதாரம் வாங்குவாங்க. எங்கு விழாததோர் ஆகமும் கொடுவந்தேன் எம்ப என்ற எங்கேயும் கிடைக்காது. கன்னிமாறாம் உலகத்திலேயோ தஞ்சை சரஸ்வதி மகாலையோ நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய பிரதி ஆகமும், அதை பாடம் சொல்ல வந்தோம் அப்படின்னு இதை செய்ய கொஞ்சம் விட்டு எங்கும் இல்லாததோ ஒரு ஆகமம். அப்படி இன்னொரு விதமான எந்த ஆகமத்துக்குள்ளயும் கட்டி இருக்காது, இந்த ஆகமத்துக்குள்ள கட்டி இருக்குது. எங்கும் இல்லாததோ ஒரு ஆகமம். ஆமா ரெண்டாவது அந்த ஆகமெல்லாம் சொல்றேன், உண்மையான நல்ல ஞானியா இருப்பான். இது சொல்றவன் பக்கா முட்டாள் வந்து கொலையாளியா இருக்கான். அப்ப கொண்டு வந்த ஆகமும் எங்கும் இல்லாதது, கொண்டு வந்த பெரியவரும் எங்கும் இல்லாதவர் தான். அதனு சரி உன் மனைவி யாரை அனுப்பும், இது தனியா பாடம் கேட்கணும். சரி நீ போ. இவ்வளவு என்னன்னு கேட்டா அந்த மாதவன் பூந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன். நீங்க அந்த உள்ள நடக்கிறதையும் காட்டணும், அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது யாரை காட்டணும், தத்தனையும் காட்டணும். ஆமாமா இதெல்லாம் நீங்க ஒளி ஒளி எடுத்தீங்கன்னா என்ன டைரக்டரா போடுங்க, கன்னியாபினா நாக்கி விடாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஆமாமா நீங்க அங்க உள்ள போய் நுழைஞ்ச உடனே அவங்க எழுப்புறது அதுக்கெல்லாம் சிவாஜி கண்ணாம்பால் எல்லாம் போயிட்டான். இப்ப இருக்கிற அஞ்சு இப்படி அந்த மாதிரி செய்து அதன் பிறகு அந்த சத்தம் கேட்ட உடனே தான், அதனாலதான் மாதவன் பூந்த போதே மனம் அங்க வைத்திருந்ததுனால தான் ஒவ்வொன்னு குவிர்த்த அந்த காது காதுதான் அவனுக்கு கண்ணா கேட்கிறான். சரிதான் என்ன நடக்குது என்ன நடக்குது, மேல நாம் போகக்கூடாதே. ஆனால் அங்க என்ன நடக்குதோ என்ற ஒரு அச்சம், ஆனா போகக்கூடாதுங்கிற அந்த அறம், அந்த அற உணர்வு அவனை கடுப்படுத்து. அப்படிங்கும்போது அவன் அப்படியே ஒரு சத்தம் கவரிகள் சுவரிகள் விரிப்பான் போல அது நடுப்புற வச்சிருந்தான். அதை எடுத்து தான் முன் செய்து அந்த சத்தம் கேட்டுதான் உள்ள போன உடனே சத்தா நம்ம வந்து சொன்னோன்னு என்ன பண்ணி புளிஞ்சிருப்பான். புளிஞ்சு சத்தா நமர்கான் நம்ம வருப்பா அப்படின்னு இவருக்கு எந்தவித ஊறுபாடும் நேராதவாறு கொண்டு விட்டுட்டு வாப்பா. அவ்வளவு அந்த கோபத்தையும் அப்பளவையும் அந்த அரசன் ஆணைங்கிற அந்த ஒண்ணு மட்டும் ஏற்றி அப்படிதான் சொல்லிருப்பான். ஆமா ஆமா வாரும் வாரும் அப்படிலாம் மூஞ்சிய காட்டினப்போ உண்மை உண்மைதான் சத்தன் எப்படி வந்திருப்பான். நாங்க ஏன்னு வாரு வெளியில போனான். போன உடனே யார் அங்கே யார் நீ அழைச்சிட்டு போற அவன் நம்ம அரசனை கொண்டவன் அல்லவா அப்படின்னாரு. இங்கீவன் பூத பெற்றது இறைவனது ஆணை என்றான். கண்ட தண்ணி வருது. இப்படி அனுப்பும்படியாக நம்ம அரசன் தான் சொல்லி அழைச்சிட்டு போறோம்ப்பா. அங்க ஒரு அஞ்சாறு சிவாஜி இருக்கணும் எடுத்து வச்சேன். இங்கீவன் பூத பெற்றது இறைவனது ஆணை என்றான். அப்படியே கீழே போட்டாங்க. அரசன் ஆணையா அதை மீறக்கூடாது. இது சிவா நேரா போய் கொண்டு விட்டு விட்டு அரசே நாங்கள் சொன்னதை நான் சென்று விட்டேன். இங்கீவன் எனக்கு செய்தது யார் எனக்கு செய்தா தலை தொங்குது. இந்த பிறவியில நீ செய்த உதவியாளது வேற யாருப்பா எனக்கு செய்தா இல்லப்பா அப்படின்னார். அப்புறம் எல்லாம் மனைவி மனைவி எல்லாரும் பிள்ளைகள்லாம் வந்து பாக்குது. அப்பா நாங்க ஐயா எல்லாம் நடிக்கிறாங்க அப்படி கேட்கும்போது பரகிய திருநீற்றன்பு பாதுகாத்து திருநீற்று நெறியை என்றும் கைவிட வேண்டாம். எவ்வளவு அருமை தெரியுங்களா. இதெல்லாம் ஏன் நடித்து காட்டினால் என்ன புராணம் புராணம்ங்கிறாங்களே குப்பைகளா. இந்த மாதிரி ஒரு புராணம் உண்டாடா குப்பைகளா. இதெல்லாம் நாடு திருந்துமா அடியுமா. இறங்குறி வழக்கினாதான் முடியும். இங்கு நமக்கு தனி உண்ண தனி உண்ண ஒன்னாதே பாருங்க இவரு சரி அதையும் கொடுத்தேன்னு வச்சா அந்த பாப்பா வாங்கி மகிழ்ந்து படைத்ததற்கின் வணங்கும் திரு தொண்டரை நோக்கி நீங்க நமக்கு தனி உண்ண ஒன்னாது ஈட்டன் அடியார் இப்பாங்கு நின்றா தனி குணவீர். இந்த ஒரு அடியவரை கொண்டு வரத்துக்கு இவ்வளவு பாடுபட்டுட்டார். அடியையும் தனியாக சாப்பிடுவதில்லை ரெண்டு ஒரு அடிவர் ஒன்றுதான் சேர்ந்து சாப்பிடுவது விடுங்கி போட்டு போங்க. இன்னொரு அடியார் இப்ப சரியாக தருவது இவ்வளவு ஆச்சு என்ன செய்யறது என்று பரமர் பணித்தருள ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையீர் இதுவோ இடையூர் இதுவோ என நினைவார். என்ன ஒவ்வொரு தடையா வந்திருக்கு. இப்ப இன்னொரு அடியவர் எங்க தேடுவது. ஆனா சொல்றது நான் எங்க தேடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அடியார் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும். என்ன பண்றீங்க அகத்தேன் புறத்து போய் அருளால் எங்கும் காணார் அழிந்தணிந்து முகத்தில் வார்த்த மிகப்பெருக பணிந்து முதல்வர் குறை செய்வார் மிகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன். யானும் திருநீர் சகத்தில் இடுவார் தனை கண்டே இடுவன் என தாழ்ந்திறங்க. நானும் வெளியில போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க எங்கேயுமே இல்லை அப்படின்ற ஒரு அருமை பாருங்க. இவ்வளவு இக்கட்டான கட்டத்திலும் ஜெயிக்கலா பெருமான் இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன். ஒரு பொருள் என்னன்னு கேட்டா இந்த உலகத்துல அந்த உலகத்துல வேற எங்க கூட இல்லை சுவாமி. ஒரு ஒரு ஆள் கூட இல்லை அடிவர் என்ற ஒரு பொருள். இன்னொன்று இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன் உங்களை தவிர வேற யாரை பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு ஏகம் பரம் எல்லாம் என்ற ஒரு கருத்தும் கருத்தும். யானும் திருநீர் சகத்தில் இடுவார் தமைக்கண்டே இடுவேன் என தாழ்ந்திருந்த அவரின் உடனே என்னமோ எல்லாரும் திருநீர்றாங்கன்னா எழுதிடுற அவர் தாழ்வு பணியுமாம் என்றும் தெரியும். நாம மட்டும் ஒரு பெரிய வரலப்பா என்றெல்லாம் சொல்ல உண்மை போல நீரிட்டார் உடரோ உந்தீர் நீர் என்று செம்மை கற்கள் திருவெண்காட்டம்மை தம்மை கலந்திருத்தி செம்மை இறைத்து சோரிதனில் மீட்டு படையும் என படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டியவர் உண்ண புகழும் தடுத்தருளீர். சரி அடியேன் வேணா உட்கார்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் வேணும்னா உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு கூட உட்கார்ந்தாராம். உட்கார்ந்தா மயத்தர பூஜையில அடியவர் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் நீங்க திருமடங்கள்ல தான் இருக்கிறது சொன்னாரலாம் அல்ல. இவர் உட்கார்ந்து சொல்லும்போது இவருக்கு நிறைய நேரம் ஆச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் முன்ன சாப்பிட இவர் சாப்பிட முடியுமா முடியாது இருந்தாலும் அடியவர் சாப்பிட உடனே இல்லைன்னு உடனே உன்ன புகழும் தடுத்தருளி அவருக்காக தடுத்துட்டு ஆறு திங்கள் ஒடிந்து உண்போம் உண்ணும் அளவும் தெரியாது சோறும் நாலு முந்தீர் முன் உண்பதென் என்ன. நாங்கெல்லாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுறோம் அமைதியா சாப்பிடுறோம் நீர் காலையில சாப்பிட்டு இப்ப வந்து அவசரப்படுறதே அப்படின்னு ஒரு பாவம் ஒரு விதி இவ்வளவு செய்தவர் அவர் எதுக்கா உண்டாருனா ஒரு தரம் உண்போம் நானே பொறுமையா சாப்பிடுகிறோம் நீர் காலையில் சாப்பிட்டு அவசரப்படுகிறேன் என்ன பண்றது அப்படி சொன்ன மாரில் மகவு பெற்றீரியல் மைந்தன் நம்முடன் துப்ப மாரில் மகவு பெற்றீரியல் மைந்தன் தன்னை அழகின்னு இல்ல அதான் சரி நீ வந்து ஏன்னா உங்களுக்கு தம்பி குழந்தை இருக்குல்லவா அப்படின்னாரு வேற ஒருத்தர் அடியார் வேணா தம்பியை கூப்பிடுங்களேன் அப்படின்னாரு தம்பி என்ன ஏகம்தான் அநேகன் இல்லையே அதனால அநேகன் இல்லை ஆனால் இவர் என்ன அதை போய் எப்படி இல்லையன்னு சொல்லக்கூடாது இவர் இலையில உட்காந்துருக்கா இருப்பாவும் அது சாதம் எல்லாம் தெரிஞ்சு கை சாதத்தை ஓட இருக்கு அந்த அளவுக்கு அதனால ஈறு முதலும் இல்லாதார்க்கு இப்போது உதவான் அவன் என்றார் இல்ல பையன் எனக்கு பிறந்து அவனைத்தான் வச்சேன் போக்குவரத்து இதெல்லாம் அதெல்லாம் வரலாறு சொல்லவும் முடியல ஆனா வந்து பையன் இல்லைன்னு சொல்லவும் முடியல இப்போது இங்கவன் அப்படி ஆமா அங்கே ஆமா இப்போது இங்கு உதவான் ஏன் அவனை மூத்த திருநாவுக்கரச அதையும் நின்று அதே தான் இங்கே அல்லவா அதனால இங்க இதே பாட்டுதான் இப்போது இங்கு உதவான் நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அடையின் வப்பு அல்லவா சரி இப்ப நான் அரியன் சாப்பிடணுமா வேண்டாமா இல்ல இல்ல அப்படியான அவனை கூப்பிடுவேன் இப்போது இங்கு உதவான்னு சொன்ன எப்ப உதவுவான் இப்பதான் உதவணும் அதனால அவனை கூப்பிடுவேன் தெரியாது அவருக்கு எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் இங்க இவருதான் கொண்டு போய் வச்சீங்களே அந்த ஓடு ஓடு வச்சது வந்து எப்படி போயிடும் மாயமா அதெல்லாம் எல்லாம் அங்க இருக்குதுதான் இந்த மாதிரிதான் எல்லாம் இதே மாதிரிதான் சிஸ்டர் அப்ப இருக்கும்போது என்ன பண்றது வைத்த இடத்தே காணும் ஆனா மறைவா இருக்குது என்ன செய்யறது போய் தேடியானா என்ன தேடுறது அதே மாதிரி ஆகவே என்ன செய்தார் உடனே என்ன பண்ணும் போராட்டம் வெளியில வர்றதான் வந்து நான் தாமங்கருளி தெரியார் தலைவர் அமர்ந்து செய்தருள யாமின் என் செய்வதால் ஆளாகும் என் செய்வதால் ஆகும் என்பார் தெரிவித்தெழுந்தருளால் பூமென்கிறதா தம்மோடு புறம் போய் அழைக்க பூங்கொருது அப்படின்னு பையனை நம்ம கூப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மனைவியும் கூப்பிட்டாரு பையம் நிகரும் திருத்தொண்டர் மைந்தா வருவா என அழைத்தார் கையலாரும் தலைவர் பணி தலைப்பாராய் தாமடைப்பார் செய்ய மணியே சீராளாவாராய் சிவனார் அடியார் யாம் உயும் வகையால் உடனும் அடிக்கின்றார் என்போலமிர அந்த பெண்ணும் பாடா சீராளா தங்கம் இல்ல ராஜா இல்ல சாமி சாப்பிடணும்ப்பா நீ வந்திருந்தா ராஜா அப்படின்னு மரமரருளால் பள்ளி என்று ஓடி வருவான் போல் வந்த தர நிறுவனத்தின் தனிப்புதல்வன் தன்னை எடுத்து அப்படி இருக்கும்போது அவன் அந்த பையன் என்னன்னு கேட்ட காலையில போயிட்டு வந்த பையன் அவனு மூணு மணி நேரம் ஆச்சு அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து சின்ன பிள்ளைகள் அப்படிதான் இருக்க அப்படிலாம் இருந்த காலம் ஒரு காலம் ஆமா அப்பா அம்மாவை பார்த்து மூணு மணி நேரம் தரிக்காது இருந்த காலம் நமக்கு எல்லாம் உண்டு இந்த பள்ளிக்கு அனுப்புவாங்களாம் அனுப்பி ஒரு மணி நேரம் நான் அப்பா அம்மா பார்க்கணும் வந்துடுவேணும் ரெண்டு தாத்து வாங்க அதை வாங்கிட்டு போகணும் வேறு உண்மை வேண்டாம் தானே உண்மை தனக்கு அப்படி அதனால் அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அதுக்கு என்ன அதுக்கு அந்த மாதிரி வந்த உடனே மூணு மணி நேரம் பார்க்காம இருந்ததுனால அப்பா அம்மாவே என்ன செய்யுதுதான் அதோடய ஒது வைத்தான் பரமருளால் பள்ளியில் நின்று ஓடி வருவான் போல் வந்த தரமிழ்வனத்தில் தரிப்பதும் தன்னை எடுத்து கருதி தம் கரமுனைத்து கணவனார் கையில் கொடுப்ப கடி கூர்ந்தார் கையில் அவர் அப்பா கையில கொடுத்தார் கொடுத்த உடனே புறம் ஊந்தரித்தார் திருத்தொண்டர் உன்ன பெற்றோம் என்பது அவருக்கு என்னன்னு கேட்டா இறந்த பையன் வந்து தாங்கிற மகிழ்ச்சியை விட இனிமே நம்ம அந்த வந்த பெரியவர் சாப்பிடுவார் என்று அவர் சாப்பிடுவாருங்கிற மகிழ்ச்சி தான் அவருக்கு வந்துதான் அந்த உள்ளமெல்லாம் என் வருமா வந்தால் பெரிய புராணம் அடியவருடைய வரலாறுன்னு அர்த்தம் அதனால பார்த்தார் எனும் பொறி வந்தால் வந்த மகனை கதை அமசிவிப்பான் வந்தார் முந்தவே அப்ப இரவராம் முதல்வரங்கன் மறைந்தருள அவ்வளவுதான் அந்த தம்பியோடு இங்க வந்த உடனே அங்கிருந்த பெரியவர் காணும் மறைந்தருள சிந்தை கலங்கி காணாது தேய்த்தார் விழுந்தார் பெருமந்தார் வெந்த இறைச்சி கரியமுதும் களத்திற்கானார் வெறுகுற்றார் சரி அப்படி அறிவரை காணான்னு சொன்ன அங்க வச்சிருந்த உணவு முழுதும் எல்லாம் அதுவும் காணாம இதெல்லாம் பாருங்க செய்ய மேனி கருங்குஞ்சு கெடுங்கஞ்சுகத்து பயிரவரியாம் உய்ய அமுது செய்யாதே ஒளி தருங்கே என தேடி குன்றியா தேடுங்க இங்க இங்க தேடி கீழ பார்த்தா பொண்ணு காணும் பார்த்தா மையல் கொண்டு புறத்தனைய மறைந்த அவர்தான் மலை பயந்த தையலோடும் கரவணத்து தனையரோடும் தாமணிவா. இந்த காட்சி கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா, இங்க எப்படி நீங்க மூவருமாக இருந்து அந்த அடிவர் உணவுல பங்கு கொண்டார்களோ அது போல தானும் மூவராக இருந்தார். ஆமா, சோமாஸ்கந்தன், சோம உமை கந்தன், நடுப்புற கந்தன், அப்புறம் இந்த பிரம்ம இந்த பிரம்மும் அப்பாவும் மூன்று பேருமா அப்படியே இருந்தது. எனவே அந்த மாதிரி காட்சி கொடுத்தார். தனையரோடும் தாமணிவார் கனிவல்வடை மேல் நெடுவு சிந்தில் தலைவர் பூதகனாதர் முனிவரமர விஞ்சேரல் முதலாயுள்ளோர் போட்டிச்சேர்த்த இனிய கரியும் திருவமுதும் உயிர்த்தார்கான எழுந்தருளி பனிவந்திங்கள் முடிதுலங்க பரந்த கருணி நோக்கடித்தார். பூதகனாதெல்லாம் எல்லாம் கூட வந்த பெருமான் இந்த குடும்பத்தாருக்கு மிக அருமையாக அருள் செய்தாராம். அன்பின் கண்ட தொண்டரவர்க்கு அமைந்த மனைவியார் நீங்கள் முன்பு தோன்றும் பெருவாடி முழுதும் கண்டு பரவசமாய் என் தும்மனும் கரைந்துருக விழுந்தார் எழுந்தார் ஏகினார் பின்பு பரம தகுதியினால் பெரியோர் அவர் கரு செய்வார். அவர்களும் தம்மை மறந்து பெருமானை வணங்க அப்பொழுது என்ன செய்தார்? ஒன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் செந்தி நெடுவேல் மைந்தரும் தாம் வெறிப்பும் கமல சேவடி கீழ் இந்த தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாரே இறங்கி இருக்க உடன் கொண்டேயினார். தாதியார் அந்த தோழியாரும் அதனால தான் இந்த குடும்பத்தோடு அழைத்து கொண்டு போனது அருமை. ஏன்னா தாதியார் செய்த பணி அளவிடற்கரியது. அப்படி தாதியாரோடும் கொண்டேயினார். ஆறு முடி நீர் அணிந்தவர் கடியார் என்று கரியமுதா ஊழாத தனித்தோழன் தன்னை அறிந்தங்க முருத்த வேறு பெற்றார் தேவடிகள் தலை மேற்கொண்டு. இப்படியாக அந்த நான்கு பெருமக்களும் வீடு பெற்றார்கள். யாரு? திருத்தொண்டர், மனைவியார், தம்பி, தாதியார், தோடி, அந்த நான்கு பேர்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

மகன்கள் பிறங்க செய்தே உருவாது குறுந்துறையும் பெருந்துறையுற்றானந்த உதவி மூழ்கும் திருவாதபூரடி சிந்திப்போ

அருளுடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தருமோத்தரத்தில சுவர்க்க நரக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ்த்த எண்ணுகிறேன். உயிர்கள் வந்து சிற்றறிவு உடையதாகையினாலே அந்த அறிவுக்கு தகுந்தாற் போல தொழில்களை செய்யும். அறிவு ஒருவனுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதோ அப்படிப்பட்ட தொழிலை செய்வார். ஒருவனுக்கு திருட்டு தொழில் செய்யறதுக்கான அறிவு ஒருவனுக்கு நன்றாக அமைந்து விடுவானால் அவன் திருட்டு தொழிலை நன்றாக செய்வான். அந்த தொழிலே அவனுக்கு வந்து நல்ல பாண்டித்யம், இவன் நல்லா பாடுறாரு அப்படின்னா அந்த பாடி அவனுக்கு நல்ல பழக்கம். அதே போல அவனுக்கு திருடுவதற்கான அறிவு. அதே போல ஒருவன் ஏமாற்றுவதிலே வல்லவனாக இருக்கலாம், ஒருவன் பொய் பேசுவதிலே வல்லவனாக இருக்கலாம். இப்படி அறிவு எந்த தொழிலுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அந்த தொழிலே அவன் செய்வான். ஆக உயிர்கள் அதிகபட்சம் என்ன செய்யும்னா சிறு தொழில், சிறு சிறுமையுடைய சிறு தொழில்னா சின்ன தொழில் நடத்தவில்லை, சிறுமையை உடைய தொழில், பெருமையுடைய தொழில் செய்யாமல் சிறுமையை உடைய தொழிலை செய்து சிறுமையை அடைவது. அதனாலே உயிர்களுக்கு இயல்பாகவே அந்த குணம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குணத்தினாலே அது வந்து பாவத்தை செய்வது, அந்த பாவத்தினாலே துன்பத்தை அடைந்து நரகத்துக்கு சென்று துன்பத்தை அடைவது. அது வந்து குற்றம் புரிந்தவர்களை வந்து சிறையிலே போட்டு அரசன் தண்டிப்பது போல நரகம், குற்றம் செய்தவர்களை சிறையிலே

என்று மூன்று உலகங்கள், சொர்க்கம், மத்தியம், பாதாளம். நரகங்கள் கீழே இருப்பது, அவன் கதி அதோ கதிதா அப்படின்னு சொல்றாங்கல்லவா, அந்த அதோங்கிறது கீழே இருக்கிறது நரக கதி. மேலே இருக்கின்ற உலகத்துக்கு புண்ணிய உலகம், கீழே இருக்கின்ற உலகத்துக்கு பாவ உலகம். நடுவில் இருக்கிற இந்த உலகம் ரெண்டும் கலந்தது, பாவிகளும் இருப்பான், புண்ணியவானும் இருப்பான், நரகத்தை அனுபவிக்கிறவனு இருப்பான், சொர்க்கத்தை அனுபவிப்பவன் இருப்பான். இது ரெண்டும் கலப்படமா இருக்கிறது இந்த உலகம், பூலோகம். அதனாலே இந்த பூலோகத்தில் வாழ்கின்றவர்கள் இரண்டும் செய்வார்கள், இரண்டையும் இங்கு அனுபவிப்பார்கள், மிச்சத்தை அங்கே போய் அனுபவிப்பார்கள். நரகலோகத்தில் போய் அனுபவிப்பவர்கள் சொர்க்கலோகத்தில் போய் அனுபவிப்பவர்கள், புண்ணியவான்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். இப்ப பணம் இருக்கிற ஊட்டிக்கு போயிடறான்ல இருந்து உக்கிற காலத்துக்கு, அது போல இல்லாதவன் இங்க இருந்து புழுங்கிட்டு கிடக்க. அதனாலே வந்து புண்ணியவான் அங்கே போறான், பாவிகள் இங்கே. புண்ணியம் மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும், புண்ணியம் மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே என்பது விஞ்ஞான சித்தியார். அதனால இப்படி நரக வேதத்தை படைத்து வைத்தும் இன்னது செய்தால் இன்ன பாவங்களை செய்தால் இன்ன நரகம் இன்ன துன்பம் என்றெல்லாம் கூட நூல்கள் எழுதி வைத்து அதை கேளாமல் இருந்து கொண்டு பாவத்தை செய்கிறவனும் உண்டு, தெரிந்து கொண்டு பாவத்தை செய்கிறவனும் உண்டு, கேட்டும் பாவத்தை செய்கிறவனும் உண்டு. கேளாமல் இருக்கிற மக்கள் நிறைய இல்ல, கேளாமல் இருக்கிற மக்கள்னா அந்த மக்களுக்கு இந்த நூல்கள் பக்கத்திலேயே போகவில்லை. நூல்களுக்கு பக்கத்தில் அவர்கள் வரவில்லை, அவர்கள் பக்கத்துக்கு நூல் போகவில்லை. நூல் போகவில்லை ஆனால் அதை சென்று அறிவிக்கின்ற புலவர்கள் இல்லை. அது அது பாட்டில் இருக்குது, இது இது பாட்டில் இருக்குது. அதிகபட்சம் கிராம மக்களுக்கெல்லாம் நூல் என்றால் என்னன்னே தெரியாது, அறிவிக்கிறவன் இல்லை. அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளாத ஜென்மங்களும் இருக்கிறது, அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளாத ஜென்மங்களும் இருக்கிறது. ஆகையினாலே இது என்ன செய்யறது அப்படின்னா, இதை தெரிந்து கொண்டவனுக்கு விஷனமா இருக்கும், இந்த நூலையும் இந்த விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு விஷனமா இருக்கும். பாவம் செய்யப்படாதுன்னு விஷனமா இருக்குமா, புண்ணியம் செய்ய வேணுமே என்று சொல்லி செய்ய முடியாம விஷனமா இருக்குமா, பாவம் அதுகளெல்லாம் என்ன கதியாகுமோ, இப்படி நூலை அறியாமல் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன கதியா, அது ஒரு விஷனமா. இப்படிப்பட்ட உயர்ந்த சமய உயர்ந்த நூல்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு மனுஷன் இல்லையே, இதுக்கு ஆதரவு இல்லையே விஷயமா, இப்படி எல்லாம் பல விஷயம் நமக்கு வந்து அவர்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை. இது அறியாதவனுக்கு ஒரு விஷயமும் இல்லை. நன்றறிவாரில் கயவர் திருவுடைய நெஞ்சத்து அவலவலர், நெஞ்சத்துல கொஞ்சம் கூட கவலை இல்லை நமக்கு. இப்படி பல வகை கவலை நமக்கு வந்துருது. அதனாலே வந்து படித்தால் இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் நமக்கு தோன்றி அதன் மூலமாக ஒரு வருத்தம் சம்பவிக்கிறது. அந்த கயவர்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லை. நினைச்சதை தும்பான், நினைச்சதை பேசுவான், வாயில வந்ததை தும்பான், கண்டத வாயில வந்ததை பேசுவான், கண்டது மனசுக்கு பட்டதை செய்வான். அவர் ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஞானசமுத்திரர் கோவிச்சுக்குவாரே, திருவள்ளுவர் கோவிச்சுக்குவாரே, மாணிக்க வாசகர் கோவிச்சுக்குவாரேன்னு அவனுக்கு அந்த பயம் கிடையாது, நமக்கு இந்த பயம். ஆகையினாலே இப்படி இந்த நூலிலே சுவர்க்க நரக வயல்னு போட்டு அதுல நரகங்களின் பெயரும் முறையும் சொல்றேன்னு சொல்றாரு. அது மொத்தமா சொல்லுகிற நரகம் முதலில 28 தொகுத்து சொன்னா, வகைப்படுத்தி சொன்னா 140, அதற்கு மேல விரிவு வந்து 28 கோடி விரிவு. இப்படி மூன்று வகை நரகங்களின் பெயர்களை இந்நூலில் உரைப்போம் என்று சொல்லி அந்த நரகங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்றாரு. அதனாலே அப்படிப்பட்ட நரகங்கள் இருக்கிறது என்று இந்த மாதிரி சமாச்சாரம் வேற நூல்களில் இல்லை அப்படின்னு இந்த உரையாசிரியரோடு எழுதுறாரு. இந்த மாதிரி சமாச்சாரங்கள், இந்த நரகத்தின் பெயர்கள், இந்த விதங்களெல்லாம் வேற நூல்களில் எங்கேயும் காண முடியவில்லை என்று இந்த ஆசிரியர் எழுதுறாரு. அது எத்தனையோ நரகம் சொல்றாரு, ஒன்னல்ல ரெண்டல்ல. அதான் முதல் நரகம் கோரம், அதன் கீழ் இருப்பது கீழக்கோரம், அதன் கீழே இருப்பது அதிகோரம், அதன் கீழே இருப்பது கோரதரம், அதன் கீழே உள்ளது கோர ரூபம், அதன் கீழே இருப்பது தரளதரம், அதன் கீழே உள்ளது பயானகம் பயானகம் இப்படின்னு நிறைய சொல்றாரு நரகங்களுடைய பெயரை. இப்படிப்பட்ட நரகங்களிலே சென்று போவதற்கு ஆள் நிறைய இருக்கிறான் நரக

0: இருக்க ஆளு நிறைய இருக்கிறான், சொர்க்கத்துக்கு போற ஆளு கொஞ்சமா இருக்கிறான். என்ன வசதி உள்ளவன் தானே அங்க போவான், ஈசி பங்களா கட்டிக்கிட்டு ஊட்டியில உயிருந்து சௌரியமா இருக்கிறவன், பணம் இல்லாதவன் பண்ணுவேன் இங்கதான் போவான். அது போல பாவிகள் இங்கே அதிகமாக செல்லுவார்கள். யம தூதர் பாவியரை தண்டிக்கும் முறைன்னு சொல்றாரு. அது எப்படின்னா, தங்களுக்கு அருள் செய்யும் தந்தையும் என்றும் உள்ளவனுமாகிய சிவபெருமான் அருளிய சிவாகமங்கள் கூறும் உண்மைகளை மறுத்து தங்களுக்கு உரிய தங்களுக்கே உரிய அறத்தையும் நோன்பையும் செய்யாது விட்ட தீயவர்களை யமனுடைய ஏவலர்கள் உள்ளம் கொதித்து தீப்பொறி உறக்க கண்கள் சிவந்து இகழ்ந்து படைக்கலத்தால் தாக்கி பல முறை தாக்குவர். அதற்கு மேலே வந்து தீயை போன்ற வெப்பம் உள்ள இரும்பு சங்கிலியால் கைகளை கட்டி துன்பங்கொள்ளும்படி அச்சங்கிலியை ஏந்தும்படி செய்து அங்கு பழிப்புக்கு உட்பட்ட உடம்பு பதறும்படி விரட்ட ஓட முடியாமல் உடல் சுழன்று கீழே விழுந்து புரண்டு துயரமடைய பாவிகளை மறுபடியும் பிடித்து தாக்கி நிறுத்தி அவர்களின் செருக்கு அகலும்படி 100 இரும்பு உருண்டைகளை அவர்களின் கால்களில் கட்டுவர் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால இவர்களை வந்து அதிகமாக நான் இதை சொல்லலை, நிறைய நரக துன்பத்தை நிறைய சொல்றாரு. தனக்குத்தான் நல்லதென்று கொண்டு அறம் செய்யாத கருமிகளான தீயவர்களை, இந்த அறம் செய்வதுங்கிறது மற்றைய பண்புகளை விட ஒரு உயர்ந்த பண்பு. தர்மம் என்பது மற்றைய பண்புகளை விட உயர்ந்த பண்பு. தர்ம குணம் எல்லாருக்கும் வராது, தர்ம குணம் என்பது எல்லாருக்கும் வராது, இங்கே சிலருக்கு தான் தர்ம குணம் வரும். ஆமா, அதனால வந்து கேட்ட உடனே கொடுக்கற ஒரு குணம் வந்து எல்லாருக்கும் வராது. கேட்ட உடனே கொடுக்கற குணம் எல்லாருக்கும் வராது. அப்படி தனக்குத்தான் நல்லதென்று கொண்டு அறஞ்சியாத கருமிகள், அதனால தர்மந்தான் மிக உயர்ந்த, தர்மந்தான் மிக உயர்ந்த குணம். தர்மம் செய்கின்றவன் வந்து நம்ம செய்கிற தர்மம் நுட்பமான தர்மம், நுட்பமான தர்மம் சிவபுண்ணியம், சிவ தர்மம்னு பேரு. தர்மம் செய்யாத கர்மிகள் வந்து மறுபடி அவனுக்கு மனித பிறப்பு கிடைக்கிறதே அரிது, மனித பிறப்பு கிடைக்கிறதே அரிது. அப்படி கர்மிகள் என்ன கொண்டு போவான்னா ஒன்றும் கொண்டு போக மாட்டான், அதான் ஒரு அதிசயம். இப்படி கெட்டியா வச்சுக்கிட்டு இருக்கிறானே, போகும்போதாவது ஏதாவது கொண்டு போவானா, ஒண்ணு கொண்டு போவான். அத்தமும் வாழும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதர் வீதி மட்டே, விம்மி விம்மி இருகைத்தலை மேல் வைத்தாலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடர் இருவனை புண்ணிய பாவம். ஆனா கர்மிகளுக்கு, இயல்பான கர்மிகளுக்கு எவ்வளவுதான் உபதேசம் கேட்டாலும் தர்மம் செய்ய மனசு வராது, தர்மம் செய்ய மனசு வராது. இன்னுமா அவன் எழுதி வச்சிருக்கா, அதெல்லாம் நம்மளால அப்படின்ட்டு போயிருவேன். அத சுந்தரம் சுவாமி ரொம்ப இகழ்கிறாரு, உனக்கே உண்டு சாப்பிடுறதையே குறைச்சு சாப்பிட்டு, சாப்பிடுறதையே குறைச்சு சாப்பிட்டு, படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள். எப்படி இழந்து தானே போவேன், இவன் இறந்து போனாலும் இழந்து போகிறான் அல்லது இருக்கும் போதே இழந்து போகிறான். ஈட்டி வைத்து இழப்பார்களும் சிலர்கள், வழக்கே எண்ணில் பிழைக்கே என்பது. வழக்கே என்னில் தர்மம் செய்யறதாயா நியாயம், வழக்குனா நியாயம்னு கூறும், தர்மம் செய்யறதாயா நியாயம் பொருத்தம்னா பிழைக்கே மன்பர். அவங்க செஞ்சுட்டு நாங்கள் எப்படி பிழைப்போம், பிழைக்கே மன்பர். மதிமாந்திய மாந்தன் அறிவில்லாதவன், மதி மாந்திய மாந்தன் அறிவில்லாதவன், மதி இல்லாதவன், மதியே மாந்தியன மாந்தினவன். சளக்கே வரி நிறைப்பாரோடு தவமாவது செய்மின் ஜெயன்மின், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம் இனியிரு தர்ப்பணம், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம் இனியிரு. அதான் தர்ப்பணம் பண்றோம் இல்லையா காலையில, அதான் கிழக்கே சலம் இடுதல், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம். அதனாலே அப்படி அறஞ்செய்யாத கருமிகளான தீயவர்களை எவனுடைய பணியாளர் செக்கில் இட்டு எள்ளை அரைப்பது போல செக்கை திரிகி அரைத்து தண்டிப்பர். அவர்களை கரும்புக்கு நகராக எண்ணி கரும்பை சாறுபுளி ஆலையிலிட்டு அவர்களை இறுக்கி நசித்து தண்டிப்பர். மேலும் நீருடன் கலந்த உப்பு அந்த நீருடன் இரண்டரை கலந்து விடுவது போல எரியின் நரக நெருப்பில் அவருடைய உடல்களும் ஒன்றாக கலந்து விடுமாறு தீயில் அமுழ்த்துவர். அதுக்கு மேல பொய் சொன்னவனுக்கு தண்டனை. அதற்கு மேல வேதமாதி நூலில் விதித்தரத்தினை பழித்து ஏதமான நூல் இயம்பும் ஈனர்னாகும். சிவாகம் முதலான அறநூல்கள் ஒரு நேர்மையான வழிகளை புறக்கடித்து இகழும். சிவாகமங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை இழந்து விட்டு அவற்றிற்கு நேர்மாறான நூல்களை ஏற்றுகிற இழிந்தவரின் நாக்கு. அதனால வந்து இப்ப சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட சிவதர்மம் சிவ புண்ணியங்கள், அதற்கு மேலே வேறு நூல்களிலே சொல்லப்படுகின்ற பசு தர்மங்களாயிருக்கின்ற புது தர்மங்கள் இவைகளை சொல்லுகிறவனும் வந்து அதற்கு மாறாக நூலை இயற்றுகிறவர்கள் இழிந்தவரின் நாவு 15 மைல் நிறம் நீடும், அதை கலப்பையினாலும் உழுவார்களாம். இப்படி சொல்லுகிறார, சிவாகமங்கள் உணர்த்து நெறிகளை தங்களின் காதுகள் கேட்டு, சிவாகமங்கள் உணர்த்து நெறிகளை தங்களின் காதுகள் கேட்டு அறியுமாறு கற்பித்த ஆசிரியரை தங்களுக்கு இருக்கும் வசதி காரணமாக மதிக்காமல் கோபத்தோடு அதட்டி பேசுகிறவர்கள் பாவிகளாவார்கள். அப்பாவிகளின் கன்னங்களை அட்டைகள் குடைந்து குருதியை குடித்து விட அதனால் உடல் பதற கீழே விடுவர். பின்னர் யமனுடைய தூதுவர் அவர்களின் உடம்புகளின் மீது எரிச்சலை ஏற்படுத்தும் கார நிறையும் நடுங்கி அலரும்படி தீயில் உருக்கிய செம்பு குழம்பையும் ஊற்றுவர். சிவாகம விதிகளை இகழ்ந்து புறக்கணித்து கீழ் மக்களின் பாவம் ஒழியும்படி யமனுடைய அவரது அவர்களை பயமுறுத்தி தீயில் உருகிய பித்தளை குழம்பு அவருடைய உடம்பில் மீது ஊற்றுவர் என்றெல்லாம் இப்படி சொல்லுகிறாரு. அதற்கு மேலே வந்து ஈன்று வளர்த்த அன்னையையும் அத்தனையும் தந்தையையும் தாயையும் பழித்த தந்தையும் தாயையும் பழித்த சான்றோரையும் பதிவு இல்லாமல் கோபித்து எறைந்து விருட்டி பேசியவர்கள் பாவிகள் ஆவார்கள். அப்பாவிகள் முன்பு சொன்ன நரக துன்பங்கள் அனைத்தையும் நீங்குதில்லாமல் அனுபவிப்பார்கள். ஆகையால் அவர்கள் புரியும் குற்றச்செயல்களை பொருட்படுத்தாமல் பொறுத்தலே நலம். உத்தமரை பெரியோர்களை மதியாமல் அவர்கள் முன்னே மிதியடி முதலியவற்றை அணிந்து நடக்க அறிவில்லாதவர்களை மிதியடி போட்டுக்கிட்டு பெரியவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது அப்படிலாம் பார்த்தா முடியுமா? அதனால பெரியவர்களை கண்ட உடனே தூரத்திலே அதை கலற்றி வைத்து விட்டு வணங்குதல் முறை. இப்பெல்லாம் சேர்ந்து போறோம்னு வச்சுக்க வெயில் அடியில் சுடுது, என்ன பண்றது? பெரியவங்க போறாங்கன்னு சொல்லிவிட்டு என்னம்மா அது? அதில் முறை பெரியவர்கள் செல்லும் போது பின்னாடி மிதிரி போட்டு போகக்கூடாது. நான் சில சமயம் குருநாதர் நடந்து வரும்போது மிதிரி கழட்டி கையில் பிடிச்சி வந்திருக்கேன். திருச்சியில் இருக்கக்கூடிய அப்பெல்லாம் இதை படிச்சிட்டேன். இப்போ 30 வருஷத்துக்கு முந்தைய. ஆகவே இப்படி வந்து அந்த மரியாதை அலட்சியமாக நினைப்பது, அவர்களுக்கு முன்னாலே கால் மேலே கால் போட்டு உட்காருவது, உயர்ந்த ஆசனத்தில் உட்காருவது, காலை நீட்டிக்கொள்ளுதல், அவர்களுக்கு முன்னாலே வெத்தலை பாக்கு போடுதல், இப்படி இதெல்லாம் மரியாதை குறைச்சி அதெல்லாம் பாவ வகையில் சேர்ந்தோம். இப்படி பெரியவர்களுக்கு முன்னாலே இருந்தாங்க. உற்றிடுவர் உரைத்த துயர் அனைத்தனையும் உயிர்கரகம் அற்றுவதை தவை தன்னை அவலம் எனாத அவற்றுனை துற்றினரும் மற்றும் உலக உலக புரிந்த தூசினரும் பற்றுமலர் படுந்துயர்க்கு கடுந்துதல் வழிபட்டேன். பறவை விலங்கு ஆகிய உயிரலின் மீது இறக்க இல்லாமல் அவற்றை கொன்று அவற்றின் தசைகளை குற்ற என கருதாமல் தின்றவர்களும் உண்பதற்கு அருகமல்லாத உயிர்களை கொன்ற பாவியரும் யமனுடைய பணியாளரின் வலிமையான பிடியிலே சிக்கி எந்த ஆதரவும் இல்லாமல் முன்பு ஊறிய எல்லா வகை நரக துன்பங்களை அனுபவிப்பார்கள். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாருங்கான யமந்தன் தூதுவர் செல்லாக பற்றிய தீவாய் நரக நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே. ஆள் உண்பதே வெகு நூல்கள் கண்டிக்குது. பசியோடு வந்த இரவலருக்கு பசி தீர உணவு கொடாமல் தாமே தனித்திருந்து உண்ணும் இழிந்தவர்களையும் நீர் வேட்கையோடு வந்தவர்களுக்கு அவர்களின் வேட்கை தனியை குளிர்ந்த நீர் தராத பொல்லாதவர்களையும் எவனுடைய பணியாளர் பிடித்து அவருடைய உடம்புகளில் உள்ள தசைகளை அறுத்து அறுத்து அவர்களையே தின்னச் செய்வர். அறுத்த இடங்களிலிருந்து வழிந்த குருதியை அவர்களே பருகுமாறு அவர்களின் வாய்களிலே ஊற்றுவர். இரவர்களிடம் இரக்கம் காட்டாமல் பாவங்கள் நீங்குமாறு எவனுடைய பணியாளர் முகம் கெடுத்து அவர்களின் உடல் உறுப்புகளை ரம்பத்தால் அறுப்பார்கள். இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் மனிதர்களே வந்து நூல்களை கல்லாதவர்களும் பெரியோர்களை அடுக்காதவர்களும் செய்ய பயப்பட மாட்டார்கள். நூல்களை கல்லாதவர்களும் வந்து பெரியோர்களை அடுத்து வசனங்களை கேட்காதவர்களும் செய்வார்கள், செய்ய பயப்பட மாட்டார். நூல்களை கற்றும் கற்ற பெரியோர்களை அடுத்தும் இருப்பவர்களுக்கு இது பயமாக இருக்கும். சிவஞானியாகிய குருவுக்கும் திருக்கோயில் திருமேனி வடிவில் இருந்தவருடைய சிவபுரானுக்கும் சிவனடியாருக்கும் பணி செய்ய நாணினரும். சிவனுக்கு ஆச்சாரியனுக்கு சிவனடியார்களுக்கு பணி செய்ய கூசினவன், நாணினர்னா வெக்கப்படுறவன். சிவனடியாருக்கு ஆச்சாரியனுக்கு சிவனுக்கு பணி செய்ய கூசுறவன் இருக்கிறான்ல, நம்ம போய் இந்த வேலையை செய்யறதா கூசினவன். அவர்களை கடுத்து பேசிய மனத்திற்கு உள்ளவருமாயி சகலரையும், இல்லத்தில் உரியவர் அறியாமல் ஆடையை களவு செய்தவர்களையும், யமனுடைய பணியாளர் அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கொண்டக்கட்டாக கட்டி நெருப்பிலே ஓடுவார்கள். இந்த சாப்பிட்றது கூட உபசாரம் இல்லாத வீட்டில் சாப்பிடப்படாதான். ஏன்னா மனசில் நல்ல எண்ணம் இல்லாமல் போடுவானா, அவன் வீட்டில் சாப்பிட்றது குத்தங்கிறார். அன்பாக மதித்து வரவேற்று உபசரியாதவர் தந்தை உணவை உண்ட இரவரலை உபசரித்து உண்மை வீசி உணவு தராதவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதான். அதனால தான் உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கூடி போரும்னா. அதனால சில பேர் சாப்பாடு வந்துட்டானே என்னவனி துளைக்கிறது போடுறதுன்னு போடுவாங்க. என்னவனி துளைக்கிறது வந்துட்டானே அப்படின்னு போடுறவா உண்டு. உபசார வார்த்தைகளை சொல்லி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று பிரியமாக ஊட்டுபவர்கள், பிரியமாக ஊட்டுகள். அந்த மாதிரி உபசாரம் இல்லாதவர்கள் தந்த உணவை உண்டவர்களையும் யமனுடைய தூதர்கள் தண்டிப்பார்களாம். அதற்கு மேலே சிவபெருமான் எழுந்தருளியில் திருக்கோயில்கள் திருக்கோயிலையும், துன்பம் போக்கும் திருக்குளத்தையும், மனமுள்ள பூக்கள் உள்ள திருக்கோயிலும் பூந்தோட்டத்தையும் திருமடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக உண்ணுதல், தவறான காரியங்களை செய்தல், உறங்குதல், மலசலங்களித்தல் போன்ற தகாத செயல்களை அவ்விடங்களில் செய்த கொடியவர்கள் மீது யமனுடைய பணியாளர்கள் மிகவும் கோபம் கொண்டு சாறு எடுக்க கரும்புகளை எந்திரத்தில் இட்டு நசுக்குவது போல திருக்கோயில் முதலியவற்றை மாசுபடுத்திய பாவியரை யமன் தூதர்கள் செக்கிலிட்டு நசுக்குவர். அவர்கள் கவலை அடையும்படி எல்லா வகை நரகங்களிலும் பூத்தி தண்டிப்பார்கள். கதிரவனும் நிலவும் உள்ள காலம் வரை கொடிய தீயறிய நரகத்தில் இட்டு உடல் உரிய தவிக்குமாறு செய்வார். விளங்குகிறார். அதற்கு மேலே தன்னுடைய ஆசிரியரை பிறன் பழித்து பேசுவதை தடுத்து நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டிருந்தவருடைய ஆசிரியனை ஒருத்தன் பழிக்கிறான்னா கேட்கப்படாது, கேட்கப்படாது, காதை பொத்தி கொள்ள வேணும், இல்லைன்னா அவனை பேசப்படாம தடுத்து விடணும். ஐயா நீ வேற இருந்தா பேச, அதை விட்டுரு, உனக்கு பிடிக்கலன்னா உன்னோட வச்சு என்னடா சொல்ல வேண்டாம். அப்படி ஆசிரியனையோ அடியர்களை அடியவர்களையோ பழித்து பேசுகிறான்னு வச்சுக்க, சில பேர் குஷாக பேசுவேன், குஷாக பேசுவேன், நமக்கெல்லாம் பயமா இருக்கு. ஒருத்தரை வந்து தப்பு செய்யறவனே தப்பு செஞ்சான்னு சொல்ல பயமா தெரியும் நமக்கு. கீழவராயினும் தாழ உரை. அதுபோல ஏல ஆசிரியனை அடியார்களை பழித்து இழித்து பேசுகிறவனை தடுத்து விட வேணும். தடுக்க முடியவில்லைன்னா அவனை விடுத்து விட வேணும், நீங்கி விட வேணும். தன்னுடைய ஆசிரியரை பிறர் பழித்து பேசுவதை தடுத்து நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டிருந்தவருடைய இரண்டு காதுகளிலும் யமனுடைய தூதர்கள் துவாரங்கள் உண்டாகும்படி இரும்பு முளைகளை அடிப்பர். தீயில் உருகிய செப்பு குழம்பு முதலியவற்றையும் காதுகளிலே ஊற்றுவர். துன்பங்கள் புரிந்த பல வகை நரகங்களிலும் புகுத்துவர். சிவஞானிகளுக்கு குற்றம் புரிந்தவர்களும் பெருந்துன்பங்களை அனுபவிப்பார்கள். பரதார கமணனுக்கு அதிகமான தண்டனை சொல்றார். பரதார கமணன்னா உங்களுக்கு புரியும், பரதார கமணன். ஆசிரியரை மதிக்காமல் இரு புருவங்களும் மேல் நோக்கி ஏறிருக்க சிவந்த கோடுகள் உறும்படி இரு கண்களாலும் கோபத்தோடு உறுத்து பார்த்து ஆசிரியரிடம் பணிவில்லாமல் நடந்து கொண்டவருடைய உணர்வு மயங்க யமனுடைய பணியால் நெருப்பில் காய்ச்சி உசியால் கண்களிலே குத்தி உப்பு மிளகாய் பொடி முதலியவற்றை கலந்த எரிச்சலத்தின் தீயை நீரையும் ஊற்றுவர். முன்பு கொண்ட ஊழி முடிவில் கூத்தாடும் சிவனுடைய திருவடியை பூசை செய்து வணங்காதவர், தீ வளர்த்து வழிபாடு செய்யாதவர், விருந்தினருக்கு உணவு அளிக்காதவர் ஆகியோருடைய பாவங்கள் நீங்க யமதூதர்கள் உருகிய ஐந்து உலோக குழம்பை அவர்கள் மீது கொட்டி மற்ற நரகங்களிலும் புகுத்தி தண்டிப்பர். சிவபூசை செய்து வணங்காதவர், தீ வளர்த்து வழிபாடு செய்யாதவர். சரி, முன்பு சொன்ன சிவபூசை முதலான வழிபாடுகளை செய்யாமல் உணவு உண்டவர்களின் நாக்குகளில் யமனுடைய பணியாளர் தீயில் காய்ச்சிய ஒரு நூறு இருப்பாணிகளை செலுத்துவர். அருந்தினர்கள் ஆவியினடை அழலுழுகும் இருப்பாணி உருந்திட ஒரு நூறு புதைத்திடுவர். புதைத்தளர வருந்திட காரவளல் உடன் முழுதும் வார்த்திடுவர். எரிந்துழுகு தாமரமும் இறத்திடுவர் இழைப்புறவே. அவர்கள் துடிதுடித்து அலறி அழுது வருந்த கொதித்த காரநிறை உடல் முழுதும் சொறிவர். தீயின் வெப்பத்தால் உருகி வடியும் செப்பு குழம்பை அவர்களின் உடல்களிலே ஊற்றுவார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Now we welcome you all to listen the great Vedic chant, Chamaka Ganapata.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள். மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம். தலம் திரு ஆலவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கண்ணி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

Oh.

Yeah.

ఆనందా.

Ajeva, Kai, Chitrava, Kai, Chitrava.

Okay.

ఆవ్యాన్మానా విజయ అన్నం నాయ వసి

Yeah.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம், 26வது ஸ்தலமான கச்சூர் ஆலய கோயில். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தினமும் ஒரு சிவாலயம் என்ற தலைப்பில் தேவார பாடல் பெற்ற தலங்களை நாம் தரிசித்து வருகின்றோம். இன்றைய தினம் தொண்டை நாட்டில் அமைந்துள்ள 32 பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றானது பல்வேறு சிறப்புகளை கொண்டது ஆகிய பெருமைகளை தன்னகத்தே கொண்ட திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்ற சிவஸ்தலத்தை நாம் தரிசிக்கின்றோம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பெருவழிச்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஊருக்கு வட மேற்கில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். சாலை வசதிகள் நிரம்ப பெற்றுள்ள இக்காலத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஆட்டோ முதலிய வாகன வசதிகள் உள்ளன. சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் சாலையில் சிறிது சென்றால் வடக்கே திரும்பும் ஒரு கிராமத்து சாலையை நாம் பார்க்கின்றோம். அதில் சுமார் 1 அல்லது 1.5 கிலோமீட்டர் கடந்தால் திருக்கச்சூர் என்ற தலத்தை அடையலாம். கச்சூர் என்பது கச்சபமாகி, அதாவது ஆமையாகி இருந்து திருமாலானவர் வழிபட்டதால் இந்த தலம் கச்சூர் எனப்பட்டது. இதற்கு பின்னர்தான் காஞ்சியில் உள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் விஷ்ணு வழிபட்ட ஒரு ஐதீகம் உள்ளது. ஆகவே இந்த தலத்தை ஆதி காஞ்சி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த திருக்கோயிலானது திருக்கச்சூரனுடைய வடதிசையில் அமைந்துள்ளது. கச்சூர் வடபால் ஆலக்கோயில் அம்மானே என்பது சுந்தரமுத்து சுவாமியுடைய வாக்கு. இந்த தலத்திற்கு ஆலமரம் ஸ்தலவருஷமாக இருப்பதால் இதனை ஆலக்கோயில் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். ஆலயத்தை நெருங்கியவுடன் நாம் முதலில் காண்பது பிரதான கோபுரவாசலை நோக்கியவாறு ஒரு கருங்கல் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இங்கே சித்திரை மாத பெருவிழாவென்று தியாகராஜமூர்த்தி நடன காட்சி அளிப்பது வழக்கம். அதன் மறுமுனையில் தேர்முட்டி, சற்று வலதுபுறம் அதாவது வடப்புறம் மகாவிஷ்ணு அமைத்த விஷ்ணு தீர்த்தம் ஆகியவற்றை காண்கின்றோம். பிரதான கோபுரத்தில் கோபுர அமைப்பு இல்லாவிட்டாலும் அதற்கான உறுதியான வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை கடந்து உள்ளே சென்றவுடன் நந்தியம்பெருமானை கொடிமரத்துடன் வரிபடுத்துடன் தரிசிக்கின்றோம். நந்தியம்பெருமானுக்கு எதிரில் கருங்கல்லால் ஆன ஒரு ஜன்னல் இருக்கிறது. அதன் வழியாக மூலவரை தரிசிக்கலாம். இந்த பெரிய பிரகாரத்தை முதலில் வலம் வந்துவிட்டு

அங்கு உள்ள ஒரு கூபம், அதாவது கிணறு ஆகியவற்றை கண்டுகொண்டு இந்த பிரகாரத்தில் வலம் வர தூங்குகின்றோம். கன்னிமூலையில் ஒரு கருங்கல்லாலே ஆன ஒரு அருமையான ஒரு அமைப்புடைய கணபதியினுடைய சன்னதியை தரிசிக்கின்றோம். அதில் தூண்களிலும் மேல் விதானத்திலும் அருமையான கருங்கல் வேலைப்பாடுகள், சிற்பங்கள் அமைந்துள்ளதை காண்கின்றோம். இங்கிருந்து பார்த்தால் மூலவருடைய விமான தரிசனம் புலப்படுகின்றது. கஜபிருஷ்ட விமானமாக இது அமைந்திருக்கிறது. அதாவது யானை படுத்திருந்தால் பின்பக்கத்திலிருந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு அமைப்பை கொண்டது இந்த மூலவருடைய விமானம். அந்த விமானத்தில் கந்தர்வர்கள், பூதகணங்கள், இப்படி பல பல வரிசைகள் காணப்படுகின்றன. அந்த உச்சியில் அந்த யாழி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நாம் நம்முடைய வலத்தை தொடர்கையில் முருகனுடைய சன்னதியை அடைகின்றோம். இதுவும் கிழக்கு நோக்கியவாறு வள்ளிதேவாயனுடன் கந்தக்கடவுள் இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கு அப்பால் நாம் காண்பது விருந்திட்ட ஈஸ்வரருடைய சன்னதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவன் கட்டமது வாங்கி வந்து அவருடைய பசியை தீர்த்தபடியால் அங்கே ஒரு சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கின்றான். அந்த முகப்பில் அந்த ஐதீக காட்சியை சுதையாக அமைத்திருக்கிறார்கள். பைரவர் சன்னதியும் இந்த பிரகாரத்திலேயே இருக்கிறது. தனி விமான அமைப்போடு கூடி அழகாக அமைந்துள்ள ஒரு சன்னதி இது. அவர் தெற்கு நோக்கியவாறு இருக்கின்றார். பின்னர் நாம் இந்த வலத்தை முடித்துவிட்டு உள்ளே செல்ல தூங்குகின்றோம். உள்ளே செல்லும் முன்பாக கிழக்கு நோக்கிய ஒரு தனிச்சன்னதியை காண்கின்றோம். இந்த சன்னதியில்தான் தியாகராஜ பெருமான் குருவிட்டிருக்கின்றார் அன்பிகையோடு. தியாகராஜருடைய சன்னதியை நாம் சுந்தரமுத்து சுவாமிகள் பாடப்பெற்ற பல ஸ்தலங்களிலும் தரிசிக்கின்றோம் என்றாலும் இங்கு இவருக்கென்று அந்த தனி சில பந்ததிகள் அமைந்துள்ளன கூற கேட்கின்றோம். அதாவது சூரிய ஒளி படுவதன் முன் கோயிலுக்கு வந்து விடுவார் உலாவுக்கு சென்று விட்டு. சித்திரை மாதத்தில் பெருவிழாவின் போது சில நாட்கள் தியாகர் புறப்பாடு நடைபெறும் இரவில். விடிய காலத்தில் திருநடன கோலத்துடன் ஆலயத்துக்கு திரும்பி வரும் காட்சி அருமையாக இருக்கும். இவருக்கு பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களில் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகிற்று வருகின்றன. அந்த தரிசனத்தை முடித்துவிட்டு நாம் இறைவன் சன்னதியை நோக்கி செல்கின்றோம். அப்பொழுது எதிரே தென்படுவது தெற்கு நோக்கிய அம்பிகையினுடைய தனி சன்னதி. எல்லாமே கருங்கலால் அமைந்திருக்கிறது. அந்த சன்னதியில் அம்பிகை பெரிய திருவுருவத்துடன் காட்சி வழங்குகின்றாள், அஞ்சனாட்சி என்ற திருநாமத்துடன். மையா தடங்கண் மடந்தை மணவாளா என்று சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த அம்பிகையினுடைய பெயரை குறிப்பிடுகின்றார். அதற்கு ஒரு உள் சுற்றும் இருக்கிறது. அந்த சிறிய பிரகாரத்தை வலம் வந்துவிட்டு நாம் சுவாமியினுடைய உள்பிரகாரத்தை அடைகிறோம். இந்த உள்பிரகார வலத்தின் பொழுது நாம் காண்பது தெய்வகோஷ்டங்கள், அதாவது விநாயகர், தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரையும் தெற்கு நோக்கிய வண்ணம் காண்கின்றோம். பிறகு அந்த லிங்கோத்பவர், துர்கை, பிரம்மன் ஆகிய மூர்த்திகளை வடக்கு பிரகாரத்தில் காண்கின்றோம். சண்டிகேஸ்வரர் சன்னதி தனியாக இருக்கிறது. இதனை கடந்து நாம் சுவாமி சன்னதியை அடையுமானால் அதற்கு

அதற்கும் வடதிசையில்தான் வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பலகனியின் வழியாக உட்பிரகாரத்திலிருந்து தரிசிக்கலாமே ஒழிய நேராக சென்று விட முடியாது. பக்கவாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வடதிசையை தென்திசையை நோக்கியவாறு உள்ள ஒரு வாயிற்படி, அதனை கடந்துதான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி செல்லும் பொழுது எழுந்தருளக்கூடிய திருமேனிகள் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். அதற்கு பிறகு மூலவருடைய சன்னதியை அடைகின்றோம். மூலவர் சிறிய வடிவில் ஆமையினுடைய ஓட்டை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமுடைய ஒரு லிங்கத்திருமையை கொண்டு விளங்குகின்றார். சுவாமிக்கு பெயர் கச்சவேஸ்வரர் என்பது முன்னரே கூறியது போல் திருமாலானவர் இங்கு ஆமை வடிவில் வந்து இறைவனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகின்றது. தொண்டை நாட்டு யாத்திரையாக வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊருக்கு எழுந்தருளும் பொழுது பசி மேலிடவே சோர்ந்து அமர்ந்திருந்த பொழுது இறைவனே ஒரு அந்தன வடிவாகி வந்து அவருக்கு முன் எழுந்தருளி, நீ பசியோடு இருக்கின்றாய், இங்கேயே அமர்ந்திரு, நான் உனக்கு உண்ணுவதற்கு சோறும் நீரும் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னாராம். அதன்படியே பெருமான் அந்த திருக்கச்சூரின் மறுபகுதியாக விளங்கக்கூடிய மேற்திசையில் விளங்கக்கூடிய சிறிய குன்றின் அருகில் சென்று வழியில் உள்ள வீடுகளிலெல்லாம் விட்சையை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு உணவளித்ததாக பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி வந்தவுடன் அவருக்கு இறைவன் உணவும் நீரும் கீரையும் தந்து அவருடைய பசியை ஆற்றினான். உண்டு முடித்த பிறகு பார்த்தால் வந்தவரை காணும். அப்பொழுதுதான் தெரிந்தது தன்னுடைய பசி தீர்ப்பதற்காக எழுந்தருளிய பெருமான் பாடுவார், பசி தீர்ப்பவன் அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கருணை கடலான பரம்பொருள் அடியவனுக்காக வந்து இந்த உச்சி வேளையில் கால்கள் நிலத்தில் தோயுமாறு விழுவிழாக சென்று இந்த உணவை கொண்டு வந்தானே என்று உருகி பாடுகின்றார் அந்த தலத்தில். அப்பொழுது இதை கண்டால் அடியார் பதறி போய்விட மாட்டார்களா? எங்களுக்காக நீ பாதம்பட இந்த நிலவுலகத்தில் நடந்து வரலாமா என்று கேட்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பதிகத்தில் உள்ள பாடல். சுந்தரமுத்து சுவாமிகளுக்காக சுவாமி திருவாரூரில் தூது சென்றது நாம் அறிந்ததுதான். திருமுதுகுன்றத்தை நோக்கி சென்ற பொழுது அவர் வழி தெரியாமல் இருந்தபொழுது இறைவனும் இறைவியும் அங்கு வயோதிகர்களாக வந்து அவரை குடலையாற்றுவோர் வரையில் நடத்தி அழைத்து சென்று விட்டு அங்கு அதிசயமாக மறைந்து விட்டதையும் நாம் பெரிய புராணத்தின் மூலம் அறிகின்றோம். மற்றொரு சமயம் திரு குறுகாவூர் வெள்ளடை என்ற சீர்காழிக்கு அண்மையில் உள்ள தலத்திற்கு போகும்பொழுது பசி மேலிட சுந்தரர் இருந்தபோது அவருக்கு அன்னமும் நீரும் கொடுத்து உதவினான் பெருமான் என்று அங்கும் எழுந்தருளி பாதங்கள் நிலத்தில் தோய அந்த ஒரு திருவிளையாடலை செய்தான் என்றெல்லாம் நாம் பெரிய புராணத்தில் படிக்கின்றோம். இப்படி எல்லா ஊர்களிலும் இறைவன் ஆலயத்தில் எழுந்தருளிய போதிலும் திருவீதிகளில் திருப்பாதம் தோய நடந்தது என்று இது போன்ற சில ஊர்களுக்கு தனிச்சிறப்பும் தனிப்பெருமையும் உண்டு. அந்த வகையில்
ஏற்றமுடையது இந்த திருக்கச்சூர். பரமேஸ்வரனுடைய பாதங்கள் இந்த நில உலகத்தில் பட்ட ஒரு அற்புதத்தனம். அந்த மண்ணை நாம் எடுத்து வணங்குவதே முறை. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையது இந்த தலம். அப்பொழுது இந்த முதுவாய் ஓரி கதற என்ற திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்கின்றார். அதை கொல்லிக்கவானம் என்ற பண்ணில் பாடுவது மரபு.

சுந்தரமுத்து சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்களில் இன்று நாம் கிடைத்துள்ள இன்று நமக்கு கிடைத்துள்ள திருப்பதிகங்களில் இந்த ஒரு பதிகத்தில்தான் அந்த பதிக பலன் வேறெங்கும் சொல்லாத அளவுக்கு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த பதிகத்தை படிப்பவர்கள் என்னுடைய தலையின் மீது விற்றிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆரூரன் பேர் சென்னையில் வைத்த நம்பியாரூரர் இவ்வாறு ஒரு பதியப்பலனை அருள் செய்கின்றார் என்றால், அந்த பதியத்தை பெறுவதற்கு நாம் என்ன பெயர் பெற்றிருக்க வேண்டும்? அதனை பாராயணம் செய்து அந்த பதிகத்தை அருளிய சுந்தரமுத்து சுவாமிகளுடைய திருவடிகளை தொழுவதே நமக்கு உயர்வை தரும். ஆகவே இதனை அன்பர்கள் நினைவில் கொண்டு நித்திய பாராயணத்துக்கு கூட இதனை ஓதி வரலாம். இவ்வாறு இந்த பதிகத்தை பாடிவிட்டு பிறகு காஞ்சிபுரத்தை நோக்கி சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த ஆடி சுவாதி நன்னாள் என்று இறைவன் வெள்ளையானையை அனுப்பி இவரை திருவஞ்சைக்களத்திலிருந்து கயிலைக்கு வருமாறு அழைத்து கொண்டது முன்னிட்டு அந்த ஐதீக விழாவை இங்கு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அன்பர்கள். அதேபோல சித்திரை மாத திருவிழாவும் மிகச் சிறப்பாக பல்வேறு வாகனங்களில் இறைவனும் இறைவியும் எழுந்துவிடும் படி கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த ஸ்தலத்தில் மலை மேல் ஒரு சிவாலயமும் இருக்கிறது, அது மேற்கு பார்த்தது. அந்த கோயிலை நினைத்தே இவர் பாடியிருக்கிறார். மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன், வயல் சூழ்ந்த ஆலைக்கழனி வழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்று வயல்கள் சூழப்பெற்ற இந்த திருக்கச்சூர் சமீப காலம் வரையில் வயல்கள் மட்டுமே இருந்தது. சுற்றிலும் வயலும் ஏரியும் அதனை சார்ந்திருந்தது. நாளடைவில் கட்டிடங்கள் வர வர அது குறைந்தாலும் இன்றும் அந்த வயல்கள் தென்படுகின்றன. இந்த மருந்தே என்று சொன்னது அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள பெருமானுடைய ஒரு திருப்பெயர். மருந்தீஸ்வரர் என்றும் ஔஷத கிரீஸ்வரர் என்றும் அவருக்கு திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகைக்கு அந்தகார நிவாரணி என்று பெயர். அதாவது நம்முடைய மனத்தில் உள்ள இருட்டை எல்லாம் அகற்றுகோள் என்று அதற்கு தமிழில் விளக்கம் கூறலாம். இந்த திருக்கச்சூர் மலைக்கோயிலுக்கும் அன்பர்கள் சென்று வழிபடுவது வழக்கம். வழியில் ஒரு விநாயக பெருமானுடைய திருக்கோயிலையும் காண்கின்றோம். அவர் இந்த தலத்திற்கு விநாயகராக, ஸ்தல விநாயகர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஸ்தல விநாயகர் இந்த மூர்த்தி. இவர் தெற்கு நோக்கியபடி நடன கோலம் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றார். இந்த தாளமூல விநாயகர் அதாவது பனை மரத்தின் கீழ் இருந்ததாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது சிற்ப வடிவில் அங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலில் பல யானைகள் சிறிய சிற்பங்களாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன தாய்மார்களால். இது பிரார்த்தனை தலமாக ஒரு காலத்தில் இருந்ததாம். பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இதனை ஆக்கிரமித்துக் கொண்ட பொழுது அது கோயில் சற்று சிதிலமடைந்ததாக சொல்கிறார்கள். பின்னர் அதனை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மலைமையில் உள்ள அந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரத்தின் அருகில் ஒரு சிறிய குழி இருப்பதை பார்க்கிறோம். அதில் உள்ள மண்ணை எடுத்துச் செல்கிறார்கள். அந்த மண்ணே மருந்தாக பிழிந்திருக்கின்றது. மருந்தாய் பிழிந்திருக்குமாறு கண்டேன் என்று அப்பர் பெருமான்
திரு வாய்முறையில் கூறியது போல விழுந்திருக்கும் மருந்தாக அடியவர்கள் எதனை கருதுகின்றார்கள்? சுவாமி பெரிய திருவுருவம் மேற்கு பார்த்தபடி அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை தெற்கு நோக்கிய வண்ணம் தனி சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். இந்த பிரகாரத்தை வலம் வரும்பொழுது, வெளிப்பிரகாரத்தை வலம் பொழுது சதுர்முக சண்டிகேஸ்வரர் சன்னதியை நாம் தரிசிக்கின்றோம். இவரும் ஒரு அபூர்வமான ஒரு அமைப்புடைய ஒரு மூர்த்தி ஆதலால் அவரை வழிபட்டுவிட்டு அவருக்கு அருகில் உள்ள சிம்மக்கிணறு என்று சொல்வார்கள், அதாவது பாதாள கிணறு, அதுக்கு படிகள் இருக்கும், படிகளில் இறங்கி சென்றுதான் நீரை எடுத்து வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவது வழக்கம். அந்த வாயில் சில ஊர்களில் சிங்கத்தின் வாய் போல் அமைத்திருப்பார்கள், அதனுள் நுழைந்து அந்த படிக்கட்டுக்குள் இறங்க வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இடிந்து போய்விட்டபடியால் படிகள் மாத்திரம் இங்கு காணப்படுகின்றன. ஆனால் அந்த குன்றின் உச்சியிலும் அந்த கிணற்றில் தண்ணீர் இருப்பது ஒரு அதிசயமாகவே தோன்றுகிறது. அஸ்வினி தேவர்கள் இந்திரனுக்கு அந்த ஒரு நோயை களைய முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்களாம். அப்பொழுது தேவேந்திரன், நீங்கள் பூலோகத்துக்கு சென்றாவது எங்கு போனாலும் சரி எனக்கு ஒரு மருந்தை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடவே அஸ்வினி தேவர்கள் மண்ணுலோகத்திற்கு வந்து இந்த ஔஷதகிரி, இது ஒரு மலை, தொடர் மலையாக அந்த இடத்தில் இருக்கிறது, அங்கு இந்த மூலிகைகளை கண்டார்களாம். மூலிகைகளை எடுத்துச் செல்லும் பொழுது இந்த சிவலிங்க திருமேனியை கண்டுற்றார்கள். இதை தேவேந்திரனிடம் போய் சொன்னவுடன் அந்த மூலிகைகளால் அவன் நோய் தீர்க்கப்பெற்றான். அவர்கள் கண்ட சிவலிங்க பெருமானை தானும் காண வேண்டும் என்பதற்காக நில உலகில் வந்து இந்த பெருமானை வழிபட்டு ஆலயம் அமைத்தான், வழிபாடுகள் செய்தான் என்று சத வரலாறு குறிப்பிடுகின்றது. இதற்கு மிகச் சமீபத்தில் மற்றொரு சிறிய சிவாலயம், அது இறந்தெட்டீஸ்வரர் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்க காண்கின்றோம். அதாவது இறத்தல் என்றால் இடையினரா, இறத்தல் என்றால் யாசித்தல், இச்சைக்கு சென்றார்களா சுந்தரருக்காக அந்த மலை வரையில், அந்த ஐதிகத்திற்காக அந்த இறந்துட்ட ஈஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் நாம் அங்கு சென்று தரிசிக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து மறுபுறம் பார்த்தால் காஞ்சிபுரம் செல்லும் சாலை தென்படும். அவ்வளவு உயரத்துக்கு நாம் வந்துவிட்டோமா என்று ஒரு ஐயமே ஏற்படும். அது சிறிதும் சலிப்பே தெரியாதபடி சரிவான ஒரு பாதை நம்மை இந்த மலைக்கு மேல் கொண்டு செல்கின்றது. ஆகவே இந்த அற்புத காட்சியில் நிலவக்கூடிய இந்த திருத்தலத்தை அன்பர்கள் யாவரும் தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று ஒய்யுமாறு அந்த சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநாரையூர், பண் பியந்தை காந்தாரம், திருச்சி.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய ஆதி புராண திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உழைத்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பிரான் இருள் சுருதியில் கிரிவா செற்றுவார் காவல் புரிந்து எல் சிந்தை கொள்வதுள்

நனில் பனிமதியில் தொழில் சூழ் பொலமதில் இருள் புகழி அதிபதி விதல் பெருகு புனித குணல்

அருள் படைத்து கொடுத்தமிதே கொடுத்த இல்பெருமான் அருள் படைத்து கொடுத்த தமிழை தவ உலகத்தவர்க்கு உலகுலகில் இல்பல் கண்டதர் கந்தர் குல உள்ளி முழு

நீர் எதிர் ஓட மங்கை இடத்தரணே கவி நீர் எதிர் ஓட மதித்து அருள் செய்

நின்று ஒளிர்மில் கொங்கை உடை கொடி ஏறிடையாள் குடிகொண்டனள் மலமே. மணல் கொண்டு நிறை கொண்டு கலையுள் கொண்டு மணிநிறமுள் இவள் செங்கை வளையும் கொண்ட தலல் கொண்ட பெருள் செல்வன் திகழுள் கீர்த்தி சள்பயர்கோல் திருஞான சம்பந்தற்கு நலல் கொண்டு மெய்கொண்டு பயலை கொண்டே நல்முதலால் அயர்கின்ற நடுவே நின்று இழல் கொண்டு

அடக்குவல் எரி கடலில் புனல் குளறி வயிற்றில் முழுதும் ஒளித்தியில் நிலத்திடை முடுகுவல் இப்பொழுது இவை அளவிச்சைகள் கழுமல நற்பதி அதிப கழுமல நற்பதி அதிப தமிழ்கடல் கவுனிய நற்குலத்திலக நற்குலத்திலக இணைக்கழல்

மடு நில துடி அடிமில் படை எழுமில் தொகு சேனையும் அவன் பட மலையும் பரிசினியே இனியும் தொழிலும் இவ்வெறியும் மறியடு தொழிலும் மிடுப்புறவையும் எல்லாம் நனி சிந்தையினவள் புருவதோ நசை உண்டது நரை முது பெண்டே புனிதல் புகலிய

மயலுள் கெடுவது சரதம் மே சரதமண மலி பரிசம் வருபல தளர்வில் புகலியர் அதிபல் நதி தரு வரதல் நடித்துகள் விறகல் மிகு புகழ் மறுவு சுருதினல் மலையில் அமர் தரு விரதமுடைய நினையில் அவள் மணல் விரைசை குழலியை

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்களின்.

யார் மனையார் தாமும் கொடு வந்து கலத்து அளித்தாரு. மனைவியார் தாம் படைத்த மதுரமிக வாய்த்த

அருளால் வந்து எய்துதலும் மற்று அதனே ஆங்கு அவன் கை கொடுத்தலுமே அதிசயத்து

ராகம் நடுவில் சீர் வணிக மக்கள் மரக்கலம் சமைப்பித்தார்கள். கலம் சமைத்து அதற்கு

நிகரி கடல் தேக செல்வ தனதத்தன் மகளாகார் தாமும் செல்வத்தனதத்தன் மகளார் தாமும் மன்னிய கற்பினோடு மனைய

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ് 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பிரதத்தராஜன் சருக்கம். அருணாச்சலேஸ்வரர் பொருளை திருடியோர் அடையும் துன்பநிலை. அருணை வாழிறைவந்திரவியம் அணுமட்டாயினும் கரந்த வேருடனே மரணமாயினமன் நாட்டழலிலே குளிப்பர் வஜ்ர உலக்கையால் மறிவர். இருள் நிறை நரகம் இருபத்து எண் கோடி இடத்திலும் அடைவிலே இருப்பர். தரணியில் புழுவாய் பிறப்பர்கள் களவு தனக்கியந்தவரும் அத்தகையார். ஒங்கிய தரையுள் இசைத்த பொன் எதிரே உற்ற பேருடலையும் முறுக்கும் தெங்கிய கருணை அருணநாயகர் பொன் செய்கையைப்படியினில் கறந்து வங்கிய பேரை கிளையுடன் சிதைக்கும் மலையினும் கடலினும் ஒழித்து நீங்கிய பொழுதும் தொடர்ந்திடும் விடுமோ நிழலெனத் தொடருமென் நிலத்தும் கடிக்கலாம் சிலையை விழுங்கலாம் நெருப்பை கடுவிடம் குழைத்திழைத்தெடுத்து குடிக்கலாம் இரும்பை அருந்தலாம் கடும்பால் கொள்ளலாம் மருந்தினல் குணத்தால் விடுக்கலாம் பகையை அருணநாயகர் பொன் விழுங்கினால் மிழற்றிலே பிடிக்கும் உடற்குளே கனலும் புகையும் அவ்வளவோ உயிரையும் உளத்தையும் முறுக்கும் முக்கணான் பொருளைக் கவர்ந்த பேர் இருக்க முயன்றவேர் நினைந்த பேர் முதலாய் அக்கணத்தழிவர் அவர்களும் இருக்க அடியவர் பொருள் கவர்ந்தலைக்க தக்கது நினைத்தார் கெடுவர் என்றுரைத்து சத்தியம் பலபல சாற்றி செக்கரும் கருக ஒளிவிடும் மணிப்பூன் திசைமுகன் ஒரு கதை செப்பும். பிரதத்தன் வரலாறு. முன்னமே ஒரு நாள் வடதிசைக்கிறைவன் முழுமணி கங்கை நீர்த்துறைவன் இந்நிலத்திழிந்த இந்திரன் அனையான் ஆண்டகை முருகவேள் நிகர்வான் மன்னவர் நிறைத்த மகுடகோடிகளின் வைரநாயகங்களால் தேய்ந்த பொன்னவிர் கழலான் தருமமும் கழலான் புகழ்பெயர் பிரதத்தன் என்பான். பிரதத்தன் கோலம். காலன் நேர்விழியார் முகமென விளங்கிக் கலங்குடை தொழுக்கிய மதிபோல் நீலமாம்மணிக்காம் வியைந்த வெண்கவிகை நெடுநிலப் பரப்பெலாம் நிகழ்த்த சாலவே பணியா அரசர்கள் இவன் பொன் சரணமே படிந்துயிர் பெறுமென்று ஏலவே அழைக்கும் தரும தேவதை போல் இரண்டு சாமரைகளார்த்திடவே. பிரதத்தன் யாத்திரைக்கு புறப்பட்டது. வருண மண்டலத்தில் புறவி போல் கிளர்ந்த மரகதக் குரகதம் பயங்க அருண மண்டலத்தை அளவிடும் கொடித்தேர் அடவிகள் புடவியை அடைப்ப கிரண சிந்துரத்து புகர்முகமறுப்பில் கிம்புரிக் கதிர்திசை கிளற தரணிபர் நடுங்க மந்திரிகணத்தோடு எழுந்தனன் தண்டயாத்திரையே. பிரதத்தன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை அடைந்தது. அங்கர்புற்றேற யவனர் வெப்படைய அவந்தியர் வில்லின்னான் கௌவ சங்கிலித் தொடக்காய் மற்ற மண்டலிகர் தம்மிரை தங்களே சுமக்க சிங்கையேரெனவே சோழநாடனைவான் திருநதி கடந்து தென்னருணை கங்கை வார்ச்சடையான் கோயிலிற் புகுந்தான் கங்கையும் காசியும் புறப்பான். பிரதத்தன் காமவிராகம் கொண்டது. அரும்பவிழ் மலர் கொண்டருச்சனை புரிய அருணநாயகர் திருக்கோயில் விரும்பியுள் புகுந்து பணியும் அவ்விடத்தில் விடத்தினும் கொடிய கூர் விழியாள் இரும்பையும் உருக்கும் இசையினால் ஒருத்தி இளங்கிழை யாருடன் இறைவாள் கரும்பெனும் மொழியால் பாடுதல் கேட்டான் கண்டனன் வளைத்தவேள் கரும்பை. பிரதத்தன் குரங்கு முகமானது. அன்னமோ கிளியோ அமிர்தமோ திருவோ அமிர்தமன்ற அமரரு கழித்த வண்ண மோகினியோ இரதியோ பிரமன் மனத்தினால் வகுத்த மேனகையோ என்ன மோகமதாய் தமது நாட்டினில் கொண்டேகுவான் நினைந்தனன் அதற்கு முன்னமே குரங்கு முகமதாயிருந்தான் முறுவலாயினதெவர் முகமும். பிரதத்தனின் காணிக்கை. மந்திரி கிழவர் அரசனை வினவி மன்னவா நினைந்தவாரதனால் வந்த இத்துயரம் தவிர்ந்திட மலைமேல் மருந்தினைப் பணியன அவனும். சிந்துரக்குவடும் கவனவாம்பரியும் செழுமணி சிவிகையும் தேரும் சந்தனம் மணியும் தனத்தினார் வளரும் தமனியக் கோயில் முன்விடுத்தான். பிரதத்தனின் குரங்கு முகம் மாறியது. பன்னரும் அனந்த பூஜனை புரிந்தான் பரமனும் அவர்கருள் புரிந்தான் கிண்ணர மொழியாள் விருப்பினால் அடைந்த கிளேசவா நரமுகம் ஒழிந்தான் நல்நர முகம் பெற்றிரையுநாடு அணைந்தான் ஆதலால் அரண் பொருள் கவர உன்னிய பாவம் பதின்மடங்கு அரும்பொன் உதவினால் தவிரும் என்றுரைத்தான். அறிந்து செய்த பாவம் தீர வழி கேட்டல். மாதவனே அருணகிரி வளம் இதுதான் எனத் திருவாய் மலர்ந்தான் அந்த போதனையங்கடி பணிந்துன் போதனையால் மகிழ்ந்தனமே புவியின் மீதே கோதமுடன் அறிந்து செய்த பவம் தவிரும் கதையினையும் கூறுக என்றான். மூதறிவாயின நாலு முகத்திலும் ஆயிரம் முகமாய் மொழியல் உற்றான்.
1: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அண்ணாமலையை தரிசிக்க பாவம் நீங்கும். வாக்கினால் வடிவினால் மனத்தினால் பவம் தாக்கினார் அருணமா சைலம் நோக்கினால் நீக்கினார் என்பது நிகழ்த்தினான் மறை தேக்கினான் சில கதை செப்பலாயினான். அஷ்டவசுக்களின் ஆணவச் செயல். எம்பெரிய சபையிடத்தில் இரு நான்கு வசுக்களும் வந்திருந்தார் முன்னே தம் பெரிய தவத்தினையும் புகழினையும் வியந்துரைத்த தகமை நோக்கி கும்பமுனி முதலானோர் இடையில் உமை வியந்துரைத்த கொடுமையாலே அம்புவியில் இழைத்த தவம் அனைத்தினையும் அவம் ஆக்கி அகற்றும் என்றேன். தம் செயலை புகழ்ந்தோர் மற்றவரை இகழ்ந்தோர் அழிவர். உற்ற பெரும் தவத்தினையும் தமதரத்தின் அலத்தினையும் உரைத்த வேறும் மற்றொருவர் தமை இகழ்ந்த வருந்துயரக் கடல் மூழ்கி மறிவர் என்றேன். சிற்றறிவாகிய வசுக்கள் அனைவர்களும் நெடுங்கி இது தீருங் காலம் சொற்றருளும் என உரைத்தார் அரணருளால் தீரும் உங்கள் துயர்தான் என்றேன். வசுக்களின் தமமும் ரிஷபவாகனக் காட்சியும் சொல்லுதலும் வசுக்களெலாம் எனைய கண்டு நெடிய கங்கை துறையில் ஏகி எல்லையிலா நெடுங்காலம் இறையை நினைந்தறிய தவம் இயற்றினார்கள். வள்ளி பங்கன் ஒரு நாளில் மழவிடமேல் அடைந்துதவும் வரமேதென்றான் அல்லி மலர் அவன் கொடுத்த கொடும் சாபக் கடலில் எடுத்தருளுக என்றார். கருணை முகில் முகம் மலர்ந்து வசுக்களுடன் உமது பவம் கடக்க வேண்டில் தரணியிலே ஒரு நகரம் தலைச்சரமென்றிலங்கும் அந்த தலத்தின் மீதே அருணகிரி எனும் மலையாயிருக்கும் அந்த பதி அணுகி அசலம் சூழ்ந்த அருணதிசை தொடங்கி எட்டு திசைகளிலும் இருந்து தவம் இயற்றும் என்றார். அஷ்டமூர்த்தியாய் காட்சி. அன்னவயல் அருணையில் சீரறிய தவம் இயற்றிடும் அவ்வளவே உங்கள் முன்ன அழல் கிரியமெட்டு முகமாக விளங்கியட்ட மூர்த்தியாகும். மண்ணும் உங்கள் அரும்பவமும் தவிரும் என உரைத்து வெள்ளி மலையில் சேர்ந்தான் தன்னை அடைந்தவர்கள் எல்லாம் தன்னைப்போல இருக்க வரம் தருகுவானே. அட்டவசுக்களின் சாபம் தீர்ந்தது. முந்த அசுரரையும் அவர் புறத்தினையும் எரித்த பிரான் மொழிந்தவாறே அந்த வசு அனைவரும் சென்று அருணையிலே அரிய தவம் இயற்றினார்கள். இந்த வசு மதிதழைக்க அழகிரியட்டுருவாகியிருந்ததங்கே தந்தவசு நிலை புகழ்ந்த கொடுஞ்சாபக் கிரிகளெல்லாம் தள்ளினார்கள். பிரம்மனின் மனக்குறை. பூதரம் சூழ்

முனி குறைத்தருளச் செயலத்தூடே பண்முக யாழ் அணைய மொழித்திலொத்தமை சேர் கதையினையும் பகரல்லுற்றான். இந்திரன் வேண்டுகோள். தேவர்கோன் முன்னமென் இடத்தில் சேர்ந்து தன் பாவனமானதன் பதவி வேண்டியே யாவரும் அருந்தவம் இயற்றினார் அதற்கு ஆபது செய்யென அறைந்து போயினான். பிரமன் அமைத்த பெண் வடிவம். இந்திரன் போனவின் இயக்கமங்கையர் அந்தர மங்கையர் அரவநாட்டவர் சுந்தர கடல் புவித் தோகை மார்வரை மந்தரம் முலைச்சியர் அழகுவாரியே. திலோத்தமையிடம் மையல் கொண்டது வகுத்தனன் திலோத்தமை என்னும் வஞ்சியை உகுத்தனன் வலியனன் மதியை ஒட்டினன் மிகுத்ததோர் விஞ்சையில் புவியின் வெட்டுவன் அகத்துடல் அழித்துடல் அழிப்பதென்னவே. தாங்கள் தந்தை என்று ஒளிந்தது மன்மதன் கணையினால் மயங்கி வாடும் என் தன்மையை அறிந்து நான் தனக்கு தாதை என்று என் மனம் பொருந்திலாதெனது கையுறாள் முன்பினின் நொழிக்க நான் முகமும் தேடினேன். அருணேநாதனைக் கண்டு சரணம் என்றது. கன்னிமானாகச் சென்றாள் கலையதாய்த் தொடர்ந்தேன் பேட்டு வன்னியாய்ப் பறந்தாள் சேவல் வடிவமாய்த் தொடர்ந்தேன் மங்கை பின்னையோர்கதியும் காணாள் பிறங்கலாம் அருணைநாதன் தன்னை தூரக் கண்டாள் சரணமென்றுரைத்துச் சார்ந்தாள் மாயமால் விடையின்பாக வடிவிலாயிட

இள மழலை போல திருச்செவி சாற்றினாளே. அருணாச்சலேஸ்வரர் வேடபடிவாய் வந்தது. முருகலர் குழலினாள் தன் முறையிடும் உரைக்கென்னையன் திருகுரு அனைத்தும் தூய செவிகளாயிருந்தபோது விரைவில் மால்வரையைக் கீறி வெட்டுவன்னாகினாலு சுருதியும் ஞமலியாக தோன்றினன் தோகை பாகன். பெருமானைக் கண்டதும் மையல் தெளிந்தது. சூடகச் செங்கை பாகன் சிலையொடு தோன்றும் போதில் வாடிய மருங்குதாள் மேல் மயக்கமும் வருத்தம் தீர்ந்தேன். ஆடிய பெருமான் நம்மை முனியுமென்றஞ்சித் தாழ்ந்தேன். வேடனைப் பறவை கண்டால் வெறுவுமோ வெறுவூராதோ. மலை கண்டாய் ஆதலின் பாவம் தீர்த்தோம். வெற்பெனும் முலையால் தன்னை விதித்து நீ விரும்பும் தீமை கற்ப கோடியினும் தீராதாயினும் கருணையாமித் தற்பர மலை கண்டாயே ஆதலால் தவிர்த்தோம் போ என்று அற்புதன் மொழிந்து மீளப் புகுந்தனன் அருணை வெற்பில். தென்னருணை சேரின் பாவம் தீர்வது திண்ணம். தன்னையறியாமல் வினை சாரும் உடல் தானும் தென்னருணை சேரில் அது தீருவது திண்ணம். இன்னல் வினையற்றதனில் எண்ணியது பெற்றார் முன்னமுளர் என்றயன் முனிக்கு மொழிகின்றான். மாயவன் உறக்கத்தைக் கண்ட யோகியர் பரமனை நினைத்தது. கற்பமுடி வாயிருள் பெயர்ந்து புலர்காலத் தற்பயிருள் நின்றது முன்னான் இறையினாலே சொற்பறவை மாயன் உணராது துயில் கொள்ள சிற்பரம யோகியர்கள் செம்மலை நினைந்தார். ஜோதி வடிவால் உலகம் உண்டாயது. அத்தனடியார்கள் தமதாணவ மறுக்கும் சுத்த நழலானதொரு ஜோதி வடிவானோன் எத்தலமும் எத்திசையும் எங்கும் வெளியானோன் உய்த்தபோரி தம்மில் உளவாய உலகெல்லாம். மாயவன் பயத்துடன் எழுந்தது. ஊழிமுடி வாயிருள் புலர்ந்தும் உணராதே ஆழிமிசையின் துயிலும் அச்சுதனை எய்தி வாழியன யோகியர் எழுப்புதலும் மாயன் பாழியிலும் நின்றதி பயத்துடன் எழுந்தான். மாயன் அருணாச்சலேஸ்வரரை நினைத்தது. பையகமளி கமலரோனை உதவாதே பையரவின் மிக்க துயில் கொண்ட பரிசாலே வெய்ய புன் வினைத் தொழில் விளைத்தன எனத்தன் ஐ உணர்வு அஞ்சு எனதையனை நினைந்தான். அருணாச்சலேஸ்வரர் காட்சி தந்தது. அன்ப கருதில் கடுமை ஆகிய திர்வந்தே துன்பமகல்விக்கும் அது தூய தொழிலானான் வன்படிக வெப்பு மிசை மண்ணு சுடர் போலே மின்படரும் மேனியுடன் வெள்விடையில் வந்தான். மிக்க துயின்ற பாவம் தீர்ப்பாய் என்றது. பொறுக்கென எழுந்தடி பணிந்தருள் புகழ்ந்தே அறுக்கிய முதல் புரி அருச்சனையினாலே உருக்கியன் வினைத் தொடர் ஒழித்தருள் தியன்றான் எருக்கணிகுவா நிவையெடுத்து மொழிகின்றான். அருணாச்சலேஸ்வரரை

0: பூஜை செய், பாவம் தீரும். வாசி மகமே முதல் மகம் பல செய்தாலும் பாசமகலாத வினை பற்றறுதல் எண்ணி தேசுமிகு தென் திசை செறிந்தருணை தன்னில் பூஜை புரிவிட்டு வினை போகுமுனை என்றான். அருணாச்சலத்தின் பெருமையை வேதங்களும் உணரா. நாறு பொழில் அந்நகரும் நாமும் படி ஒன்றே வேரலகதன் பெருமை வேதமுணராதால் நீருபுனை யோகியர்கள் நீவிர் பலர் 96 விரமா அதில் அருச்சனை புரிந்தீர். சந்திரன் ஸ்ரீ அருணாச்சலத்தில் சாபம் தீர்த்துக் கொண்டது. முற்று இழைவு ரோகிணி முளைக்கிடையின் மூழ்கா மற்ற இரு பத்தருவர் வாழ்வையும் மறந்தான். கற்றைமதி தக்கனுடல் கன்றுரச் சபித்தான் அற்றமதி அப்பதியில் அத்துயர் ஒழிந்தான். ஹரி அருணகிரியைக் கண்டது. நினைப்பளவில் முக்தி தரும் நீள்நகர் அதில் போய் மனக்குறை தவிர்த்திடி என்றிரை மறைந்தான். அனல்கிரியை நாடி அறி அத்திசையில் நன்னி சுனைக்கமல வாசமிகு சோனகிரி கண்டான். மலைவலம் வந்த மாயவனின் பாவம் தீர்ந்தது. ஈசர்வடி வானமலை கண்டினி திரைஞ்சி தேசுமிகு நன்னகர் செறிந்து மகிழ்வாகி வாசவ தடத்திடை படிந்து வலம் ஆகி பூஜனை புரிந்து வினை போயமலன்னானான். நான்முகன் புனுகுபூனை அடைந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கலானார். மேபி அருணைப்பதியில் மிக்க புகழ் மாயன் பாவமகள் வித்திடு பலத்தினை உரைத்து தாபி உமை பாகமுறை செம்மலையின் நாதன் நாபியின் மகிழ்ச்சியையும் நான் முகன் உரைப்பான்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Vanakkam kuzhandhaigala, shaivam.org la kadai ketka vandirukravanga ellarum varaverkiren.
3: Shivaya nama. வா மோனிஷ், வா பிரதீப்.
4: திருவிழியாளர் புராணம் கேட்க சீக்கிரமே வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க 18 திருவிழாவை சொல்லணும்.
5: சிவாய நம்மண்டி, 18 திருவிளையாடல் கேட்கணுங்கிறதுக்காக விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்.
3: உங்க ஆர்வத்தை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. சரி, 18 புராணத்தை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம்

0: வணங்குவான். திருச்சிற்றம்பலம் பதினேழாம் திருவிளையாடல்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஈசனே நேரில் வந்து நவமணிகளை கொடுத்து அதை கொண்டு இளவரசனுக்கு கிரீடம் செஞ்சதை பார்த்தோம்.
0: ஆமா, இறைவனுடைய கருணை எல்லையற்றது. ஒரு துன்பம் வந்தபோது அபிஷேக பாண்டியனுக்காக அவரே நேரில் வந்தார் இல்லையா, அதை நினைச்சு நினைச்சு அந்த பிஞ்சு மனம் ரொம்பவும் நெகிழ்ந்து போச்சோம். இறைவன் நமக்காக நேரில் வந்து நவமணிகளை கொடுத்துட்டு போனாரே, என் மேல இறைவனுக்கு அவ்வளோ கருணையான்னு அபிஷேக பாண்டியன் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். அதனால அவர் மன்னனாக முடிசூடுனதுல இருந்து சோமசுந்தர கடவுளுக்கு ரொம்ப விசேஷமா அலங்காரம் ஆராதனையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாராம்.
2: எப்பவுமே அங்க சிறப்பான பூஜைகள் தானே அண்டி நடக்கும். முருகப்பெருமானே உக்கிரபாண்டியனா மதுரை ஆட்சி செய்யும் போதே நடக்காத பூஜை எப்ப நடக்குது?
0: உக்கிரபாண்டியன் சிறப்பாதான் பூஜைகள் செஞ்சார். ஆனா அபிஷேக பாண்டியனுடைய பூஜைகள் தேவாதி தேவர்கள் கூட பார்த்து அதிசயிக்கிற அளவுக்கு சிறப்பா இருந்துதான். குடம் குடமா பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், அப்புறம் புத்தம் புது நறுமலர்கள், அதை கண்ணை பறிக்கும் விதமா அழகழகா தொடுத்து மலர் மாலைகள் கட்டி இருந்திருக்காங்க. வாசனை திரவியங்கள், தூப தீப ஆராதனையோட அண்டா அண்டாவா நெய்வேத்தியம் படைச்சு தினம் தினம் அபிஷேக பாண்டியன் தன் பூஜைய அற்புதமா செய்தாராம். அவரோட பூஜைய பார்க்க மக்கள் திரள் திரளா வருவாங்களாம். மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு, அப்பப்பா நம்மால இப்படியெல்லாம் பூஜை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு மலைச்சு போயிடுவாங்களாம்.
2: நீங்க சொல்லும் போது சிலுக்குது. அப்படி ஒரு அபிஷேகங்களை இந்த காலத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா?
1: ஆன்டி சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் தில்லை கூத்து பிரானுக்கு மார்கழி திருவாதிரையில இது மாதிரி ஒரு அபிஷேகம் நடக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. எவ்வளவு குடம் பால் விடுவாங்கன்னு கவுண்ட் பண்ணவே முடியாதாம். அவ்வளவு குடம் குடமா விடுவாங்களாம்.
0: ஆமாம் பிரதீப், மார்கழி திருவாதிரை அங்க ரொம்ப விசேஷம். எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசை. எப்ப இறைவன் அருள் புரிவாரோ தெரியல. சரி, நாம புராணத்துக்கு வருவோம். இவ்வளோ சிறப்பா அபிஷேக ஆராதனை நடக்கும் போது ஒரு முறை இந்திரன் சோமசுந்தர கடவுளை வழிபட திரு ஆலவாய்க்கு வந்தாராம்.
2: போச்சுடா, இந்திரனுக்கு யாராவது தன்னை விட சிறப்பா வந்துட்டா பொறாம வந்துடுமே, இப்போ என்ன பண்ணாரண்டி?
0: கரெக்டா சொன்ன மோனிஷ், இந்திரனுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சோமசுந்தர கடவுளை வழிபடும் பழக்கம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பௌர்ணமி இரவு பெருமானுக்காக பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவர்கள் புடை சூழ புஷ்பக விமானத்துல ஆறாவரமா வந்து இறங்கின இந்திரனுக்கு திருஆலவாயில பூஜைகள் நடக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. அங்க தனக்கு முன்னமே அபிஷேக ஆராதனைகளை யாரோ செஞ்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பூஜைகள் எல்லாம் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பா இருந்தது. அதோட மட்டுமல்ல, அங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் தேவலோகத்துல இருந்து இந்திரன் கொண்டு வந்ததை விட பல மடங்கு அதிகமாகவும் உயர்வாகவும் இருந்துதான். அங்க நடந்த பூஜைகளை பார்க்கும் போது இந்திரனுக்கே தன்னை நினைச்சு வெட்கமா இருந்துதான்.
1: அப்புறம் என்ன நடந்துச்சாண்டி?
0: இந்திரனே ஒரு ஓரமா நின்னு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு பிறகு தன் பூஜைகளை சத்தம் இல்லாம முடிச்சுட்டு கிளம்பி ஓடி வந்துட்டாராம். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள தான் கண்ட பூஜை ஆராதனைகள் எல்லாம் காட்சிகளா ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்துல வருணன் இந்திரனை தேடி வந்தானாம்.
1: இந்திரனும் வருணனும் மோசமான காம்பினேஷன் ஆச்சு. ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து உக்கிரபாண்டியன் கிட்ட சேட்டை செஞ்சாங்களே, இந்த முறை என்ன செய்ய போறாங்களோ?
0: கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. வருணன் வந்து இந்திரன் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்தாராம். உடனே காரணத்தை கேட்டாராம். இந்திரன் திருஆலவாயில நடந்த சிறப்பான பூஜைகளை பத்தி சொன்னாராம். மேலும் ரொம்ப வருத்தப்பட்டு அங்க திருக்கோயிலை கட்டினதே நான் தான், விமானம் தங்க விமானம் அமைச்சதும் நான் தான், என் பக்தியை கண்டுதான் பொன் தாமரை மலர்களை இறைவன் அங்க கொடுத்தாரு இவ்வளவெல்லாம் சிறப்பா பூஜை செஞ்சுட்டு இருந்த எனக்கு இப்ப போட்டியா என்னை விட மேன்மையா பூஜை செய்ய அங்க ஒரு மன்னன் வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம்.
2: அப்புறம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஆண்டி?
0: வருணன் ஒரு காரணமாகத்தான் இந்திரனை பார்க்க வந்தாரு.
1: என்ன காரணம் ஆண்டி?
0: வருணனுக்கு கடுமையான வயிற்று வலி. தன்னுடைய நோய் தீர உபாயம் கேட்டுதான் இந்திரனை பார்க்க வந்தாரு. சோமசுந்தர கடவுளை பற்றி கேள்விப்பட்டு தன் வயிற்று வலி தீர அங்க இருக்கும் கடவுளையும் அந்த அபிஷேக பாண்டியனையும் சோதிச்சு பார்க்கணும், அப்போ தன்னுடைய வயிற்று வலிக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நினைச்சாராம்.
2: திரும்பவும் அன்பு பண்ண கிளம்பிட்டாரா?
1: தேவர்கள்லாம் நம்ம விட ரொம்ப சிறந்தாங்களாச்சே, இப்படி நடந்துக்கிறது நமக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதே, அவங்களுக்கு ஏன் புரியல?
0: ஆணவ மலம் தான் காரணம். ஈகோன்றது ரொம்ப கடுமையான விஷயம், அத வெல்றது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுதான் நம்மளை இழிவான செயல்களை செய்ய தூண்டுது. நம்ம பக்தியினால எவ்வளோ மேன்மையான நிலைமைக்கு போனாலும் ஆணவ மலத்தினால நம்மை நாமே கீழே தள்ளி விட்டுருவோம். இத நமக்கு புரிய வைக்கதான் இறைவன் இந்த மாதிரி திருவிளையாடல்களை நிகழ்த்துறாரு.
2: அப்புறம் வருணன் என்ன செஞ்சாரு?
0: வருணன் சமுத்திரராஜனை அழைத்தாரு. மதுரைய சமுதிரத்தில் மூழ்கடிக்க சொன்னாரு.
1: ஏற்கனவே ஒரு முறை இப்படிதானே கடல் நீர் மதுரையில புகுந்துச்சு, உக்ரபாண்டியன் கூட வேளால கடலை சிதைத்தாரே, அதை மறந்துட்டு திரும்பவும் ஏன் சமுத்திரம் மதுரைக்குள்ளே புகுந்தது?
2: சமுத்திரராஜனுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்குமோ?
0: ஆணவ மலம் தான் காரணம். இந்த முறையும் மதுரை மக்களை ஈசன் காப்பாற்றினார்.
1: எப்படி ஆண்டி?
0: வருணன் கடலை ஏவி மதுரையை கடல் தண்ணீரால் அழிக்க சொன்னார். கடலும் பொங்கி மதுரையை தண்ணீரில் மூழ்கடிச்சது. மக்கள் எல்லாம் கதிகலங்கி போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி கதறினாங்களாம். ஈசன் உடனே பயப்பட வேண்டாம்னு தன் திருவாய் மலர்ந்து சொன்னாரு. அதோட மட்டுமல்ல, அடுத்த கணமே அவர் தன் சடையில இருந்து நாலு மேகங்களை உண்டு பண்ணினாராம். அந்த நாலு மேகங்களும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மதுரைய மூழ்கடிச்சிருக்கும் தண்ணீரை உறிஞ்சி குடிச்சு மதுரைய பழையபடி மாற்றணும் அப்படின்றதுதான் இறைவனுடைய உத்தரவு. அத இந்த நாலு மேகங்களும் கரெக்டா செஞ்சிருச்சு. சொட்டு தண்ணி கூட அங்க இல்ல, தரையெல்லாம் பழையபடி ட்ரை ஆகிடுச்சான். அந்த அளவுக்கு இந்த நாலு மேகங்களும் அங்க இருந்த தண்ணீரை உறிஞ்சு குடிச்சிருச்சு. மக்கள் இறைவனின் கருணைய கண்ணீர் மல்க பார்த்தாங்களாம். அவருக்கு நன்றி சொல்லும் விதமா எங்க பார்த்தாலும் ஹரஹரா ஹரஹரான்னு மக்களுடைய கோஷம் நிறைஞ்சிருந்துதான்.
2: அப்போ இந்த முறையும் இந்திரனும் வரணும்னு தோத்து போயிட்டாங்களா?
1: கெட்டது செஞ்சா எப்படிரா ஜெயிப்பாங்க? அதான் தோத்து போயிட்டாங்க.
2: இப்பயாவது அவங்களுக்கு புத்தி வந்திருக்குமா ஆண்டி?
0: இதோட 18ஆம் திருவிளையாடலான சிவபெருமான் கடலை வற்றச் செய்த படலம் முற்றிடுச்சு. வருணனும் இந்திரனும் திருந்தினாங்களா இல்லையாங்கறத அடுத்த புராணத்துல நாம பாக்கலாம்.
1: 18ஆம் திருவிழாடல கேட்டதால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைச்சது ஆண்டி?
0: இந்த 18ஆம் திருவிளையாடல பக்தியுடன் படிக்கிறவங்களுக்கும் கேக்கிறவங்களுக்கும் பெரும் பாவத்தில இருந்து விடுபடும் பேரு கிடைக்கும். எப்பேற்பட்ட நோயும் நீங்கி உடல் வலிமை பெறும். நல்ல மழை பெய்து நாடு சுபிட்சமா இருக்கும். நம்ம 19ஆவது திருவிளையாடல்ல வருணனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: கல்வித்துறை பல வருமாமரை முதல் கரைகண்டுடையவர் கடல் பேணும் செல்வக்குடிநீரை நல்வைப்பிடைவளர் சிவமே நிலவிய திருவீதி என்ற அமுதத் தொடர்கள் திருத்தொண்டர் புராணத்தில் உண்டு. ஆடு உயர் கொடிசூழ் பொற்றேர் அணிவீதி அம்மருங்கு சார்ந்து கூடிய பணிகள் செய்து கும்பிட்டு இருந்த காலத்தில் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி திருவுளவாரம் கொண்டு பெருந்திருத்தொண்டு செய்து பெருகு பேரின்பம் துய்த்தனர் வாகீச வள்ளல். மண்ணிடைப்பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்பது அருண்மொழித்தவர் அமுதவாக்கு. மாகேஸ்வர பூசை என்று மல்கு திரு தொண்டர்குளாம் அடியவர்கட்கு அமுது படைக்கும் காலத்து பாடிப்பரவும் பைந்தமிழ் மாலை அன்னம்பாலிக்கும் எனும் திருப்பதிகம் திருக்குறுந்தொகை.

முல்லை மாநகர் சிற்றம்பலவனாக்கு எல்லையில்லாதோர் அடிமை பூ

இருவர்க்கு அறிவோனா கண்ணிறைந்த கடி பொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும்

தாண்டகவேந்தர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்தகோன்கான் என்னும் திருத்தாண்டக பதிகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

ಕೈಯ ಎದೆ ತಲೆ ಮಾಲಿ ಮಾರೋ ನಿತ್ಯ ಕೈಯ ಕೈಯ

ಭಕ್ತದ ಪದ ಕಮಚರಿ ಪದಾರಿತ ಸರಿ ಧರಿಸದ ಗಗ ಪದ ಬಗ ಗರಿದ.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சிவனது தூல சூக்குமத்தை வியந்து எந்தை மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இப்பதிகம். சிவபெருமான் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை என்பதை விளக்கி அவனது திருவருள் செயலை போற்றி பாடியிருக்கிறார் மணிவாசக நாயனார். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். சிவபெருமானை கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க என்று தம்முடைய சிவானந்த அனுபவத்தை அடிகள் பெருமான் பாடி வியந்த சிறப்பு வாய்ந்த திரு அண்ட பகுதி பாடப்படுகிறது. இதனுடைய பண் புறநீர்மை, இதற்குரிய ராகம் பூபாலம் என்கிற பண். விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

சேவகன் வாழ்க மிச்சலும் இர்த்தாட்கொள்வோன் வாழ்க சூழிறு துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்கார முதலிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலர்கேதிலம் இறைவன் வாழ்க காதலர் கைப்பினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி நீட்ட

இனர் கொழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும் இத்தந்திரத்தில்

நேரனையோர் கேட்க வந்தி எம்பி அறை கூவியாட்கொண்டு அருளீர் மறையோர் கோதம் கட்டியருளலும் உளைய அன்பு என்புருக ஓலமிட்டு

காக்கிறந்த அமுதம் மயிர்காலோரும் கேக்கிடச் செய்தனன் கொடியேன் உன் தழை குரம்பைதோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாச்சி நிரம்பிய அற்புதமான அமுதத்தாறுகள் எற்பு துளைதோறும் எற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓரொரு செய்தாங்கனக்கு அல்லூரு ஆக்கை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: தானே முன்படைத்தான்
3: அதறிந்து தன்

0: இருந்த என்னையும் பொருட்படுத்தி வர சொல்லிட்டாரங்க. ஏதோ தவறு செய்தவங்க பூலோகத்தில் வந்து இதெல்லாம் ஆயிடுத்து அங்கே வான்னு சொல்லிட்டார். ஏன் நாயினே நெய்
1: நாயினே நெய்
0: பொருட்படுத்து.

திரு அதிகை விரட்டான். திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கௌள.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

குளவியன் திங்களும் கோட்டு மத தழகிரி புகழ்முக தடக்கை வேடவே உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு பெரும் பூத்தினர் பயனை உலகலாமருந்த உதவி நாடவனின் உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு பெரும் பூத்தினர் பயனை உலகலாம் அருந்த உதவி நாடவனின் ஒரு பெரும் கருணையை நமக்கு பரமுழுதருளும் பதஞ்சலி முனிவன் பண்புடையே ஆசிரபாதம் குலமெலா விளங்க அருளிய திறத்தை கூறினால் முடியுமோ முடியாத குலமெலா விளங்க அருளிய திறத்தை கூறினால் முடியுமோ முடியா செய்வத்தின் மேற்சமயமே

உயிரை தர செய்த நண்பர் குற்றாலும் உயிர் துறையமம் புதிதாய் செய்து ஆகமம் புதிதாய் செய்து அன்பின் பூசை செய்தே ஆகம செல்வாரை அற்புதம் மீத செய்த ஆகம கோதலாம் வச்சத்தோடு அதிசயித்தார் ஆகம சீலர் போத்து கண்ணப்பார் போத்தி போதி Mm-hmm.

உள்ளில் வா.

Yes.

0: அருட்கடாயிலேஸ்வரி சம்புகேசருடைய குருகிரமையினாலே இன்று திருக்காடத்தி புராணத்திலே ஞானப்பூங்கொதையம்மை தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்கிறார் என்னது. பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் உண்டாவதற்கும் அந்த உயிர்களுக்கு போகங்களை கொடுப்பதற்காகவும் அந்த உயிர்களை போகத்திலேயே ஈடுபடுத்தவும் அப்புறம் போகத்தை நீக்கி மோட்சத்திலே சேர்ப்பதற்கும் அவன் இரண்டு வகையாக இருந்து அனுபவர். ஒன்று சிவன், இன்னொன்று சிவனும் சத்தியமாக இருந்து உலக உயிர்கள் எல்லாவற்றையும் உண்டு கொள்ளுதலும் அந்த உண்டு கொள்ளப்பட்ட உலகங்களிலே உயிர்களை வாழ வைத்தல், உலகியலிலே வாழ வைத்தல், அதற்கு மேலே புண்ணியம் பண்ணிய உயிர்களை தேவலோகத்திலே வாழ வைத்தல், அதன் பிறகு புண்ணியங்களையும் பாவத்தை நீத்து சிவபுண்ணியத்தை அதிகமாக செய்த உயிர்களை சிவலோகத்திலே வாழ வைத்தல், இப்படி இந்த காரியங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய சத்தியாகி உமாதேவியை துணையாக வைத்து அந்த காரியத்தை செய்தார். அவனுடைய துணை இல்லையானால் அவனால செய்ய முடியாது, அவன் துணை இல்லையானால் இவனாலையும் செய்ய முடியும். இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த காரியங்களை செய்கிறார். அந்த தன்மை நம்முடைய சைவத்துலதான் சிவமும் சத்தியம் அறிவும் ஆற்றல். தன்னுடைய அறிவும் ஆற்றலுமாயிருக்கிற சிவமும் செய்யும் உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அத்துணைக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். தாயின் தந்தையமாக இருந்தா உள்ளக மேல தாய் தந்தைக்கு அறிவில்லாத பிரியம் இருக்கும். பிள்ளைகளுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பிரியம் இல்லாமலும் இருக்கிறது. தாய் தந்தைக்கு உள்ளவர் மேல பிரியம், அப்பனுக்கு அப்படியேதான் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு உள்ள மேல பிரியம் இருக்கும், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவில பிரியம் இருக்கிறது கட்டாயம் இல்லை. இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அவங்க இருந்தே ஆகும். யாரு அப்பா அம்மா இருந்தே ஆகும். அது தாய்மாரா சொன்னார், பொல்லாத கேயனில் தாய்தள்ள நீளமோ புகலிடம் துரிதம் உண்டோ, பொய் வார்த்தை சொல்லிலோ திரு ஒரு கயலமாய் உண்மையன் ஆவனந்தோ என்றார் தாய்மாரா. பொல்லாத பிள்ளையா இருந்தாலும் இல்ல பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடவுள் என்ன சொல்லுவான்னா, நம்ம கடமையை செஞ்சுட்டோம்னா அவன் புரிய படிச்சுட்டு போறான், நம்ம கடமையை செஞ்சுட்டோம்னா அப்படின்னு எத்தனையோ தாய் இருந்தவங்கிட்ட தினம் சொல்றா. அதனாலே உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செய்கிறார்கள். உள்ளவர்கள் அவர்கள் மேலே பாசத்தை வைப்பது எங்கேயோ சில இருக்கு, சில பிள்ளைகளுக்கு இருக்கு, பலவருக்கு இருக்காரு. அதே போலத்தான் சிவபெருமான் மேலே பக்தி பண்ணுகின்ற பிள்ளைகள் கொஞ்சமாக இருக்கும், சிவபெருமான் மேலே பக்தி பண்ணாத பிள்ளைகள் ரொம்ப. அவன் பக்தி பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி அவன் செய்த கடமையை செஞ்சு கொடுத்தாரு. அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த பயன்களை அந்தந்த காலங்களிலே அந்தந்த உயிரை செய்த விலைக்கு தக்கவாறு கொடுக்குறான். விலைக்கு தக்கவாறு ஒருத்தர் கூட கொடுக்குறான், ஒருத்தர் குறைச்சலா கொடுக்குறான், ஒருத்தர் தர்தரமா வச்சிருக்கிறான், ஒருத்தர் செல்வத்தோட வச்சிருக்கிறான், ஒருத்தர் அறிவோட வச்சிருக்கிறான், அறிவு இல்லாம வச்சிருக்கான். இப்படி எல்லாமே அந்தந்த வினைகள் அந்த உயிர்கள் செய்த வினைக்கு தக்கவாறு அவன் மேல எந்த குறையும் இருக்கான், அவன் மேல எந்த குறையும் வச்சுக்கணும், பாரபட்சமே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலாரணி சேர்ந்தாருக்கு யாண்டு இருமையில என்பது திருக்குறள். அதனால அப்படி அந்த உயிர்களுக்கு செய்கின்ற இம்மை அம்மை எல்லா வகையான நன்மைகளுக்கும் அம்மைதான் காரணமாக இருக்கிறார். இம்மை அம்மை ஆகிய எல்லா நலன்களுக்கும் அம்மைதான் காரணமா இருக்கு. அம்மை எனக்கு அருடையவாறு ஆறு உருவான செய்தோட முடிச்சாரு திருவாதிரத்தை கடவியா, அம்மை எனக்கு அருடையவாறு. அதனாலே அந்த சக்தியே சிவபெருமான் தன்னுடைய பஞ்சபுத்தியங்களுக்கும் அவளை ஈடுபடுத்துகிறான். படைத்தல் காட்டல் அடித்தல் மறைத்தல் அறுவல் ஆகிய பஞ்சபுத்தியத்துக்கும் அவள் கைய அந்த அஞ்சு வேலைக்கோ அஞ்சு வேஷம் போடுறான். அஞ்சு வேலைக்கோ அஞ்சு வேஷம் போடுறோம். அவன் என்னன்னு நினைக்கிறானோ அதுக்கு முந்தைய அந்த விதத்தை அவன் போட்டுக்கிறான். அதான் ஒரு நல்ல ஜோடி. அந்த ஜோடி மாதிரி உலகத்திலேயே கிடையாது. இந்த எந்த வேலையுமே அவங்க இதுவே கிடையாது, இது மறுப்பே கிடையாது. நான் வரமாட்டேன், நான் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு அது வேலையே அந்த வேலையே கிடையாது. அவன் என்ன வேஷம் போடுறானோ அந்த விதத்தை உடனே அவன் போட்டு பொண்ணா வேஷம் போடணுமா, இவன் மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைய வேஷம் போட்டு அவன் பொண்ணா வேஷம் போட்டுக்குவா, இல்லை வேடனா வேஷம் போட்டு அவன் வேடிச்சியா வேஷம் போட்டுக்குவா, இவன் புலையனா வேஷம் போட்டு அவன் புலையனா வேஷம் புரட்சியா வேஷம் போட்டுக்குவான். அதனாலே அந்த ஞானப்பூங்கொதைக்கு தோத்தரம் பண்ணுகிறார். ஞானப்பூங்கொதைங்கிறது வடமொழியில புப்ப ஈசின்னு புப்ப ஈசி கீசி என்றால் கூந்தல் புப்பத்தேடி உண்டு. அவருடைய கூந்தலிலே எப்போதும் மலர் இருந்து கொண்டே இருக்கும். பரவினி வடிவட்டேற்றம் பரஞ்சுட திருக்காலத்தி இரவி நீர் குழது மட்டும் எனது மக்கே என்ன நக்கீரத்தை கேட்கும் போது நீ வந்து வழிபடுகின்ற காலத்திய ஞானப்பூங்கோதையுடைய கூந்தலுக்கும் அப்படித்தான் செயற்க வளர்ந்தாலும் இயற்கையோ இல்ல அவளுக்கும் அப்படி இருக்கா, அவளுக்கும் அப்படி தான். அதனாலே அப்படி சுடும்போரல் கடிமலர்பூர் உடல் போற்றி உத்தரிய துரித்தோல் போற்றி கரும்புருவச்சரை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மன உடைத்தனை எடுத்தாண்ட அங்கையற்க நெஞ்சிராட்டி அருங்குண்பட வகை போற்றி ஆரண நோபுரஞ்சலம் வடிகள் போற்றி என்பது திருவிளையாடப்பாடம். இதுல எப்படி இந்த தோற்றம் பண்றார் என்றால், அழகிலா தோற்றம் நீராய் அகற்றி போக வர அலைந்து இஞ்ஞான். இதுல அந்த பசு இலக்கணத்தை சொல்றார். பசு இலக்கணத்தில் எப்படி சொல்றாருன்னா, அழகிலா தோற்றம் ஈராய் அவற்றில் போக வர அலைந்து இஞ்ஞான். உயிர்கள் எவ்வளவு பதப்பு எடுத்திருக்கிறது என்றால் அளவில்லாது. அதான் நேரடி பதில் என்னன்னா, அதான் எல்லா பிறப்பும் பரவுகளை சேர்ந்து சொல்கிறார் அல்லவா, அளவிலா பிறப்பு. அளவிலா பிறப்பு, அளவிலா பிறப்பு என்றால் அளவிலா இறப்பு. பிறப்பு எவ்வளவோ அவ்வளவு இறப்பு. தோற்றம் உண்டே மரணம் உண்டு. அதனால பிறப்பும் இறப்பும் அளவில்லாமல் உயிர்கள் எடுத்தது எடுத்துக்கொண்டு இருக்கும். அதுக்கு அந்த பிறப்புக்கு வரணும்னு வேறு, இறப்புக்கு போக்குன்னு வேறு. இறப்புக்கு போக்குன்னு வேறு, பிறப்புக்கு வரவுன்னு வேறு. இறப்பு செலவு பிறப்பு வரவு செலவு. அது சிவனுக்கு அந்த போக்கு வரவு கிடையாது. சிவனுக்கு போக்கு வரவு போறதும் இல்லை வரதும் இல்லை. நமக்கு மாதிரி அவருக்கு தெரியல, போக வர அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். நம்ம எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், அவரு வர அப்படி சுத்தறது. நம்ம எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், பாடம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை எப்போனோ பின்ன எத்தனை எத்தனை ஜென்மமோ. ஐயோ நம்ம சுத்தன ஊரெல்லாம் அவனுக்கு சுத்தல, அவனுக்கு புகழும் தெரியல. அதனாலே அவன் போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியனே என்றார் மாணிக்கிறார். போக்கும் வரவும் புணர்வுகளா. புணர்வு என்பது கலத்தல். கலத்தல் என்றால் உலக பொருள்களிலே கலந்துடுதல். உயிர்கள் எப்படின்னா உலக பொருளை கலந்துடுதல். உலக பொருளிலே போகங்களிலே கலந்து அதுவே ரசமாக அதுவே அழுந்தி விடுவது உயிர் கிடையாது. அவன் உலகத்துல கலக்கிறான், ஆனா அழுந்துறது. அவன் வேறதான் பொருள்கள் ஒன்று நீ அல்ல, ஒன்று நீ அல்ல, அழுந்தி ஒன்று இல்லை. உயிர்கள் எப்படிப்பட்டது என்றால் போக்கு உடையது, வரவு உடையது, புணர்வு உடையது. அதனால் போக்கு வரவு புணர்வு மூன்று இல்லாதவன். நல்ல தெளிவாக்கமா போக்கும் வரவும் புணர்வுலா புண்ணியனே என்றார் சிவபுராணத்துல. உயிர்கள் எப்படின்னா போக்கு வரவு புரிவது. போக்குவரவு புரிவதற்கு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த ஆணையாகிய சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கிறான். சிவஞான போகர் என்றால் இருக்கிறவன் அவையே தானே ஆயுது விலையில் என்ன சின்ன சொல்றது. அவையே தானே ஆயுது விலையில், அவையே தானே ஆயுது விலையில் போக்குவரவு உரிய ஆணையில் நீக்கி நிற்பே வைக்கிறான். இதுல வினையில இருந்து உயிரில இருந்து உயிர்கள் விளைக்கத்தக்கவால் பிறப்படுக்கிறதுல இருந்து இறக்கிறதுல இருந்து அதுக்கு மேலே அவன் ஒன்றா இருக்கிறது வேறா இருக்கிறது உடனா இருக்கிறதுல இருந்து சக்தியினுடைய பெருமையிலிருந்து அத்தனையும் உரிப்பு. அவையே தானேயாய், அவையேயாய், தானேயா, அவையே தானேயாய். சிவஞான போதா ரெண்டாம் நிமிஷம் அவையே யாய் கலப்பினாலே ஒன்றாய், அவையே யாய் தானேயாய். பொருள் தன்மையினாலே வேறாய், பொருள் தன்மையினாலே வேறாய். கண்ணோடு சூரியன் கலந்தாலும் கூட, கண்ணொழி ஒரு சூரியன் கலந்தாலும் கூட சூரியன் சூரியன் தான் கண் கண்டுத்தன். கண் ஒளி ஒரு சூரியன் கலக்கிறார், ஆனா எந்த காரணமும் சூரியன் கிடையாது. அதனாலே அப்படி உலக பொருளிலே கலந்தாலும் பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறார். அவன் வேறாக இருந்து விட்டானாலும் உயிர்கள் வாழாது. அதற்காக என்ன பண்றான், உடனாக இருக்கிறான். ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாய் வேறாய் உடன் ஆனான் இட வீழி மடலையே என்பது சப்பந்திரதேவா. அதனாலே அவையே யாய் தானேயாய், அவையே தானே, அவையே யாய் கலப்பினாலே, தானேயாய் வேறாய், அவையே தானேயாய் உணராய். இப்படி ஒன்றாய் வேறாய் உணராய், அவையே அவையே தானே ஆய் இது வரை இது வரை போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய. உயிர்கள் போகவும் வரவும் செய்வதற்காக, உயிர்கள் போகவும் வரவும் செய்வதற்காக போக்குவரவு புரிய ஆணையின் ஆணையா சிவசக்தி ஆணையின் நீக்கமின்றி சிவன் சக்திய நீக்கம் இல்லாமல் ஒன்றாக பிரிவில்லா அவற்றில் அளவில்லாத தோற்றத்தையும் ஈரா என்ற முடிவை, தோற்றம் ஈரா, ஈரா என்றால் முடிவு இறப்பு, தோற்றம் என்றால் பிறப்பு. இப்படி தோற்றம் இறப்பு அளவில்லாமல் எடுக்கின்ற உயிர்கள் போக வர அடைந்தான். போக வர அது வந்து நம்முடைய சித்தியார்ல ஏன் இப்படி போகுது வந்து அப்படிங்கிறீங்கள. அதுக்கு மலம் மாயே கண்ணம் மாயையும் திரோதாயி மண்ணி அச்சலமாறும் பிறப்பிறப்பு தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாக கொல்லி வட்டம் கரங்கன நிலையாக கொல்லி வட்டம் கரங்கன திருடத்தின்கள் அலமாறும் இறைவன் ஆனையால் உயிர் சாகும். மலம் மாயை மலம் மாயை கண்ணம் மாயையும் திரோதாய் பஞ்சமலங்கள் மலங்கள் ஐந்தார் துளங்கள் தைரி குடும்ப துறவு சரியா இருக்கா. மலங்கள் ஐந்தார் அங்க அஞ்சு மலம் சொல்றாரு. மலங்கள் ஐந்தார் துளல்வன் தயிரில் குருமத்துறவு தயிரில் குருமத்துறவு தயிர்ல மத்த போட்டு கரைஞ்ச அந்த தயிர் எத்தனை சுழல் சொல்லுது வெள்ள வர்றதுக்குள்ள ஐயோ அடாடாடா சொல்லி முடியாது. அது சொல்றாரு கொல்லி வட்டம் கரங்குதிரை சகடக்கால்கள் குறுந்தொடியார் தயிர் மத்து நெடுந்தாள் கொல்லி வட்டம் கொல்லி இப்படி சுழற்றினால் எப்படி சுழலாக வட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல உயிரோடு தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நிலையாக கொல்லி வட்டம் தான் அங்கே சித்தியார்ல இங்கே கொல்லி வட்டம் தயிர் மத்து நெடுந்தாள் ஊஞ்சல் கொல்லி வட்டம் கரங்கு கரங்குன்னா காற்றாடி கரங்குன்னா காற்றாடி புள்ளி வட்டம் கரங்கு திரை திரைன்னா கடல்ல எழுதுகின்ற திரை மாறி மாறி மாறி மாறி ஒண்ணு புள்ளி வட்டம் கரங்கு திரை சகடக்கால் சகடக்கால்னா சக்கரம் வண்டி சக்கரம் எப்படி உருந்துகிட்டே இருக்குது மேலும் கீழும் மேலும் கீழும் வந்து வந்துகிட்டே இருக்குது அல்லவா. அது போல கொல்லி வட்டம் கரங்கு திரை சகடக்காலும் குறுந்தொடியார் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் குறுந்தொடியார் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் துளிர்பரவி தண்டல் போக்கி இறைவாழ்ந்த நமன்குடிகார் என்று நிகழ்ந்தார். கெல்லியிட்ட வெள்ளைகளால் தெளித்தல் போலும் திருவாத வாயிறைவன் திருவண்ணியற்றை அள்ளியிட்டார் புள்ளியிட்ட கணக்கு மாற்றி யவனுடைய கணக்கு எடுத்து அழிக்கலான் மதுரை பதிப்பு பந்தார். அது பதிவு மதுரை பதிப்பு பத்தந்தார். கொல்லி வட்டம் கரங்கு திரை சகடக்கால்கள் குறுங்குடியார் தயிர் மற்றும் நெடுந்தால் ஊஞ்சல் எள்ளிவிட்ட துளிப்ப எள்ளிவிட்டான்னு இப்ப சொல்லுகின்ற ஓவையெல்லாம் கூட போதாது என்பதான் இந்த பரப்பரப்புக்கு சொல்லுகின்ற ஓவையெல்லாம் கொல்லி வட்டம் கண்ணாடி திரை தயிர் மத்து ஊஞ்சல் இக்கிறவோ சொல்ற இந்த உணவு கூட பத்தாது இந்த பரப்பரப்பு உயிர் எழுதுறதுங்கிறார். எள்ளிவிட்ட துளிப்பறவி தண்டல் போக்கி நமன்குடிகள் இருந்து நீதான் எல்லாரும் எவனுடைய குடியில இருக்கிறவன் எவனுக்கு அடிமையா இருக்கு வச்சுப்பா உடனே என்ன பண்ணுவான உடனே புறப்புட்டா இறைவாங்கும் நமன்குடிகள் இருந்து நீர்தான் தெள்ளியிட்ட வெள்ளை நிலா தெளித்தல் போலும் திருவார வாயிரவன் திருவண்ணியத்தை அள்ளியிட்டார் புள்ளியிட்ட கணக்கு மாற்றி யமனுடைய கணக்கு எடுத்து அழிக்கலாம். திருமணத்தினுடைய பெருமையே திருநூறு பூஜை என்ன யமனுடைய கணக்க இருக்காமா சித்திர விட்டேன் அவன் கணக்கு நூல்ல இருந்து நம்ம கணக்கு அடிச்சுருவான் இந்த ஆள் எல்லாம் நம்ம கணக்குல சேர்க்க கூடாது எல்லாம் சிவன் குடி ஆயிட்டேன் இந்த யமன் குடி இருக்கவங்க முடிச்சுக்குவாங்க. சிவன் குடி வேற யமன் குடி வேற சிவன் குடி நம்ம எல்லாம் என்ன குடி யார் குடி சிவன் குடி திருநூறு பூஜாதவன் எல்லாம் யமன் குடி. அதனாலே இப்படி என்ன சொல்லுகிறாரு இப்படி போக்கு வரவு புரிய அதையில் நீக்க வந்து நிற்க வந்தேங்கிறது இவர் சொல்றாரு. அழகிலா தோற்றம் நேராய் அவற்றில் போக வர அலைந்து இங்காந்தும் அலைந்து அலைந்து அலைந்து நகரிதா சொர்க்கம் மத்தியம் பாராளமாகிய மூன்று உலகங்களிலும் போக வர போக வர போக வர போக வர அது அறுபது நாள் சொன்னார். முட்டுப்பட்டு கரிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் போற பக்கமெல்லாம் முட்டுப்பட்டு எங்கேயும் நல்ல பேர் வாங்க முடியல போற பக்கமெல்லாம் நல்ல பேர் வாங்க முடியல. அதனால நல்ல பேர் வாங்குற சாமானும் இல்ல அது மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான்னா வந்து கடவுள் தான் கடவுளுக்கும் அவனுக்கும் அது வித்தியாசம் சிவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. சிவன் ஒரு ஆளுக்கு மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினாரு மற்ற பேர் அவற்றை சாமி எல்லாம் கூட வாங்க முடியல வாங்க முடியல அதெல்லாம் வாங்கிடுச்சு கெட்ட வர வாங்கிடுச்சு அதுக்கு பதிலா. அதனாலே இப்படி முட்டுப்பட்டு கரிதோறும் உத்தி பல நாடும் தட்டுப்பட்டு சுழவேனை தட்டுப்பட்ட கருதாகும் காஞ்சி ஒரு திருப்போம். அதனாலே இப்படி உயிர்கள் போக வர போக வர அது நம்ம திருவிளையாடல் பானதுல நம்ம கான்மாரியாடிய மூர்த்திக்கு ஒரு தோசரம் சொல்றாரு. கான்மாரியாடி இருக்கிறாரு அவருக்கு ஒரு தோசரம் சொல்றாரு அது எப்படி சொல்றாரு வாங்க பொறுமாடி ராஜசேகர பாண்டியன் தான் சாமியை கால் மாறி அடக்கிறார் ராஜசேகர பாண்டி இங்கிருந்து சோழ நாட்டு ஒரு பக்கம் போனவன், இவங்க ராஜாவுக்கு 64 தலையும் தெரியும், உனக்கு ஒரு தலை தெரியாது, நான் புரிஞ்சு ராஜாவுக்கு போய் பாட்டி கொடுத்தேன். எங்க சோழ ராஜாவுக்கு 64 தலையும் தெரியும், உனக்கு ஒரு தலை தெரியாது. அவன் என்ன வச்சிருந்தானா, சாமியும் ஆடாது நம்மளும் ஆடப்படாது அப்படின்னு சொல்லி பரத கலையை கத்துக்கலையா, பரத கலையை கத்துக்கலையா. இப்படி சொன்னவனுக்கு சரி நம்மளும் கத்துக்குவோமே, அந்த ராஜா கத்துக்கிறானே, அதனால நாமும் கத்துக்கொண்டுவேன்னு சொல்லி அவன் நாட்டிய கலை தெரிஞ்ச ஆச்சரியரை வச்சு கத்துக்கொண்டான். கற்றுக்கொண்ட போது அவருக்கு வருத்தம் தெரிஞ்சதா, காலை கைய தூக்க மடக்க அதுக்கு நேற்று இந்த மாதிரி எல்லாம் ஆடித்தானே, ஆடு இந்த சும்மா அப்படி இருக்க முடியும், பொம்மமா இருக்க முடியுமா, அப்படி ஆடவும் கை காலெல்லாம் வலி இருந்துச்சான். வலி இருந்தவர் போராடு உடனே சாமி மேல ஒரு ஞாபகம் வந்துருச்சான், ராஜதேவ பாண்டியனுக்கு எத்தனையோ காலமா சாமி இந்த வலது காலு உருண்டி இடது காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு, எத்தனையோ காலமா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, இப்பவா ஆரம்பிச்சிருந்த கூட்டு கீம் கீமுவா கிபியா, எத்தனையோ காலம் ஒரு காலு உருண்டி வலது காலு உருண்டி இடது காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு, அப்ப சாமிக்கு ஒரு ஒருத்தர் அப்படின்னு நினைச்சுக்கோட்டா. அந்த அந்த அந்த விஞ்ஞானமுடையவர்களுக்கு சுவாமி சிலையா தெரியாது, கல்லா தெரியும். கண்ணபுர் போனார்ல, கட்டி பிடிச்சி வந்தாரு, பசிக்குமே உனக்கு துணையாரு. நம்ம மாதிரி இருந்தா இது என்னத்துல கொள்ள இருந்துச்சு, மறைந்தது பார்முதற்பூரம், மரத்தை மறைத்தது பார்முதற்பூரமே, மரத்தில் மறைந்தது மரம்னு பார்த்தா யானை தெரியாது, யானைன்னு பார்த்தா மரம் தெரியாது. எப்படி சாமிக்கு வருத்தம் தெரியுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா, பெருமானே நீங்க எத்தனையோ காலமா இப்படி வலது கால ஊன்றி இடது கால தூக்கி ஆடுகிறாயே, அதனால இந்த வருத்தம் தீரும் முடியாது, என்னுடைய மனம் அமைதி விடும் முடியாது, நீ இடது கால ஊன்றி வலது கால தூக்கி ஆடணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அது பல நாள் பிரார்த்தனைனா ரொம்ப ஆடல அப்படியேதான் இருந்தார், அப்படியேதான் இருந்தார். ஒரு நாள் சிவராத்திரியில பூஜையை பண்ணிட்டு கடைசி காலத்திலே பெருமானே என்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிக்கணும், நீ இந்த வலது கால வீசி ஆடணும், இடது கால ஊன்றி வலது கால வீசி ஆடணும் அப்படின்னு பார்த்தான். சாமி பேசாம இருந்தாரு, வாழை நட்டான், வாழை நட்டு இந்த மாதிரி ஆயால் நீ கால் மாறி ஆடவில்லை, ஆனா இந்த வாழில குற்ற வந்து நான் இறக்க போறேன், நீ பாய போன ஒரே மாதிரி நட்டேன். நாட்டினான் குறித்து பாய, நாட்டினான் குறித்து பாய, நன்னும் இடத்தால் ஊன்றி நீட்டினான் வளத்தால் வீதி நிருமலம் மாறியாடி காட்டினான், கவலையும் பாசம் முன்பு வீட்டினான் பராந்த வேலையுள் வீட்டினானே என்பது திருவிளையாடலாம் வண்டி. அந்த ஊதி முதல்ல அந்த தோத்திர தூதியில ஒரு தோத்திரம் கொண்டாரு பறந்து வரும் போது, அது எப்படி தோத்திரம்னா, பொருமாடி கிளர் நடந்தூள் உருமாறும் மனங்கிடந்த புழுக்கம் ராஜசேகரனுடைய மனத்தில் இருந்த புழுக்கம் மாறும் முடியாத அவன் அனந்த கண்ணீர் உடும் முடியாத அதுக்கு மேல சொல்றாரு, மண்ணும் உருமாறி மண்ணிலையும் விண்ணிலையும் உருமாறி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் காயாய் கடங்களாய் வல்லாய் முனிவராய் தேவராய், இப்படிப்பட்ட உருமாறி உருமாறி பவக்கடல் வீழ்ந்து ஊசல் தடுவாரி, ஊசல் தருவாரு, ஊசல் ஊசல் தான் பேரு பின்னாடி ஊஞ்சல்னு வருது, பொண்ணு ஊசல் பொண்ணு ஊசல் தாரு, ஊசல் போக வர போக அப்படியே என்ன ஊசல் அல்ல, போக வர போக தடுமாறி உலரும் ஆட்கள் மண்ணிலையும் நிலையும் பூலோகத்திலையும் இப்படி மூன்று லோகங்களிலும் போகம் வரும் போகம் வருமாக ஊசல் போல தடுமாறி அடைகின்ற மாக்கள் தருமாறி கதியடைய காண்மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பான். தருமாறி மறுபடி ஜென்மம் எடுக்காமல் மறுபடி ஒரு தாய் வயிற்றிலேயே மூடி கூறாமல் கருமாறி கடியடைய கான்மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பான் என்பது அந்த தோற்றம். அதனாலே உயிர்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலிலே அகப்பட்டு போக வர போக வர அடைந்து இங்கே வந்து அளவிலா தோற்றம் நீராயத்தில் போக வர அலைந்து எஞ்ஞான்கள் அளவிலா அழிவுயரா துருந்து இழைத்த அளவிலா உயிர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே இருந்துருவாங்கிறாங்க சொல்றாரு அளவிலா அழிவுயரால் ஒவ்வொரு பரப்புலையும் வருகின்ற துயரங்கள் எவ்வளவு அழகு ஒவ்வொரு பரப்புலையும் துயரம் அது சில பேருக்கு கொஞ்சம் துயரம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் துயரம் இல்லாம இருக்கவே மாட்டார் துயரம் இல்லாதவர் இருக்கவே அளவிலா அழிதுயரால் உந்துழைத்த அளவிலா உயிர்க்கும் தாயாய் அளவில்லாத துயரத்தினாலே நொந்து இழைத்த அளவிலா உயிர்க்குது அளவிலா அளவிலான நாலு வரியிலையும் வருது நடுவிலையும் அளவிலா உயிர்க்கும் தாயாய் அளவிலா அறுத்தீம்பாலி நிதர்த்தி இப்படி அளவில்லாத பிறப்பை இறப்பைகளுக்கு போக்கு வர உடையதாகி அடைந்து அளவில்லாத துயரத்தினாலே நொந்து இழைத்த உயிர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா அளவிலா அருகினாரே அளவில அருகினாரே உமாதேவியுடைய அருகே அளவுபடாது அளவு இல்லாது அது நீங்க நூல்களிலே பார்த்தா தெரியும் சாதாரணமா அதெல்லாம் கண்டுகொள்ள முடியாது உயிர்கள் கற்பத்தில் இருக்கும் போது என்ன பண்றா தெரியுமா உணவு கற்பத்தில் இருக்கும் தாய்மார்கள் தாயங்கற்பத்தோடு அன்னமும் தண்ணீரும் தந்தமும் நேய உன்னை யாரே நிலையார் வராமல் தாயங்கற்பத்தூடானும் தண்ணீரும் தந்தமும் அந்த சிறுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அது மாதிரி இப்படி கொடுத்து வளர்க்கிற அதற்கு மேல உலகத்துல வளர்க்கிற வளர்ப்பு சொல்ல முடியாது அது நம்ம சிவகாமியின் இரட்டமணி மாதிரி குமர ஒரு கால் வண்ணம் செறிவடை வண்ணம் செறிவடை கைச்சரகாற்றல் வயிற்றடைத்து இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைத்து இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைத்து இறை தேர்ந்து அழுத்தி எந்தெந்த உயிர்களுக்கு எந்த பருவத்திலே எந்த உறவை எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைத்து இறை தேர்ந்து அழுத்தி பொன்னம்பலத்துள்ளோர் ஆனந்த வாரி பொன்னம்பலத்தில் ஆனந்த வாரிங்கிறது எது அல்ல பொன்னம்பலத்துள் ஒரு ஆனந்த வாரி உட்காடு பொன்னம்பலத்திலே ஒரு ஆனந்த கடல் இருக்கிறதா அந்த கடல்ல இந்த அண்ணன் விளையாடுதான் எந்த அண்ணன் சிவகாமி ஆகிய பச்சையம்மன் பொன்னம்பலத்துள்ளோர் ஆனந்த வாரி உட்காடும் பச்சை அண்ணன் பயந்தன போலான பல்லாயிரம் அண்டங்கள் இந்த பல்லாயிரம் அண்டங்களை அந்த அண்ணன் பெற்றது அந்த அண்ணன் பத்தி இப்படி உயிர்களை உலகத்திலே வாழ வைக்கிறார் அப்புறம் வாழ வைக்க என்ன பண்றாருமா வாழ்கின்ற காலத்திலே உலகியல் போகங்களிலே அந்த விளக்கத்தக்கவானதை ஈடுபடுத்தி பேரித்து வளர்க்கிறார் பேரித்து பேரித்துல விரோதித்து வளர்க்கிறார் அவதான் திரோதானத்தி விரோதி பேரித்து வளர்க்கிறவதான் திரோதானத்தி எடுத்து வளர்க்கிறவதான் அது என்ன சித்தாந்த அந்த ஒரு வரி எனக்குன்னா எத்தனை தடவை சொன்னாலும் அடாடாடா இருக்கிற சுவை தன்னை எண்ணாத உயிர்களை தன்னை எண்ணாத உயிர்களை வளர்க்கிறார் பேரித்து வளர்க்கிறார் பேரித்தன தெரியுதா விரோதி பேரம் பேரித்து என்றால் விரோதித்து வளர்க்கிறது தன்னை எண்ணாத உயிர்களை உலக போகங்களிலே அமழ்த்தி அதுக்கு வீடு கொடுப்பா ஏசி பொங்கலா கொடுப்பா கார் கொடுப்பா எஸ்டேட் கொடுப்பா அதெல்லாம் பெருசே இல்ல தன்னை எண்ணக்கூடிய பத்திய தரமாட்டான் புத்திய தரமாட்டான் தன்னை எண்ணக்கூடிய பத்தியும் புத்தியும் தான் மிக உயர்ந்தது இந்த ஏசி பங்களால ஓடியே விட்டுட்டே ஓடி விடுவான் விட்டுட்டு ஓடியே விடுவான் அதனாலே அப்படி உலகியல் பூகங்களிலே தன்னை எண்ணாத உயிர்களை அவிழ்த்தி பிரித்து வளர்க்கிறான் தன்னை எண்ணுகிற உயிர்களை எடுத்து வளர்க்க எடுத்து வளர்ப்பவன் தான் அருட்சக்தி பிரித்து வளர்ப்போம் திரோதான சக்தி திரோதான் அதான் அந்த திரோதான சக்தி அஞ்சு வளத்துல ஒன்றாக சொல்லப்படுவோம் பஞ்சவனங்களிலே ஒன்றாக சொல்லப்படுவோம் அதனாலே பேடித்து நம்மை வளர்த்தெடுத்த கைவளைதல் பாதத்தாம்பாடி ஆடையில் உரம்பாக பேடித்து நம்மை வளர்த்தெடுத்த கைவளைதல் தன்னை என்னால் உலக போகங்களிலேயே அழிந்தி கிடக்கின்ற உயிர்களுக்கு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பல பரவிகளிலே எள்ளளவு எள்ளளவு பத்தியை கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வருகின்ற வரையிலும் அந்த உயிரை உலகத்திலே நிட்டு அதுக்கு மேலே அருட்சக்தியாக இருந்து அதுக்கு புத்தியை தந்து தன்னுடைய வீட்டுக்காரனை நினைக்க வைக்கிறது தன்னுடைய வீட்டுக்காரனை நினைக்க வைக்கிறது அவன் அருளாலே அவன் அருளாலே அவன் அவன் அருளாலே அவன் அதுவரையிலும் அந்த உயிரெடுக்க அந்த புத்திய தரமா அது மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஜென்மங்கள்லயும் சிவபக்தி வர்றது ஒரு ஜென்மத்துல வரா. இப்ப நமக்கு எல்லாம் 70 வந்ததுன்னா ஒரு ஜென்மத்திலேயாவது அது தொலைவோ ஒரு ஜென்மங்களிலே கொஞ்சம் கொஞ்சமா இதோ பண்ணிய புண்ணியம் சேர்ந்து பொழுது சிவத்தை நினைக்க முடியாத புத்தி உள்ளது. அதை என்ன சொல்றாரு அந்த புத்தியே அது தீம்பாளுங்கிறார். அருணாஜி தீம்பாளுங்கிறார். தீம்பாள்னா சித்திக்கும் பால். தீம்பாள்னு கேள்விப்பட்டீங்களா? தீம்பாள்
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு ஆனைக்கா திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை திருவிராகப் பண் அமைப்பு பண் கௌசிகம் ராகம் பைரவி திருச்சி.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 41 முதல் 50 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை

கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்றன் என்ற சீர் நடுமாறியார்க்குமடியேன். உரை கொண்ட சம்பவளம் அருடகற்றும் ஜோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்குமடியேன். அதை கொண்ட வேல் நம்பி

சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே அவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் பெரிய புராணத்தில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கென்றே இந்த நாட்டுக்கு வந்தார், அவரை சிவன் அனுப்பித்தான் என்று தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருமான் வேண்டி மாதர்மையில் மனம் போக்கினான் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். சைவத்தில் இந்த சைவ ஆசாரம் மத ஆச்சாரம் என்பது பெரும்பகுதி குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கணிப்பு. அதில் இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவரால் தினந்தோறும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்று நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கிறேன், அப்படி சொன்னவங்களையும் பார்த்துருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்றவங்க உண்டா அப்படின்னு கேட்டா நூற்றுக்கு நூறு பேர் சொல்லுவது இல்லை என்பதை நாம் பார்க்கிறேன். நம்மளை எல்லாம் வழி நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சைவத்துக்கு மடாதிபதிகள் தான். பிராமணர்களுக்கு சங்கராச்சாரியார் மடம், இன்னும் என்னென்னமோ சிங்கேரி, அங்கே என்னமோ ஒரு அஞ்சு மடமோ என்னமோ இருக்கு பிராமணர்களுக்காக இல்லையா, வைணவத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி சைவத்தில் தருமபுரம் மடம், திருவாவூர்துறை மடம், திருப்பனந்தாள் மடம், மதுரை மடம், இப்படி ஒரு ஆதீனங்கள் இருக்கு. இவங்க தான் இந்த வேலையை செய்திருக்கணும், சைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இது இந்த மாதிரிலாம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த ஒழுக்கத்தில் நீ இருக்கணும், நீ சம்பாரிச்சுக்கோ, நிறைய சம்பாரிச்சுக்கோ, புள்ள குட்டியோட இரு, சௌக்கியமா இரு, அதே சமயத்தில் இதையும் நீ செய்யணும் என்று அவர்கள் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில குட்டி சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்படி சொன்னால் 150 பேராவது கேட்டு, 50 பேர் கேட்காட்டி போனாலும் 50 பேர் கேட்டிருப்பான். அத நீங்க நான் சொல்றது தப்புன்னு நினைக்கிறீங்களோ, நினைக்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம். ஆமா, என்ன தேவாரம் படி தேவாரம் படின்னு அருணந்தி தம்பரான் சொல்லிக்கிட்டே இருந்தார், எத்தனையோ வருஷம் சொன்னார், நான் கேட்கலையே. அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகரம் சொல்லிட்டு ஒரு நாள் நான் தேவாரம் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு தேவாரம் ரிசைன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, அப்ப எனக்கு வயசு 19, ரிசைன் பண்ணிவிட்டு படித்தேன். தப்பு ஒண்ணு இல்லையே, தப்பான வழியில என்ன அருணந்தி தம்பரான் திருப்பலியே. இன்னைக்கு அவர் பணத்தை, அவர் படத்தை பார்த்து நான் கும்பிடுறேனே, இந்த வழியில என்ன நீ திருப்புனாயே அப்படின்னு. அந்த புண்ணியமா இருந்தா என்ன தேவாரத்துக்கு திருப்பினான் அருணந்தி தம்பரான், காசி மடத்தில் இருக்கிற அருணந்தி தம்பரான்.

0: கணக்கில் அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு தேவாரத்துக்காக வேண்டி. கடவுளே ஒரு சமயம் அரவிந்த திம்பரான் பிறந்தாதான் உண்டு, அந்த நிலை ஆகிவிட்டது. ஆனால் ஓதுவார்களை கூப்பிட்டு பாட சொல்றது இல்லை, ஓதுவார்களை பாட சொல்லி கேட்கறது இல்லை. தேவாரத்துக்கு விரிவுரை சொல்லிவிட்டா சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு அவல நிலையில கொண்டு விட்டுட்டான்கள் இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள். நாளும் இன்னிசையால் தான் தமிழ் பரப்பினாங்களே தவிர விரிவுரையினால பரப்பவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். ஆமா, தவறான வழியில போயிட்டு இருக்காங்க அல்லவா? அந்த மாதிரி இந்த திருத்தொண்ட தொகையும் சைவ அனுஷ்டானங்களும் சைவ பழக்க வழக்கங்களையும் நமக்கு போதிக்க நம்ம மத குருக்கள் தவறிக்கொண்டே வருகிறார்கள். தவறிக்கொண்டு இன்னும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அது என்னைக்கு அவர்கள் திருந்துகிறார்களோ அன்னைக்கு நாம திருந்துவோம். அந்த மாதிரி இந்த திருத்தொண்ட தொகையை படிக்கும் போது, நேற்று இளையாங்குடி மாரநாயனார் புராணம் படித்தேன், பெரிய புராணம். ராத்திரி 12 மணிக்கு வயல்ல இருந்து நெல்லை வாரிட்டு வந்து அதை சமைச்சு தான் வீட்டிலிருந்து அழக அறுத்து போட்டு அடுப்புக்கு கொடுத்து கொல்லையில் இருந்த இலையை பறிச்சு கறி பண்ண சொல்லி 12 மணிக்கு சாப்பாடு போட்டார் ஒரு சிவனடியாருக்கு அப்படின்னு நான் படித்தேன். இதை படிக்கும் போது நமக்கு என்ன தோணும், ஐயா ராத்திரில போய் பறிக்க வேண்டாம், பகல்லையாவது ஒருத்தருக்கு ஒரு படி சோறு போடுவோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த சிவபுண்ணியம் நமக்கு கிடைக்கும், அதுக்குதான் அந்த வரலாறு எழுதி வச்சாங்க. ஆனாதான் வரலாறு படிக்கணும். நாட்டு வரலாறு படிக்கும் போதுதான் இந்த நாட்டுக்காக யார் யார் உழைத்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அதே மாதிரிதான் மதத்துக்கும். அந்த மாதிரி திருத்தொண்ட தொகை மிகவும் உயர்வான சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ல தேவாரத்துல எசன்ஸ் முதல் பதிகமாக எண்ணப்பட வேண்டியது திருத்தொண்ட தொகை. அதை நான் சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், தவறவே மாட்டேன். அதே மாதிரி 1008 பஞ்சாட்சரம் சொல்லவும் தவற மாட்டேன். தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஒரு 50 பாட்டாவது நான் சொல்ல தவற மாட்டேன். இதுதான் சைவ மத ஒழுக்கம். அந்த மாதிரி இப்போ நாம அப்பூதி அடிகளாரை பத்தி பார்க்கணும். திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார் கணநாத நாயனார் ஒருத்தர். குருவே சிவம் என கூறின நந்தி என்பது திருமூலர் திருமந்திரம் சொல்றது. குருவே சிவம் என கூறின நந்தி என்று தேவாரம் படிச்சேன், வேலாயுத ஒருவருக்கு கும்பிடுறேன். சங்கீதம் படிச்சேன், சிப்பனும் அவர் கும்பிடு போடுறேன். தண்டபான் தேசிகர மானசீக குருவா கொண்ட அவரை நான் வணங்குறேன். அதனாலதான் இந்த வயசு வரலயே என்னால் பாட முடியுது, தொழிலுக்கு வர முடியுது. என்னுடைய உடல்நிலையும் உள்ள நிலையும் இருக்கிறத பார்த்தா வர முடியாது. ஆமா, பின்ன எப்படி வர்றேன் பாடுறேன் அப்படின்னு கேட்டா, அந்த குருவுடைய திருவடியை நான் கும்பிடுறேன் பாருங்க, அதுதான் என்ன பாட வரும். அந்த மாதிரி திருஞான சம்பந்தர கணநாதர்னு ஒருத்தர் குருவாக கொண்டார், திருநாவுக்கரசரை குருவாக கொண்டார் அப்பூதியடிகள்னு ஒருத்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக கொண்டார் பெருமிழை குறும்ப நாயனார்னு ஒருத்தர். இந்த அப்பூதியடிகள் அவரு பிராமணர், அப்பூதியடிகள் பிராமணர், திருநாவுக்கரசர் வேளாகம். இந்த ஜாதி பிரச்சனை வந்ததெல்லாம் சமீப காலத்துல தான், அதுக்கு முந்தி இப்படி இருந்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னத்துக்குத்தான் இந்த கடவுள் இப்படி பண்றானோ தெரியல. என்னைக்கு இது விடிகாலம் வரப்போகுதோ அது வரைக்கும் பொறுத்து இருப்போம், அப்ப நாம இருக்க மாட்டோம். அப்பூதடிகள் பிராமணன், திருநாவுக்கரசர் வெள்ளாடன், அவரை இவர் உருவாக கொண்டார். பஞ்சாட்சரம் சொன்னாரோ சொல்லலையோ, திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்லிட்டே இருப்பார். அந்த ஐயனுக்கு ஒரு தோட்டம் உண்டு, வாழை தோட்டம், திருநாவுக்கரசர் வாழை தோட்டம். ஒரு நந்தவனம் உண்டு, திருநாவுக்கரசர் நந்தவனம். அவருக்கு ஒரு ஊடு உண்டு, திருநாவுக்கரசு இல்லம். அவர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தாரு, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். பிள்ளைக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு. கடவுளே, இவரை திருநாவுக்கரசர் இவர் பார்த்ததே கிடையாது. யாரு? இந்த அபூதியடிகள். திருவையாத்துக்கு பக்கத்துல திங்கள் ஊர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இருந்தார் இந்த அபூதடிகள். பலர் நடந்து செல்லும் ஒரு சாலையில தண்ணீர் பந்தல் வச்சிருந்தார். யாரு? இந்த அபூதடி. திருநாவுக்கரசர் அந்த வழியா நடந்து போனார். நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து ஒரு ஊரா போய் தானே பாடி வச்சாங்க, ஆயிரக்கணக்கில் பாடி வச்சாங்களே. அவரது பாடல்கள் இன்னைக்கு இருக்கிறதே. இந்த சைவன் கேட்கிறானா? சைவன் படிக்கிறானா? நம்ம மத குருக்கள் அதுக்காக பாடுபடுறாங்களா? இல்ல, வயறு எரியுது எனக்கு. நடந்து நடந்து நடந்து நடந்து போய்த்தானே ஒவ்வொரு கேத்திரத்திலும் பாடி வச்சிருக்காங்க. பாட முடியுமா? பாட முடியுமா? முடியாது. அந்த வழியா நடந்து போனார் நமது மகான் திருநாவுக்கரசர். போனார் தண்ணி தாகம், தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. அப்படி பார்த்தார் திருநாவுக்கரசர் தண்ணீர். திருநாவுக்கரசருங்கிற பேரை கொடுத்தது சிவன். யாருக்கும் தெரியாது அப்ப பேப்பர், தினகரன் பேப்பரும் கிடையாது, தினத்தந்தி கிடையாது, தினமணி கிடையாது, ஹிந்து கிடையாது, பேப்பர்கள் கிடையாது. இப்பன்னா ஒருத்தனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாக்கா உலகம் பூரா தெரிஞ்சு போகுது. இது மானசீகமாக கடவுள் உணர்த்தியிருக்கிறான் இந்த அபூதேடிகளுக்கு. அதான் சைக்காலஜி சொல்றாங்க, மனோதத்துவம். மனோதத்துவத்தை பத்தி அப்படித்தான் எழுதுகிறார்கள். ஒரு சிஷ்யன் ஒரு ரூம்ல பூஜை பண்ணியிருந்தான், அடுத்த ரூம்ல குருநாதன் பூஜை பண்ணியிருந்தான். இது தர்மபுரம் மடத்து வரலாறு. குருநாதன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சிஷ்யன் ஒழுங்கா பூஜை பண்றானான்னு தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்தான். சிஷ்யன் சிவலிங்கத்தை எடுத்து வச்சான், தண்ணி மண்டு ஊத்தினான், மேல பருவட்டத்தை வச்சான், பூவை வச்சான், பூ கீழ் விழுந்துச்சு. இது குருநாதன் தன்னுடைய ஞானக்கண்ணுனால பார்த்துக்கிட்டு இருக்கான். தர்மபுரம் மடத்து வரலாறு. அந்த மடத்துல எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? கீழே விழுந்த பூவை மறுபடியும் சாமி மேல எடுத்து வைக்க கூடாது. மறுபடியும் வேற ஒரு பூவை எடுத்து வச்சான், கீழே விழுந்து. இத குருநாதன் அங்க தன்னுடைய ஞானக்கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு பூ எடுத்து வச்சான், கீழே விழுந்து. குருநாதன் சிஷ்யன் செய்யற தவற உணர்த்தான் பாருங்க. மானசீகமா, டேய், சாமிக்கு அபிஷேகம் பண்ணிய விபூதி சாத்தினியா? விபூதி சாத்தினியாடா? அதுக்கு அதுக்கப்புறம் அல்லவோ பூ எடுத்து வைக்கணும். செய் எப்படி அப்படின்னா, ஆஹா, மறுபடியும் விபூதி எடுத்து சாமி சாத்திவிட்டு பூ எடுத்து வச்சான், நின்னுடுது. இது வரலாறு. எப்படி அந்த குருநாதன் இருந்திருக்கிறான் பாத்தீங்களா, தர்மபுரத்துல எப்படி அந்த சிஷ்யன் இருந்திருக்கிறான் பாத்தீங்களா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த அறமேத்து செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து அப்பா இல்ல

செந்தார்னா மந்தாரப்பூ. அந்த மந்தாரப்பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்க முடியாத பொழிலுடைய திருப்பெருந்துறையான். செந்தார் பொழில் புடைசு உள் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதும் காமம். செந்தார்னா செம்மையான தார். ஆமா, மந்தார மாலையே பாடுதுங்கானம்மானாய். அது மாதிரி அவனுடைய பெருமானுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மாலையை நாம் நினைந்து பாடுவோம் என்று சொல்கிறார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கொளந்து. அருமையானது சித்தாந்த கருத்து. சித்தாந்த கருத்து. ஊனாய் உடம்பாயே இருக்கிறான். உடம்பா இருக்கிறான்னா உடம்பு என்னென்ன செய்யுது? கையானது சில பணி செய்யுது, கண் என்ன பார்க்குது, காது என்ன கேட்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கண் வேறு அது வேறு இல்லை. அவையெல்லாம் வேலை செய்வதற்கு என்ன பண்றாவன், எப்படி இருக்கிறாவன் கூட என்ன? ஊனாய் என்றால் உடனாயிருக்கிறான். அப்போ கையாயிருந்து இயக்கிறான், கண்ணாயிருந்து பார்க்கிறான், காதாயிருந்து கேட்கிறான், உடனாயிருக்கிறான். அப்பா அது ஊனாய் உயிராய் வேறாக இருக்கிறான். ஊன் வேறு உயிர் வேறு, அதனால வேறாகவும் இருக்கிறான். உயிராய் உணர்வாய் அது ஒன்றாக இருக்கிறான். என்ன ஒன்றாக? இவன் நினைப்பதை அப்படியே கொடுவே தான் செலுத்தி செலுத்திட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையேயாய் தானியாய் அவையே தானியாய். எத்தனாம் சித்திரம்? எத்தனாம் சித்திரம்? ரெண்டு மூணு தான் உலகில் ரெண்டலின். அவையே தானே ஆயிரு வினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று எல்லாம் மூணு வரி தான், மூணு அல்லது நாலு வரி தான். ஆனா சித்தாந்தத்தை புளிஞ்சு விட்டது. ஒரு 83 வெண்பா அது அவர் பாடினது, அவர் பாடாதுன்னு கூட சொல்லிட்டு இருக்க காரணம் உண்டு. சூத்திரம் மட்டுமே பாடினதுன்னு கூட சொல்ல உண்டு. சூத்திரம் மட்டும்னு என்ன அர்த்தம்ங்களா? முதல் சூத்திரம் மூணு வரி, அடுத்தது மூணு வரி, அடுத்தது நாலு வரி, அடுத்தது மூணு வரி, அடுத்தது நாலு கலெக்ட் பண்ணீங்கன்னா 12, 3, 36 ஒரு 50 வரி 52 வரியில் இருக்குது. இந்த 52 அடிகளில் சித்தாந்த சாஸ்திரத்தையும் முடிச்சுட்டாரு. திருவள்ளுவர் பல சொல்ல காமருவர் மன்றர் சில சொல்லல் தேற்றாகிறார். சின்ன கொஞ்சம் சொல்லிலேயே எல்லாம் சொல்றதுக்கு தெரியாதவன் தான் பல சொல்லுவான் அப்படின்னா. சித்தாந்த சாஸ்திரத்திலேயே இருக்க ரொம்ப சின்ன நூல் அது ஒண்ணு தான் சித்தாந்த சாஸ்திரம். பார்த்தா ஒரே நம்ம பெருசா பண்ணிட்டாங்க. ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கொளந்து அவனேயாய் தானேயாய் வேறாய். அதனால அப்படி என் உட்கலந்து எப்படி இருக்கிறான்? தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய். தீங்கரும்பின் கட்டியுமாயினர். இப்ப கரும்புங்கிறதுனா அத வந்து என்னன்னு கேட்டா அந்த மட்டையோட சேர்ந்து இருக்குது, கட்டி வேண்டி இருக்கு, இதுவே இருக்கு, அல்லது பல்ல வச்சு பிடிச்சு தள்ளிக்கிது, அது வச்சு அதுவும் துப்ப வேண்டியிருக்கு சக்கைய. தீங்கரும்பின் கட்டினா அப்படியே புட்டு புட்டு உள்ளதெல்லாம் வேண்டிதான். தீங்கரும்பின் கட்டியுமாய் அப்பர் சுவாமிகள் கனி எனும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமூடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் பிச்சுட்ட பிச்சு. ஏன்னா இந்த கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்பது இருக்கிறது வாய்க்கு சுவை. பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் அதுல போய் விடுறானே திருவள்ளுவர் அங்கிருந்து கண்டு கேட்டு உண்டு இருத்து ஒத்தொடி ஐம்பொழினும் ஒன்றொடி கண்ணே உள. அதனாலதான் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் பார்த்தா இதெல்லாம் விட தனிமுடி நலானை இட்டால் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும். நீ நினைக்கிற சுவைகள் எல்லாம் விட இனி எனக்கு சிரிக்கல சாமியினர் தன் அடைந்தார்க்கு இனியன். அடைந்தால இங்க இருந்த என்ன பண்றது? வெள்ளம் தான் இருக்குது பாக்குறோம், அதை எடுத்து சின்னதா உடைச்சு போட்டு உள்ள தள்ளனாதான்டா. வெள்ளத்தை பார்த்து பார்த்து இருந்த மக்கு போயில எடுத்து உள்ளதல்டா. தன்னடைந்தார்க்கு இடைமருதனி இனியன் யாரே அப்பர் சுவாமி. அதான் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூர் அறியா வடியமுக்கு தந்தருளும்
தேவரெல்லாம் அறியாத வழி. என்ன அறியாத வழி? ஒவ்வொரு வழியா அதிகமா தான் இருக்குது அல்லவா? வானூர் அறியா வழி, அது என்னது? என்னது திருப்பள்ளிச்சு? ஏன்னா திருப்பள்ளிச்சுலாம் நம்ம சொல்லணும்னு சொல்றோமே. அதனால எது பத்தாவது பாட்டு என்ன? உவனியில் போய் பிறவாமையில் போனா சார், திருவண்ணாமலையில பிறந்திருக்கணும் சார், நான் போய் தேவலோகத்துல பிறந்துட்டேன். நம்ம தேவலோகம் பெருசா இருக்கணும். ஏன்னா புவனியில் போய் பிறவாமையில் பின்ன எங்க சார் பிறந்திருக்க? தேவலோகத்திலையும் கற்ப உரிச்சியும் காமதேனத்திலையும் கட்டி மறைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் நாங்க ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறேன். அணியே ஆண்டா அணியும் ஒருத்தன் போக்குகின்றோம் அவமே. காலத்தை போக்குறையா உட்கார்ந்துகிட்டு பின்ன எங்க சார் போய் பிறக்கிறாரு? இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றாரு. திருவண்ணாமலையும் திருப்பனந்தாலும் சிவன் உய்ய கொள்கிறாரு. பிறந்த அங்கலடா பிறக்கணும். ஆமா, தவறி இங்க வந்துட்டோம் அப்படின்னா பின் என்ன? அதனால இப்படி எங்க இந்த பாட்டு தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி. அதுக்காக சொல்ல வந்தேன், அவர்களுக்கெல்லாம் தெரியாத வழி அது. ஏன் அது இந்த செல்வ செருக்கில் அப்படி இருந்ததுனால இன்னைக்கு என்ன சாப்பிட்ட நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு அப்படி வச்சிருப்பிடுது இல்ல. அதனாலதான் வந்து ஒன்னு ஒண்ணு பண்றது, இப்படி எல்லாம் செய்யறது. எதையும் தவறு பண்றது பூரா பாருங்க. தேவரில் வந்து போய் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா டேஷ், அது மாதிரி எதையை போட்டு கடைய போய் அது நஞ்சு வர போய் அறுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடணும்னு இப்படி ஒரு சங்கடங்க. இப்படி எதையும் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லவா? அல்லவா? அதனால வானோர் அறிய வழி எமக்கு தந்தருளும். யார் சுவாமி? எப்படி தேனார் மலர் கொண்டை, அருமையான கொண்டை மலர் அணிந்தவன் சேவகனார். சேவன்கிறதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன், நாம நினைக்கிற மாதிரி அல்ல சேவகன். வீரன் அர்த்தம், வீரன் அர்த்தம். சேவகன்னா பைய தூக்கிட்டு வரவன் அர்த்தம் இல்லை. இப்ப யாரும் பைய தூக்கிட்டு வர மாட்டான். அதனால ஆமா, ஏன் சேவகனாய்? சேவகன் இங்க வீரன் அர்த்தம். தேனார் மலர் கொண்டை சேவகனார் சீரொடி சீர் ஆனா அறிவாய். ஆனா அறிவாயினர், ஆனா அறிவுன்னா அமைதியில்லாத அறிவு. திருக்குறள் சொல்லால் சொன்னால் வாலறிவன், வாலறிவன்.

அளவிறந்த பல்லுயிருக்கும். அப்படின்னு கேட்டா உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாருக்கும் திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏனி அவன் பறவைகிறவை எல்லாம் இருக்கின்ற அகர முதல எழுத்தெல்லாம் ஆமராஜா. அது போல அந்த உலகமெல்லாம் உலகமெல்லாம் ஆதி பகவன் முதற்று இறைவனை முதன்மையாக கொண்டது உலகுன்ற. ஆம்பளையா பொம்பளையா வாத்தியாரா அல்லது பிரின்சிபாலா காஞ்சபாலா இதெல்லாம் ஒரு பாலும் அதுல 17வது பாட்டு. இது முழுக்க நல்ல அகப்பொருள் சுவையான பாட்டு, அகப்பொருள் சுவைப்பட அமைந்திருக்கிற பாட்டு.

0: அருமையான பாட்டு. தலைவி தலைவனை அதாவது பெருமானாகிய தலைவனை பிரிந்த ஒரு தலைவி சொல்லுவது போல இந்த அருமையான பாட்டை சொல்லியிருக்கார். சூடுவேன் பூங்கொண்டை தோழி மாற்ற சொல்றார். என்னுடைய தலைவனுடைய மாலை என்ன தெரியுமாடி, கொன்றை மாலை. அவன் மேனியில பட்டதுனால அந்த மாலையை ஏன் நான் முடியல வச்சுக்கேன். ஏன் அவன் திருமேனியில பட்டதுனால அது என் மேலே படும் போது எனக்கு உடம்பெல்லாம் சுளிர்க்கும், உடம்பெல்லாம் தளிர்க்கும். அதனால எனவே சூடுவேன் பூங்கொண்டை அழகான கொண்டை பூவை பெருமான் அணிந்ததினாலே எனவே தன்னுடைய தலைவன் உடம்புல பட்ட பொருள் எல்லாம் தனக்கு இன்பம் தரும். இப்ப நம்ம கூட இப்ப நமக்கு யாராவது ரொம்ப வேண்டியவங்க என்ன சொன்னா அவங்களுடைய பொருள் எதெடுத்தாலும் நமக்கு கண்ணப்பட்டு நான் மன மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம தந்தையார் கண்ணாடி போட்டிருந்தாங்க, அந்த கண்ணாடி தந்தையார் பிறகு கூட அப்படி இருந்தான், இது அப்பா போட்ட கண்ணாடி எத்தனை நேரம் போட்டு நம்ம பார்த்திருக்காங்க, நம்ம எல்லாம் தூக்கி எடுத்திருக்காங்க, இல்ல கண்ணாடி இருக்கு என்று சொல்லும் போது அந்த கண்ணாடியை காணுகின்ற பொழுது யார் நினைவு கூறுகிறது, தந்தையார் நினைவு கூறுகிறது. அது போல நமக்கு யார் ரொம்ப நெருங்கியவர்கள் நமக்கு அன்புக்கு உடையவர்களோ அவருடைய பொருளை கண்டாலே நமக்கு அந்த ஈடுபாடு வரும். அதனால இந்த பெண்ணுக்கு என்ன ஞாபகம் வந்தது, அந்த பூங்கொண்டை சூடுவேன், அந்த பூங்கொண்டை தலையில சூடி கொள்ளும் போது எங்க தலைவனையே நான் அப்படியே மனசுல வச்சு தலையில வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்ல, அப்படிதான் இருப்பண்டி. சூடுவேன் பூங்கொண்டை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன், அப்படி அந்த அருமையான மாலை அணிந்தன் வாயிலாக அவன் அப்படியே நான் கட்டி தழுவேன், சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி மகிழ்வேன். ஏன் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன் திருவள்ளுவர். அந்த ஊடுதல் என்பது ஒரு விதத்தில் இன்பம் கோபித்துக் கொள்வது, ஆனால் அது கூடுதல் உடம்புக்கும் அந்த உள்ளத்துக்கும் இன்பம். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறும் என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்வார். எனவே அப்படிப்பட்ட பெருமானை நான் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன். அப்படி அது மாதிரி அவன் ஊடி கூடியதன் பயனாக நான் என்ன பண்ணுவேன், கூது ஊடுவேன். ஆமா நீதான் அவனோட கூடி இருக்கும் போது அப்படி ஏன் நீ ஊடுகிறாய் அப்படின்னா, திருவள்ளுவர் ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி எல்லா இலக்கியங்களையும் அகப்பிள்ளைக்கியங்கள்ல ஊடுதல் எப்ப வரும்னு கேட்டா, கணவன் தன்னை விட்டு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுதுதான் ஊடுதல் வரும். அதுதான் பொதுவாக ஊடுதல் என்பது வரும். ஆனா திருவள்ளுவர் தலைவிதான் தன்னுடைய தலைவன் எங்கே யாரோடு தொடர்பு கிடையாது, தன்னை தவிர வேற யாரும் இல்லை, தான் அவனை தவிர இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏண்டி ஊடுற அப்படின்னாரு, அது உனக்கு தெரியாது போலின்னு சொல்லுடி அப்படின்னாரு. இப்ப நம்ம வந்து ஊடினாத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவன் வருவார், வந்த உடனே ஏன் இப்படி கோச்சிருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, நான் என்ன பண்ணேன் என்று நம்ம கெஞ்சுவார். அப்படி தொட்டு வருவார், அதெல்லாம் பாக்குறதுக்கு தாண்டி நான் ஊடுறேன், வேற ஒன்னும் அவர் தப்பு பண்ணல, இல்லை தவறு அவர்க்கு ஆயினும். திருக்குறள் அவர் மேல ஒரு மாசு பருவு இல்ல, தப்பு இல்ல, ஆனாலும் ஊடுதல் வல்லது, நான் ஊடுவேன். ஏன் அவர் அடிக்குமாறு என்ன கொஞ்சம் அவர் என்ன கெஞ்சுவார் நெஞ்சுவார் அவர் தோடுவார் அவர் உனக்கு என்ன வேணும் பார், நான் என்ன உனக்கு பண்ணிட்டேன், உன்னை தானே எப்போ நினைக்கிறேன் என்று சொல்லுவார். அதெல்லாம் நான் காண்பதற்காக நான் ஊடுவேன். இப்படி தவறு இல்லாமலும் நான் ஊடுவேன் சொன்னது திருவள்ளுவர் தலைவிதான். மற்ற அகநானூற்று தலைவி பொன்னானும் நம்பிய நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு இதெல்லாம் அகை இலக்கியம் தான். அதுல வர்ற தலைவி கூட என்னன்னா தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சா அதனால ஒரு இவர் மாதிரி 63 திருநீலகண்டர், திருநீலகண்டர் ஏ திருநீலகண்டர் மணி ஊழியதற்கு காரணம் நிச்சயமா கணவன் தவறு செஞ்சதுனால. ஆனால் தவறின்றி ஒரு பெண் ஒரு கணவனோடு ஊடியதாக சொல்வது என்றால் திருவள்ளுவர் தலைவிதான். என்ன பண்றது, அவன் தனித்தன்மைகளாக திருக்குறள். எனவே அதுபோல இங்கே அந்த தலைவிக்கு என்னன்னா, எந்த தலைவன் போய் எங்கே யாரோடு சேர போறார் கிடையாது, ரொம்ப அப்படியே கற்பின் உயர்ந்த சிகரம் அப்படி இருக்குமானால, அப்படிப்பட்ட தலைவனோடு நீ ஊடி கூடி முயங்கி மயங்கி இப்படி இருந்த நீ ஏண்டி ஊடுறேன்னாரு, ஏன் ஊடுகிறேன், இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு, அதெல்லாம் நான் ஊடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஊடுவேன் செவ்வாய்க்கு உருதுவேன். அவருடைய அருமையான வாய் இப்படிப்பட்டதுன்னா சிவப்பு. இவர் மட்டுமா சொன்னார், குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். ஆமா, உடம்பே சிவப்பு. பொதுவா கருப்பா இருந்தவங்களுக்கு கூட வாய் சிவப்பா இருக்கும், வாய் நாக்கு சிவப்பா இருக்கும். இது முழுக்க இயல்பாகவே சிவப்பு. இப்படி வாய் இப்படி சிவப்பா இல்லாம, அதனால குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில், அது கூட கொவ்வை பழம் மாதிரி சிவந்து இருக்குமா, சிவப்புனா சிவப்பு முழுக்க சிவப்பா இருக்கும். குமிழ் சிரிப்பும் என்றார் அவர் இறை அனுபவமாக சொன்னார். இங்கே அந்த காதல் அனுபவமாக இந்த அம்மா சொல்றார் இல்லைங்களா. அப்ப செவ்வாய்க்கு உருவேன், அவருடைய செவ்வாய் இன்னொரு பொருள் கூட உண்டு. செம்மை என்பது பரிமையில உரையில் இருந்தான்னா, செம்மை என்பது என்று நிறத்தோடு என்று பண்பையும் குறித்தது. ஆமா, நிறம் செவ்மை சோப்பு, பண்பு என்னன்னாரு, அவர் வாயில வருவதெல்லாம் என்னது, வேதம் இல்லடி, வேதம் இல்ல, அப்படிப்பட்ட வேதம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணியேடி. திருவாயில் சொன்னது ஏன்னா அந்த வாயிலிருந்து வருதுன்னு அதெல்லாம் வேத வாக்கா இருக்குமே தவிர, இந்த பயனில் சொல்லோ அல்லது இன்னாத சொல்லோ அல்ல தவறான சொல்லோ இருக்கவே இருக்காது. அப்போ இங்க செம்மையான வாய் என்று சொன்னது நிறத்தையும் குறிக்கிறது, பண்பையும் குறிக்கிறது. பரிமையில நிச்சயம் இருப்பாங்க இரண்டு, செம்மை நிறமன்றி பண்பையும் குறித்து நின்றது. அப்படின்னு புருவம் பாட்டு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த வாய் புறத்துல சிவப்பா இருக்கிறது மட்டுமல்லாம, அந்த வாயிலிருந்து எந்த தவறான சொல்லும் என்னைக்கு என்றும் தோன்றுவதே இல்லை. அதனால் சொல்லுவார் அவர் என்ன பண்ண, அதுதான் திருவாசகம் இருக்குது. பேசுவதும் அவர் எதேன்னு பேசினார்னா அது வேதம் தான், அவர் வாயில வேதம். அது நீங்க ருக்வேதமா யஜுர்வேதமானு கேட்கக்கூடாது, அவர் வாய் திறந்து பேசின ஒரு சொல்ல, அவர் அவர் வாக்கு வேத வாக்கு அல்ல, வேத வாக்கு அந்த அது வேத வாக்கு. அதனால அப்படிப்பட்ட அருமையான செம்மை என்பது இன்று பண்பை அன்றி எதையும் குறித்தது, நிறத்தை அன்றி பண்பையும் குறித்தது. செவ்வாய்க்கு உருகுவேன் உள் உருகி தேடுவேன். அப்புறம் இருந்த மாதிரி இருப்பார், அப்படி ஒன்னு கண்ணுக்கு தெரியாம போவார். நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக விடுவேனா, உள்ளுருகி தேடுவேன், உருக்கத்தோடு தேடுவேன். எங்க போனாலும் தெரியலையே, ராத்திரி நேரமாச்சே, மணி 10:09 ஆச்சே, உருக்கால் வந்து அண்ணாமலையார வளமாட போயிருக்காரோ அப்படி போனா, அவர் பாவம் போகும்போது ஒண்ணு சாப்பிடாம போயிட்டாரு, 14 கிலோமீட்டர் ஆச்சே, ஏதேனும் ஒரு கப் பால் சாப்பிட்டு போயிட கூடாதா என்று இப்படி உள்ளுருகி தேடுவேன். அவரை நான் தேடுவேன், தேடி சிவன் கடலே சிந்திப்பேன், தேடி சிவன் கடலே சிந்திப்பேன். அப்படி தேடி என்னுடைய பயனாக அவருடைய திருவடி தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அந்த கடலையே நான் மனதை திருவடியை சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் இல்லைங்களா. அதனால சிவன் கடலே சிந்திப்பேன், பாடுவேன். அப்புறம் பார்த்தேன், சரி முன்ன போனார் இன்னும் வரவே இல்லையே, ஒரு கால் என்ன மறந்து வராமே இருந்துருவாரோ சிவ சிவ அப்படின்னு வாடுவாராம், ஒரு கால் வாராமல் இருந்து விடுவாரோ என்ற எண்ணத்தினால வாடுவான். வாடுவேன் அப்புறம் பார்த்து பேர்த்து மலர்வேன். திடீர்னு என்ன பண்ணுவேன் கேட்டா, என்ன மகிழ்ச்சி படுவேன், ஏன் அப்படின்னு கேட்டா, பெயர்த்து மலர்வேன். பெயர்த்து மலர்வேன்னா, ஏ அவர் எப்படியும் வராம இருக்க மாட்டார், நிச்சயம் வந்து விடுவார், என்னை மறக்க மாட்டார் என்று நினைக்கும் போது சரி அப்ப மகிழ்ச்சி படுவாராம். எனவே ஒரு கால் வாராமல் இருப்பாரோ என்று கருதி வாடுவாராம். இல்லை இல்லை, அவர் வராமல் இருக்க மாட்டார், என்னை மறக்க மாட்டார். நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமாங்கிற மாதிரி, நாம் மறந்தா கூட அவன் மறக்க மாட்டான் பெருமை ஆன்மாவா. ஆதலால் அந்த மாதிரி கருதி போய் அவரை மகிழ்ச்சியோடு நினைப்பாராம். ரொம்ப அருமையா திருவள்ளுவர் தலைவி. ஏன்டி தூங்கியே உன்னை பார்த்ததுன்னு ஏன்டி நீ தூங்கலன்னு கேட்டாரு. நான் தூக்கும்னே வரமாட்டேங்குது அப்படின்னு, ஏன்டின்னு வரல என்ன, எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோன்னு தூக்கம் வரமாட்டேங்குது. வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஐயோ எப்ப பிரிஞ்சிடுவாரோ எப்ப பிரிஞ்சிடுவாருன்னு தூக்கம் வர. இதெல்லாம் திருவள்ளுவர் தான், வாராக்கால் துஞ்சா வரில் துஞ்சா, அவர் வந்தாலும் எனக்கு தூக்கம் வராது, வராட்டியும் தூக்கம் வராது. அப்போ என்றும் ஆரஞ்சன் உற்ற கடை, என்னுடைய கண்கள் என்னையுமே தூங்குறது இல்லை. அப்ப கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது என்னாரே, நிச்சயமா கண்ணை துயின்றவமே காலத்தை போக்குவதே இல்லை. ஏன் எப்பவுமே நான் முடிச்சுக்கிட்டேன் இப்படியெல்லாம் அந்த ஒன்றரை வரியில பேசினது அவர் தான். இன்பத்து பாலும் இன்பத்து பாலையும் அவருக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கு. வாராக்கால் துஞ்சா வரில் துஞ்சா என்றும் ஆரஞ்சர் உத்தரவு. எப்பவும் துன்பம் தான் கண்டுபடுது. வந்தா ஐயோ எப்ப பிரிஞ்சிடுவாரோ என்று துன்பம், வரலன்னா எப்ப வருவாரோ என்று துன்பம். ஆகவே தூக்கமே இல்லை. இப்படி எல்லாம் பண்ணது யாருமே இல்லை, அவர் தான் பண்ணது. இப்படி எல்லாம் வாடுவேன் வரமாட்டாரோ என்று பேர்த்து மலருவேன், இல்ல நிச்சயமா வந்து விடுவார் என்று சொல்லி இல்ல பெயர்த்து மலர்வேன். அனலேந்தி ஆடுவான் தேவடியே பாடுதுங்க அம்மா நாயி. ஆகவே எப்படி இருந்த நிலைமையிலும் சரி கையில் அனலேந்தி இருக்கானே இங்க பெருமான், அவருடைய திருவடியே தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கேன், எனக்கு வேற எதுவும் இல்லை என்று சொல்லி அருமையான பாடல். இப்படி பாடுதுங்க அம்மா நாய் கிளி வந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனை, கிளி வந்த மென்மொழியால் அப்படின்னாரு, கிளி வந்த மென்மொழியால். பெருமாட்டி கையில கிளி இருக்கு, அது எதனால வந்தது என்ன? இந்த அம்மா பேச்ச கேட்டு கேட்டு கேட்டு இது மாதிரி நாம பேசறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூடவே வந்துகிட்டு இருக்குமா, கையிலேயே இருக்குமா. கிளி வந்த மென்மொழியால் எல்லாரும் கிளி போல பேசுவார்கள் சொல்லுவாங்க. இவர் அந்த கிளி கூட என்னன்னு கேட்டீங்கன்னா எதற்கு வருதுன்னா, இந்த அம்மா மாதிரி நாம் பேசலையே எப்ப பேசுறது என்பதற்காக தெரிந்து வந்து வந்திருக்கான். கிளி அப்படிப்பட்ட மென்மையான மொழி அந்த வாயிலிருந்து வர்ற சொற்கள். கிளி வந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனை, கேழ்கிளரும் பாத்தீங்களா, இங்க கேள் ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த இல்லமாயத பத்தி எல்லாம் என்ன பண்றது அவங்க ஆதகம். இந்த நகரலகரம் நகர நகரம் எல்லாம் தெரியாம சமுதாயம் வளருதே அது ரொம்ப கடுமையான வருத்தம். அவருக்கு கையலார் மயிலிப்ப கையலார் மையலிலே ஒரு அருமைப்பாடு, ஒரு அருமையான அந்த பாட்டு. இப்ப சில பாடலை வச்சு மணிவாசகரும் கல்யாணம் பண்ணார்னு ஆரம்பிச்சுட்டான். மலேசியாவில் போன உடனே ஐயா மணிவாசகர் திருமணமானவராமல்ல அப்படின்னு கடுமையான கோபம் வந்தது. எந்த கடுதை சொன்னான்னு சொல்லலாம்னு நினைச்சேன், வேணான்னு நினைச்சேன். ஏன்னா சில பாட்டை வச்சுக்கிட்டு அவரு சொல்றது இங்க என்ன சொல்ல பாருங்க, தையலார் மையலிலே தாழ்ந்து விட்டேன் அல்ல தாழ்ந்து விட கடவேனை, எங்கள் பெருமான் மட்டும் திருப்பரந்துரையில் இந்த மாதிரி நான் குதிரை வாங்க சென்ற என்னை பெருமான் தடுத்தாட் கொண்டு இந்த அருள உபதேசம் செய்திராவிட்டால் என்ன செஞ்சிருப்பாங்க, அருமையா குதிரை வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஓரானா எடுத்திருக்க மாட்டார். ஆமா 20வது நூற்றாண்டு அல்ல எல்லாம் வயிற்றுல போடுறதெல்லாம், அதனால நேர்மைன்னு நேர்மை மாண்புமிகு அமைச்சர்ல, அதனால ஓரானா கூட கணக்கு போறாமே அப்படியே குதிரை வாங்கியிருப்பார். குதிரையை வந்து பார்த்திருப்பான் பாண்டியன், என்ன மாண்புமிகு அருமையான குதிரை வாங்கியிருக்கீங்க, நீங்க தான் போய் இப்படி எல்லாம் வாங்கினீங்க சொல்லி என்ன பாராட்டியிருப்பார். பாராட்டி பிடிச்சவர் என்ன பண்ணிருப்பார், ஆமா இன்னும் உங்களுக்கு வயது வளர்ந்து கொண்டே இருக்கு திருமணம் ஆகாம இருக்குது, சிவ சிவ இந்த வைகாசியில திருமணம் வச்சுடணும்னா என்று சொல்லி திருமணம் செய்தே இருக்கு. ஆனால் அப்படி தையலாறு மையலிலே தாழ்ந்து விழக்கட வேணும் அப்படின்னா விழ இருக்கிற எண்ணெய் என்ன செஞ்சாரா, பையவே கொடு போந்து மெதுவ என்ன அந்த நிலையிலிருந்து நீக்கி என்னை கொண்டு வந்தாராம். இங்க ஒரு ஒரு அருமைப்பாடலாம் சொல்றது உண்டு. ராஜா என்ன பார்க்க வந்தேன், எங்கடா நிக்கிறேன் என்று சொல்லி ஐயோ அங்க நிக்கிறியாடானா அப்படின்னு வந்து. ஆகவே அந்த மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கவனை எப்படி கூப்பிடணும், அந்த அதிர்ச்சியை காட்டாம கூப்பிடணும். நமக்கு அதிர்ச்சி தான் வரும், ஆனா வரக்கூடாது. வந்தது அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு காலுக்கு வச்சாங்க ஒளிஞ்சே போதும். அது போல இங்கே நான் இது மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கால எல்லையில எனக்கு திருமணம் கூட நடக்க முடியாத சூழல் எல்லாம் வந்திருக்கும். அப்படி வர இருந்த என்னை நீ தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவே. அப்படி தாழும்படியாக இருந்த என்னை நீ என்ன பண்ண, பையவே கொடு போந்து. மிக மெதுவா இங்க வாப்பா பாடராஜான்னு சொல்ல, பாசமேனும் தாழுருவி. இப்படி எல்லாம் செய்தியப்பா அந்த அச்சோப்பதிகத்துல இறைவன் தனக்கு வந்த என்னென்ன செய்தான்ங்கிறது அப்படியே கொத்தி வச்சிருக்க. மும்மை மலம் அறுவித்து மூன்று விதமான மலத்தையும் அறுத்தான் சித்தாந்தம். ஆணவம் கண்ணமாயன் முதலாய முதல் வந்தான் என்னெல்லாம் ரொம்ப கொட்டியிருக்கார். எனவேதான் அப்படி வெளிவந்து இறங்கி என்ன செய்தார் எங்கள் பெருமான், இன்னருளால் அவன் என் மீது வைத்த பெரிய அந்த எண்ணறிய இன்னருளால் ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ. அருமை அருமை அந்த ஞானத்தை அப்படி ஊட்டினாராம். அந்த ஞானம் ஊட்டிய பிறகு அந்த உள்ளத்தில் என்னன்னு கேட்டா, இதுவரை கருமையாக இருந்த உள்ளம் அப்படி பளிச்சுன்னு மின்னிச்சான். இப்ப சொல்றமே ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் விவேகானந்தருக்கு செய்யும் போது என்ன செய்தார் எல்லாரும் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண மடத்துல நம்ம அருமையா அதெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவன் இருக்கிறாரா, இருந்தால் காண்பிய நீர் கண்டீரா, கண்டிருந்தால் காட்டுவீரா. அந்த மூணு கேள்வியில போயிட்டு இருக்க. ஆண்டவனை நீர் காண முடியுமா, நீர் கண்டீரா, கண்டீராயின் எனக்கு காட்டுவீரா, இதுதான் கேள்வி. எவன் சொல்லுவான் பதில், ஒரு ஆளும் சொல்லல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போனார். போன போது அவற்றையும் பெரிய ஞானின்னு கேட்டவனே, ஆனா பணிவாக இப்படி கேட்ப மாட்டார். பணிவா, சுவாமி இறைவனை தாங்கள் கண்டிருக்கலாம், அப்படி கண்டிருக்கீங்களா, அப்படி இருந்தா அரியனுக்கு கொஞ்சம் அந்த கருணை காட்டுவீர்களா என்று கேட்டிருப்ப, கொஞ்சம் பணிவா கேட்டிருப்பார். அவரை தான், வேற யாரும் அதுக்கு பதில் சொல்லல. அவர் தான் இந்த ஆன்மாவுக்கு என்ன, கண்ணால் யானும் கண்டேன் காண்க திருவாசகத்தில் இருக்கு. அந்த சொல்லி சொல்லி இருக்க மாட்டார், ஆனா கண்டேன்னு சொல்ல. அப்படியானால் அடியனுக்கு நீங்க காட்டுவீர்களா, காட்டுவேன் இந்த பதில யாருமே சொல்லலையே சாமி. ஆண்டவனா நானா சிவ சிவ நான் எங்கப்பா கண்டேன் என்று சொல்லியிருந்த போயிருக்கும். தான் கண்டும் கண்டதை காட்டியிருந்தார். அப்படி எப்படி காட்டினார், ஒரு நாள் அப்படியே உட்கார வைத்து தன் அவருடைய நெஞ்சிலே இந்த கையை அப்படியே அப்படி காட்டினார். அப்பதான் ஒரு ஒளி பளிச்சுன்னு வந்துதான், அதுதான் அவருக்கு ஞானம். அதான் ஒளி வந்து பெருமான் ஆட்கொண்டான் என்றால் அது நெஞ்சகத்தில் எப்படி செய்ததுதான், ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ. என்னுடைய மனசுல அன்று முதல் திருப்பெருந்துறையிலே பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்ட அந்த ஒளியை காட்டிய அளவிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் அந்த ஒளி எப்பொழுதுமே திகழ்ந்து கொண்டிருக்கும். ஒளி திகழ, அந்த ஒளியானது என் உள்ளத்திலே திகழ. ஒளி திகழ அழி வந்த அந்த நனை, இங்க பாருங்க, அழி வந்த அந்த நனை. இந்த லீனா பழத்திலானா போட்ட அழி வந்தனா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லது அழி வந்தன்னு இந்த பெரிய லீனா போட்ட அழின கருணைன்னு அர்த்தம். தன் அழி என்றால் கருணை, அப்படிப்பட்ட அருமையான கருணையை செய்து என்று பொருள். அந்த லானா மாத்திட்டா அடி வந்துன்னா போச்சு, ஒழுங்கே இருக்கு இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த நகரம் எல்லாம் பார்க்கணும். இன்னும் நூறு லீனா வந்து எலி லீனா அலி வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு ஆள் வந்தான் அர்த்தம். அலினா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ரெண்டு கட்டான். இந்த ரெண்டு கட்டானுக்கு அலின்னு. அப்போ இந்த ராணாவில எவ்வளவு கவனம் இருக்குன்னு தெரியுதல்லவோ, தெரியுது சார். அழி வந்தல்ல, அலி வந்தல்ல, அழி வந்து அப்ப கருணை தெரியும். தமிழ் அல்லவா, தமிழ் தமிழ் சொல்லிட்டு இலக்கணத்தெல்லாம் எடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை. இலக்கணம் வரந்த நல்ல இந்த மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்ல இருந்து சின்ன பிள்ளைகளை தட்டி கொடுத்து சொல்லணும். இந்த ராணா பொண்ணுண்டா ராஜா, இப்படி பொண்ணுப்பா, இது இப்படி சொன்னா இது என்று சொல்லுங்க. சொன்னா நல்ல உண்மையாவே நல்ல புலமையோட அந்த பையன் படிப்பான், தவறு இல்லாம எழுதுவான். என்னமோ அந்த எனவே அழிவந்து அந்த
1: கருணை செய்து என்று பொருள். அந்தனன் என்றார். இங்க அந்தனன் சொன்னவன பார்ப்பனர் என்று சொல்லிடுவோம். அல்ல, அந்தனன் திருக்குறளுக்கு போகணும். அந்தனன் என்போர் அறவோ மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டொழுகலாம். லெக்சிகன் மாதிரி தெரியாது. அந்தன வந்தனை யார் தெரியுமானார்? அறவோர். அவங்க என்ன செய்வார்? எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுவார். எவ்வுயிருக்கும் பல்லலார் வரைக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவர்தான் அந்தனம்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 27 பாடல் முதல் 31 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: 27 பாடல். சந்தி எனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே பூந்து நின்றானே. அந்தமில் ஈசன் இறைவன் எங்கே குடியிருக்கிறான்? மனத்திடை மன்னிய மண்ணே. மண்ணே அப்படின்னு சொன்னா இரண்டு சுழி இன் போடணும். அதே தமிழில் பார்த்தீங்கன்னா ரன்னகரம்னு சொல்லுவாங்க. வல்லின ரா போட்டு ராவுக்கு அப்புறம் நா வரும். ரன்னகரம்னு சொல்றது மண்ணேன்னு சொன்னா நிலை பெற்று இருப்பவர், அதான் மன்னன். மனத்திடை மன்னிய மண்ணேன்னா அடியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான். எப்படின்னா புகுந்து நின்றான், இறைவன் உள்ளே புகுந்து நின்றான். நல்லா யோசனை பண்ணுங்க. கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு கருணை வடிவத்தில் தாங்கி வந்து உடைய அடியவர்களுடைய உள்ளத்தில் புகுகிறான் என்று சொன்னா நாம் அதுக்கு இடம் கொடுத்தாதான் புகுவார். நம்ம இடம் கொடுக்கலன்னா அவர் போக மாட்டார். புகுந்து நின்றான் எங்கே? புந்தியின் உள்ளே. புத்தினர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு இருக்கு. இது அந்த கரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அந்த கரணங்கள் நாலு பேரும் மந்திரி மாதிரி, உயிர் ராஜா மாதிரி. அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் ராஜா எல்லாம் அந்த காலத்தில் தானே. ஒரு அரசன் மந்திரிகளை கொண்டு ஆலோசனை நடத்துவது போல உயிர் அந்த கரணங்களை கொண்டு ஆட்சி நடத்துகிறது. அதுதான் அந்த கரணம் அவற்றில் ஒன்று அன்று. அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தின்னு சொல்லி சிவஞான போதத்தில் 4வது நூற்பா. அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 நிலையில் உண்டு. அதில் புத்தி என்ன செய்யும்னா கிளாரிஃபை பண்ணும். அதாவது கிளாரிஃபை பண்ணுறதே புத்தி தான். நல்லதா கெடுதலா? ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமா? இந்த பொருள் வந்து இந்த விலைக்கு தகுமா தகாதா? இந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமா? இறைவனை வணங்கலாமா வேணாமா? இதெல்லாம் அலசி 6000 எது? இறைவன் என்ன பண்ணிடுறாரு? இந்த சந்தேகத்தை கொடுக்கறது புத்தி தான். யோகத்தில் நல்லா யோகம் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்படியே மேல்நிலைக்கு போவோம். போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு காட்சி கிடைக்கும். இந்த புத்தி என்ன பண்ணும்? அந்த காட்சியை போய் ஆராய்ச்சி பண்ணும். அதோடு சரி, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த திரும்பி அந்த காட்சி வராது. யோகத்துக்கு முட்டுக்கட்டே புத்தி தான். அந்த புத்தியில் போய் கடவுளை உட்காந்துப்பார். அதான் ஒரு நிறைய மனம்னுங்க. யாருடைய மனம் பார்த்தா, யாருடைய புத்தினா நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தி. இறைவனை தினந்தோறும் வணங்குறவருடைய புத்தியில போய் கடவுள் உட்காந்துக்கிறார். என்னையா புத்தி சரியில்லை? யாருக்கு? இறைவனை வணங்காதவர்களுக்கு. இறைவனை வணங்குறவர்களுக்கு புத்தி தெளிவா இருக்குன்னு சொல்றமா இல்லையா? அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று இந்த எவ்வளவு க்ளோஸ் பாருங்க. இறைவனுடன் நெருக்கமாக உறவு வைத்துக் கொண்டுள்ளவர்களுடைய புத்தியிலே இறைவன் தானே வந்து புகுந்து தானே வந்து உள்ள போடுறாங்க. அப்ப தினசரி வழிபாடு தேவை. இப்போ நம்ம வந்து இது எப்படி வச்சிருக்கோம்னா வார வழிபாடு, மாத வழிபாடு, அப்புறம் சிறப்பு வழிபாடு, அப்புறம் இது ஒரு புறம் இருக்கட்டும், மனசு சரியில்லை அதனால கோயிலுக்கு போறேன், இந்த மாதிரி விட்டு விட்டு வணங்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. தினந்தோறும் இறைவனை வழிபடுகின்ற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேணும். அப்படி வழிபடுகின்ற அடியவர்களுக்கு இறைவனே வழித்துணையாக இருக்கிறான். ஒரு பாதைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல பாதையா கரடமுருடான பாதையா நமக்கு தெரியாது. இது எல்லாம் மறைபொருளா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மறைபொருளா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ ஒரு வெளிச்சம் வேணும், வழிகா முன்னாடியே வழிகாட்டணும், இந்த பாதைக்கு போ, இந்த பாதைக்கு போக வேண்டாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தகவல் மையம் நிறைய வந்திருக்கு. இப்போ முன்னெல்லாம் கிடையாது திருமண தகவல் மையம், முன்னெல்லாம் கிடையாது. வீட்டில் விருந்தினர் வருகையெல்லாம் குறைஞ்சி போச்சு, அதனால திருமண தகவல் மையம் அதிகமாயிடுச்சு. இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருவாங்க, ரெண்டு நாளைக்கு இருப்பாங்க, இந்த வீட்டில் பெண் இருக்கு, இந்த வீட்டில் மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால திருமண தகவல் மையம் தேவையில்லை, இவங்கெல்லாம் நேரடியாக போய் பெண்ணு மாப்பிள்ளைய திருமணம் முடிச்சிருவாங்க. அது அந்த காலத்து பழக்கம் எல்லாம். இப்போ எங்கள் எல்லார் வீட்லேயும் இப்போ தனி கொடுத்தோம்தான், தனிமை தான். ஒவ்வொரு வீடும் முதியோர் இல்லமாக இருக்கு. ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குப்பா, முதியோர் இல்லாமல் தான் இருக்கு. இப்போ அந்த திருமண தகவல் மையத்தை கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டை சுத்தம், பெண்ணு மாப்பிள்ளைக்கு அலையன்ஸ் சேர்க்கறது இருக்க, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை இருந்தால் பெண்ணு வேணும் இல்லையா, இது எப்படி சேர்க்குறாங்க? அதை குறைந்தபட்சம் ஒரு 30-40 ஆண்டுகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதனுடைய அந்த பெண் ஆண் அந்த வாழ்க்கைக்கு நாளைக்கு நடக்க நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. உடனே ஒரு இந்த காலத்தில் ஜோதிட மையங்கள் நிறைய இருக்கு, அங்கே போய் காட்டுறாங்க. அவர்களால் முழுமையாக சொல்ல முடியாது, நல்லா கேட்டுங்க, முழுமையாக சொல்ல முடியும், ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அப்போ இறை வழிபாட்டில் உள்ளவர்களாக இருந்து சிவனடியார்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேட்சிங் பார்க்கின்ற பொழுது அந்த சரியான சிந்தனை வரும். ஆராய்ச்சி பண்ணி சொல்லு, ஆய்வு பண்ணி சொல்லு. அவர்களுக்கு இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். அதாவது பாதைய என்ன செஞ்சாரு, அவரு முதல்லயே செப்பனிட்டாரு. இறை வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு பொருந்தாத வரனை இறைவனே தடுத்து விடுகிறான். நல்லா கேட்டுக்கணும். அப்போ வழித்துணையாக இவருடைய பாதைக்கு வழித்துணையாக இறைவன் வருகிறான். அதான் வான நாடனே வழித்துணை மருந்து, வழித்துணையாக இருப்பவன் இரா காலத்து விளக்கு போல வழித்துணையாக அந்த குடும்பத்துக்கே பாரம்பரியத்துக்கே இறைவன் வழித்துணையாக இருக்கிறான். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாமே, கலந்து நின்றவன் எங்கும் வியாபித்திருப்பவன் எல்லா இடத்திலும் ஊடுருவிருப்பவன். பிணங்குதல்னா மாறுபடுதல் அர்த்தம், ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இளையவனாகவும் இருப்பான், முதியவராகவும் வருவான், எல்லா நிலையிலும் வருவான். பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான், காலம் இடம் பொருள் எதிலுமே கட்டுப்பட மாட்டான். உணங்கி நின்றான் அமராபதிநாதன், இந்த இறைவனை யார் வழிபட்டு நிற்கிறார்களோ அந்த வழியாகிய சிவ புண்ணிய நிலையில் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வழித்துணையாக இருக்கிறான். இது நிறைய செய்தி சொல்லலாம். பெரிய புராணத்து அடியார்கள் தான் அதுக்கு உதாரணம். இங்கேயாவது முதியவர் வந்து இளையவராக மாற முடியுமா? ஒரு முதியவர் இளையவராக மாற முடியுமா? பியூட்டி பார்லர்ல போனாலும் ஆகாது. இன்னைக்கு ஆண்கள் அழகு நிலையம் தனியா இருக்கு, பெண்கள் அழகு நிலையம் தனியா வந்துருச்சு, தெய்வத்தில் மட்டும்தாங்க இருக்கு. திருநீலகண்டர் வாழ்க்கையை படிச்சு பாருங்க, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பிளவு. அயலறியாது வாழ்ந்தார்கள், அடுத்த வீட்டு கூட தெரியாம அத்தனை காலமும் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் முடியுமா? காப்பில சக்கரை போட்டாலும் குற்றம், போடலனாலும் குற்றம் இல்ல. இன்னைக்கு அல்வாவை சாப்பிட்டுட்டு சக்கரை போடாம காப்பி குடிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்ப அவங்கள சுகர் பேஷண்ட் சொல்றதா, சுகர் இல்லைன்னு சொல்றதா? இப்ப அவங்களுக்கு காப்பி எப்படி கொடுக்கறது? போட்டு கொடுக்கறதா, போடாம கொடுக்கறதா? போட்டாலும் குற்றம், போடாட்டியும் குற்றம். இதான் நடந்தது. ஊர் தெரிவே சிரிச்சு போகுது இன்றைய காலம். ஆனா அந்த காலத்துல கணவன் மனைவி அயலறியாது வாழ்ந்தார்கள். அப்போ அந்த அவருடைய வாழ்க்கைய இறைவன் நல்லா கவனிக்கிறார் இல்லையா? நாயன்மாரோட வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க, அவருடைய கடைசி காலகட்டம் வரை இறைவன் அந்த புத்தி கொடுக்கின்ற வரை வழித்துணையாக வருகிறான். துணையாக வந்து எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான் பாருங்க. இப்போ அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசி, யார் கவலைப்படணும்? அப்பர் பெருமானுக்கு வயிற்று பசிக்குது, சாப்பாடு யாரு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? இறைவன் கொடுக்கணும். கொடுத்தாரா இல்லையா? வயிற்று வலியையும் நீக்கினாரு, வயிற்று பசியையும். எந்த ஊர்ல? திருக்கச்சூரால கோயில். அப்பர் பெருமானுக்காக திரு பயஞ்சலி அக்க, திருக்கச்சூராளக்கு சுந்தரர் இருக்கு, திருக்கச்சூராளக்கு சுந்தரர் இருக்கு, திரு பயஞ்சலியில வந்து அப்பர் சாப்பாடு கொடுத்த. அப்போ ஒரு அடியார்களுக்கு எந்தெந்த அடியார்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அவர்கள் செல்லுகின்ற வழிகளுக்கு வழியில எல்லாம் வழித்துணையாக இருப்பவன் யார்? இதை நாயன்மாருடைய வாழ்க்கையால பாருங்க. அப்ப நம்ம வந்து கவலையே பட வேண்டாம். காணனில்லாய் அடியேருக்கு உறவு ஆறு உலர். இதுதான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் யார் எனக்கு உறவு? நல்ல உறவு இறைவனுடைய உறவு தான். இந்த சம்பந்தம் சொல்றது, சம்பந்தம்னு சொல்றது. இந்த பந்தம்னா உறவு, சம் நல்லன்னு அர்த்தம். சம்பந்தம் அதாவது திருஞான சம்பந்தம், ஞானத்தோடு தொடர்பு கொண்டதால் ஞான சம்பந்தம், திருஞான சம்பந்தர்னு சொல்லணும். இப்போ என்னன்னா சம்பந்திங்கணும். பந்தம்னா உறவு தானே, புதிய உறவு, நல்ல உறவு. சம்பந்தம், சம்பந்தம், சம்பந்தின்னு சொல்லணும். இப்போ நம்ம அப்படி சொல்றதே இல்லை, எப்படி சொல்றோம்? சம்பந்திங்கிறோம். சரியா தான் சொல்றோம்னு தெரியல. மந்தின்னா என்னது? சம்முன்னா நல்ல. இல்ல இல்ல, தெரிஞ்சுதான் சொல்றோமா தெரியாம சொல்றோமான்னு தெரியல, ஆனா உண்மையை சொல்றோம். பந்தம்னா உறவுன்னு அர்த்தம். ஞானத்தோடு உறவு கொண்டதனால் ஞான சம்பந்தர் ஆனா. காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆறு. நானன் இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள, கோணனில்லாது குணத்தடியார் மனத்து ஆணியன். ஆணியன்ங்கிறது முக்கியமான வார்த்தை. இப்பெல்லாம் ஆணியன் அப்படின்னா, இது ஆணியன்னா வங்கியான ஞாபகம் வருது. இதை ஒரு காலத்தில் நம்ம திருச்சிராப்பள்ளி சபையில் பேசும்போதே இதையே சொன்னேன். ஆணியன்னா உறுதின்னு அர்த்தங்க. அடியார் மனத்து ஆணியன். ஆணி எப்படி அடிச்சா உறுதியா இருக்கோ அது மாதிரி இறைவனுடைய உறவு நமக்கு ஆணி மாதிரி. அதான் ஆணி என்ன பேரு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி பொண்ணு அம்பலம் தேம்பாங்க. ஆணி பொண்ணு அம்பலம். இந்த பழைய காலத்து ஊஞ்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆணி வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இறைவன் வந்து அமர்ந்து நின்றான். இங்க பாருங்க, அடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றான். அடியவர்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறான்.

மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மீளா அடிமை அப்படின்னா மீண்டும் வரக்கூடாது. அப்படி கொடுத்துடணும் இறைவனுக்கு. யாவது இறைவனுக்கு கொடுத்துட்டோம்னா மீண்டும் நான் வாங்கப்படாது. அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இறை, அதாவது அடியவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் உறுதியாக இருக்கிறான். இதுலதான் அதான் பெரிய புராண அடியார்கள் ஜெயிச்சது. அதில் தான் இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எடுத்து புரட்டி பார்த்தால் ஒன்றே ஒன்று செய்து கிடைக்கும். அவரவர்கள் என்னென்ன வேலையை செஞ்சாங்களோ அந்தந்த வேலையிலே தொண்டு செஞ்சாங்க. ரெண்டாவது, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கொள்கையை உறுதியாக கடைபிடித்தார்கள், மாறவே இல்லை. அதான் பெரிய புராணத்து அடியார்கள் சொன்னேன். திருமூல தேவநாயனார் இறைவனை அழைக்கிறார். ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தராக இருக்கட்டும், ஒரு யோகியாக இருக்கட்டும், ஒரு ஞானியாக இருக்கட்டும், ஒரு பக்தராக இருக்கட்டும், அடியாராக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒரு குறிக்கோள் உண்டு. எதற்காக இறைவனை வழிபடுகிறார்கள் இல்லையா? இப்போ நாமெல்லாம் இறைவனை வழிபடுவது நம்முடைய காமியத்துக்காக. காமியம்னா அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்காக நாம் கோவில் போகிறோம். ஆனால் ஞானிகள் சித்தர்கள் இறைவனை வணங்குவது ஞானம் பெறுவதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த திருமூல தேவநாயனார் இறைவனை வணங்கியது ஞானம் கருதி. என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. இப்போ ஞானம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல, ஒன்றும் விளக்க வேணும்ல, பாக்கியெல்லாம் தெரியுது. என் நந்தியை நான் நின்று அழைப்பது தமிழ் சரியா தெரியுது. ஞானம்னா என்ன? ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கிதா, வாங்கிட்டு வந்துருமா? ஞானம் என்ன? ஞானத்துக்கு என்ன விளங்க கொடுக்க போறீங்க? அனுபவம். ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு, சிவனிடையே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம். கரெக்ட். இறைவனை சிந்திக்கக்கூடியது ஒரு ஞானம், ஈசன்பால் அன்புங்கிறது ஒரு ஞானம். ஞானம் என்பது அறியாமையே இல்லாத நிலை, எல்லாம் தெரிந்த நிலை, முற்றும் உணர்ந்த நிலை. ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தை 3 வயதில் பாடினார். எப்படி பண்ணாங்க? எல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஈராண்டில் சிவஞானம் பெற்ற மெய்கண்டார் சிவஞான போதத்தை அருளினார். எப்படி? எல்லாமே தெரியும். அங்க அறியாமை அப்படிங்கிறதே இல்லாத நிலைதான் ஞானம். கடவுள் கேட்கிறார், நான் ஞானம் கருதி இறைவனை வேண்டினேன். நம்முடைய கடவுள் வழிபாடு மாறணும். வானின்று அழைக்கும் மழை போல், மழை எல்லா இடத்துலயும் பெய்யும், வானத்திலேருந்து பெய்யும். இந்த மழையை வந்து இறைவன் கடவுளோட ஒப்பிடுவாங்க. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவியல் ஆழியில் பூக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஓழி முதல் உருவம் போல் மெய் கருத்து இதெல்லாம் சொல்றோம். ஆழி மழை கண்ணா மழை கடவுள், மழையை கடவுளுக்கு ஒப்பிடுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா ஒப்பிடுவோட சரி, அந்த மழை சில நேரங்களில் பாலைவனத்திலே கூட பெய்யுது, பயன் இல்லாம. கடல் நீர்ல கடல்ல பெய்யுது, மழை இல்லாம தேவையில்லாத கூட பெய்யுது. ஆனால் இறைவன் தேவை உள்ளவர்களுக்கு அருளை வழங்குகிறான். மழையை விட சிறப்பு இறைவன். மழை எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிறது. இப்ப திருச்சியில மழை பெய்யுதுன்னு சொன்னா திருச்சியில எல்லாருக்கும் பெய்யுது. இறைவனுடைய கருணையும் எல்லாருக்கும் உண்டு. வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் போல் என்று தயங்குவர். அதாவது மழை வருதோ வராதா வராம இருக்குமோ அப்படின்னு தயங்குறது மாதிரி, இறைவன் வரானோ வரமாட்டானோ அப்படின்னு சந்தேகமா வரும் இல்லையா? நீ மழை வருதான்னு தெரியலையே, நீ என்ன பண்ணுவாங்க? நீ நைத்து நல்ல மழை, என்ன பண்ணுறத மழைன்னா ஒரு ஞாபகம் வருது, சந்தேகம்தான். சொல்லுவாங்க மழை பெய்யுறது யாருக்கு தெரியும்? மகாதேவனை தான் தெரியும்பா, வேற யாருக்கும் தெரியாதுப்பா. இது மழை மழை எப்போ வரும்லாம் விதி இருக்கு. அது இந்த நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் சொல்ல முடியும், இல்லை விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கட்டத்தில் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை.

0: கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், மழை வருத மழை வராமல் இருக்கிறதுக்கும் வேண்டிக்கணும், மழை வர்றதுக்கும் வேண்டிக்கணும். ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் இருந்தார் ஒரு ஊரில், ஒரு பக்தர் முதல்ல உள்ள நுழைகிறார் அந்த விநாயகர் கோயிலில் தான் பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிறார். அவர் என்ன வேண்டார், வயலில் விதையெல்லாம் தெளிச்சிட்டேன், உன்னை நம்பி தான் தெளிச்சிருக்கேன், ஆற்றுல தண்ணி இல்லை, நாளைக்கு நல்லா மழை பெய்யணும், உனக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன், அதென்ன எளிமையான ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டார். வேண்டி வெளில வந்துட்டார், நான் பக்கத்திலே நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ள நுழைகிறார் இன்னொருத்தர், நல்ல செங்கல் காலவா போட்டிருக்கார், தீ இது வச்சுட்டாரு, இந்த தீ வைப்பாங்கல்ல இதான் மூட்டம் போடுறது போட்டு வச்சுட்டாரு, சூளையில் மூட்டம் போட்டு. பிள்ளையாரப்பா உனதாப்பா நம்பியிருக்கேன், நாளைக்கு மட்டும் மழை வராத பார்த்து வைப்பேன், உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன், பக்கத்தில் நான் நிற்கிறேன், உங்கள் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் உள்ள நான் உழைக்கிறேன். உள்ளேட்ட கேட்டேன், என்னப்பா அவரு மழை வேணும்னாரு, இவரு மழை வேண்டாங்கிறாரு, யாருக்குப்பா உதவி செய்ய போகிறன்னாரு. அவர் என்ன சொன்னார், எனக்கு பேஞ்சாலும் காய்ஞ்சாலும் எனக்கு ஒரு தேங்காய் உண்டு, உண்டா இல்லையா? அப்போ மழை வரணும் யார்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட தான் கேட்கணும். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் என்று தயங்குவார், மழை வராம இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுபவர்கள் போல இறைவனை கூப்பிட்டால் வராமல் எங்க இருப்பாரோ என்று தயங்குவார்கள் சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ஆண் நின்றரைக்கும் கன்று, இந்த பசுமாடு என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் கிராமத்தில் பார்த்தா தெரியும், கிராமத்தில் மாடு கன்று வச்சுருக்காங்க பாருங்க, இந்த மாடு வந்து சில நேரத்தில் அழுவும் பார்த்துருக்கீங்களா, யாரை நினைச்சு அழுவுது, தன்னுடைய கன்றை நினைத்து அழுவும், தன்னுடைய கன்றை நினைத்து அழுகின்ற தாய் பசுவை போல நாம் இறைவனை நினைந்து அழுதால் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு, கற்றாவின் மனம் கன்றை ஈன்ற தாய் பசு. இந்த கிராமத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பசுமாடு அழுவும், அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது அது தெரியாது, ஏன் அழுதுன்னு அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது என்ன அப்படின்னு, திருவாசகம் படித்ததுனால. அதுபோன்று நம்முடைய திருமூல தேவநாயனார் இறைவனை வேண்டி அழுதிருக்கிறார், அழுதால் உன்னை பெறலாமே ஐயா. அப்ப அழுவது ஈஸியா, அழுது பாருங்க பார்ப்போம், அழுது பாருங்க. கிராமத்தில் என்ன பண்ணோம்னா அழுவுறதுக்கெல்லாம் பணம் உண்டு, நான் கூட விளையாட்ட கேட்பேன், உங்களுக்கு எப்படி கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்கல்ல அதை நினச்சி அழுவாங்களாம், அழுசாரம் வராது. அன் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை அன் வேண்டேன், எல்லாம் வேணாம் வேணான்னு சொன்னாரு. கற்றாவின் மனம் போல கசிந்து உருகிய அந்த மாணிக்க வாசகருக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதுபோன்று திருமூலரும் அழுது அழுது இருக்கிறார். அழுதல் அப்படிங்கிறது ரெண்டு அழுதல் இருக்கு, ஒன்று சோக கண்ணீரா ஆனந்த கண்ணீரா, ரெண்டு கண்ணீர். சோக கண்ணீருங்கிறது இந்த பக்கம் வரும், நமக்கெல்லாம் வருது இல்லை, அதான் சோக கண்ணீர். அது இந்த மூக்குக்கும் இந்த மூக்கும் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வரும், இது நிச்சயமா உப்புகரிக்கும், உப்புகரிக்கிறது உப்புகரி. ஆனந்த கண்ணீர் என்பது கடைக்கண் வழியாக வரும், கடைக்கண் இந்த கண்ணீர் உப்பு கரிக்காது. இப்ப நமக்கு வந்து ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரா, எனக்கு தெரிஞ்சு ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியல, அதெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, மல்குதல்னா கண்ணீர் மல்குதல்னா அந்த தண்ணி, அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது தன் அந்த கண்ணிலேயே ததும்பி நிற்கணும், கீழே விடக்கூடாது, கீழே விடக்கூடாது. அது கீழே விழுந்தா ஆனந்த கண்ணீராக இந்த பக்கமா கடைக்கணும் வழியா வந்துடும். அப்ப பக்தி அழுதுட்டா பக்தி போயிடுது, அழுதுட்டா வெளியாயிடுது, வென்டிலேஷன் ஆயிடுது. அந்த பக்தி தேக்க வைக்கிறாரு பாருங்க, கண்ணீர் மல்கி. எவ்வளவு எவ்வளவு பெரிய தத்துவம்லாம் இருக்கு பாருங்க. இப்படி திருமூலர் இறைவனை ஆனந்த கண்ணீரால் அழுது அழைத்தது அவருடைய ஞானத்தை கருதி. யார் ஒருவர் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப, எண்ணத்திற்கு ஏற்ப, நிலைக்கு ஏற்ப இறைவன் வழங்குவான். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், நிறைய படிக்கிறான், வேண்டுவார்க்கு தான் வேண்டுவது. நம்ம என்ன வேண்ட போறோம், 100,00,000 ரூபா பணம் கேட்போம், இல்லை 1,00,000,000 ரூபா பணம் கேட்போம், அதான் கேட்போம், வேற என்ன வேணும், வேணாமா? அவள் கொடுத்தா உங்கள்கிட்ட கொடுத்துருவீங்கள, தகுதி அறிந்து கொடுப்பான். நல்லா கேட்டுங்க, யாராருக்கு எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ, எது தேவையோ இறைவன் அதை நிச்சயமாக கொடுப்பான், தகுதி அறிந்து கொடுப்பான். சித்தர்கள் கேட்கறதுக்கும் ஞானிகள் கேட்கறதுக்கும் நம்ம கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மன்னகத்தான், மண்ணில் உள்ளவர், நில உலகத்தில் வாழ்கின்றவர்கள் நம்மல். வானகத்தான், வானுலக தேவர்கள். விண்ணகத்தான், விண்ணுலகில் வாழ்பவர்கள். வேதகத்தான், வேதம்னா அறிவுள்ளவர்கள், சித்தர்கள்னு சொல்லலாம். பன்னகத்து இன்னிசை பாடல், பாடல் உற்றாணிக்கே, நல்லா பாருங்க, எல்லாரும் கொடுக்குறாரு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், விண்ணுலக வாசிகள், மண்ணுலக வாசிகள், யாராருக்கு என்னென்ன தேவையோ, ஞானிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு, சித்தருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. பன்னகத்தின் இசை பாடல் உற்றாணிக்கே, பண்ணும் இசையும் போல கண்ணகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணகத்து நின்று. இது ஒரு முக்கியமான இடம், கண்ணகத்தே நின்று அப்படின்னா, ஐயா திருச்சி அமைப்பாளர் இருக்காங்கல்ல, இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல், இது ஒரு யோகம். இறைவனை கண்ணில் வைத்து பார்த்தல், இது மூணானந்தனம் வரும்போது சொல்லுகிறேன். இறைவன் எங்கே இருக்கிறான், பண்ணும் இசையும் போல இருக்கிறான். இது நம்ம அப்பர் பாட்டில் வரும், பன்னிடை தமிழ் ஒப்பாய். நம்ம தேவார திருவாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண் சுமந்த பாடல், அதோட யோசனும், பண் பாடலை சுமைக்கிறதா, பாடல் பண்ணை சுமைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. பண் சுமந்த பாடல் தானே, நம்முடைய எல்லா பாடல்களிலும் பண்கள் இருக்கின்றன, அந்த பண்ணையும் பாடலையும் பிரிக்க முடியாது. அதுபோல இறைவன் உணர்வுக்கு உணர்வாக உள்ளே இருக்கிறான். அந்த இறைவனை, கண்ணுக்கு மணியாக இருக்கக்கூடிய இறைவனை கண்ணகத்தே நின்று, கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவைன்னு ஒன்று இருக்கும், இந்த பாவை இந்த இல்லைன்னா கண்ணு இல்லைன்னு அர்த்தம். உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய பாட்ஸ்பாட் நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வளருது. இப்போ கை வளருது, விரல் வளருது, கால் வளருது, மூக்கு எலும்பு கிளும்பு எல்லாம் வளருது இல்லையா, குழந்தை பிறந்ததுலேருந்து. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரை, முதியவராக இறக்கின்ற வரை உடம்புல உள்ள ஒரே உறுப்பு வளராது, அப்படியே இருக்கும். கண்ணா, கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ், என்ன ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன லென்ஸோ அதான் கிழவியாக கிழவராக போகிற வரைக்கும் இறைவன் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே தன்மையாக இருக்கிறான், இருந்து காட்டுகிறான். அதான் கண்ணகத்தில் நின்று கழிதரும் தேனேன்னு. இறைவன் எங்கே வச்சு பார்க்கணுமா, கண்ணில் வச்சு பார்க்கணுமா, அது பார்க்கின்ற பொழுதே இறைவன் இறைவனை கண்ணில் பொருத்தி பார்க்க வேண்டும். இது அனுபவத்தில் தான் கிடைக்கும். மூணாந்தனம் வரும்பொழுது இந்த கண்ணை எப்படி மேலே கொண்டு போகணுங்கிறத சொல்லித்தரேன். நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. கடவுளுடைய அறிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு இறைவன் எப்படிப்பட்டன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சுந்தரரோடு நண்பராக இருந்தவர் சிவபெருமான் இல்லையா? அவரே சொல்றாரு, இன்னதன்மேன் என்று அறிவண்ணா எம்மானேங்கிறார். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சுந்தரராலே சொல்ல முடியலன்னா நம்ம சொல்ல முடியுமா? ஏன், நம்முடைய மனம், வாக்கு, காயம், அறிவு எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இறைவன் எல்லையை கடந்தவன். நாம் என்ன செய்யறோம்? நமக்காக உருவம் தாங்கி வர்றான். ஒரு உருவத்தில் வைத்து நாம் வழிபடுகின்றோம். அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் தன்னுடைய திருவுருவங்களை தானே அமைத்துக் கொண்டான். அந்த இறைவனுடைய பேரருளையும் பேர ஆற்றலையும் நம்முடைய அறிவினால் அளக்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த முடிவாலும் சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுள்ள எங்கள் சோதியன் ஐயா, இறைவனை எல்லாம் அளக்க முடியாது, அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. ராமகிருஷ்ண பரம் சொல்லுவார், பரமம்சரே, கடவுளுடைய பேரருளை அளக்குது எப்படின்னு கேட்டா, ஒரு உப்பு பொம்மை கடலினுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி. கடலை போனவனே கரைஞ்சிடும். ஆனால் நம்முடைய அறிவினால் இறைவனை எட்ட முடியாது. ஏதோ நம்ம லெவலுக்கு பார்க்குறோம், இறைவன் நமக்கு என்ன காட்டியிருக்கானோ அவ்வளோதான். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் உட்காந்துக்கிட்டு கடலை பார்க்குற மாதிரி தான். ஒரு சில பேர் கோபலம் பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க, சில பேர் மெரினா பீச்சில் போய் கடற்கரையை பார்க்குறாங்க. அந்தந்த ஞானிகள், அந்தந்த யோகிகள், அந்தந்த சித்தர்கள், அந்தந்த அடவர்கள் அவரவர்கள் எல்லையில் அந்தந்த பரப்பில் நின்று அவரவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் எல்லாம் எதுவுமே முழுமைன்னு சொல்ல முடியாது. முழுமையான இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு ஏது அறிவு? இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மாதவரன் நெருங்கு குடாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னும் வரம்பின்றாக பூதினரை கடலணைய தென்னை செண்பை புறவலனார் இடந்தருளும் பொழுது சின்ன தீதில் ஒளி பலமுறையும் பொங்கியெங்கும் திருஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நின்ற செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலமருவு நினைவொன்றாய் மருந்து நின்ன. அங்கிருப்பதெல்லாம் உடனே வரவேற்பதற்காக அவரெல்லாம் சூழ்ந்தாரலாம். கானவரதம் குளம் உலகு போற்ற வந்த கண்ணப்பர் திருப்பாது செருப்பு தோய மானவரி சிலை வேட்டை ஆடும் காணும் வானமரை நிலை வான மறைநிலை பெரிய மரமும் தூரும் ஏனையமையோர்தாமும் இறங்கியத்த எய்தவரும் பெருமையவாம் எண்ணிலாத தானமும் மற்ற அவை கடந்து திருக்காலத்தி சார எழுந்தருளினார். அவர் விளையாடிய அந்த இடம், அவர் வந்து அந்த மான் வேட்டையாடிய இடம், இவற்றையெல்லாம் கடந்து இப்பொழுது அங்கே உள்ளே செல்கிறார். திசை அனைத்து நீச்சொழி தலைப்ப மண்மேல் சிவலோகம் அணிந்ததென சென்றபோது விசை விளங்கு மணிமுத்தின் சிவிகி நின்றும் வேத பாதகர் பாலகர் இடிந்து வணங்கி மிக்க அசிவில் பெரும் தொண்டர்குளாம் தொழுது போற்றி அது அருகணைந்த போது பல்லக்கில போகக்கூடாது என்பது கருதி பல்லக்கிலிருந்து இறங்கித்தரலாம். இறங்கிய உடனே எல்லா அந்த அறிவுகள் எல்லாம் அரகர அரகர அரகர என்ற ஒலி எழுப்பி வரவேற்றுக் கொண்டே போனரலாம். கையில் எனும் ஓசையின் அண்டம் நிறைப்ப அன்பால் இசை விளங்கு தமிழ்வருக திருக்காலத்தி திருமலையும் மலைகளில் யாது என்று கேட்டாரன். என எல்லா மலைப்பகுதியா இருக்கான், இதுல எது திருக்காலத்தின்னு கேட்டாராம். சொல்லும் போது வந்தனிந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து மறைவாழ்வே சைவ சிகாமணியே தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவர் மேவும் அந்தமில் சீர்காலத்தி மலையாம் என்ன. இந்த மலைதான் அந்த மலை கண்ணப்பர் வழிபட்ட இடம்னு சொல்ல, அவனி மேல் பணிந்தெழுந்து அஞ்சலி மேற்கொண்டு சிந்தை மகிழ்ச்சி சிந்தை களி மகிழ்ச்சி வர திருகிராகம் வானவர்கள் தானவர்கள் என்றெடுத்து செல்வார். வானவர்கள் தானவர்கள் பாதைபட வந்து மாகடல் விடம் தானமது செய்த இடம் சிவன் மேவுமலை தன்னை வினைவில் ஏனமின மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழில் எழிலார் கவனினால் காணவரதம் ஆமகிழ கனகமணி இலகு காலத்தி மலையே என்றெல்லாம் அந்த பாட்டு பாலத்தி மலை. இதை முதல்ல பாண்டாராம். இப்ப பாருங்க, திருக்காலத்தி இதுக்கு முன்னெல்லாம் திருக்காலத்தின்னு போட்டா பதிப்புல என்ன இருக்கும்? பானவர்கள் தானவர்கள் இருக்கும். அப்புறம் சந்தமார இருளுங்கிற பாட்டு இருக்கும், அதானே காலத்தி மணிந்து. இந்த ரெண்டு பதியும் காலத்திக்கு உயதுன்னு தெரியும், ஆனா அதுல எது முன்னப்பானது எது பின்னப்பானது? இப்ப வானவர்கள் தானவரும் ஆனது, சரி அந்த சந்தமாரையிலோடு பொறுத்திருக்கும். அப்ப வானவர் தானவர்கள் ஏன் இப்படி வானவர்கள் தானவர்களை போய் இந்த மாதிரி வந்து போகும் பொழுது பாடினாருங்கிறார் என்றால், அந்த பாட்டுடைய அமைப்பு என்னது? மூணாவது என்ன? தானவர்கள் ஏனம் என மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழில் ஆர் கவனினால், அப்புறம் கானவரதம் மாமகளில் கனகமணி இலகு காலத்தி மலையி என்றார். அப்போ அந்த திரைப்புணத்தை வந்து மற்ற விலங்குகள்லாம் சூழ அங்க இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரைப்புணத்தை ஓட்டி கொண்டிருக்கிற காலத்தி மலையில. எனவே காலத்தி மலைன்னு சொல்லும் போது இந்த இந்த புறச்சூழல் எது, இந்த சோலையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த கதிர்கள்ல பறவைகள் வாராதவாறு தடுத்து செய்கிறார்கள் சொல்ல அந்த அமைப்பு சொன்னதுனால இதுதான் முதல்ல பாடியிருக்கணும். இப்ப சந்தமாரையினுடைய சாணித்து சாணி தேக்க வரும்ங்கிறது உந்து மாமகளின் கரையும் வழிபடும் மந்தமார்புடைய மல்லுவன் காலத்து எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. அப்ப என் மனத்து உள்ளவேன்னு சொல்லும் போது இது வந்து முன்னே பாடி இருக்க முடியாது. காலத்தி மலையே என்ற அந்த மலையை புறமையை சொல்வதனால இது முன்னரும் அது பின்னருமாக இருக்கும் என்றெல்லாம் இப்படி எல்லாம் பதியங்கள் இருக்கலாம். அது எது முன்னே எது பின்னே என்பதெல்லாம் எப்படியோ அந்த அருமையான ஞானத்தினாலே தெரிஞ்சு பாருகிறார். எனவே எந்த பாட்டியா 20 இன்னி சிவப்பு திருக்கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி பாருங்க. அந்த பாடல வந்து வானவர்கள் தானவர்கள் பாட்டுல 4 பாட்டுல கண்ணப்பர் வழிபாடு செய்யறது சொல்ற, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராக நயனம் காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே. அப்ப 4 பாட்டுல கண்ணப்பர் வரலாற்றையும் முடிச்சுட்டாருன்னு 2 வரியில, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராக நயனம் வாய் கலசமாக. அப்ப வாய் கலசம் என்ன நடத்தம்? வாயில நீர் வைத்திருக்காரு, இந்த வாயில நீர் கொண்டார், அது போல முடிமேல மலர் கொண்டார், ஒரு கையில வில் கொண்டார், ஒரு கையில உணவு கொண்டார், உணவு கொண்டார். ஆனா இங்க இப்படி எல்லாம் சொல்வதற்கு என்னன்னு கேட்டா தோற்றுவாய் செய்திருக்காரு திருஞான சமுத்திரம். எதை மட்டும் சொல்லியிருக்காரு? வாய் கலசமாக வழிபாடு செய்யும் என்று சொன்னார். அப்ப வாயே கலசமாக கொண்டு வழிபாடு செய்யும் எனவே அப்ப வாயினால் நீரும், வழிபாடு செய்யும் எனவே தலையினால் மலரும், வழிபாட்டில நிறைவேல பெருமாளுக்கு நிவேத்தியம் ஆனதுனாலே கையினால் உணவும். இது எந்த மற்ற விலங்கினங்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக கையினால் சிலையும். பாடலை உண்மையா சொல்றேன், திருமுறையை படிக்கணும்னா சேர்க்கிறார் போல் படிக்கிறார். எனவே இந்த பாட்டு இருக்கு. இப்ப பாருங்க ரெண்டையும் இணைக்கிறார் இங்க ரொம்ப அருமையாக. இந்த பாட்டியா, இந்திய இன்னிசை வகுப்பு திருக்கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி. எதுல? இந்த வாய் கலசமாக வழிபாடு செய்யறதுனால திரு திகழப்பாடி. பொருந்து பெரும் தேவர் கூட்டம் போற்ற வந்து பொன்மகளி கரையணிந்து பொழுது போய் அருந்தவர்கள் எம்மருங்கும் இடைந்து செல்ல ஆளுடைய பிள்ளையார் அயன்மால் தேடும் அருந்து வெளியே இருந்த திருக்காலத்தி மலை அடிவாரம் தார வந்து தாழ்ந்தார். இப்ப மலைக்கு அடிவாரத்துல வந்து தாரா இல்ல, தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டே தடம் திகாம் தடம் சிலாயதல சோபனத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குழாம் நெருங்கு மணிநீர் வாயில் மருங்கிறங்கி உளம்புகுந்து வளர்வர் கோயில் சூழ்ந்து பலங்கொண்டு இறைவர் திருமுன் பெய்தி தொழுது தலைமையேற்கொண்ட செங்கை போற்றி. அடுத்த வரி இருக்கே நல்ல வேலையா, அதெல்லாம் நல்லா கருப்புல போட்டிருக்காங்க, அதான் போடணும். வீழ்ந்தெழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். இதுக்கு லட்சம் அல்ல கோடி அல்ல வையகமும் வானமும் ஆற்றுகிறது. இதுவரையிலும் அது மாதிரி காலத்திற்கு வந்தவர் அந்த வாய்க்கல இதெல்லாம் வானவர்கள் தானவர்கள்லாம் பாடி அப்படியே வந்தவர் கண்ணப்பருடைய அந்த வரலாற்றையும் சிறப்பித்தவர் அடிவாரம் சார்ந்தவர் மலை மீது ஏறியவர் பெருமானை வழிபட்டு காலத்தி பெருமானை வழிபட்டதன் பயனால் கண்ணப்பரை வழிபட்டார். பெருமானை கண்ட அந்த கொண்ட அன்பினாலே வணக்கத்தின் பயனாகத்தான் அடியவரை வணங்க முடியும். அடியார் பெருமையை இதை விட எங்க சொல்ல முடியும், எங்க சொல்ல முடியும்? நீங்க அடியவரை எல்லாம் வணங்கியதன் பயனாக அவங்க ஆசீர்வாதத்தினால ஆண்டவனை கண்டேன்னு சொன்னா சரி. இங்க எப்படி இத காலத்தில் இருக்கிற பெருமானை கண்டதன் பயனால் கண்ணப்பரை கண்டார். இதை விட கண்ணப்பரை சிறப்பிக்க முடியுமா? அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால். யாரு? ஆமா, அன்பின்மை கண்டபின். இனி ஒருத்தர் இனி இப்ப பட்டிமடமே போடாதீங்களா? அறிவுற ரொம்ப எந்த அன்பு எங்க இருக்குன்னா கண்ணப்பர் ஒப்பதோர். இதுக்கு மேல ஒண்ணு பண்ணீங்க, ஒண்ணு போட வேணா போட்டு குடிச்சு விடாக்காதீங்க. அன்பின்மை கண்டமையால் முடிஞ்ச பற்றி முடியும் தீர்ப்பளிச்சது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பர் தாமரிதன் காலத்தி ஆறு எறுதல் அன்றி மற்ற யாமரியும் அன்பன்றது. ஏப்ப இந்த மாதிரி சொன்ன பிறகுங்க அவர் அன்பு அன்பு செலுத்தின கண்ணப்பருக்கு தெரியுங்க, அந்த அன்பை வாங்கிக்கிட்ட காலத்தி ஆறுக்கு தெரியுங்க, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது சார், வணக்கம். இப்படி ஒரு பாடம் திருக்கிறது கிடையாது. என்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணாங்க. அதனாலதான் கும்பிட்ட பயன் காண்பார் போல் காலத்தினாதரை வணங்கிய பயனால் கண்ணப்பரை வணங்கினார். அரியவர் பெருமை சொல்லவும் பெரிது, சொல்லவும் எளிதோ, ரொம்ப அருமை. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லுகிறாராம். வேற கண்ணப்பரை வணங்கினாராம். வணங்கி உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருகினையும் அவ் அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளச் செஞ்சடைக்கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன் கண்ட விருப்பும் பொங்கி. இந்த வடிவத்தையும் பார்த்தாராம். எதை? இந்த கண்ணப்பரையும். இந்த கண்ணப்பர் வடிவத்தை பார்த்ததன் வாயிலாக இந்த கண்ணப்பர் யாருக்கு அப்படி எல்லாம் செய்தார்? தன்னை ஒரு முறைக்கு இருமுறை எல்லாம் அப்படி தோண்டி கொடுத்தார் அந்த காலத்தினால். எனவே இவருடைய அன்பையும் இந்த அன்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய அருளையும் ரெண்டையும் வணங்கினாராம். அப்படி வணங்கிய அந்த பெருமான் வெறுப்பும் பொங்கி பள்ளத்தில் இடிபுணல் போல். பாத்தீங்களா, பள்ளத்தில் இடிபுணல் போல் திருவாசகத்துல பள்ளந்தாள் ஒரு புனலில். அதே தாங்க பதித்துருக்கும் அவர் நிறுத்த பள்ளந்தாள் ஒரு புனலில். மேட்டு இருந்து தண்ணி பள்ளத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு வியாபாரமா அல்ல. அதுதான் இங்கேயும் இங்கே நைரோபி பள்ளத்தில் இடி புனலோல் பறந்து செல்ல பைம்பன் மலை வள்ளி பரிந்தளித்த செம்பன் வள்ளத்தில் ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பன்முறையும் அணுங்குகின்றார். ஞான சம்பந்த ஒரு முறைக்கு இருமுறை இல்ல, மூன்று முறை நான்கு முறை வலிவிந்து அணுகிறாராம். பங்கையக்கன் அருவி நீர் பாய நின்று பறவு விசித்திருப்பதையும் பாடியாடி தங்கு பெரும் கனிகாதல் தகைந்து கிடப்ப தம்பெருமான் கடல் போற்றும் தன்மை நீடம் அங்கரிதில் புறம் போந்தங்கு அயன்மால் போற்ற அரியார்தம் திருமலை கீழ் அணிந்திரஞ்சி மலையில வணங்கி அப்படியே கீழே இறங்கினாராம். பொங்கு திருத்தொண்டர் மடம் காட்ட ஒரு இடத்தை காட்ட அங்கு புக்கரொளி இனிதமர்ந்தார் போலவி புகழி வேந்தர். அங்கெல்லாம் இந்த மடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அடியாரில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் அது மடம். அடியாரில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாம் மடம் தான். அந்த மரத்தை காட்டினார். ஏன்னா அங்கெல்லாம் ஏது அந்த காலத்துல மடம் கிடையாது. இது மாதிரி தங்குவதற்கென்று பெரியவங்க அறிவர்கள் வந்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் பெரும்பாலும் இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வதற்கு அந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரி அறிவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. ஒவ்வொரு விதமா வணங்கி போயிருக்காங்க. அதனாலதான் அப்படி அவர் அந்த வணக்கம் எல்லாம் சொல்லப்படுகிறது இல்லன்னு இருக்காது. அது இப்ப பாருங்க கைலாயம் வரைக்கும் போறது ரொம்ப வந்துட்டு. அது ஈரோட்டுக்காரங்களுக்கு கைலாயம்னா அந்த ஈரோட்ல இருந்து திருச்செங்கோடு மாதிரி, திருச்செங்கோடு மாதிரி ஏறினீங்கன்னா 25 நிமிஷத்துல போன திருச்செங்கோடு. திருச்செங்கோடுல இருந்து ஏன்னா வந்துடும் அருமையா ஈரோடு வந்துடும். அது மாதிரி திருச்செங்கோடு மாதிரி அவங்களுக்கு சில பேருக்கு மூன்று முறை நான்கு முறை. அது என்ன சார் ஒரு தரம் பார்த்தா முடியுதுங்களா? பல தரம் பார்த்து பெருமானி. ஒரு தரம் நேபாளம் வழியா, ஒரு தரம் கால்நடையா நடந்து, இப்படி பல வழி. எனவே அது மாதிரி பல முறையும் வணங்கி அந்த இருந்தாரலாம் அந்த பெருமானி. யாவர்களும் அறிவறிய இறைவன் தன்னை ஏழு உலகமுடையான எண்ணில்லாத தேவர்தம் பெருமானி திருக்காலத்தி மலையில் மிசை வீட்டிருந்த செய்யதேனை பூ வளரும் பொழிப்படைசூழ் தன்மையாலும் புறவலனார் காலங்கள் தோறும் குக்கு. இந்த மாதிரி இடத்தையும் குறிக்கணுங்கிறது. எந்தெந்த ஊர்ல தங்கினார் என்பது ஒரு குறிப்பு, எந்தெந்த ஊர்களில் ஆறு காலமும் சென்று வழிபட்டார்கள் என்பதை பார்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ஒரு புண்ணியம் கிடைச்சதுன்னா மயிலாப்பூர் தங்கணும்னா இன்னைக்கு பூரா சரி சார், இன்னைக்கு சாயந்தரம் சமாஜத்தில் பேசுறோம். அது என்னன்னா 6:08 8:08:10 முடிச்சாதான் அவங்களும் திருவான்மூர் எங்க அது எங்க போகணும். அதனால சென்னையில பேசினா சரியா அந்த 6 தொடங்குனா அந்த 8:08:10 முடிச்சுடணும். அப்பதான் வந்தவங்க இங்க தாம்பரம் பண்ணா இங்க எனக்கும் போறவத்தான் சரியா வரும். பண்டலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் பாவம். அதனால கஷ்டம். 2 பஸ் 3 பஸ் பிடிச்சி அங்க 12 மணிக்கு போக வேண்டியிருக்கியா அப்படின்னு. ஆனா வருவாங்க பாவம். அதனால் இங்கே அந்த மாதிரி பாடிக்கொண்டு வள்ளி தொரும்புக்கு திருப்ப பாமலர் கொண்டடி போட்டி பருகியந்து பண்பினிய திருப்பதியில் பயிலாளில் அங்கு இருந்தார். நாம் அந்த மாதிரி இந்த காலங்கள் தோறும் புக்கு வழிபட்ட இடம் குடிச்சிட்டோம்னா என்றாவது நான் பயிலாப்படுத்து சென்னையில போறோம் வச்சுங்க, சென்னையில தங்கலாம்னு சொன்னா அருமையா அந்த நம்ம பேச்சுக்கு அது கிடையாது. ஏன்னா 5:30 எல்லாம் முடிஞ்சிடும். சரியா அஞ்சரை அஞ்சரை அல்லது ஆறுக்குள்ள தாராளம் முடிஞ்சது. போதா முட்டிகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் எல்லாம் முடிஞ்சது. திரும்ப எட்டுக்கு மேலதான் அவங்க ரெண்டாம் காலம் நிச்சயம். நம்முடைய இது முடிச்சுட்டு போனா ரெண்டாம் காலம் பாத்துடலாம். அடுத்த ஜாமம் 9 மணிக்கு பாத்துடலாம். காலையில 3 காலம் பாத்துடலாம். எனவே இந்த மாதிரி எங்கேயாவது தங்குற நேரம் இருக்கு போதால் 6 காலமும் ஒரு தடவை சேர்ந்து வழிபட்டா நல்லதாச்சு. அதனாலதான் குறிக்கணுங்கிறதெல்லாம் எந்த இடங்கள் எல்லாம் அடியவர்கள் தங்கியிருந்தார்கள், ஒரு ஒரு இடம் எந்த இடங்களில் 6 காலம் வழிபட்டார்கள், இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் நல்லது. மேலும் என்ன நீங்க பெரியவினால் மூலம் செய்ய வேண்டியதுல ஞானசம்பந்தர் வரலாறு, நாவுக்கத வரலாறு, சுந்தர் வரலாறு உள்ளதான். சேரமான் போயிருக்காரு, ஆனா ஒரு சுந்தரோடய சேர்ந்து போச்சு பம்பு இல்ல, அதனால தனியா குடிக்க வேண்டியதில்லை. இதுதான் குடிக்கணும். இந்த மூவர் பண்ற எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு அப்படியே ஒருத்தர் படிக்கணும். ஆனா ஒருத்தர் இருந்தா தூக்கம் வந்துடும். 2 பேர் 3 பேர் இருக்குன்னா இவர் தூங்கினா கூட என்னையா என்ன தூக்கம் வந்துட்டானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லி வரும். அதனால 2 பேர் 3 பேர் இருக்கணும். இருந்து குசு வச்சுக்கிட்டு அப்படி யாரேனும் குடிச்சிருந்தா அவங்க திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். நேரம் இல்லை எனக்கு, எண்ணம் தோணுது ஆனா செயல்பட முடியல. எனவே இங்க இருந்தவாறு என்ன செய்கிறார் நம்முடைய கால அங்கன் வடதிசை மேலும் குடைக்கன் மேலும் அருந்தமணின் வடக்கங்கு நிகழாதாக திங்கள் பணி முடியாதும் தானம் தோறும் சென்று தமிழ் செய்வாடும் செய்கை போல மங்கையுடன் வானவர்கள் போற்று செய்ப்ப வீத்திருந்தார் வடகையிலே வணங்கி பாடி. காலத்தி மலைக்கு மேல வடக்க போகல, ஏன் போகலன்னு ஞானசம்பந்தர் என்ன நினைச்சானா இதான் காரணம். யாரு பாருங்க, ஏயா ஞானசம்பந்தர் திருக்காலத்தி வடக்கே இருக்கு அதுக்கு மேல போகல என்று கேட்டா அதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா? அங்கன் வடதிசை மேலும் குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக தமிழ் வழங்குகிற மாநிலமா இல்லை. அதனால நீங்க அந்த மாதிரி வந்து போகும்போது அங்க செல்லுகின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு தங்கவோ அப்புறம் அப்புறம் அந்த பெருமானுக்கு இதுவோ பெருமான் வழிபாட்டை செய்யவோ இருந்துகிறது. ஆமா பெருமான் வழிபாடுன்னு இங்க 6 காலம் 6 காலங்கிறான். அங்க வடக்க எந்த கோயில் எந்த 6 காலம் நடக்குதுன்னு தெரிய போகுது. மேலும் எப்படி வழிபாடு வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதனால நம்முடைய தமிழ் வழக்கம் தமிழ் மரபு என்பது இல்லைன்னு சொன்ன உடனே தங்களுடைய பயணத்தை நிறுத்தி மின்னும் தட்டியே திருப்பிட்டாங்க வடக்க போகும். அதனால நிகழாதாக ஆனா தாண்டியும் ஒருத்தர் போனார். யார்? அப்பர் தாண்டியும் போன இவர் கூட வந்து திருவஞ்சிக்கலத்தில இருந்து பெருமான் யானை வர மேல போனார். நேர கைலாயம்னு போனோம்னா அம்மா போனாங்க. அம்மாவும் எப்படி உடம்பை மாத்திக்கிட்டு போனாங்க. என்ன உடம்போட இருந்ததுன்னா அங்க பூரி கறி கிழங்கு தான் கிடைக்கும் அல்லவா? அம்மா சாப்பிட்டு பழங்களும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி மாத்திக்கிட்டார். மாத்திக்கிட்டு அவ பாட்டு மேல போட்டு போட்டார். அம்மாவே பாத்துட்டு யார் இப்படி ஒரு இது வர்றதுன்னாரு. யாரும் இல்ல, உன் மாதிரி ஒரு பொண்ணு தான் வரும். இவள் நம்மை பேணும் அம்மை அப்படி இருந்து ஏன் இந்த வடிவம்? இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இந்த வடிவத்தை வேணும்னு நினைச்சு கேட்டா நானும் கொடுத்தேன். அறிமுகப்படுத்துறார் யாரு? பெருமானே பெருமாட்டி சிவசிவ. ஆகவே இவங்கெல்லாம் போகல, சுந்தரரும் போகல. ஐயா இலங்கைக்கே போகலையே? இலங்கைக்கு கூட போகல. ஏன்னா அந்த கடல் கடந்து போறதுங்கிறது அவங்களால முடியல, கடல் கடப்புங்கிறது முடியல. இது தமிழ் அங்கே நிகழாதாக அங்கே கடல் கடந்து போறதெல்லாம் படகு இதெல்லாம் இருந்து வச்சுக்கிட்டு கடல்ல போக முடியாது. அதனால அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தபடியே ராமேஸ்வரத்துல இருந்து பாடிட்டாங்க. எனவே குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக திங்கள் புனை முடியாதம் தானந்தோறும் தென்று தமிழ் இசைப்பாடும் செய்கை போல மங்கையுடன் வானவர்கள் போற்று சேர்ப்ப வீட்டிருந்தார் வடகையிலே வணங்கி பாடி. இங்கிருந்தவாறே கேதாரம் எனியதே இது தொண்டரஞ்சு களிறு மடைக்கு துரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் அப்புறம் பண்டுபாட மயிலால மான்கண்டு துள்ளவரி கண்டைபாய துணைநீல இத வந்து 6 போதுவாமூர்த்தி இருந்து பாடினாலும் அருமையா பாடலாம். ஏன் இதுல நல்ல இசையை விட்டுங்க, உங்க இசை எவ்வளவு வேணாலும்

0: துள்ள இவர் பாடணும், அவர் ஆடணும், அவர் துள்ளணும். இங்க மடக்கலாம். ஏன் இசை அப்படி இருக்குது? பாட்டு அமைப்பு பொருளுடைய அமைப்பு இருக்குது. அதனால வண்டு பாட மயிலால மான்கண்டு துள்ளவரி கெண்டை பாயணும். ஆமா, சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. இது திருப்பனந்தாள்ல அடைந்து போன எஜமான் சுவாமி அவர்கள் இந்த பாட்டை தினமும் கேட்கும். சரி, இப்படியாக திருக்கேதாரம் இவற்றையெல்லாம் தொழுதாராம். கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குலவு திருப்பதிகத்தின் கொள்கை பாடி ஏற்றினிசை வருவார் இந்திரந்தன் நீல பருப்பதமும். இந்த நீல பருப்பதான் பாடினாரு. போற்றிய சொல் மல் மாலை பெருவும் பாடி புகழ்தம் பெருந்தகையார் புனிதமாகும் நீச்சனி கோலத்து தொண்ட சூழ நெடுமிகிழ்ந்த அப்பதியில் நிலவுகின்றார். அங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறார். எங்கிருந்து? காலத்தியில் இருந்து. அதனாலதான் அந்த ஒரு பாட்டு முடிச்சுட்டா அப்ப நீங்க பூஜை வச்சுக்கலாம். ஒரே ஒரு பாட்டு. காலத்தியில் இருந்து ஏன்னா அங்கிருந்து புறப்படுகிறார். தென் திசையில் கையில எனும் திருக்காலத்தை போற்றி சிவ சிவ. இது ஒரு பாத்தீங்களா? சரி, கையில கையிலைக்கு போகலையே ஞான சம்பந்தன் ஒரு குறை நமக்கு இருக்கும். தென் திசையில கையிலேயே காலத்தி தான் அப்படி. ஓஹோ, தென் திசை கையில பாத்துட்டாருங்களா? வடதிசை அப்புறம் அங்கிருந்தே பாடிட்டார். நமக்கு ஒரு அமைதி வர்றதுக்காக அல்லவா? தென் திசை கையில எனும் திருக்காலத்தின் சொன்னார். இந்த காலத்தையே வணங்கியவர் திரு திரைசூழ் ஒன்று திருவொற்றியூர் உறைவா தம்மை இறைஞ்ச உள்ளம் உள்ளம் திரு உள்ளத்து உண்ணியங்கன் இந்தமிழின் விரகரருள் பெற்று மீழ்வார். பார்த்தீங்களா? இப்பதான் அந்த சந்தமாரையரோடு சாதி தேக்குமரம்ங்கிற பதியம் இருக்குதே, அதை அந்த ஊரை விட்டு திருக்காலத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது பாராளம். ஏன் சந்தமார் அயலோடு சாதி தேக்குமரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையோடும் மந்தமார் பொடில்வளர் மல்குவன் காலத்து எந்த யார் இணையடி என்மனத்து உள்ளவி. இந்த என்மனத்து உள்ளவிங்க போது சரி புறப்படுகிறோம், இனிமே கைலா எதிர்த்து இங்க வந்து என்னைக்கு நம்ம பெருமானை பார்க்க போறோம் சிவசிவ. ஆனால் அந்த திருவடியை நம்முடைய மனதில் உள்ளவாறு பிரிவோம் என்று பிரிகிறார். அதனால இந்த பதிகத்தை இரண்டாவதாக பாடினார். அது எப்போ? மய தெருக்கையிலிருந்து தெரு காலத்திலிருந்து எழுந்தருளுகின்ற பொழுது பாடினார். எந்த அருமையான பாடம்! என் மனத்தை என்று திரு உள்ளத்து உண்ணியங்கன் இந்தமடின் விரகர் அருள் பெற்று மீழ்வார். பாருங்க, முதல் முதல் வரி எடுக்கல. எந்த யார் இணையடி என் மனத்தை என்று. ஏ, எதனால இந்த பாட்டை நீங்க வந்து அவர் வரும்போது பாடினார் என்று கருதுறீங்கன்னு கேட்டா அந்த வரியை கொண்டுதான் கருதுறேன். பெருமானுடைய திருவடி என்னைக்கு நம்ம மனசுல இருக்குது? பெருமானி கையில இது காலத்தை பெருமானி உன்னை நான் நினைந்தவாறே வருகிறேன் என்று நினைச்சிருக்காரு. அந்த நான்காவது வரியை மட்டும் எடுத்தார். எனவே இந்த ஒரு வரியினால் தான் அந்த கருத்து தெரிய வந்தது என்று ரொம்ப அருமை இதெல்லாம் என்று அந்த அந்த எண்ணத்தோடு கூட பொன்தரள கொடித்தெழில் முகலி கூட புனிந்த திருப்பதிகை இசை போற்றி சித்தார். அங்கிருந்து புறப்படுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: செந்தாமரை பூம்பதத்திற்கு கிணி சிலம்பு கலந்தாட செம்பட்டுடையாட பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச பவள திருவுடம்பதனிற்புரிநூல்

சிரத்தில் ஒளி வீசத்துகள் திரு யானை முகவ என கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணிகோவே ஏ மலையான் மகளோடு சிவகிரி நாதன் மகளும்

அதற்கு ஒருவனீ நட்டமது செய்ய வேண்டும் உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவனீ நட்டமது புரிய வேண்டும் பயிர்களைய மேகமது பொழியும் மாபோல் பரதமடை நீ பொழிய வேண்டும் கையிலையினும் தில்லையின அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர் உடைய பதஞ்சலி புலியை போல உலகத்தில் ஒருவருமே இல்லை வந்தியனும் மூதாட்டி கடந்து விட்ட வந்தியனும் மூதாட்டிக்கு அடந்து விட்ட வரம்பிலா பிறவியனும் கடல் அடைக்க முந்தி வந்தான் கூடை தலை குட்டும் தோழில் மூவருக்கும் முதலானான் கூலியாடாய் பந்தமரவாத ஊர் புலவன் மூலம் பாண்டியர்க்கும் வந்திக்கும் பக்தருக்கும் அந்தமிலான் அருஷியை எண்ணி நன்றாய் ஆடல் செய்தான் வைய நதிக்கரையில் அம்மா ஆடல் செய்தான் வைய நதி கரையில் அம்மா.

0: திருச்சிதம்பரம்
1: நம்ம பார்வதி பதே அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே மண் சுமந்த படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ள பரமேஸ்வரனுடைய அருமை பெருமை வேதங்களாலே சொல்லிந்தியார். பூதங்களல்ல, பொரியல்ல வேறு, புலனல்ல உள்ளமதியின் வேதங்களல்ல இவையன்றின் பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறு வஞ்ச வெளி என்ப கூடன் மருகில் பாதங்கள் நோவ வளைந்தனாதி பகர்வாரையாயும் அவரே என்பது திருவிளையாடல். வேதங்கள் பூதம் என்று பார்த்ததாம் பூதம் அல்லவாம், பொறி என்று பார்த்ததாம் பொறியும் அல்லவாம், புலன்களும் அல்லவாம். இப்படி ஒவ்வொருவருடைய 36 தத்துவங்களையும் பார்த்து அது அல்ல அது அல்ல அது அல்ல இது சிவம் அது அல்ல அல்ல அல்ல என்று சொல்லு வேதம் தடுமாறுவான். பூதங்கள் அல்ல, பொறியல்ல, வேறு புலன் அல்ல உள்ள மதியின் வேதங்கள் அல்ல இவையன்றி இந்த பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறும் வஞ்ச வெடி என்ப கூடல் மருகில், கூடல் கூடல் மருகில்னா மதுரை வீதியில, மருகுன்னா வீதி, மதுரை வீதியில் பாதங்கள் நோவ பாதம் நோக முடியாக வளைந்தனாதி பகர்வாரை ஆயும் கையால பாதம் நோக முடியாக வேதம் கடந்து தடுமாறும்படியா இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் மதுரை வீதியிலே வளையலோ வளையல் விறகோ விறகோ என்று வித்தது. அதுக்கு மேல வைய நதியிலே மண்ணிலே நடந்தது என்றால் அந்த சுவாமியினுடைய எளிமைய அருமைய யாரு சொல்லி முடியும்? வேற எந்த சமயத்துக்கு இந்த மாதிரியான அதிசயங்களும் இந்த மாதிரியான உயர்ந்த தத்துவங்களும் கிடையாது. அதனாலே சிவபெருமான் தேவர்களுக்கு அறியவன், அடியவர்களுக்கு எளியவன், மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே என்பது திருப்போம். தேவர்களுக்கு அறியவன், அடியவர்களுக்கு எளியவன். அடியவன் இப்ப நமக்கு எளியவன் தான், நமக்கு வினய அதிகமா இருப்பதனால அது சரியா தெரியல அவ்வளவுதானே தவிர அடியாரர்களுக்கு எளியவன் தான். அளவறுப்பதற்கு அறியவன் எமையவர்க்கு, எளியவன் அடியார்க்கு என்பது திருவாசகம். அதனாலே பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் உரத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய வேறாளர் என்றெல்லாம் அவனுடைய அருமையும் அவனுடைய எளிமையும் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார். அந்த முறையிலே வந்து பரமேஸ்வரன் நம்முடைய நாயன்மார்கள் செய்த திருவருள், அதிலே மாணிக்க வாசகர் செய்தது அதிகமாக செய்யும். இவருக்காக பல வேஷம் போட்டார். மாணிக்க வாசகருக்காக ஆச்சாரியனாக வந்தான், அப்புறம் குதிரை சேவகனாக வந்தான், இப்ப மண் சுமக்கும் ஒட்டனாக வந்தான், அப்புறம் எழுதுறதுக்கு சீடனாகவும் எழுத்தாளனாகவும் என்றெல்லாம் பல வேடங்களை செய்து அதன் மூலமாக பல கோடி ஆன்மாக்களை உட்படுத்தரும். அந்த உபதேசம் பண்ணும் போதும் நிறைய கூட்டம் இருந்தது. அது பல்லோரும் காண எந்தன் வசுபாதம் அறுத்தானே எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேன். பல பேர் பார்க்கும்படியாக பகலிலே என்னுடைய பசு ஞானத்தையும் பாசனஞானத்தையும் நீக்கினான், பதி ஞானத்தை தந்தான், நீக்குவதை நீக்கி கொடுப்பதை கொடுத்தான். பல்லோரும் காணயந்தன் பசுவாசம் அறுத்தானை எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே என்பது கட்டபத்து. அதனால இப்படி பலர்கள் பலர் பகலிலே பலர் பார்க்கும்படியாக அவருக்கு உபதேசம் பண்ணிவர். அதிலே பார்த்த ஜபகணங்களுக்கும் மற்றவர்களுக்கும் முத்தி அருள். அதற்கு மேலே அந்த குதிரை மேல வந்த போது நிறைய ஜனங்களை ஆச்சரியமா பார்த்து அதனாலே அந்த பார்த்த ஜனங்களுக்கு எல்லாம் மோச்சம் சிவலோகம். அதுக்கு மேலே இப்ப இந்த மண் சுமந்த விளையாடுவார் வையக்கரையில வந்து மண் சுமக்கல மண் வையக்கரையில வந்து ஆடினான் பாடினான் மட்டு நெறிஞ்சோலை மதுரா உரி நகர் பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தர்கான மாலை அப்படின்னா மூவரம்மானைங்கிற ஒரு மூல அவ்வளவு சாமி ஒரு பிட்டுக்கு போய் மண் சுமப்பாங்க. இது என்ன விலை போறோம் அதுக்கு போய் சுமந்திருக்கிறானே, அதனால அவனை பித்தன்னு சொல்லலாம் இல்லவா? அந்த பிட்டுன்னு ஏற்பட மஞ்சு வந்த பெருந்துறை பெரும் பித்தனைங்கிறாரு இவரும். அந்த மூவரமாயில சொல்லுவோம் மட்டு நறுஞ்சோலை மதுராபுரி சொக்கர் பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தர்கான் அம்மானே. பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தரே ஆமாயின் ஒட்ட தொழில் அவருக்கு உள்ளதோ அம்மானே அப்படின்னு கேட்டார். இரண்டாவது, ஒட்டந்தானே மஞ்சுவப்பா, அந்த தொழில் அவருக்கு உண்டான்னு கேட்டார். மூணாவது ஒன்று சொன்னா, உள்ளன்பில்லாதவருக்கு ஒட்டாருதான் அம்மானே. உள்ளன்பில்லாதவருக்கு அந்த ஒட்டன் இங்கே ஒட்டுதல், ஒட்டுதல் என்றால் உள்ளன்பில்லாதவருக்கு ஒட்ட மாட்டான் சிலேடுன்னு சொல்றது. இப்படியாக அளவில்லாத பெருமையுடையவன் பிரமோஷனுக்களால் காண முடியாதவன் வையக்கரையிலே நடந்தான். அதே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சொன்னார், பரமாவும் விஷ்ணுவும் ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. இப்ப அந்த உபதேசம் பண்ண காட்சி, குதிரை மேல வந்த காட்சி, இந்த மண்ணுச்சு வந்த காட்சி எல்லாமே தேவர்கள் ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. சாமி இப்படி அதிசயத்தை செய்கிறாரு மணிக்கு வாசகருக்காக. அந்த காட்சியை நம்ம பார்க்காம இருக்கப்பட தேவர்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து பார்க்கறாங்க. அப்போது பிரம்மா சொன்னாரு, அவங்க அப்பா கிட்ட விஷ்ணுகிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் எவ்வளோ காலம் அன்னப்பச்சி உருவம் எடுத்து தேடி போனேன், முடிய பார்க்க முடியல. இப்போ அந்த முடி மேல மண் கூட இருக்குதுப்பான்னு, அந்த முடி மேல மண் கூட இருக்குது. அவர் விஷ்ணு சொன்னார், ஆமாடா நாலு வந்து எத்தனையோ வருஷம், 40,000 வருஷம் போனாராம் கீழே. ஆறு விஷ்ணு 40,000 வருஷம் கீழே அப்படி போய் அந்த திருவடியை பார்க்க முடியல. அந்த திருவடி இப்ப மண்ணில் நடக்குதுறான். பிரம்மனால காண முடியாத திருமுடி மேல மண் இருக்கிறது, விஷ்ணுனால காண முடியாத திருவடி மண்ணில் நடக்குது. இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னா, அதாண்ட அந்த மாணிக்கவாசகர் பாண்ட திருவாசகத்துக்காக இப்படி வேலை செய்கிறான். தேடிய மலரோமாயும் செறிவரும் சமட்பின் மூழ்க, நீடிய அடி நீள் வையை நிலந்திரிந்து உடல கொன்றை கூடிய முடி மண் கொண்ட கூடையும் சுமக்குமாறு பாடிய பெருமான் செம்பொற்பாதம் ஒப்பதித்து வாழ்வான் என்பது மகாவித்வார் மீனாட்சியில் மாணிக்கவாசகர் போற்ற. அதனாலே பரமேஸ்வரன் அரியவனாகவே இருந்தா உயிர்களால வாழ முடியாது. அரியவனாகவே எட்டாதவனாகவே இருந்தான்னா உயிர்களுக்கு எந்த வாழ்வும் கிடைக்காது. அரியவனாகவே இருந்தான்னா, அரியவனாகவே இருந்தான்னு வச்சுக்கப்பா, காணவே முடியாது எட்டாது அப்படின்னா உயிர்களுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லாம போச்சுன்னா உயிர்கள் எப்படி வாழும்? அதனால என்ன பண்ற, அரியவனாக இருக்கிறவன் எளியவனாக வந்து பூமியிலே வந்து, அது தமிழ்நாட்டில் தான் இத்தனை திருவிளையாடலையும், தமிழ்நாட்டில் மதுரையிலே மற்ற இடங்களையும் இருக்கான், மதுரையில இந்த மாதிரியே இருக்கிறான். அதனால இப்படி அவன் இறங்கி வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யவில்லையானால் உயிர்களுக்கு அருள் கிடைக்காது, மற்ற வாழ்வும் கிடைக்காது. அதனால கீழே இறங்கி வரான். 36 தாண்டி இருக்கிறவே கீழே வந்து பூமியில 1வது தத்துவம், பிருத்திவி தத்துவம் 1வது நாத 36. அது அந்த பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்திலையும் பாடி இருக்கிறேன், தத்துவம் 36 கடந்து தாண்டவம் செய்கின்றான். 36 தத்துவத்துக்கு மேலே தாண்டவம் செய்கிறான், 36 மேலே. அதுதான் நம்ம இந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது. இப்ப இந்த இடம் இருக்குது பாரு, இந்த இடம் இதுதான் 36 தத்துவம் முடிகிற இடம். இந்த இடம் அதுக்கு மேல சாமி தாண்டவம் செய்கிறார், புரியுதா? இந்த அஞ்சலி இருக்குது பாருப்பா, இந்த அஞ்சலி, இதுக்கு அஞ்சலின்னு வேறு, சென்னியில் அஞ்சலி உப்பினர் உருவான ஒரு அல்லவா. இப்ப இந்த நமஸ்காரம் ஜோர்மான ஒருவனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த நமஸ்காரம் சௌகரமான கிட்ட இப்ப இந்த சாமி கிட்டாது நமக்கு. இதுக்கு மேல ஆடுறான், இதுக்கு மேல ஆடுறான். அது உருவிலாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உலக ஞான வாத பத்மம் அடைவேணும் என்பது பழமொழி சொல்லத்திற்கு, உருவிலாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாதம். அதே பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்துல தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அரைந்துவிடும். சௌகரவான மருளி சீதமற்ற நூல்களிலே 36 மேல சுவாமி தாண்டவம் ஆடுகிறார். சுத்தமாயையும் கடந்து, அசுத்தமாய சுத்தா சுத்தமாய சுத்தமாய மூன்று மாயையும் கடந்து ஆடுகிறான். அப்படின்னு ஆறு பார்க்க முடியும். நம்ம முதல் தத்துவத்திலேயே உடன் கொண்டு இருக்கிறது, தத்துவம் 36 கடந்து தாண்டவம் செய்கின்றார் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும். அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. அதை அறிய முடியுமா? நம்ம பார்க்க முடியுமா? அதனாலே நித்தமும் அவனை கண்டு உளமகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார். அங்க ஆடுற சாமியை இங்க வந்து அடைச்சொன்னாங்க. யாரு? வித்தகவி ஆக்கிரபாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. இந்த பாட்டுக்குள்ள எவ்வளவு உடுக்கணப்பா. வித்தகவி ஆக்கிரபாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. சதுரன்னா கிட்டிக்காரர்கள். 36 தாண்டி ஆடுகிற சாமியே முதல் தத்துவத்துல மண்ணுல 1வதுல ஆட வச்சிருக்கிறாங்க. அவங்க செய்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. என்னதவன் செய்தது போ தென்னாடுங்கள் இவ்வுலகம் தொழுதேத்த இறைவன் ஆடும் இறைவன் ஆட கண்ணல் மொழி உமையவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தார். இன்னபடி செய்வதற்கு எமையோர் தம்மால் இயலாது இருமுனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வு அடைவோம் நாமே என்பதும். அதனாலே 36 கடந்து இருக்கிறான் என்றால் ஆன்மாக்களால் காணவும் முடியாது, அவன் அருளை பெறவும் முடியாது. இப்ப அவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் நம்முடைய நாட்டில் இவ்வளவு அளவு இல்லை. அவனுடைய அருளை பெற்ற ஞானிகள் இவ்வளவு கொஞ்சமா நஞ்சம். நம்முடைய நாட்டில்தான் ஞானிகளே, நம்முடைய நாட்டில்தான் சிவஞானிகள்னா எங்க? தமிழ்நாட்டில்தான். வேற வங்காளத்துல, அசாமில், காஷ்மீர்ல, பாகிஸ்தான்ல, சீனாவில், ஈரான், ஈராக்ல, அமெரிக்காவில் கிடையாது. விளங்குதா? சிவஞானிகள் இந்த நாட்டிலே நிறைய அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அது அதுவாக அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு விருப்பமான நாடு பூசை செய்யற வீடு இந்த தமிழ்நாடு. அதனால் சிவபூசை செய்யற வீடு இது தமிழ்நாடு. நமக்கு நாடு, சிவனுக்கு வீடு. வீட்டிலையும் ஒரு அறை தமிழ்நாடு. வீட்டிலே பூசை அறை, சமையல் அறை, பூசை அறை. நல்ல விளங்குதா? பூசை அறை எது வந்து கேட்டால் தமிழ்நாடு. 224 போனங்கள் அவனுக்கு வீடு தமிழ்நாடு பூசை செய்யும். அதனால்தான் இங்கே சிவாலயங்கள் அதிகம், சிவஞானிகள் அதிகம். சிவாலயங்கள் அதிகம், சிவஞானிகள் அதிகம். அவன் செய்த திருவிளையாடல்களும் அதிகம் இங்கே. அதனால தமிழ்நாட்டில் பிறக்க கொடுத்து வைக்கணும், சைவ சமயத்தில் சேர கொடுத்து வைக்கணும். பிறந்தும் சேராதவே இருக்கிறானே நிறைய. இதுல சைவத்தில் சேராம சும்மா காலத்தை கழிச்சு விட்டு போறவ நிறைய இருக்கிறார். சமயமே தெரியாத மக்கள் நிறைய, சமயமே தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதிசயமான நிகழ்ச்சி சைவ சமயத்துல தான். அதனால சைவ சமயமே சமயம். சைவ சமயத்தின் மூலமாக அருள் பெற்ற ஞானிகள் கணக்கில்லை. அப்படிப்பட்ட அந்த ஞானிகளிலே மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். அந்த சிறப்பின் காரணமாக அவர் காலத்திலே அருள் பெற்றவர்கள் நிறைய, அதன் பிறகு அவர் பாடிய திருவாசகத்தின் மூலமாக அருள் பெற்றவர்கள் நிறைய. அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. சிவபெருமானுடைய அருளை நிரம்ப பெற்ற பிறகு அவருக்கு இந்த மாதிரி குதிரை வரவில்லை, குதிரை வரவில்லை என்று சொல்லி பாண்டியன் வருத்தத்தை உண்டு பண்ணினான். சிவபெருமானிடத்தில் முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவர். அப்படி முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவருக்கு அவ்வளவு வருத்தம் வரக்கூடாது. முத்திபிஞ்சாக்கர உபதேசம் பெற்றவருக்கு அவ்வளவு வருத்தம் வந்திருக்குது சிவஞானிக்கு. ஆனா சிவஞானிக்கு அவ்வளவு வருத்தம் வந்ததுன்னு சொன்னா அதன் மூலமாக பல பேருக்கு நன்மை, பல அதிசயங்கள். ஆகவே இப்படி பாண்டியன் குதிரை வரவில்லை, குதிரை வரவில்லை என்று சொல்லி அந்த கொடுத்த மனத்தை வசூல் பண்ணுவான். காவலர்களை விட்டு வசூல் பண்ண சொன்னான். அவருக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான். அந்த துன்பம் தாங்காம அவர் என்ன பண்ணாரு? சாமியே கிட்ட சொல்லுவார். யாரோடு நோகேன், யார்க்கெடுத்துரைக்கேன், ஆண்ட நீ அருளிலையானால். நீ அருள் செய்தா துன்பம் வராது. குதிரை வந்த குதிரை நரி குதிரைய கொட்டாத, அது அப்படியே குதிரையா இருந்தாலும் துன்பம் இல்லை. பழையபடி நிறைய போயிடுச்சு. நரி குதிரையை கொண்டு வந்த பரவாயில்ல, அந்த குதிரையை அப்படியே குதிரையா இருக்க வைக்கப்படாதா? அந்த குதிரை என்னாச்சு? நரி ஆகிவிட்டது. நரி ஆகிவிட்டது. நரியா போகாம இருந்தா அவன் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான். ஆனா நரியா போகாம இருந்தா வையையில கங்கை வராது. வையையில கங்கை வராது. வையையில கங்கை வரலன்னா இவர் மண்ணடைக்க போக மாட்டாரு, கரை அடைக்க போக மாட்டார். அப்புறம் வந்திக்க ரூல் கிடைக்காது. அப்புறம் அடி வாங்கியிருக்க மாட்டார்.
0: அதோடு இந்த வரலாற்றை சொல்லி எத்தனையோ காலத்துக்கு எத்தனையோ ஆன்மாக்கள் கேட்டு அதன் மூலமாக பற்றி உண்டாகாது. இந்த வரலாற்றை கேட்டு அதன் மூலமாக இப்படி சுவாமி அடியவருக்கு தொண்டு செய்தாரா, அடியவருக்கு அருள் பண்ணினாரா என்றெல்லாம் எண்ணி எண்ணி கேட்டு அதன் மூலமாக உயிர்களுக்கு பக்தி உண்டாவது. இப்படிப்பட்ட பல அதிசயங்களை இதன் மூலமாக பாண்டியனை பக்குவப்படுத்துவது, பாண்டியனை பக்குவப்படுத்து. இந்த மாதிரி விளையாடலாம் நடக்கவில்லையானால் பாண்டியனுக்கு பக்குவம் வராது. பாண்டியன் இதுவரையிலும் பணமே அவனுக்கு உரியாதுச்சு, பொருளே உரியாதுச்சு, அருள் உரியாச்சு. அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாணிக்கவாசகரை அறிந்து கொள்ள முடியவில்லை. மாணிக்கவாசகரை சிவஞானி என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலே என்ன பண்ண அதிகமான துன்பத்தை. அப்போது ரெண்டு பாட்டு பாடுறார், அதிகமான துன்பத்தை தாங்க முடியாம பாடினார்.
1: சொல்லையோர் இருவர் தேடும் சோதியே யாது செய்வேன், சில்லையோர் பரவ நின்ற தெய்வமே யாது செய்வேன், இல்லையோ கருணை நின்பால் இன்றனை அடிமை கொண்டாய், அல்லையோ தமியே நின்னம் தமியேன் இன்னல் அறிதியோ அறிந்திராயோ.
0: இதனாலே

0: வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கில அமணர் தந்த நஞ்சமுது ஆக்குவித்தார் நனி வள்ளியடிகளாரே என்பது அபரதேவா. ஞானிகளுக்கு துன்பம் வந்தா என்னமா இருக்கும்னா, துன்பத்தின் மூலமா அவங்க பெருமை உலகத்திலே விளங்கும். அஞ்ஞானிகளுக்கு துன்பம் வந்தா சிறுமை விளங்கும். ஞானிகளுக்கு பெருமை வந்தா என்ன விளங்க? இப்ப பட்டணத்தார கொண்டு கழுமரத்துல போட சொன்னா பத்திரிகிறாங்க, போன உடனே ஒரு பாட்டு பாடினாரு கழுமரம் வச்சு போச்சு, அதனால அவருக்கு பெருமை வந்துச்சு. அதனால இப்ப இவருக்கு துன்பத்தை கொடுத்தாரா, அது மூலமா அவருக்கு பெருமை. இப்படி எனக்கு நீ அருள் செய்யாமல் இருக்கலாமா? இந்த துன்பத்தை நீ உனக்கு தெரியுதா தெரியாம இருக்குதா? பரித்திரன் அறியே யான பான்மை கண்ட அடியேன் தன்னை வருத்தினர் இதனை மாற்ற வல்ல நீ வாராயில் தரித்தனை விடத்தை என்னும் தன்மையும் புறங்கண் முன்னர் எரித்ததும் எங்கோலோ என்று இறங்கினர் இவருக்கு முக்கள். இப்பொழுது பரிகளெல்லாம் நரிகளாகிவிட்டன என்று சொல்லி என்னை வருத்துகிறான். நீ வந்து அயாலே சர்வசாமர்த்தியமுடையவன், அளவில்லாத ஆற்றலும் அளவில்லாத அருளுமுடையவன், அளவில்லாத கருணையுடையவன். அந்த அளவில்லாத கருணை எதனால தெரிகிறது என்றால், எல்லாரையும் கொல்ல வந்த வசத்தை தான் சாப்பிட்டு விட்டு எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்தான். காப்பாற்றுகிற அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் கொல்லுகின்ற விஷத்தை சாப்பிட்டாய், அது கருணை அளவில்லாத. அதே போல முப்புறங்களை எரித்தது, முப்புறம் எவ்வளவு பெரிய கோட்டை தெரியுமா? அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள், ஒவ்வொரு கோட்டையில் இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அப்படிப்பட்ட அந்த கோட்டையிலும் அந்த இருந்த அசுரர்களும் அளவில்லாத பலமுடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த கோட்டையை என்ன பண்ண எரித்தாய், எதனால எரித்தாய்? சிரிச்சு எரிச்ச, அது அளவில்லாத ஆற்றல். விஷத்தை சாப்பிட்டது அளவில்லாத கருணை, இந்த புறத்தை எரித்தது அளவில்லாத ஆற்றல். அப்படி அளவில்லாத கருணையும் அளவில்லாத ஆற்றலும் உடைய சாமி ஆகிய உன்னை நான் அடைந்தேன் அல்லவா, என்னுடைய துன்பத்தை நீக்கப்படாத என்று இந்த பாட்டில் சொல்றார். தரித்தனை விடத்த என்னும் தன்மையும் புறங்கண் முன்னர் எரித்தது எங்கோரோ என்று இறங்கினர் எவர்க்கும் நன்றி உள்கட உட்கங்க நதி இணை வெய்யையோடு சென்றலில் வாத ஊரர் பேரிடர் தீரன் தேவி அன்றொரு மடந்தை காலாடியவர் கிடியார் கொன்றை துன்றிய முடியின் மேன்மன் சுமந்தது முறைத்தல் செய்வாம். அதனாலே இப்படி இவர் வருந்தி பாட சாமி கருணை பண்றார். அந்த கருணை தான் மண் சுமந்த.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6ஆம் திருமுறை 98வது பதிகம் முதல் பாடல் நாமார்க்கும் குடியல்லோம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6ஆம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம். திருநாவுக்கரசு நாயனாரை பல்லவ மன்னன் அழைக்க மறுத்து அருளிய திருப்பதிகம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 26 பதிகம் 4 பாடல் மரிசேர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்காலத்தி

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூர் அபவுட் டு லிசன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ராஸ். த டைட்டில் இஸ் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவரத்ன மாலா ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை டாக்டர் தியாகராஜன், ரகுராமன், மாலோலகண்ணன் அண்ட் பக்தவத்சலம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.